0: அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். பாகிஸ்தான் காவல்துறையினர் பேருந்து விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்துகின்றனர். பெஷாவர் நகரில் மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து சுமார் 20 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. 40 பேர் மாண்டனர், 8 பேர் காயமடைந்தனர். பேருந்தில் 48 பேர் இருந்தனர். அவர்களில் பலர் பழுதாகி நின்ற வேறொரு பேருந்தின் பயணிகள் என்று தெரிகிறது. உயிர் தப்பிய ஒருவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பழுதடைந்த வேறொரு பேருந்திலிருந்த பயணிகளை ஏற்றிச் செல்ல முயன்ற ஓட்டுநருக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பயணி ஒருவர் ஓட்டுநரின் கழுத்தை பிடித்ததாக சொல்லப்படுகிறது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்து பள்ளத்தில் பாய்ந்ததாக உயிர் பிழைத்த ஒருவர் கூறினார். விசாரணை தொடர்கிறது. சிங்கப்பூர் தோட்ட விழாவின் 10ஆம் பதிப்பு இன்று தொடங்குகிறது. வரும் 12ஆம் தேதி வரை தோட்ட விழா தொடரும். தேசிய பூங்கா கழகமும் கரையோர பூந்தோட்டமும் இணைந்து விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. கரையோர பூந்தோட்டம் மக்களை கவர புதிய அம்சங்களோடு காத்திருக்கிறது. அது பற்றி விவரிக்கிறார் தேசிய பூங்கா கழகத்தின் பூங்கா மேம்பாட்டு இயக்குநர் கண்ணகி சந்திரசேகர்.
1: இந்த 10ஆவது பதிப்பின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒரு புதிய ஆர்கிட் மலரை சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். அதன் பெயர் வந்து பெபிலியோரன்டே சிங்கப்பூர் கார்டன் ஃபெஸ்டிவல். சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு புது ஆர்கிட் மலர். இங்கு வருபவர்கள் எல்லாம் அந்த மலரை கண்டுகளிக்கலாம்.
0: தோட்டக்கலை ஆர்வலர்கள் அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: இதற்கு முன்னைய விழாவில் பெஸ்ட் ஆஃப் ஷோ எனப்படும் லேண்ட்ஸ்கேப் டிசைனர்ஸ் சாம்பியன்ஸ் 8 பேர் வந்து இந்த வருஷத்தில் கலந்து கொள்வார்கள். சர்வதேச வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் நம் சிங்கப்பூர் நாட்டில் உள்ள தோட்டக்கலை ஆர்வலர்கள், மாணவர்கள், சமூகத்தினர், இவர்களுடைய படைப்புகள், பற்பல படைப்புகள் இந்த விழாவில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன.
0: கலை, விளையாட்டு, நலவாழ்வு ஆகிய அம்சங்களை ஒன்று சேர்க்கும் கூடுதல் இருவழி தொடர்பு காட்சிகளும் தோட்ட விழாவில் இடம்பெறும். சிங்கப்பூர் நிபுணத்துவ கணக்காளர் கழகம் அந்த துறையில் செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை வலுப்படுத்துகிறது. அதற்கேற்ப கணக்கியல் நிறுவன நிதி நிபுணர்கள் 60,000 பேர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெறுவர். அடுத்த 3 ஆண்டில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். பொதுத்துறை நிதி மற்றும் நிறுவன உள்கணக்காய்வு அதிகாரிகளின் கற்றல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு திறனை இணைக்க திட்டமிடப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். நியூயார்க்கில் வெப்பக் குறியீடு இதுவரை இல்லாத அளவில் 46 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வடகிழக்கு மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் மிதமிஞ்சிய வெப்ப அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள 100க்கணக்கான அரசாங்க கட்டடங்கள் மக்களுக்கான குளிர்சாதன நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளவர்களை தொண்டூழியர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947க்கு பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்தது. சென்ற மாதம் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பாரிஸ் வட்டாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 விழுக்காடு உயர்ந்தது. பருவநிலை மாற்றமே மிதமிஞ்சிய வெப்பத்துக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது எகிப்து. ஆட்டம் தொடங்கிய 13ஆம் நிமிடத்தில் எகிப்தின் முதல் கோல். 55ஆம் நிமிடத்தில் எகிப்து வீரரின் சொந்த கோல் மூலம் ஆட்டத்தில் சமநிலை. வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு. 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது எகிப்து. மற்றொரு ஆட்டம் அர்ஜென்டினாவும் காபோ வேர்டேயும் மோதுகின்றன. 29ஆம் நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தினார் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி. 59ஆம் நிமிடத்தில் காபோ வேர்டே பந்தை வலை புகுத்தியது. 90 நிமிட முடிவில் 1-1 என்று ஆட்டத்தில் சமநிலை. ஆட்டம் விறுவிறுப்பாய் தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: வந்த காற்றி ஒரு தேனி போட்டு தரவ
6: உங்களுக்கு எப்படி இருக்கு?
7: On the bullet, on the

ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் வரவிருக்கின்றன. கார்த்திக் மற்றும் சின்மயி அவர்கள் பாடிய பாடல், கிரி படத்திலிருந்து டி மான் அவர்களுடைய இசையில வரும் பாடல், அதைத் தொடர்ந்து உங்களுக்காக 2000களில் வெளிவந்த குருவி படத்திலிருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9 ஒலியின் உல்லாசம். அதற்கு பிறகு இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது பற்றி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இவ்வாயை நோக்கி செல்லும் குயின்ஸ்வே ஹாலண்ட் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐயை நோக்கி செல்லும் கேஜேஇ சுவாச்சுகாங் டிரைவ், அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் ஏவாயி கிளெமெண்டி சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி ஃபார்ட் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீரகாப் வசந்தமும் 96.8 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில் கண், காது, வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளவருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநல சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026.
1: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: SLEA நோக்கிச் செல்லும் TPE CTE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கிச் செல்லும் PIE பயணியர் சாலை நாஃப் அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. SLEA நோக்கிச் செல்லும் CTE பிராடல் சாலை வெளியேற்றத்திற்கு அருகேயும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
4: ஒலி 9:00 ஏட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சனிக்கிழமை அதுவும் வானொலி பகமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உலக கார்பந்து போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் கார்போ வர்டி 2-2 எனும் கோல் கணக்கில் சமநிலையில இருக்காங்க. யாரு வெற்றி பெற போறாங்க என்பத எளிதில் சொல்ல முடியல. பலரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல 8 மணி செய்திக்கு பிறகு இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்று ஜூலை 4 தேதி. இந்த ஜூலை 4 என்ற ஒரு தேதி நிறைய ஆங்கில பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கும். அமெரிக்க நாட்டின் சுதந்திரம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது நேயர்கள். அமெரிக்க நாட்டில் மிகவும் கோலாகலமாக இந்த நாள் கொண்டாடப்படும். ஜூலை 4 தேதி என்று நிறைய வான வேடிக்கைகள் இருக்கும். பலரும் இந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தினமும் இன்று அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமிசம், அதாவது மீட் இருக்கும் இல்லையா, அது கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கும் தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது நேயர்களே. ஒரு சிலருக்கு இந்த கோழி மற்றும் மாமிசம் சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு இன்று மாமிசத்தை தவிர்க்கலாம். ஏன்னா காய்கறிகளுக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கும் தினம் தான் இன்றைய தினம். ஆங்கிலத்துல இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் மீட் டீ அப்படின்னு கூட அழைப்பாங்களாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரே வகையான உணவை சாப்பிடுவதற்கு பதிலாக வெவ்வேறு வகையான உணவுகளையும் நம்ம உண்ண கற்றுக்கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தும் தினம் தான் இன்றைய தினம். கண்டிப்பாக பலருக்கும் இது ஒரு கடினமான ஒரு வேலையா இருக்கலாம். அடிக்கடி இறைச்சி சாப்பிடுபவர்களுக்கு இது ஒரு கடினமான ஒரு சவாலாக தான் இருக்கும். ஆனா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவுல கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல் இருக்கும். உடல் ரீதியாகவும் கட்டுப்பாட்டை நீங்க வளர்த்து கொள்ளலாம், மன ரீதியாகவும் கட்டுப்பாட்டை நீங்க அதிகரிக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக 2000களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9:00 ஒலியின் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் வரவிருக்கிறது மன்மதன் படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். இது ஒளிவன் விதாரி கேட்டு நொழியின்

episode.

0: SLEயை நோக்கி செல்லும் TPE CTE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE பயணிய சாலை நாஃப் அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. SLEயை நோக்கி செல்லும் CTE பிராடல் சாலை வெளியேற்றத்திற்கு அருகேயும் வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
0: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். பலாப்பழ தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. ஆமா, பலாப்பழத்தை எவ்வளவு பேர் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பழம் பலாப்பழம் அப்படின்னு சொன்னா அது மிகை ஆகாது. முக்கனிகள பலாப்பழமும் ஒரு பழம். மா அதாவது மாங்காய் மாம்பழம், பலா பலாப்பழம், மற்றும் வாழை வாழைப்பழம். தமிழர்களான நாம் இந்த முக்கனிகளை வந்து அதிக அளவுல போற்றி வணங்குவோம். ஒரு சில நாடுகள்ல இந்த பலாப்பழத்தை ஏழைக்கான ஒரு பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதற்கான காரணம், ஏழை கிராமங்கள்ல இந்த பலாப்பழத்துடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பலாப்பழத்தை தான் அனைவரும் சாப்பிடுவாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பலாப்பழ கொட்டைய அவர்கள் சமைத்து உண்பார்கள். இந்தியாவிற்கு பொழுது இந்த பலாப்பழத்தை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு எனக்கு அதிக அளவுல கிட்டும். மிகவும் ஒரு சுவையான ஒரு உணவு அப்படின்னு சொன்னா அதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல நேயர்களே. இந்த பலாப்பழத்தை உண்பதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமானம் அதாவது டைஜஷன் அதிக அளவுல அதிகரிக்கும், இருதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு நமது எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நேயர்களே. அதனால கண்டிப்பாக இன்று உங்களால முடிந்தா பலாப்பழத்தை சாப்பிடுங்க, என இன்று பலாப்பழம் தினம் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். அதோட புது புது பாடல்களையும் நம்ம கேட்க போறோம். இது ஒலி 968 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
3: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
1: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: Arun Ice Creams
2: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு
4: இன்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேள்விக்கு நீங்க என்னென்ன பதில்களை சொல்ல போறீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்களை வளர்க்கறாங்க இல்லையா, அதை வந்து இப்பொழுது இரண்டு வகையா படுத்திருக்காங்க. ஆய்வாளர்களா இருக்கட்டும், இல்ல பெற்றோர்களே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதை இரண்டு வகை படுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிக அளவுல அடிக்காம திட்டாம ஒரு பிள்ளைய வளர்க்கறது. இன்னொரு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும், குழந்தைகளை எப்பொழுது அடிக்க வேண்டுமோ அப்பொழுது அடித்து நல்ல முறையில சீர்படுத்தி வளர்க்கறதா இருக்கட்டும், அதாவது அந்த ஹார்ட் பேரண்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு வளர்ப்பு முறை ஒரு சிறந்த உன்னத வளர்ப்பு முறையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு கலந்துரையாடல பேசுவதற்கு நிறைய இருக்குது, அதனால கண்டிப்பாக நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9688 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. இது ஒளி 9 6 8 ஒளியின் லாஸ்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட்.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ பிஐ சாங்கி வெளியேற்றத்திற்கு அருகே மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ டிபிஇ அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: மன
6: மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
7: ஏ ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏ ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
8: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: ஒலி ஒன்பதாறு ஏட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களி. நான் கேட்ட கேள்விக்கு பலரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரீங்க. இஸ்மாயில் அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய் கஷ்மிதாமா, காலை வணக்கம். நான் வந்து சின்ன வயசுல ஒரு வயசுல இருந்து 10 வயசுல மட்டும் பிள்ளைய அடிச்சு வளர்த்துருக்கு. இப்ப அவருக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இப்ப அடிச்செல்லாம் வளர்க்க முடியாது, சொல்லிதான் புரிய வைக்கணும். அதனால அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாதிரி, நம்ம இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இப்ப புரியுற வயசு அவங்களுக்கு, அதனால புரிஞ்சுக்குவாங்க. புரியும்படி நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க.
0: மிகவும் நன்றி பகிர்ந்து கொண்டதுக்கு புஷ்பா அவர்களே. சந்தோஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உள்ள குழந்தைகளை நம்ம அடித்து வளர்க்க கூடாது, அரவணைத்து அன்போடு நம்ம வளர்க்க வேண்டும். சொன்னா கேட்டுப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா 90s அப்படிதான் வளர்த்தாங்க, அதனால நானும் என் குழந்தைகளை அப்படிதான் வளர்க்கிறேன் அப்படின்னு சந்தோஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்றாங்க. இதுவும் ஒரு வகையில முற்றிலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்து அப்படின்னு தான் நான் சொல்வேன் நேயர்களே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்படின்ற ஒரு பழைய பாடல் இருக்குது. அன்பால வளரும் பிள்ளைகள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் அன்பை செலுத்துவாங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த அடித்து வளர்ப்பது பல பாதிப்புகளையும் மன ரீதியாக ஒரு சில குழப்பங்களையும் கவலைகளையும் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு மனு தத்துவ மருத்துவர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல மைமூன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்பிருக்கும் காலகட்டத்துல கூட்டு குடும்பங்கள் அதிகமாகவே இருந்தன, அதனால குழந்தைகள் ஒரு இருக்கடியான சூழல்ல வளர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தாத்தா பாட்டிகளும் அந்த கூட்டு குடும்பங்கள்ல ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருப்பாங்க. அவர்கள் அரவணைப்பை கொடுப்பாங்க, ஆனா பெற்றோர்கள் கண்டிப்பான முறையில இருப்பாங்க. மைமூன் அவர்கள் சொல்றாங்க, பிள்ளைகளிடம் பாசம் காட்டுவதும் கண்டிப்பை காட்டுவதும் பெற்றோர்கள் கையில் தான் உள்ளது. அதே நேரத்துல ரொம்ப அன்பாகவும் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் செய்யும் தவறுகளை உடனடியாக கண்டித்து திருத்துவதும் பெற்றோர்களின் பொறுப்பு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றி இல்லையா? அதனால அதிக பாசமும் தப்புதான், அதிக கண்டிப்பும் தப்புதான். மிகவும் அழகாக மைமூன் அவர்கள் அவருடைய கருத்தை பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒலி 968 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இவ்வாயை நோக்கிச் செல்லும் சிடிஇ அங்முக்கியோ அவென்யூ ஒன்று, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கிச் செல்லும் பிஐஇ சிடிஏ எஸ்எல்இ வெளியேற்றத்திற்காக போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்
3: ஒன்று 6-8

0: ஒலிபன் பத ஆரியட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் கேட்ட கேள்விக்கு பலர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரீங்க. ஜென்டல் பேரண்டிங் மற்றும் அந்த அடி கொடுத்து வளர்ப்பது எது வந்து சிறந்த ஒரு வளர்ப்பு முறை என்பதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நந்தினி அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை கேட்கலாம்.
1: வணக்கம் கிஷ்மிதா, நந்தினி பேசுறேன். ஓகே, பிள்ளை வளர்ப்பு பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்ப என்னோட காலகட்டத்துல எல்லாம் வந்து நாங்களாம் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தப்பு செஞ்சா வந்து மிஷின் பைப்பு பெல்ட் அடி இதுதான் விழுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்தோம். ஆனா என்னோட காலகட்டம் வரும்போது, என்னோட எனக்குன்னு பிள்ளைங்க வரும்போது, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. பிகாஸ் பிள்ளைங்களை அடிச்சுதான் வளர்க்கணுங்கிற வந்து ஒரு ஒரு நினப்பு வந்து எனக்கு இல்லை. என்னோட நினப்பு என்னன்னா, லைக் ஓகே, அடிச்சு வளர்த்தா பிள்ளைங்க வந்து எங்க எதிர்மறையா போயிடுமோ? ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்கள வந்து லைக் ஓ அப்பா அம்மா அடிக்கிறாங்க நாட் குட் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்களை வந்து சொல்லி பிள்ளைங்களை எங்களுக்கு எதிராக வந்து வந்துருவாங்களோ அப்படி ஒரு பயம். தப்பு செய்யும் போது உட்கார வச்சு பேசுவேன். சோ பேசினா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இது வரைக்கும் வந்து எங்கிட்ட அவங்க வந்து ஒரு பொய் சொல்றதுல எது எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட அவங்க மறைக்காம பேசுவாங்க. சோ இப்படிதான் நான் வந்து என்னோட வீட்டுல போயிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் கிருஷ்மிதா.
0: மிகவும் நன்றி நந்தினி அவர்களே. அவர்கள் கூறியதும் முற்றிலும் உண்மைதான் இல்லையா? ஆனா பலரும் ஒரு விஷயத்த அடிக்கடி பயன்படுத்தினீங்க. இன்றைய காலகட்டம் அப்ப இருந்த காலகட்டம் வேறு, ஆனா இப்பொழுது வேறு மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா இப்பொழுது அதிக அளவுல தொழில்நுட்பம், இணைபேசி இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இது ஒரு வகையான செல்வாக்க செலுத்தும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னொரு ஒரு விஷயத்த பலரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்யும் தப்பு எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்வது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜென்டல் பேரண்டிங் என்பது அது இல்ல. ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு தவற செஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைய திருத்தும் பொழுது இன்னும் ஒரு அரவணைப்புடன், அடிக்காம உடனே நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லாம இன்னும் ஒரு சாதுவான முறையில எடுத்து கூறும் ஒரு முறைதான் இந்த ஜென்டல் பேரண்டிங். தப்பு செய்யும் பொழுது திருத்துவது என்பது ஒவ்வொரு பெற்றோரின் பொறுப்பாகும். ஆனா அந்த திருத்துவதை எந்த முறையில செய்யறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு முறை வேலை செய்யும். ஒரு சில குழந்தைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து மாறவே மாட்டாங்க. அவர்களுக்கு வேற முறை, ஒரு கண்டிப்பான ஒரு முறை உதவியாக இருக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு ஒரு வாட்டி சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய பக்குவம். அது போன்ற குழந்தைகள் கிட்ட அந்த ஒரு கண்டிப்பான அடக்குமுறை என்பது தேவையில்லை. முற்றிலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நேயர்களை, பெற்றோராக இருப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். ஒரு பிள்ளையா நானே சொல்றேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நிறைய சிரமமான ஒரு காலகட்டத்தை கொடுத்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க அழகாக பக்குவமா எவ்வாறு எடுத்து செல்லணுமோ அவ்வளவு அழகாக எடுத்து செல்வாங்க. அதனால பெற்றோர்களாக இருப்பதே ஒரு கலை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சுஜாதா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுதுதான் நம்ம கண்டிப்பாக இருக்கணுமோ அப்பொழுது நம்ம கண்டிப்பான ஒரு முறைய கையாளணும். எப்பொழுது இன்னும் கொஞ்சம் சாதுவாக நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நம்ம நடந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் நம்ம கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் நன்றி சுஜாதா பகிர்ந்து கொண்டதுக்கு. பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்றேன். அண்மையில ஒரு செய்தியை படிக்கும் பொழுதுதான் தெரிந்தது, இந்த ஜென்டல் பேரண்டிங் பண்ணும் பொழுது கூட பிள்ளைகளுடைய தவறுகளை நம்மளால எளிதில சொல்ல முடியும். அந்த அன்பாக மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எல்லைய மீறாம இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெற்றோருக்கு இருக்கும் அதிகாரத்துவ மொழியில கூட ஜென்டல் பேரண்டிங்க நம்மளால செய்ய முடியும் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி ஒன்பதாரியற்றேன், ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIECTASLE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. MCA நோக்கி செல்லும் AYE கிளமண்டி சாலை அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

ஒலி ஒன்பதார் எட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒலியின் உள்ள ஆசம் நிகழ்ச்சியில இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பேசணும், அதற்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க வாட்ஸ்அப், அதாவது புலனம் மூலியமாக. ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி நம்ம பேசணும். அதற்கு பிறகு இலக்கியம், அதாவது தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். விடியுமா என்ற ஒரு சிறுகதையை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது பற்றியும் நம்ம பேசணும் நேயர்களே. இன்று பலாப்பழ தினம், அதாவது ஜாக் ஃப்ரூட் டே கொண்டாடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. அதனால நேரம் கிடைத்தா கண்டிப்பாக அதை நீங்க உண்டு பாருங்க. பிறகு ஜென்டில் பேரண்டிங் மற்றும் இந்த அடி கொடுத்து வளர்க்குவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பற்றி நம்ம பேசணும். நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, அதனால கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. மீண்டும் நாளை மாலை 4 மணிக்கே நான் உங்களை சந்திக்கிறேன். வானொலி பக்கமாவை இணைந்திருங்க, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். ஆனால் இப்பொழுது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கிருஷ்மிதா சிவராம்பா.

0: வணக்கம். காலை மணி 10. மீடியா கா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஈரானில் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 தேதி நடத்திய தாக்குதலில் திரு கமேனியும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் கொல்லப்பட்டனர். போர் தொடர்ந்ததால் திரு கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படவில்லை. இன்று தொடங்கியிருக்கும் திரு கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வு ஒரு வாரம் நீடிக்கும். மில்லியன் கணக்கானோர் அதில் கலந்து கொள்ளக்கூடும். வெளிநாட்டு தலைவர்களும் வட்டாரத் தலைவர்களும் திரு கமேனியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகின்றனர். ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா குழு, பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத், ஹமாஸ் ஆகிய குழுக்களின் பிரதிநிதிகளும் திரு கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். திரு கமேனியின் சொந்த ஊரான மஷாத் நகரில் வரும் வியாழக்கிழமை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வெப்ப அலையை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன. ஜூலை 4 அமெரிக்காவின் சுதந்திர தினம். அதையொட்டிய கொண்டாட்டம் கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் வெயில் கொளுத்துகிறது. மக்கள் வெளியே தலைகாட்ட முடியாமல் தவிக்கின்றனர். அமெரிக்காவின் 250 ஆண்டு நிறைவுக்காக பல்வேறு இடங்களில் அணிவகுப்பு, இசை நிகழ்ச்சிகள், வான வேடிக்கை காட்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தாங்க முடியாத வெயிலால் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது ஒத்திவைக்கப்பட்டன. அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் முக்கியமான நிகழ்ச்சியும் அதில் அடங்கும். அமெரிக்கா முழுதும் 185 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிகமான வெப்பம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்தது. சென்ற மாதம் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பாரிஸ் வட்டாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 விழுக்காடு உயர்ந்தது. பருவநிலை மாற்றமே மிதமிஞ்சிய வெப்பத்துக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் 40 பேரை பழிவாங்கிய பேருந்து விபத்துக்கான காரணத்தை அறிய முயல்கின்றனர். பெஷாவர் நகரின் மலைப்பானங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பேருந்து சுமார் 20 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் 48 பேர் இருந்தனர். அவர்களில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். பேருந்திலிருந்த பயணிகளில் பலர் பழுதாகி நின்ற வேறொரு பேருந்தின் பயணிகள் என்று தெரிய வந்திருக்கிறது. உயிர் தப்பிய ஒருவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பழுதடைந்த வேறொரு பேருந்திலிருந்த பயணிகளை ஏற்றிச் செல்ல முயன்ற ஓட்டுநருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பயணி ஒருவர் ஓட்டுநரின் கழுத்தை பிடித்ததாக சொல்லப்படுகிறது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்து பள்ளத்தில் பாய்ந்ததாக உயிர் பிழைத்த ஒருவர் கூறினார். விசாரணை தொடர்கிறது. குடும்ப பிணைப்பை வலியுறுத்தும் நம்ம குடும்பம் உருட்டுப்பந்து நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. மீடியா காப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவும் சிவிலியன்ஸ் அசோசியேஷன் சிங்கப்பூர் அமைப்பும் இணைந்து அதற்கு ஏற்பாடு செய்துள்ளன. புக்கிட் பாத்தோக் ஹோம் டீம் NS அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 100க்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர். நம்ம குடும்பம் நிகழ்ச்சி பற்றி கூறுகிறார் ஏற்பாட்டுக் குழுவின் ஜஹீரா பேகம்.
1: நம்ம குடும்பம் நிகழ்ச்சிய நாங்க 2 பாகங்களா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுல முதலாவது இன்று இடம்பெறும் உருட்டுப்பந்து நிகழ்வு. 2வது பாகம் ஜூலை 18 நடைபெறும் இரவு விருந்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிய பாத்தீங்கன்னா குடும்பங்கள் அணிகள் அமைச்சு உருட்டுப்பந்து விளையாட்டு விளையாட போறாங்க. இந்த குடும்பங்கள்ல பல தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் இருக்க போறாங்க. இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல இந்த வேலைப்பழு, மன உளைச்சல் இதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்தோட ஒரு நல்ல வழியில நேரம் செலவிடுற ஒரு வாய்ப்பா இந்த 2 நிகழ்ச்சிகளுமே அமையவிருக்கின்றன.
0: நம்ம குடும்பம் நிகழ்ச்சி பற்றிய விரிவான தகவல்களை அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் கேட்கலாம். விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்து. நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அடுத்த சுற்றுக்கு செல்கிறது. நாக் அவுட் சுற்றில் காபோ வேடேவுடன் மோதியது அர்ஜென்டினா. தொடக்கத்திலிருந்தே களத்தில் அனல் பறந்தது. 29ஆம் நிமிடத்தில் முதல் கோல் புகுத்தியது அர்ஜென்டினா. துள்ளி விளையாடி பந்தை வலை புகுத்தினார் மெஸ்ஸி. முற்பாதியில் வேறு கோல் ஏதும் இல்லை. பிற்பாதியில் வீறு கொண்டு எழுந்தது காபோ வீடு. 59 நிமிடத்தில் அந்த அணியின் முதல் கோல். முடிவை தீர்மானிக்க கூடுதல் நேரத்தில் பெனால்டி வாய்ப்பு. 3-2 என்ற கோல் கணக்கில் காபோ வீடையை வீழ்த்தியது அர்ஜென்டினா. மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது எகிப்து. ஆட்டம் தொடங்கிய 13 நிமிடத்தில் எகிப்தின் முதல் கோல். 55 நிமிடத்தில் எகிப்து வீரரின் சொந்த கோல் மூலம் ஆட்டத்தில் சமநிலை. வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு. 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது எகிப்து. மற்றொரு ஆட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கொலம்பியாவும் கானாவும் மோதுகின்றன. முற்பாதியின் 14 நிமிடத்தில் கொலம்பியா ஒரு கோல் அடித்திருக்கிறது. ஆட்டம் விறுவிறுப்பாய் தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

எஜமான் திரையிடத்திலிருந்து எஸ்பிபி குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இந்த வாரத்தின் ஒளியின் உல்லாச நிகழ்ச்சியில உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். உங்களுடைய காதர் நேர்களே, 10-11 உங்களுக்காக 90s வெளிவந்த பாடல்கள் இடம்பெற போகுது. 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த 70s வெளிவந்த பாடல்கள் இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாம ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி நேற்று டீ கடை நிகழ்ச்சியில நடைபெற்றது. அதே போல இன்றைய நிகழ்ச்சியிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு உங்களுக்காக அந்த அங்கம் இடம்பெற போகுது. அதனால தொடர்ந்து என்னோட வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு. எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
0: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: காதர்

0: கர்ணாதிரை படுத்திருந்த வித்யாசாகரின் இசையில் மனோ சொன்னலதா பாடியிருந்த ஏய் ஷப்பா பாடல் இடம்பெற்றது.
1: சில நேரங்கள்ல சில பேருக்கு நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நம்ம நிச்சயமா நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்தணும். பெரும்பாலும் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட். வெளிப்படையாக பேசுபவர்கள் அல்லது வெளிப்படையாக பேச தயங்குபவர்கள் அல்லது அமைதியாக இருப்பவர்கள் வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல இந்த வெளிப்படையாக பேசுபவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சில நேரங்களில் யோசிக்க மாட்டாங்க. இந்த வெளிப்படையாக பேசாம இன்ட்ரோவர்டா இருக்காங்களே அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அமைதியா கேட்டு பாருங்களேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா அவங்க மனதில் இருக்கிற விஷயங்களை வந்து தைரியமா வெளிப்படையாக சொல்லுவாங்க. அவங்க பேசுறத கேட்கும் போதுதான் இது தெரியாம போச்சே, நான் நினைச்சேன் நீங்க அந்த மாதிரி நினைக்கலன்னு, நீ நினைச்ச கேட்டியா அப்படின்னு அவங்க உள்மனதை சொல்லும். அதனால வெளிப்படையாக பேச நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிப்படையாக பேச தயங்குபவர்கள் அவங்க கருத்துக்களை ரொம்ப அழகா முன்வைப்பாங்க. அதே நேரத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்களே வெளிப்படையாக பேச நீங்க தயங்க கூடாது. உங்க மனதுல இருக்கிற விஷயங்களை தைரியமா உள்ளதை உள்ளபடி பேசும்போது உங்க மனதுல இருக்கிற பார சுமைகளை நிச்சயமாக நீங்க குறைப்பீங்க.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

கோழியோ சேவலோ கூவ ஆரம்பிச்சுட்டா நம்ம நாள் ஆரம்பிச்சிடும். நாள் ஆரம்பித்த உடனே நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக, நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஓட்டத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? எழுந்திருச்சேன், சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன், தூங்கினேன், இதற்கிடையில நம்ம மற்ற விஷயங்களை செய்யறோம். நல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட் மோட்ல தான் போகுது. நல்ல அர்த்தமுள்ள தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சில நேரங்கள்ல கொஞ்சம் நிறுத்தி ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உண்மையிலே நம்ம எதுக்கு ஓடுறோம், அந்த ஓட்டத்துக்கு அர்த்தம் இருக்கா என்பதை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து அதற்கான பதில்களை புரிந்து கொள்ள முடியும். நல்லா ஓடுவோம், கண்ணில் துணி கட்டி எங்க ஓடுறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு பதிலா குறி வச்சு ஒரு புலியை போல ஓடுவோம்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீனச்சட்டி, புட் இன் தி அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
3: பருப்பு வெந்ததும் பாசம் வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
0: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகள் வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசி வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
6: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
7: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
6: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

இதய வீணை திரைப்படுத்த சங்கர் கணேசன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நேர்களே, உங்களுக்காக 70களில் வெளிவந்த இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்க போறேன். அதே நேரத்தில் ஒரு கேள்வி பதில் அங்கம். இந்த கேள்வி பதில் அங்கத்தில் பிபிசி நிறுவனம் வெளியிட்ட தகவல இருந்து ஒரு கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னு கேட்கறதுக்கு முன்னால முதல்ல வாங்க மறுபடியும் நம்ம இனிமையான பாடல்களுக்குள்ள அப்படியே மூழ்கி போகலாம். உங்களுக்காக அவளுக்கென்ற ஒரு மனம் திரைப்படுத்திருந்தோம், கடவுள் அமைத்த மேடை திரைப்படுத்திருந்தோம், பாடல்கள் இடம்பெற போகுது.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் முத்தான முத்தல்லவோ, மூன்று முடிச்சு திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டிருந்தோம். நேர்களே, இன்றைய போட்டியங்கத்தில் மூச்சை பற்றி தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். பிபிசி நிறுவனம் வெளியிட்ட தகவல் இது. இப்போ மனிதர்களுக்கு தண்ணீருக்குள்ளே போயிட்டு மூச்சை பிடிக்கணும்னா சில பேருக்கு ஒரு நிமிடம், இரண்டு நிமிடங்கள், சில பேர் மூன்று நிமிடம் கூட மூச்சை பிடிச்சி இருப்பாங்க. ஆனால் இதுவே விலங்கினங்கள், கடல் உயிரினங்களுக்கு அதிகமான நேரம் மூச்சை பிடிக்க முடியும். உதாரணத்துக்கு டால்ஃபினுக்கு 10 நிமிடங்கள் தண்ணீருக்குள்ள மூச்சை பிடிக்க முடியும்னு இந்த தகவல் சொல்லுது. டால்ஃபினை விட ஒரு குறிப்பிட்ட விலங்கினம் கூடுதல் நேரம் மூச்சை பிடிக்கும்னு இந்த தகவலை சொல்றாங்க. அது எந்த விலங்கினம், எந்த கடல் உயிரினம்? நீங்க எனக்கு பதில வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: எங்கம்மா சபதம் முதல் இரவு திரைப்படங்கள் பாடல்களை கேட்டதும் தொடர்ந்து நம்ம 70களில் வெளிவந்த இனிமையான பாடல்களை கேட்க போறோம். இப்ப கேள்வி பதில் அங்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விலங்கினத்திற்கு தண்ணீர்ல அதிகமான நேரம் மூச்சை புடிச்சி இருக்க முடியும்னு கேட்டப்போ எனக்கு சில நேர்கள் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. விஜயகுமாரி
1: வணக்கம். காதர்
0: வணக்கம்.
1: நான் நினைக்கிறேன் ஆமை.
0: ஆமை கிடையாது. ஆட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு பெனாசிர் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. காமாட்சி.
1: கடலுக்குள் நீண்ட நேரம் மூச்சு தம்பிடிக்கும் உயிரினம் திமிங்கலம்.
0: கேரளாயினும் ஒரு விதமான திமிங்கலம்னு சொல்லியிருக்கீங்க. திமிங்கலம் கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட விலங்கிடம் தரையிலையும் வாழும் தண்ணீர்ல டால்பின்ஸை விட 10 நிமிடங்களுக்கு மேல மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியும்னு பிபிசி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9678896 8. அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக. வீட்டுக்கு ஒரு பிள்ளை, சிரித்து வாழ வேண்டும் திரைப்படங்கள் இருந்து இடம்பெறும்.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

0: நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், நீயா திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டதோ நேர்களே. இன்றைய கேள்வி பதில் அங்கத்துல நான் கேட்ட கேள்வி பிபிசி நிறுவனம் வெளியிட்ட தகவல் இருந்து கேட்கப்பட்டது. அதாவது என்னன்னா, இப்ப டால்பின்ஸ்க்கு தண்ணீர்ல 10 நிமிடங்கள் வரை மூச்சை பிடிச்சிக்க முடியும். அதன் பிறகு தண்ணீருக்கு மேல வந்து மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் உள்ளுக்கு போகும். இதே மாதிரி நிலத்துல வாழும் ஒரு விலங்கினம் அது தண்ணீருக்குள்ள போச்சுன்னா இத்தனை நிமிடங்கள் வரை மூச்சு பிடிச்சு இருக்கணும் அப்படின்னு இந்த பிபிசி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. எனக்கு வந்த பதில்கள்.
1: வணக்கம், நான் யாசின் பேசுகிறேன், சிலிகை ஹவுஸில் இருந்து. ஆமை என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: காலை வணக்கம் காதர். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் முதலை தேபாங்கரன் சாந்தி.
3: ஃப்ராக்ஸ், அது வந்து நீர்லயும் அதிகமா இருக்கும், அதிகமா வித்ஹோல்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். அக்வாட்டிக் ஃப்ராக், தவளைகள்.
4: வணக்கம் காதர், நான் மீனா இம்பியர்மாஸ் ஜேபில இருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கியூரியஸ் பிக் வீல். காதர், ஒருவேளை முதலையா இருக்குமோ? முதலை இல்லாட்டி ஹிப்போபொட்டமஸ், நீர் யானை, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம்.
5: வணக்கம், இதன் பதில் வந்து நீர் யானை, அதுதான் வெளியே வந்து 10 நிமிஷத்துக்கு மூச்சு விடும். தேங்க்யூ.
0: சில பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனா பிபிசி நிறுவனம் குறிப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்துல வாழும் விலங்கினம், நிலத்தில் வாழும் விலங்கினம் தண்ணீருக்குள்ள போச்சுன்னா இத்தனை நிமிடங்கள் வரை மூச்சை பிடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேரளா என்ன சொல்லிருக்காங்க?
6: காதர், குட் மார்னிங் அகைன்.
0: வணக்கம்.
6: அந்த விலங்கின் பெயர் தி ஸ்லாத், மரத்தில் தொங்கும் கரடி. நன்றி, வணக்கம்.
0: ஆமாங்க, அசையா கரடி. இது வந்து ஒரு விதமான சோம்பேறி விலங்கினம் சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குமா, மெதுவாதான் அசைந்து செயல்படும். ஆனா இந்த ஸ்லாத் அசையா கரடி தண்ணீருக்குள்ள போச்சுன்னா 40 நிமிடங்கள் வரை மூச்சை இழுத்து தண்ணீர்ல இருக்க முடியும்னு பிபிசி நிறுவனம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த தகவலை படிக்கும் போது ஆச்சரியமா தான் இருந்தது. என்னடா, நிலத்துல ரொம்ப மெதுவாதான் செயல்படும், இது தண்ணீருக்குள்ள போச்சுன்னா 40 நிமிடங்கள் வரை மூச்சை பிடிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நல்லா வியப்பா இருந்தது. இந்த அங்கத்தில் பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த பதில்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். இந்த தொகுப்பு நிறைவுக்கு வரப்போகுது. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்களும் சினிமா செய்திகளும் காத்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: காதருடன் ஒளியில் உல்லாசம்
1: ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
2: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போயிடுங்க. அப்படி இல்லாட்டி
3: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
4: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
1: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி
3: நவீன்
4: வழங்கும்
6: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
3: பறக்காம கேளுங்க.
7: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியாக்கா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. வட்டப்பாதையில் உள்ள புதிய ரயில் நிலையங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம். பெருவிரைவு போக்குவரத்து தொடங்கப்பட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திட்டம் முழுமையடைந்திருக்கிறது. கப்பல், கண்டென்மெண்ட், பிரின்ஸ் எட்வர்ட் ரோடு ஆகிய எம்ஆர்டி நிலையங்கள் வரும் 12ஆம் தேதி திறக்கப்படும். அதுவரை அந்த நிலையங்களுக்கிடையே இலவசமாக பயணம் செய்யலாம். வட்டப்பாதையின் 6ஆம் கட்டம் பூர்த்தி அடைந்திருக்கிறது. அது 30 ஆண்டுக்கு மேல் தொடர்ந்த திட்டத்தின் முழுமையை பிரதிபலிப்பதாக போக்குவரத்து தற்காலிக அமைச்சர் ஜெஃப்ரிசியோ கூறினார். வருங்காலத்தில் இடம்பெறவுள்ள தெற்கு நீர் முகப்பு திட்டத்துக்கு புதிய நிலையங்கள் உறுதுணையாய் அமையும். 10,000-க்கும் அதிகமான பயணிகளின் இணைப்பை அந்த நிலையங்கள் எளிதாக்கும். வட்டப்பாதையின் நீளம் மொத்தம் 39 கிலோமீட்டர். அதில் 33 நிலையங்கள் உள்ளன. தற்போதுள்ள அனைத்து ரயில் நிலையங்களோடு பயணிகளை இணைக்கும் 12 சந்திப்புகளும் வட்டப்பாதையில் உள்ளன என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் கூறியது. குடும்ப பிணைப்பை வலியுறுத்தும் நம்ம குடும்பம் உருட்டுப்பந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து வருகிறது. மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவும் சிவிலியன்ஸ் அசோசியேஷன் சிங்கப்பூர் அமைப்பும் இணைந்து அதற்கு ஏற்பாடு செய்துள்ளன. புக்கிட் பாத்தோக் ஹோம் டீம் என்ன சரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 100-க்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர். நம்ம குடும்பம் நிகழ்ச்சி 2 பாகங்களாக நடத்தப்படுகிறது. முதல் பாகத்தில் இன்று குடும்ப உறுப்பினர்கள் குழுவாகச் சேர்ந்து உருட்டுப்பந்து விளையாடுவர். குடும்பத்துடன் அணி சேர்ந்து விளையாடுவது ஆனந்த அனுபவம் என்கிறார் திருமதி ஷாமினி.
8: நான் என்னோட 3 பிள்ளைங்க, என்னோட அக்கா, என்னோட அண்ணன், அப்புறம் என்னோட அம்மா, மற்றும் என்னோட கசின்ஸ், அவங்க கூட எல்லாம் நம்ம வந்திருக்கோம். ஒரு 12 பேர் வந்திருக்கோம். இது வந்து எங்களோட 2வது வருடம் இந்த குடும்ப போலிங் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம வந்து பங்கேற்கிறது. போன வருஷம் நாங்கள் வந்தப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வருஷமும் அந்த போஸ்டை பார்த்தோடனே நம்ம வந்து முடிவெடுத்தோம்.
7: வார இறுதியில் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் குடும்பமாய் நேரம் செலவிட நிறைய பேர் வந்திருப்பது மகிழ்ச்சி என்கிறார் ஏற்பாட்டுக் குழுவின் ஜஹீரா.
9: நம்ம குடும்பம் உருட்டு பந்து நிகழ்ச்சி இப்போது விறுவிறுப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் அணிகளை அமைச்சு விளையாட்டில இப்ப ஈடுபட்டிருக்காங்க. தாத்தா, பாட்டி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் இங்க பார்க்க முடியுது. சிறப்பாக விளையாடும் 3 குழுக்களுக்கு நாங்க வெற்றி கோப்பைகளை வழங்கவிருக்கிறோம். அது தவிர்த்து சிறப்பா ஒரு பரிசுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குடும்பங்களா அந்த பிணைப்பை வெளிப்படுத்துற ஒன்றாக உற்சாகமா விளையாடும் அந்த குடும்பங்களை நாங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு கோப்பையை வழங்கவிருக்கிறோம். சனிக்கிழமை காலை பொழுத இங்க வந்து எங்களோட நிகழ்ச்சியில இத்தனை பேர், இத்தனை குடும்பங்கள் ஒன்றாக உற்சாகமா விளையாடுறத பார்க்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
7: நம்ம குடும்பம் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகமாய் வரும் 18ஆம் தேதி இரவு விருந்து நிகழ்ச்சி நடைபெறும். செங்காங்கில் புதிய ஆங்கிலிக்கன் இளையர் நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. மனநல பிரச்சனையும் வாழ்க்கையில் சவால்களையும் சந்திக்கும் இளையர்கள் அங்கு பாதுகாப்பாய் ஆதரவு பெறலாம். இளையர் நிலைய தொடக்க விழாவில் மூத்த துணை அமைச்சர் டான்கெட் ஹவ் பேசினார். பள்ளி, சமூக ஊடகங்கள், நிச்சயமற்ற வருங்காலம் போன்ற பல்வேறு காரணங்களால் இன்றைய காலகட்டத்தில் வளர்வது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அத்தகைய சவால்கள் தனித்தே சமாளிக்க வேண்டியதில்லை என்பதை இளையர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்று திரு டான் கூறினார். மனநல ஆலோசனை, அதற்கான நிகழ்ச்சிகள், பள்ளிகள், சமூக அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவது ஆகிய வழிகளில் நிலையம் இளையர்களுக்கு ஆதரவளிக்கும். 12-25 வயது வரையுள்ள இளையர்கள் அதன் மூலம் பயனடையலாம். சிங்கப்பூரர்கள் சரியான வேளையில் மனநல ஆதரவு பெறுவதை எளிதாக்கும் வழிகாட்டி கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மனநல அலுவலகமும் ஒருங்கிணைந்த பராமரிப்பு அமைப்பும் இணைந்து அதை தயாரித்திருக்கின்றன. குடும்பங்களும் தனிநபர்களும் அவர்களின் தேவைக்கேற்ப எங்கே ஆலோசனை பெறலாம் என்பதை கையேட்டின் மூலம் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். தீவு முழுவதும் உள்ள சமூக அமைப்புகளிலும் சுகாதார அமைச்சின் இணைய பக்கத்திலும் வழிகாட்டி கையேட்டை பெற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வெப்ப அலையை சமாளிக்க முடியாமல் மக்கள் திணறுகின்றனர். ஜூலை 4 அமெரிக்காவின் சுதந்திர தினம். அதையொட்டிய கொண்டாட்டம் கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் வெயில் கொளுத்துகிறது. மக்கள் வெளியே தலைகாட்ட முடியாமல் தவிக்கின்றனர். அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு நிறைவுக்காக பல்வேறு இடங்களில் அணிவகுப்பு, இசை நிகழ்ச்சிகள், வானவேடிக்கை காட்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தாங்க முடியாத வெயிலால் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது ஒத்திவைக்கப்பட்டன. அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் முக்கியமான நிகழ்ச்சியும் அதில் அடங்கும். அமெரிக்கா முழுதும 185 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரலாம் என்று வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. கானாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு செல்கிறது கொலம்பியா. ஆட்டம் தொடங்கிய கால் மணி நேரத்தில் முதல் கோல். எவ்வளவோ போராடியும் கானாவால் கோல் ஏதும் புகுத்த முடியவில்லை. அடுத்த சுற்றுக்கு செல்கிறது கொலம்பியா. நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நாக் அவுட் சுற்றில் காபோவேடையுடன் மோதியது அர்ஜென்டினா. தொடக்கத்திலிருந்தே களம் தகித்தது. 29ஆம் நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் முதல் கோல். பந்தை வலைப்புகுத்தினார் மெஸ்ஸி. முற்பாதியில் வேறு கோல் ஏதும் இல்லை. பிற்பாதியில் வேறு கொண்டு எழுந்தது காபோவேடை. 59ஆம் நிமிடத்தில் அந்த அணியின் முதல் கோல். முடிவை தீர்மானிக்க கூடுதல் நேரத்தில் பெனால்டி வாய்ப்பு. 3-2 என்ற கோல் கணக்கில் காபோவேடையை வீழ்த்தியது அர்ஜென்டினா. மற்றொரு ஆட்டம் எகிப்திடம் தோல்வியடைந்தது ஆஸ்திரேலியா. 13ஆம் நிமிடத்தில் எகிப்தின் முதல் கோல். 55ஆம் நிமிடத்தில் எகிப்து வீரரின் சொந்த கோல். ஆட்டத்தில் சமநிலை. வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு. 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது எகிப்து. அடுத்த சுற்றில் எகிப்து அர்ஜென்டினாவுக்கு எதிராக களமிறங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: வெள்ளி
3: வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: This song is a tribute to all the heroes and villains.

0: பல பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. நகரத்தை நோக்கி செல்லும் ECP அங்கு மரின் பரேடுக்கு பிறகு நான்காம் தடத்தில், PI நோக்கி செல்லும் KJ அங்கு பிரிக்லேண்ட் ரோடுக்கு பிறகு நான்காம் தடத்தில், AY நோக்கி செல்லும் MCE அங்கு மேக்ஸ்வெல் ரோடுக்கு பிறகு, குயின்ஸ்வே நோக்கி செல்லும் பிரெடல் ரோடு அங்கு CTEக்கு பிறகு ஐந்தாம் தடத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளாக்ட் ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தஸ்தா.

டேய் வர்மா, உன்ன நான் நிச்சயமா போட்டு தள்ளுவண்டா. இரண்டு திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகணும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோம். இப்ப இந்த திரைப்படத்தை அக்டோபர் 15 வெளியாக்க போறாங்கன்னு இப்ப இந்த டீசர் வழி சொல்லிட்டாங்க. இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, அதன் பிறகு மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க தெரியும். ஆனா இந்த டீசரை பார்த்த பிறகுதான் மற்ற புகழ்பெற்ற நடிகர்களும் இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுல முக்கியமா புகழ்பெற்ற மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரா மூடு, வித்யா பாலன், சிறப்பு கதாபாத்திரங்கள்ல விஜய் சேதுபதி, மிதுன் சக்கரபோதி, ஹித்திக் ரோஷனும் இருக்காருன்னு இப்ப தகவல் வெளி வந்திருக்குது.

கலர காட்டி புடிகடா, குரங்க கையில் லிங்க நீ தாண்டா பூமாலடா, அடிச்சு புடிச்சு வந்தல என்ன வெள்ள முடியாதடா.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

0: உங்கள் வாய்மொழி தேர்வுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்.
1: வணக்கம், என் பெயர் வேலர். எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்கிற்கு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
2: என் பெயர் ஹர்ஷித். நான் இந்த பயிலரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
3: வணக்கம், என் பெயர் பிரித்திகா. ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வருவேன்.
4: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயிலரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
5: இந்த வருடம் பயிலரங்களை கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்களை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.
6: ஒலியின்

சரிகளே, பிற்பகல் ஒரு மணி செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியை நேற்று டீ கடை நிகழ்ச்சியில் நீங்க கேட்கலனா மீண்டும் இந்த அங்கம் இடம்பெற போகுது. இந்த வாரம் மலேசியா வாசுதேவன் பாடிய வேகமான பாடல்களை உங்களை வாக்களிக்க சொல்லியிருந்தோம். நீங்க எந்தெந்த பாடல்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்கன்னு தெரிந்து கொள்ள வானொலி பக்கமாக இருங்க. இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளமை போல் இன்றும் வணக்கம் தமிழடியில் முதலிலே மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்திப்பாமாலைகள். பக்திப்பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக முருகண்டி விநாயகர் புகழுடன் சாந்தன் குழுவினர்.

கேட்டது முருகண்டி விநாயகர் புகழ் மாலை சாந்தன் குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜேம்ஸ் குழுவினர் பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜேம்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாடுகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சினி முகமட் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சீனி முகமட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது திருமுருகன் புகழ்மாலியாக சாரதா ராகவ் குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சாரதா ராகவ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மேகனா சுமேஷ் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேகனா சுமித் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இரியன்பென் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தைப்பூச பெருமை தரும் மலேசிய பாடகர்களின் குரலில் ஒலிக்கின்ற இந்த பாடல்.

கேட்டது தைப்பூச முருகன் புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில். இதை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஷாம் ஷீபா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஷாம் ஷீபா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் இ குல் முகமது இந்திரா குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் குல் முகமத் இந்திரா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது தைப்பூச பெருமையுடன் புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர்.

0: நீங்கள் கேட்ட புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் டிஆர்டி தமிழடியில் ஒலித்த காலி ஒலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நற்சிந்தனையை நேரம் நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: மனிதர்களின் ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதை தை முதல் ஆணி வரை உத்தராயணம் தேவர்களின் பகற்பொழுது. இதில் ஆணி மாதம் என்பது தேவர்களின் பகற்பொழுதின் இறுதி பகுதியான சந்தியா காலம் பிரதோஷ காலம் ஆகும். ஆடி முதல் மாரளி வரை தட்சிணாயனம் தேவர்களின் இரவு. அதில் மாரளி மாதம் என்பது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும். சிவனுக்கு ஆணி மாதத்தில் ஒரு திருமஞ்சனமும் மாரளி மாதத்தில் ஒரு திருமஞ்சனமும் நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இது மிக முக்கிய விழாவாக நடக்கும். உத்தரகோச மங்கை மரகத நடராஜர் பச்சை லிங்கத்தின் அபிஷேகம் காண கண்கோடி வேண்டும். இதற்காக பல சிவ பக்தர்கள் விரதமிருந்து அதை காண ஆர்வமாக காத்திருக்கின்றனர். நடராஜரை சுற்றி இருக்கும் வட்ட வடிவ நெருப்பு வளையம் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை குறிக்கிறது. பறக்கும் சடைமுடி இறைவன் எல்லையற்ற ஆற்றலோடும் பேரானந்தத்தோடும் ஆடிக்கொண்டிருப்பதை குறிக்கிறது. தடையில் உள்ள கங்கை ஞானம் பேரறிவையும் புரை சந்திரன் கால சக்கரத்தையும் குறிக்கின்றன. நவீன இயற்பியலாளர்கள் நடராஜனின் இந்த நடனத்தை அணுக்களின் நடனத்துடன் ஒப்பிடுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள பெண் அறிவியல் மையத்தில் வாசலில் இந்த நடராஜனின் சிலை இதனால் தான் நிறுவப்பட்டுள்ளது. 64 சிவ வடிவங்களில் நடராஜரின் வடிவமே சைவ சமயத்தின் உச்சக்கட்ட ஞான வடிவமாக பார்க்கப்படுகிறது. அணுவிற்குள் இருக்கும் புரோட்டன் எலக்ட்ரான் போன்ற துகள்கள் இடைவிடாது அதிர்ந்து கொண்டும் சுழன்று கொண்டும் இருக்கின்றன. இதை அறிவியல் உலகம் துகள்களின் நடனம் என குறிப்பிடுகின்றன. இதனை முதன் முதலில் உலகிற்கு உரக்க சொன்னவர் புகழ்பெற்ற இயற்பியலாளர் பிரிட் ஜோசப் காப்ரா ஆவர். அவர் தனது தி தாவோ பிசிக்ஸ் என்ற புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நவீன இயற்பியல் காட்டும் பிரபஞ்ச நடனத்தின் மிகச்சிறந்த வடிவத்தை நான் நடராஜர் சிலையில் காண்கின்றேன். ஒவ்வொரு அணுவின் இயக்கமும் பிரபஞ்சத்தின் உருவாக்கமும் அழிவும் அந்த நடனத்தில் அடங்கியுள்ளது என்று கூறுகிறார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: ஹலோ. வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆடி மாதம் 4 தேதி பொதுக்காலம் 13 வாரம் சனிக்கிழமை இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 9 இறைவசனங்கள் 11-15 வரை ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கி கொள்வார்கள் என்கின்றார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர், இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கின்றார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னிய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாலடைந்த நகரலை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களையும் அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளையும் உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறு ஒன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கி விடுங்கப்பட மாட்டார்கள் என்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது துக்கத்திற்கு இடமே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு என்று சபை உரியாளர் கூறுவது போல ஜேசுவிடம் நோன்பு பற்றி பரிசேயர்கள் கேள்வி கேட்ட பொழுது மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? காலமும் நேரமும் வரும்போது நமது சீடர்களும் நோன்பிருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததுதான். அதே வேளையில் நம் வாழ்வு சிலுவை துன்பங்கள் இழப்புகள் நிறைந்ததுதான். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு இருக்கும் போது சோகத்துக்கும் துக்கத்துக்கும் இடமே இல்லை என்பதை உணர்ந்து வாழ நாம் வரம் வேண்டுவோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசுரியம்மா. நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கணும். நன்றி.
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 133 அதிகாரம் ஊழல் உவகை. இல்லை தவறு அவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்கும் ஆறு. அவரிடம் தவறு எதுவும் இல்லையானாலும் அவரோடு பிணங்குதல் அவர் நம்மீது மிகுதியாக அன்பு செலுத்துமாறு செய்ய வல்லது. ஊடலில் தோன்றும் திரு துணி நல் அழி வாடினும் பாடுபெறும். அவரோடு பிணங்குவதால் உண்டாகின்ற சிறு துன்பம் அன்பு குறைவிற்கு காரணமாகலாம். இருந்தாலும் அது சிறந்ததாகவே கருதப்படும். புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயந்து அன்னார் அகத்து. நிலத்தோடு நீர் கலந்தாற் போல அன்புடைய காதலருடன் பிணங்குவதை காட்டிலும் தேவர் உலகத்து இன்பமும் சிறந்ததாகுமோ? புள்ளிவிடா அப்புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை. காதலரை தழுவ விடாமல் இருக்க செய்வதும் ஊழல். என் உள்ளத்தை உடைப்பதற்கு வலிமையான படையாய் தோன்றுவதும் ஊழல் படை. வணக்கமும் பணிமொழியும். தவறுகிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோல் அகழ்தலின் ஆங்கு ஒன்று உடைத்து. தவறு இல்லாத போதும் ஊழலுக்கு ஆளாகி தாம் விரும்பும் மகளிரின் மெல்லிய தோள்களை நீங்கி இருக்கும் போதிலும் ஓர் இன்பம் உள்ளது. உணலினும் உண்டது அறல் இனிது காமம் புணர்தலில் ஊழல் இனிது. உண்பதை காட்டிலும் முன்னுண்டது செடித்தலே இன்பமாகும். அதுபோல காமத்தில் கூடுவதை விட ஊடுதல் இன்பமானது. ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மன்னும் கூடலில் காணப்படும். ஊடல் களத்தில் தோற்றவரே வெற்றி பெற்றவர். அது ஊடல் முடிந்தவின் கூடி மகளின் நிலையில் காணப்படும். ஊடி பெருகுவம் கொல்லோ முதல் வியற்ப கூடலில் தோன்றிய உப்பு. நெற்றி வியர்க்கும்படி கூறுவதில் கிடைக்கும் இனிமையை பிணங்கியிருந்து உணர்வதன் பயனாக இனியும் பெறுவோமோ? உப்பு கொண்ட இனிமை. ஊடுக மன்னோ ஒளி இலை யாம் இறப்ப நீடுக மன்னோ இரா. என் காதலி இன்னும் ஊழல் கொள்ளட்டும். அந்த ஊழலை தணிப்பதற்காக நான் கெஞ்சிக்கொண்டே இருக்க இரவு நேரம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பெறு. பிணங்குதல் காமத்திற்கு இன்பம் தருவதாகும். ஊழல் முடிந்தபின் கூடி தழுவ பெற்றால் அது அந்த ஊழலுக்கு இன்பமாகும் என்று கூறி இந்த வானொலியில் நச்சிந்தனங்கள் இதுவரை திருக்குறளில் 133 அதிகாரமும் 1330 குறளும் அதற்குரிய பொருள் விளக்கமும் கூறியிருந்தேன். இதை தெளிவடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி டிஆர்டி வானொலிக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு திங்கட்கிழமை வேறு புதிய சிந்தனையுடன் இணைந்து கொள்கிறேன். நான் திருவள்ளுவரின் ஒரு வாழ்த்தியுடைய அனுசரணம் 27 கொண்டிருவேன் என்று நான் அந்த மனதிலே திருக்குறள் முடிஞ்சவுடனே நினைத்துவிட்டேன். நான் செய்து முடித்தேன். 27 என்று கூறிக்கொண்டு இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
4: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா
4: ராஜா? ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
4: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு ஞானத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகள் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அன்னு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்தில இருந்து புனித புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 11 இறை வார்த்தைகள் 1-11 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு இயேசுனுடைய சீஷரில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணி போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டு கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிட்டு என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாயிருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான்வனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டான், அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டான், மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? சியாட்டிக்கு எதிராக எல்லா தடைகளையும் இங்கே சப்பா உடைத்தறிந்து சியாட்டியை
5: வாழும் வாழ்க்கையில் காலை எழுந்தவுடன் அமைதி பொருள்கோடு கலை கலாச்சாரத்தோடும் வாழும்போது வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான். இறை நம்பிக்கோடு வாழ்ந்து இறைவனை மனத்தினோடு காலை மாலை வணங்கி வழிபடும் போதும், இளமையிலிருந்து முதுமை வரை நம் செயல்பாடுகள் சரியாயிருந்தால் இறைவன் முழுமையாக வாழ வைப்பார், நலமாகவும் வாழ வைப்பார். இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாங்கள் நல்லதை செய்து கொண்டு இளமையிலும் முதுமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழும் வாழ்க்கையில் சோதனை, வேதனை, துன்பம், நோய்கள் வரத்தான் செய்யும். அது வந்தாலும் மன வலிமையுடன் தாங்கிக் கொண்டு இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறைவன் கைவிட மாட்டான். இறைவன் அனைத்தை மறிவான். இளமையில் எப்படி வாழ்ந்து போகலாம் என்றால் முதுமையில் நலமாக வாழ முடியாது. வாழும் வாழ்க்கையில் கொஞ்ச காலம்தான், அதற்குள் நம்மால் இயன்ற தானம் தர்மம் புண்ணியம் செய்ய வேண்டும். இதுவே முதுமையின் நிழல் போல் கூட வரும். வாழ்க்கை ஒரு முறைதான், அதில் தான் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போதுதான் நிறையாசியுடன் வாழலாம். வாழும் காலம் வரை நம்மை படைத்த இறைவனை மறக்காமல் வாழவும் வேண்டும். வாழும் வாழ்க்கையில் யாரையும் கூட சொல்லி வாழவும் கூடாது, யார் குடும்பத்திலும் தலையிடவும் கூடாது. வாழும் வாழ்க்கையில் நம்ம குறைகளை நாமே சரிசு செய்து கொண்டு வாழ வேண்டும். இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம் அனுபவங்களை சொல்லிவிட வேண்டும். வாழும் வாழ்க்கையில் பயப்படக்கூடாது, யாருக்கும் அடிமையாகவும் வாழக்கூடாது. வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை. நம் மனச்சாட்சி எல்லாமே தெரியும் என்று இறைவன் எல்லாம் பார்த்துக் கொள்வான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அன்றும் இன்றும் எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில இறைவன் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்றால் இறைவன் தான் முழுமையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். வெளியில் சென்று பார்த்தால் உண்மையின் யதார்த்தம் புரிந்துவிடும். இல்லே, இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அன்போடும் பண்போடும் வாழும் போது இறையாசியுடன் வாழலாம். எல்லாமே சொல்லில் சொல்லிவிடலாம். எல்லாமே இளமையிலிருந்து முதுமை வரை மிக மிக கடினம் செயல்படுத்துவது. கடினமான மன வலிமையுடன் அமைதியோடும் செயல்பட்டால் எல்லாம் வந்த இறைவன் நமக்கு உறுதுணையா இருப்பான்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திர வாழ்க்கை என்பதை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கிய ஒரு ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நமது நன்றிகள். அன்புறவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது பாசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.
6: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான

0: செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஈரோ சஜ்ஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 0160 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள், ராணி சம்பந்தர் அவர்கள், திருமதி யோகேஸ்வரி அவர்கள், பாலன் அவர்கள், பொங்கையூர் ராஜா அவர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 4 ஜூலை மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
1: மேஷராசி நண்பர்களுக்கு சில காரியத்தெல்லாம் சில பேர் விட்டு கொடுக்க மாட்டான். பார்த்துருக்கல, பிடிவாதத்தின் உச்சகட்டத்தில் இருந்து அதெல்லாம் நான் சொன்னது, அதனால் தப்பே இருந்தாலும் சில டைம் விட்டுச்சு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இன்றைய நாளில் ஒன்று வரும். சில பேர் தன்னுடைய குழந்தைக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய கணவருக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய மனைவிக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய அம்மா அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணுவாள். சில பேர் என்னோடய அம்மா அப்பா பெருசு, நீங்கள் இவங்க அம்மா அப்பா பெருசு, நான் இது பெருசு, அது பெருசு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கு. பட் யூ வில் வின், பிகாஸ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது நியாயப்படி இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள் இல்லைனாலும் நீங்கள் அதை படித்துடுவே இல்லை, அது உங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் நண்பர்கள் மூலமாக சில அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். இது சரி, இது தவறு, இது ரைட், இது வந்து சொல்லலாம், இது சொல்லப்படாது. ஒரு பெரிய பாடம் தானே லைஃப்ங்கிறது, ஒரு பெரிய பாடம். அது இன்னொருத்தர் மூலமாக கற்றுக்குறோம், அவ்வளோதான். சரி, நமக்காக அதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் சம் அதர். அப்போது சம் பர்சன் வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவான், அந்த பாடம் வந்து நமக்கு ஒரு நல்ல இதாக இருந்து கொண்டு இருக்கும். யாராவது சொல்லி காமிச்சா உங்களுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து சொல்லி காமிச்சா பிடிக்காது. சரி, ஹெல்ப் பண்ணு தப்பு கிடையாது, பட் அகேன் அண்ட் அகேன் நீங்கள் அதையே திருப்பி சொல்லும்பொழுது பேசாமல் இது கேட்டிருக்கவே வேண்டாம், இந்த வார்த்தையே சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு தோணல்லாம் இந்த தினத்தில் இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குனால் நாளாக இந்த தினம் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடியவர். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த தினம். ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி ஜெயித்ததை விட பரவாயில்லையே, நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாஸ்ட் பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறது, ப்ரெசன்ட் பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டுருக்கு, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, ஆன் தி கோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஹோட்டல் வச்சுட்டுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சு, காஸ்மெட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ப்ராடக்ட்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டான்ஜூர் ஆர்ட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வா, நல்லவங்களுடைய அன்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். கைக்கு புதுசாக காப்பு வாங்குறது, கம்மல் வாங்குறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரேஸ்லெட் வாங்கிறது, ஏதேனும் உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ், நீங்கள் நகையாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவும் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். மிகப்பெரிய நபர்களை ஏர்போர்ட்லேயோ இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடும் முருகர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இந்த தினத்தில் அப்பா அப்பா அப்பா அப்பா 4-5 போட்டு வாட்டு, லெஃப்ட்டு ரைட்டு எதை சொல்லலாம், எதை சொல்லப்படாது, இப்போ முடிஞ்சுல சார், இப்போ ஓகே தானே அப்படின்னு சொன்னாலும் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் சில விஷயத்தை டக்குன்னு ஓவராக கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் மே காஸ் சம் டிஃபிகல்ட், அதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து

0: சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்ற ஒரு பெரிய பொறுப்பு நிலைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒன்றுக்கு 100 முறை பார்த்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஜோதிடம் கற்றுக்கிறது, ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் நாட்டமாக இருந்துருக்கிறது, யோகா கற்றுக்கிறது போன்றதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போவீங்க, பட்டங்கள் கொடுப்பாங்க, அதுமாதிரி முக்கியமானவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் நினச்சிப்பீங்க, இது பாரு கரெக்டாக நேரம் வரும்போது நம்மளை கரெக்டாக இது பண்ணுறாங்களே, சரி நமக்கு ஒரு நேரம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மன சங்கடப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இட் ஹேப்பன்ஸ், ஒரு சில நேரங்கள் மனசு அப்படி லோ மைண்டடாக இருந்தாலும் இருக்கிறதுக்கப்புறம் நம்மளே நம்ம வந்து கோயிலுக்கு போயோ இல்லைன்னா ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயோ நமக்கு வந்து சில பேர்கிட்ட பேசும் பொழுதோ அந்த மன ஆறுதல் வந்து கிடைக்கும். ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது, ரொம்ப நேரம் கேட்ஜஸ் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த கேமில் அடிக்ட் ஆகிறது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள், சில நேரங்களை நம்மளுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்ம உற்ற உறவினருக்காகவும் உபயோகப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் சொன்னால் நம்ப வேண்டாம். சில நேரங்களில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு நட்பு மன திருப்தியை தரும். கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் சில விஷயங்கள் நம்ம முடிவெடுத்து கரெக்டாக இல்லையா, ஒரு அனுபவம் லைஃப்பில் வந்து ஏற்பட்டுன்னு வைங்களேன், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது பார்க்குறதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த காமாலை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம், ஏற்பட்ட அனுபவத்தினால் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்போம். அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு இன்செக்யூர்டான ஒரு இது இருக்கும். இவங்ககிட்ட சொன்னால் திருப்பி அங்கே போய் ஏதாவது சொல்லிடுவாள், இவங்ககிட்ட சொன்னால் அங்கே சொல்லிடுவாள், இவங்க இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மனசில் திருப்பி திருப்பி ஒழிச்சுட்டு இருக்கும். அதனால் அதை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தால் போதும். எதையுமே ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றாரோடனும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்லவர்களின் நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமாக, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமான இதில் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் இருக்கும். விவசாயம் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நிறையா விஷயங்களில் ஒரு கவுண்டிங்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாமளும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு டேர்மாக ஒவ்வொரு சமயமாக யோசித்து யோசித்து நம்ம ஒவ்வொன்றா டீல் பண்ணுறோம். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறது, ஸ்டாப் ஆகிறது, சில விஷயங்களை வெளியில் சொல்லவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, சில நேரம் ஓப்பனாகவும் பேச முடியல, சில நேரம் அதை சொல்லாமே இருக்க முடியல, என்னன்னே தெரில சார், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விதமான மனக்கலக்கங்கள் இருந்துட்டுருக்கிறதுங்கிறத நம்மளால் புரிய முடியுது. பட்டு வேலை வாய்ப்பு, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதை சரி இதெல்லாம் பெருசாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக யோசிச்சுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இவங்களை பற்றி இவங்க சொல்கிறது, அவங்கள பற்றி அவங்க சொல்கிறது, சரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் நம்ம போய் தலையிடுறது இல்லை, அதை கேட்டுக்கிறது நல்லது. இதை பற்றி அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஏதோ நம்ம சொந்தக்காராக இருக்கும், ஏதோ நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கும், ஏதோ வந்து ஒரு விஷயம் நடக்கிறது அதை பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. இறைவன் கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவு, படிப்பு, கை கால் செயல், அதே மாதிரி நம்மளுடைய பணம், இது போன்ற விஷயங்கள். இனிமேல் நம்ம லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்தால் வெற்றி பெறும். அதே மாதிரி உடம்பில் உபாதைகள் இருக்கிறவங்க, பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதை டேக் கேர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து டாக்டர் ஆகணும், அதே மாதிரி நான் வந்து மிகப்பெரிய அஸ்ட்ரோனட் ஆகணும், நான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற இந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகளுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புது பொறுப்புகள், புது விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடுங்க. துலாராசி நண்பர்களுக்கு, விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது, சரி இதுவும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பட்ட அனுபவம், நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் நம்ம வந்து அது தொடரக்கூடாது. ஒரு தடவை நம்ம பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய பாடம். ஹியர் ஆஃப்டர் நம்ம அதில் வந்து முடிவெடுக்கும் பொழுது ஒன்றுக்கு 100 முறை யோசித்து செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. கடை ஆரம்பித்தவங்க, அதேமாரி மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்க, இண்டஸ்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றாரோடன உதவி செய்வாங்க. பிரசித்தி பெற்ற கோயில், பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மீடியா துறையில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சின்ன சின்ன எல்லோரும் கிண்டல் கேள்வி பேசினவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும். அதே போன்று சில மாற்றங்களை நம்ம சொல்லப்படாது, நம்ம செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிப்போம். ஏன்னா சொல்லி சொல்லி எந்த காரியம் நடக்கலை அது ரியல். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு காரியத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. பொருட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாள், சில பேர் வந்து எடுத்து சொல்லுவாள், சில பேர் அக்கறையில் சொல்லுவாள், சில பேர் பார்த்திங்கன்னா படட்டும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த எல்லா மனிதர்களும் லைஃப்பில் சந்தித்தங்காட்டி நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. சரி இவாளும் சொல்கிறாள், இதுவும் கடந்து போ, சில டைம் நல்லது கூட நல்லதாக எடுத்துக்க முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற எண்ணம். எது இருந்தால் மதிப்பாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க. இது இருந்தால் தான் சார் மதிப்பாங்க, இந்த விஷயத்துக்காக நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டுவீங்க. ஏன்னா நான் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, முட்டி பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, எந்த மறந்து இல்லை, அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்கா, பட் ஒய் ஐ வாண்ட் டு ஒரி ஃபார் திஸ், இதெல்லாம் நான் தாண்டி வரணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்துட்டுருப்பீங்க. அது ஒரு பெரிய பாடமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி வேலை, தொழில், பணம் இது போன்ற விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். செல்ஃபிஷ்னு 10 பேர் சொல்லுவா, சொல்லிட்டு போட்டோம், நான் இதை நோக்கி தான் பிரயாணம் பண்ண போகிறேங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா அலைச்சல் தான் மிச்சம் இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனாலும் அதனுடைய பலன்கள் 50% கிடைக்கிது, மீதி 50% லாஸ் ஆகுது. நான் இப்படியெல்லாம் லூஸ் பண்ணதே கிடையாது, ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வரி வந்து இருந்துட்டுருக்கும். யாராவது திருஷ்டிப்பட்டு கொடுத்தா, யாராவது நமக்கு இதாக பண்ணிட்டாலா, யாராவது இதாக எடுத்தா, அதாக எடுத்தான்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள் மனசில் போட்டு தாக்கங்கள் இருக்கும். நெவர் எவர் வரி அபவுட் தட். உங்களுக்கும் காலங்கள் மாறும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். மளிகைக்கார டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், ஸ்டீல் சம்மந்தமாக, பாத்திரக்கடை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு பெரிய ஒரு ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுசுராசி நண்பர்களே, போராட்டங்கள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் என்னுடைய ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் என்னென்னா, பலவிதமான யோசனைகள், பலவிதமான பேச்சு, பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான ப்ராப்ளம், பலவிதமான மனசில் என்ன ஓட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டைம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி ஃபினான்ஷியலி டெவலப் ஆகிறதுக்கும், ஃபினான்ஷியலி சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும், அதை வந்து கரெக்டாக அதை எப்படி சேவிங் பண்ணி, அதை எப்படி நம்ம வந்து காம்பவுண்டிங் பண்ணுறது, அதை எப்படி பெருக்கிறது, 1 ரூபாவை 10 ரூபா இப்படி ஆக்குறதுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட்டுலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணுவீங்க. ஹேர் டிசைனராக இருந்துருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, நிறைய கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, புது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, அது புது ஒரு விஷயத்தை கற்றுண்டு இதுவுமே நான் வந்து மாறப்போகிறேன், என்னோடய ஃபீல்டு நான் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஃபீல்டு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கும், ஒரு ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு உண்டு. நீங்களும் உங்களுடைய பேச்சு செயல் எல்லாத்துலேயும் மாறுவீங்க. மகரராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, அதாவது யாருக்காக நான் பேசுறது, இவாளுக்காக பேசுகிறதா, இவாளுக்காக பேசுகிறதா, ஸோ இவங்களும் எனக்கு தேவை, இவாள் எனக்கு தேவை. இதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி எடுத்தால் இப்படி இருக்குது, இப்படி எடுத்தால் இப்படி இருக்குது. அதாவது நான் ஃபுல் டைம் வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் தொழிலும் குடும்பமும் பிரச்சனையும் இதாவது இது எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்துட்டுருக்கு. ஆல்சோ யூ வில் மேனேஜ், அப்போவும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டக் ஆகும். நீங்கள் சைக்கிள் பார்த்துருப்பீங்க, அப்படி லைனாக நிற்கும். ஒரு சைக்கிளை தள்ளி விட்டால் எல்லா சைக்கிளும் கீழே விழுகும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த செயின் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கலில் போய் மாட்டிக்கப்படாது. அதுக்கப்புறம் எடுக்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். விழுகும்போது ஒன்றா இருக்கும், ஆனால் நீங்கள் எடுக்கும்போது சிக்கிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதுலேயும் மாட்டிக்கப்படாது. ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறது நல்லது. பணம், பேர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா இதில் நம்பி நம்பி ஏமாறுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்பி ஏமாறுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. சில விஷயம் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் ஆகிற வரைக்கும் அதனுடைய ஐடியாவை இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். ரெண்டு தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஒரு ரூபாவை பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். பட் 1 ரூபா இருந்ததுனாலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஐயோ என்னடா பண்ணுறது, இப்படியே நம்ம போயின்னு இருக்கோமே, லோவாகவே நம்மளுடைய இது வந்து போயின்னு இருக்கோம், நம்ம இன்னும் சக்ஸஸ் ஆகணும், இன்னும் சக்ஸஸ் ஆகணும், இன்னும் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஓட்டங்கள் வந்து ஜாஸ்தியாகும். எஸ் யூ வில், ஆனால் இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ ஒரு செடியை போட்டச்சு, ஒரு விதையை போட்டச்சு, அது வளர்கிறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். என்ன நன்னா வளர்கிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான உரங்கள் போடுற மாதிரி, அதுக்குண்டான பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு யூ வாண்ட் டு கிவ் அ டைம், அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும். சில விஷயங்கள் இன்ட்யூஷனாக தோணும். சில விஷயங்கள் பார்த்துட்டுனா அவள் சொல்கிறது ஏன் இப்படி யோசிக்கிறாங்க, ஒரு ரொம்ப குறுக்கடாக யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். நம்ம வளர்ந்தால் ஏன் பிடிக்கல, அப்படியாக்கும், இப்படியாக்கும். சி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்மளுடைய கோர் ஐடியா என்ன, கோரான ஒரு தாட் ப்ராசஸ் என்ன, நம்ம வந்து இதை அடையணும், இந்த கோல் வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அவங்களுடைய கோல்டில் இருக்குமா, அதில் நிறைய டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதில் நிறையா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒரு பந்து மாதிரி தான், ஸோ அதே அந்த பந்து விளையாட்டு மாதிரி தான், அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கும். யூ வில் வின், யூ வில் கெட் அ சான்ஸ் அப்படிங்கிற மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா போதும், அந்த பந்து என் கையில் கிடச்சா போதும், நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேங்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து எப்படி ஃபுட்பால் பிளேயர் நினைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் எடுத்துருப்பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மீனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் சில நேரங்களில் சில ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக பார்த்தோம். இந்த தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்தே.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு இணைந்திருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து வானிலையில் பலம் வருகின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கத்தோடு வந்திருக்கும் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா பத்மராணி? நன்றி, சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: இன்றைய தினம் நாகேந்திரம் ராஜனி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அனோஜன், சிவசுந்தர் லிங்கத்தின் ரெட்டை செல்வங்கள் விதுஷா வினோதா மற்றும் பதனாதயாளன் திருக்குமரன்
0: மகன். விதுஷா வினோதா திருக்குமரன்,
1: ஜெயந்தி மாறன் மருமகன் வினோத்
0: திருக்குமரன், மற்றது
1: வினோதரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறாரு. எழுதியா சார்?
0: எல்லாம் எழுதியிருக்காங்க கம்ப்யூட்டர்ல.
1: சிலரும் தனது சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு
0: விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கொண்டு வந்து தந்த தகவல்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அனோஜன் அவர்கள் எங்களுடைய அன்பு நேயர், ரஜினி நாகேந்திரன் தம்பதிகளுடைய அன்பு மகன், சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுடைய செல்வ புதல்விகள், விதுஷா வினோதா இரட்டை செல்வ புதல்விகள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். தயாளன் மதனா தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் திருக்குமரனும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எங்களுடைய ஜெயந்தி மாலா தம்பதிகளுடைய அன்பு மருமகன் வினோத் அவர்களும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ்நிலை குடும்பம் வாழ்த்தியும் மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் திருமதி மதனா அவர்கள், நலமா இருக்கீங்களா மதனா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம்.
2: நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் சிவசுந்தலிங்கம் ஜோ தம்பதிகளின் செல்வ புதல்விகள் வினோதா விதுஷா ரஜினி நாயரத்தின் மகன் அனோஜன் ஜெயந்தி மாலாண்ட மருமகன் வினோத் அத்தோடு சேர்ந்து எங்கள் மகன் திருக்குமரன் அவர்களும் நால்வரும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் நன்றிகள். அவர் வதனா வதனாவை தொடர்ந்து வைபரூடாக அணிந்திருக்கிறார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
3: வணக்கம் ராஜன்ன. வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நிலம் அதை ஒன்றும் நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் எங்கள் நேர்களின் அன்பு செல்வங்கள் அனோஜன் விதுஷா வினோதா திருக்குமரன் வினோத் ஆகிய ஐந்து பேருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரும் இன்றைய நாள் போல் என்றென்றும் நலமாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம். நலமா இருக்கீங்களா புஷ்பவதி?
4: இனிய வணக்கம் அண்ணாவும், நலமாக இருக்கிறேன். அதே போல எல்லோரும் நலமா இருக்க வேண்டி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருக்குமரன் தினோஷன் அனோஜன் விதுஷா மற்றவன் பேர்
0: வினோதா
4: வினோதா திருமதிகள் இவர்கள் அனைவரும் நீண்டாய நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சமாக்கியங்களோடு பதினாறு பேற்றி பெருவாழ்வு வாழ வாழ்கிறேன் வாழ்த்தி கொண்டு இந்த இரட்டை பிள்ளைகள் தீர்க்க சுமங்கலிகளாக மஞ்சள் குங்குமத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று என்பதாக வாழ்த்தி விட வருகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: எப்படி உங்களை லைன் எடுக்கிற சுகமா இருக்கா சோதரம்?
4: நல்ல ஈஸியா இருக்கு. நாளைக்கு சொல்லுவேன் தர்ஷனுக்கு.
0: நன்றி, வாழ்த்துகள்.
4: வணக்கம் அண்ணா. நன்றி.
0: அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு.
5: வணக்கம்.
0: வணக்கம்
5: பேசுவேன்.
0: வணக்கம் சதீஷ். நல்லா இருக்கலாம்.
5: உங்கள் ஐந்து நான் பேர் சொல்ல விரும்புகிறே. ஐந்து நேர்களுக்கும் உங்கள் குடும்பம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறித்துக் வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரிமா, வாழ்த்துங்கள் சொல்லி சொல்லி.
6: நம்பி இந்து கொண்டாட கொண்டாடும் அனு சென் விதுசா வினோதா பதனாவின் மகன் திருக்குமரன் வினோத் ஐவருக்கும் எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்களும் நூறோடி காலம் பதினாறு சில்லங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க என்று
0: வாழ்த்துகிறேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அனுபவம்.
7: வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
7: புதியூர் ராஜா. நலமா?
8: நலமா இருக்கும்.
7: நன்றி.
8: நலமா இருக்கிற வெளிக்கொண்டு ராஜா என்று பிறந்தநாளை கொண்டாடும் அனுஜன் விதிசா வினோதா திருக்குமரன் வினோத் நான்கு செல்வங்களுக்கும் சகல ஐஸ்வர்யம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல புள்ளியாக கல்வியில் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடி இன்றி முதல்வர்கள் பாதித்து பன்னாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென என்னது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் ராஜானே.
7: நன்றி சகோதரர். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்கள் அனைவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
8: நன்றி. வணக்கம் ராஜானே.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலா, நலமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
9: நன்றி அண்ணா. இன்றைக்கு உங்களுடைய அண்ணா நல்ல கலகலப்பாகவும் உற்சாகம் இருக்கு. இறைவனை வேண்டிக் கொண்ட அண்ணா, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அன்பு நேயர்களின் பிள்ளைகள் அனோஜன் ஜிஜா வினோதா திருக்குமரன் வினோத் இவர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்தோடு சகல செல்வங்களும் பெற்று நீடூழி காலம் நிறை செல்வத்தோடு வாழ்க வாழ்க என்று எனது குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி கலா அவர்கள். கலாவை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார் திருமதி மதனி மோகன் அவர்கள். வணக்கம் மதனி.
10: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
10: ஆமாம், நிலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் வந்தென்றும் நிலமாகவே இருக்க எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வங்கள் அனோஜன் வினோத் திருக்குமரன் மற்றும் டெட்ட செல்வங்கள் விதுஷா வினோதா இவர்கள் ஐவரும் இன்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு சகல செல்வங்களும் பெற்று நோய் நொடி இன்று சந்தோஷமாக நூறோடி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
10: நன்றி. நன்றி.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
11: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகளும் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த அருவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனோஜன் திருக்குமரன் வினோத் அத்தோடு எங்கள் பிள்ளைகளான இரட்டை செல்வங்களான திருமதி விதுஷா திருமதி வினோதா ஐவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐவர் நின்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: இரட்டை செல்வங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள்.
11: நன்றி அண்ணா.
0: நன்றி. நன்றி.

0: இந்த நேரத்தில் தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவன்.
1: அன்புக்காலும் என் குடும்ப சார்பாக அவர்கள் நோய் நோடியின்றி நல்லமுடன் நல்லபடியாக வளர்ந்து தாய்தந்தைக்கு நல்லபடியாக வளர்ந்து சமத்துக்கும் நல்லபடியாக வளருவோன்னு சொல்லிக்கொண்டு ஆரோக்கியம் வளருவோன்னு சொல்லிக்கொண்டு அவளை குடும்ப சார்பை வாழ்த்திக்கொண்டு உங்களோட டிஆர்டி எங்கள் அன்பு உழவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விடப்படுற நன்றி வணக்கம்.

0: ஒளிச்ச பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்டவர்கள் அனுஷன் அவர்கள், விதிஷா, வினோதா, இரட்டை செல்வங்கள், திருக்குமரன் அவர்களை தொடர்ந்து வினோத், எல்லோரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தகு ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையினை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூய் கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா @gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முற்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 20.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

இது பான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டதோடு அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாக அமைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசுக்கு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்தில் இருந்து மாறி முழு அளவிலான அமலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதேச நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தியை ஊக்குவிப்பதையும் பெருநிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகள் உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதல் தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் லிட்ரோ எரிவாயு விலையும் குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்ரோட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலே விடுவிக்குமாறு கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த யவத்தன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாதென்றும் இதில் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பிருப்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுகன்னாவ ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரலங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்கோண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம் பெண் ஒருவர் உயிரிழந்து போனார். நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின்லியத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிப்படைகின்றன.
கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மாகாணத்துக்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றிருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,53,000 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. மத்திய பாரத் ஜனதா ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேர் ஆபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என்று கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் யோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நேற்று கைது செய்யப்பட்டார். திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றில் இரவு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 10,000 அபராத தொகையுடன் அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகள் அனுமதிக்கு 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி.டி. அரசகுமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்ராவுக்கு அழைப்பாணை அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. மின்சார ரிக்ஷாக்களை இயங்க விடாமல் முடக்குவதற்காக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளை வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்ரா நிறுவன குழு நேற்று சந்தித்து உரையாடியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் 4,51,00,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள். இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
உலகச் செய்திகளில் அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடத் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், வானவேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்று நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு இன்று காலை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டங்கூட்டமாக அங்கு திரண்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 11 பேர் காயமுற்றுள்ளார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணமடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்கள். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3700 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதன பட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேர் அங்காடிகளில் முட்டி மோதுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய 1-2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படம் எடுத்து தோட்டத்தில் சிறுநீரம் கழித்தால் எப்படி இருக்கும், அதைத்தான் சுலோவேக்கியாவின் கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. விஸ்கோலினேக் என்ற கிராமம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களில் சிறுநீர் கழிக்கிறார்கள். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது பரிதத்தில் முடிந்திருக்கிறது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வையை பெற்றிருக்கிறார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்கள் முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்வீட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் டேவிஸ் கெல்சிக்கும் வெகுமரிசையாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் வரலாறு படைத்திருக்கிறார். கால்பந்து தொடரின் அணிகளுக்கான சுற்றுப்போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோ வேட் அணிக்கு நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகை சூடியுள்ளது. ஆட்டம் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக முடிந்தது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நொக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதல் முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. உலக கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான ரவுண்ட் அப் 16 இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.21 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.91 ரூபாய், ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60 ரூபாய்
சதம், இந்திய பெறுமதியில் 127.48%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.04%, இந்திய பெறுமதியில் 67.23%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழடி. இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நேரம் சரியாக 9:20 ஆகிய ராஷ்டத்தில் 8:20 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான கிரமினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் பெறுகின்றது.

0: முன்னைகளெல்லாம் மறந்தன.
1: இரட்டை சகோதரிகளின் பிறந்த நாள் வாழ்த்து.
0: இன்று பிறந்தன.
1: ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவினேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் அவர்கள் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா ஜோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஜா, நிருஜா மற்றும் அன்பு சகோதரிகி மைத்துனர் மிலோஷன், டக்ஷிகா, பிற மக்கள் டியார் ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி வாசை தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் சகோதரிகள் இன்று முதல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
1: அந்த இரட்டை சகோதரிகள் வினோதா விதுஷா வினோதா இரட்டை சகோதரிகள் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக பைபரோடாக இணைந்திருக்கின்ற எங்களுடைய நிமலசிங்கம் அவர்கள். வணக்கம் நிமலசிங்கம்.
2: வணக்கம் ராஜா. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா சகோதரம்?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
1: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கு ஜோகா அக்கா அவனுடைய அதாவது திருமதி சிவசுந்தரலிங்கம் தம்பதிகளுடைய இரட்டை புதல்விகள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் சகோதரம். அது முன்சார் நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் பெறுகின்றது. அவர்களுடைய இந்த பிள்ளை செல்வங்களுடைய பெயர் விதுஷா பிரகாஷ் வினோதா நவநேசன்.
2: ஆமாம், இந்த இருவர்களுக்கும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்க வாழ்த்தி கொண்டு
1: மற்றவர்கள் அவர் அமெரிக்காவில் இருக்கிறார்.
2: நவதேசனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றும் இணைப்பிரிய கடன் மீன்கள் போல இருக்கணும்.
1: நன்றி நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள். மூன்று லைன்லையும் ஓடி வந்தார்கள். ஆனால் நீங்கள் தான் ராஜா மாதிரி நிற்கிறீங்க. நீங்கள் நினைத்தால் பே முடிச்சு செய்வே முடிச்சுத்தான் செய்வேன் செய்வீர்கள்.
2: என்ன வயசு வந்த பிள்ளை இல்லை
1: என்ன? ஓ, தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கைன்னு வாழ்த்துகின்றோம்.
2: அடிக்குது போறங்க.
1: நன்றி சார்.
2: அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்த்தி கொண்டு
1: நன்றி நிமல். உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வங்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அவர்கள். நன்றி
2: நன்றி.
1: அவர் நிமலசிங்க ஜெர்மனியிலிருந்து நிமலசிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
3: நாங்க முந்தைய சொல்வாங்க.

0: 나는 강은 유튜브 나 빈능 보여라가 그게 섰다던 건 나네. 나 뒤에 섰다마가 그거네. 아 그런 로드 근데 안 섰네 내가 지금 말 봐. 미투 미두사 빈우다.
1: 너 빈우다 빈우다.
0: 아 빈우라 아 빈우라 프라가샤.
1: 나비네이션.
0: 아 빈우라 프라 나비네이션.
1: அவர்களுக்கு
0: எங்கள் குடும்ப சனிய பிறந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ரெண்டு போல் என்றும் சந்தோஷமா இல்ல அச்சங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கையின வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி அது வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா அவர்கள் எங்கள் குடும்பஸ்தான நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சேர்த்துக்கொண்டு ராஜானன் மற்றவர்கள் இடம்பெற்று தொடர்ந்து உள்ளவர் ராஜானன்
1: நன்றி இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வங்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் அவர் பார்த்திபனுக்கும் எங்கள் நன்றிகள் பார்த்திபனை தொடர்ந்து நின்ற நேரமாக காத்திருக்கும் அன்புற வணக்கம்
2: வணக்கம் அண்ணா
1: வணக்கம் சுவாசினி இன்னைக்கு சுவாசினி கடை பக்கம் வந்துட்டீங்க
2: சுவாசினி
1: சுவாசினி இங்கே போய் கேட்டீங்க
2: அமெரிக்காவா சொல்றவாம்
1: இருவரும்
2: போல் என்றும் சீரும் சிறப்புடன் நோய் நொடி இல்லாமல் தள்ளாண்டு காலமாக வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அன்பு அம்மா அப்பா
1: நிறை செல்வத்தோடு நிலைத்து வாழணும்
2: என்ன
1: ஒன்று தாய் மாதிரி ஒன்று தாப்பன்
2: மாதிரி அம்மா அப்பா தான் இதுல பாத்துருக்கோம் மற்றபடி பாத்துருக்கோம் இந்த திருமண மாட்டுக்கு கொண்டு மற்றபடி தெரியாது
1: நன்றி வாழ்த்துகள் உங்களுடைய பாசமான வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் நன்றி
2: நன்றி வணக்கம்
1: எங்களுடைய சகோதரி புஷ்பவதி அம்மா அணிந்திருக்கின்ற வணக்கம் புஷ்பவதி அம்மா
3: இனிய வணக்கம் அன்பான ராஜா அண்ணாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி
1: நலமா இருக்கிறீங்களா
3: பிறந்த நாள் ஓம் ஓம் நலமா
1: இருக்கிறேன் அண்ணா அஞ்சு மணிக்கு
3: நேற்று அஞ்சு மணிக்கு வெளியில போயிட்டு நான் வந்து ரகுவோட வங்குவேட்டைக்கு நேரம் சென்றுட்டு 6 மணி ஆயிடுச்சு
1: வெளியில எங்க போனீங்க
3: மகன் வந்து குட்டி கொண்டு போயிட்டேன்
1: உண்மையாவா உண்மையாவா பொய் சொல்றீங்களா
3: பொய் சொல்ல வேணும்
1: எனக்கு பயத்துல எனக்கு
3: சரியான
1: எனக்கு சரியான பயம் தானே நீங்க
3: அவ்வளவு பெரிய பயம் இல்ல மரியாத
1: பயம் சரியான பயம் அது என்ன மரியாத
3: நினைச்சா
1: காலம் சொல்லுங்க
3: சகோதரிகள் திருமதி விதுஷா பிரகாஷ் திருமதி வினோதா நவநேசன் ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்து மலர்ந்து இருக்கிறார்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இரட்டை சகோதரிகள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு 16 பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலிகளாக சந்ததி தலைக்க சந்ததி தலைக்கிறத வாழ்வதை பார்க்கக்கூடிய ஆரோக்கியத்தோடு இவர்கள் இணைந்து மகிழ்வாக வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாக்கியோடு

0: அவர்களது குலதெய்வங்களின் ஆசையோடு அவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதனை வானிலைக்கு எடுத்து வந்த திரு திருமதி சுந்தரலிங்கம் யோகா தம்பதியினருக்கு இனிதான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுடைய இந்த உலக அதிசயம், இந்த உலக அதிசயத்தை கேட்டு போங்கோ. தன்ற பிள்ளைகள் தனக்கு ஒழிச்சுத்தான் கொண்டு வரவியாம் நிகழ்ச்சியை. தானும் ஒழிச்சு கொண்டு வரும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்தவா திருமதி யோகா. சரியா, குறும்புக்கார பொண்ணா இருக்கு என்ன? அம்மாவும் குறும்பு தான். நன்றி. நீங்க சுத்தி தெரிய வேண்டாம், வெயிலுக்கு வீட்டுக்கு இருங்க. நிகழ்ச்சியில அடியடியா அடிக்கடியா வந்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி
0: நன்றி.
1: அவர் சகோதரி திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாதல் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். தயாளன் நலமா இருக்கீங்களா?
2: நடந்து
1: நீங்க நல்லா இருக்கிறோம்.
2: பிறந்த நாளை காணும் இரட்டை செல்வங்களான விதிஷா பிரகாஷ், வினோதா, நவநீசன் இருவருக்கும் எங்கள் குடும்பம் தான் இனிய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து இவர்களுடைய கால நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக
1: தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு
2: நின்றுடைய காலம் மாணவன் ஒன்று வாழ்த்தி கொண்டு அதை வாழ்க்கை எடுத்து வந்த பெற்றோர்களான சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா.
1: நன்றி சகோதரர். உங்களோட அன்பான வாழ்க்கைகளுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப் காரர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் பத்மராணி. நீங்களா கிக்கி உகிக்காமாக்க அண்டு லாடிஜன் வந்துருங்க? நன்றி. அப்படி உற்சாக கலகலப்பா இருங்க. நன்றி, சொல்லுங்க பாப்போம்.
3: இரட்டை செல்வங்களான விதிஷா பிரகாஷ், வினோதா, நவநீசன் தம்பதியர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சௌபாகியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதனை வாழ்ந்தே கொண்டு வந்த யோகாவுக்கும் நன்றி.
1: யோகா சிவசுந்தர்லிங்கம். நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பத்மராணி. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
4: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சௌக்கியமா உஷாமா இருக்கின்றோம் கணேஷ். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: நான் நலமா இருக்கிறேன், மிகவும் நலமா இருக்கிறேன்.
1: நன்றி. அப்படியே வாழ்த்து விடுங்க பாப்பா.
4: விதிஷா பிரகாஷ், வினோதா நவநேசன் இருவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழை குழந்த அம்மம்மா அப்பாக்கும் நன்றியை கூறிக்கொண்டு.
1: அம்மாவும் அப்பாவும்
4: அப்பாவுக்கும் நன்றியை குறிக்கொண்டு
1: ஒழிச்சு கொண்டு வந்து பிள்ளைகளை தெரியாம
4: முத்துக்கள்
1: மாதிரி
4: என்ன
1: தெரியும்
4: தெரியும் பாத்த குறை கொண்டு நூடுகள் காலம் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சோமங்களையா இருக்கணும் இருபது நாள்வரும் நல்ல சந்தோஷம் இருக்கும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரம். அணிந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வங்களை இருவரையும் பலம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் மிஸ்டர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். கணேஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமா இருப்போம். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக்கொண்டு.
1: நன்றி நன்றி. எப்படி இந்த திருக்குறள் 1300 திருக்குறளை சொன்னீங்க?
5: திருவள்ளுவரை
1: திருவள்ளுவரை வாழ்த்து போறீங்க. ஓகே,
5: இந்த திருக்குறளையும் தந்து இந்த உலகம் முழுக்க எல்லா பாஷையிலும் அந்த திருக்குறள் எல்லா மக்களையும் படிக்க அதை படிச்சு அதை இந்த கருத்தின்படி வாழுங்கள் என்று சொல்லி உணர்த்தி.
1: அதுக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா எங்களுடைய கலைஞர் அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார் 133 அடியில அந்த பெரிய கடலுக்கு.
5: யாரு யாரு?
1: கலைஞர் கருணாநிதி அவர்கள்.
5: படிக்கிறாங்களோ
1: கன்னியாகுமரி என்ற இடம் சுற்றுலா பயணமா பயணிகள் வந்து செல்லுகின்ற இடமாக மாற்றப்பட்டுள்ளது. சிறுமியாக அமைத்ததும் மாற்றது பூம்புகாரில் வந்து கண்ணை செய்து கட்டினவர் மண்டபம் கட்டி அதுவும் அந்த மாதிரி இருக்கு. கலைஞர் செய்கின்ற தொண்டுகள்லாம் உலகத்திலே பாராட்டப்படக்கூடிய சொந்தாக சில இந்தியாவிலே சொல்லக்கூடிய பெருமைகள் வாய்ந்தது.
5: கலைஞர் கண்ணதாசன் எல்லாரும் போட்டு போய் கவிஞர்ண்ட கண்ணதாசன் கவிகள் அது உலக பழஞ்சாலும் வந்து அழி அது என்று சொல்லிக்கொண்டு இன்று பிறந்தாள் கொண்டாடு இழு இது மலர்களே விசா விண்ணாவே இன்றுபோல் நீங்கள் என்று நல்லாக வாழுங்கள் வாழுங்கள் என்று சொல்லி கூறி எங்கள் டிஆர்டி வானொலியில் உங்கள் எல்லோருமாக நாங்கள் வாழ்த்துவோம் மகிழ்வாக வாழ்த்திக் கொண்டே இன்று கண்ணன் மணி மட்டும் வாழ்த்துக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் என்று கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா அவர்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை வருகின்றேன்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்களை வளம்பர செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருப்பார். இது கட்டாயம் இன்றைக்கு வேலையோ தெரியல. விதுஷா கேட்டுக்கொண்டிருப்பார். நாமினேஷன் நத்தின் வினோத நாமினேஷன் தூக்கத்தில் இருப்பார் நினைக்கிறேன்.
5: நன்றி
1: வாழ்த்துக்கள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம். வணக்கம் கலாராணி, நலமா இருக்கிறீங்களா? கலாராணி எப்படி இருக்கிறார்? உங்களோட இல்லத்த அரசன் சூப்பரா இருக்க வேணும் என்று நாங்களும் பரதராஜனையும் கடவுளையும் பிரார்த்தித்துக் கொண்டு
6: வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. என்ன நன்றி கூட வாழ்த்துக்கள். எங்களை விளம்பரம் ചെയ്യുമണ്ണാ. അതുപോലെ നിങ്ങളുടെ അണ്ണാവും കുടുംബത്തോടെ എപ്പോഴും സന്തോഷമാക കലകലപ്പാക വാള വേണമുണ്ട്. ഞാൻ വണങ്ങും പരാസത്തിയെ വേണ്ടിക്കൊണ്ടണ്ണാ. ഡെഗിനി ഓയ്വെടുക്കേല അതന്നെണ്ണാ.
1: എന്നമ്മ
6: ഡെഗിനി ഓയ്വെടുക്കേല, ചുത്തി ചുത്തി ടെലിഫോൺ വന്നോണ്ടേ ഇരിക്കും.
1: ഓ ഓയ്വ് വേണ്ട, എനക്ക് ഓയ്വ് കൂടാ.
6: നാല് പക്കത്താലും അടിപ്പിനെ ഉണ്ടെങ്കിൽ െ കൊണ്ടാടും. ഇദുസ പ്രകാശ് വിനോദ നവനീസൻ അവർക്ക് ഇന്ന് പോലെ എന്നും തീർത്ഥസുമൻകളികളാക മഞ്ചൾ കുങ്കുമത്തോട് സകല സെൽവങ്ങളും പെറ്റ് നീർപ്പൂളി കാലം നോയിനൊടി ഇല്ലാമൽ പല്ലാണ്ട് കാലം വാഴ്ക വാഴ്ക വെറു അവർക്കളെ മനതാറ കുടുംബം സാർബാക വാഴ്ത്തുന്നേനണ്ണ. ഇതേ വാനൊലി വളർച്ചി കരുതി എടുത്ത് വന്ന് തിരു തിരുമതി ശിവസുന്ദർ ലിംഗം ജോഹാക്ക ദമ്പതികൾക്കും അമ്പികളെയും വാഴ്ത്തുക്കളെയും കൂറിക്കൊണ്ട് അണ്ണ അവിടെ അൻപാഹ അവിടെ ഉറുകിറേനണ്ണാ. നന്ദി വണക്കം.
1: നന്ദി സഹോദരി ഇണിന്തുകൊണ്ട് വാഴ്ത്തിയ ഉങ്ങൾ വാഴ്ത്തുകൾ അവരുടെ വിളംബര ചെയ്യും ഉത്സാഹപ്പെടുത്തും കേട്ടുകൊണ്ടിരിക്കും. മിക്ക മഹിഴ്ചിയടവാകൾ. നന്ദി
6: അണ്ണ.
1: അവർ ശ്രീമതി കലാറാണി വരദരാജൻ അവർ അവരെ തുടർന്ന് വൈബറുടാക ഇണിന്തിരിക്കുന്നവർ ശ്രീമതി സരസ്വതി ശിവഞാനം സിറ്റാട്ടുള്ള. വണക്കം സഹോദരി.
7: വണക്കം ദാസാ. നിങ്ങൾ എല്ലാവരും നലമാക വാളവുണ്ട് അമ്മാളെ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ട് എന്ത് തിരുമണ നാളെ കൊണ്ടാടും.
1: വിനോദ സഹോദരി സഹോദരി
7: നിങ്ങൾ ഓമമാല ഓമൻ ഓം രാജാ നിങ്ങൾ തീർക്കസുമംഗലിയാക വാളവുണ്ട് നാണിജൻ തിരുമണ
1: വാഴ്ത്തനാൾ ഇരട്ടൈ സഹോദരികളും പിറന്നനാൾ
7: ഇരട്ട ചോദികളിലും പിറന്ന നാളെ എങ്ങൾ കുടുംബത്തിന്റെ സാർ അവർ എപ്പോഴും നല്ല നോയറ്റ് സന്തോഷമാ വാളവണ്ണുണ്ട് എങ്ങൾ കുടുംബത്തിന്റെ സാർ വാഴ്ത്തിക്കൊണ്ട് ഇത് വാനൊലി വളർച്ച കരുതി ഇന്ന് നികഴ്വ് എടുത്തു വന്ന ശിവസുന്ദരലിംഗം യോഗാ ദമ്പതികൾക്കും നന്ദിയെ തെരുവിട്ട് കൊള്ളേണ്ട.
1: നന്ദിയമ്മ ഇണിന്തു കൊണ്ട് പാസമാക വാഴ്ത്തിയ ഉങ്ങൾ വാഴ്ത്തുകൾക്കും എങ്ങൾ നന്ദികൾ.
7: നന്ദി രാജ.
1: അവർ ശ്രീമതി സരസ്വതി ശിവഞ്ഞാനം സിറ്റാട്ടുള്ള അവരെ തുടർന്ന് വാനലിൽ വന്നിരിക്കും. അടുത്ത അൻപുറവ് അൻപോട് വിറവിട്ട് കൊള്ളുണ്ട്. വണക്കം.
8: வணக்கம்
1: வணக்கம் சௌசிகம்மா, நலமா இருக்கிறீங்களா?
8: நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சௌசிகம்மா, நன்றி. நேற்றம்மா உங்களோட செலிபோன் கட் பண்ணி தான் திரும்ப வந்திருக்கிறீங்க. உண்மையாக கட் பண்ணிருக்கேன், எனக்கு மூட்டை போய் நேற்று வரையில என்னடா நடந்தது சௌசிகம்மா? நான் பாட்டு
8: இல்ல நீங்க செய்ய மாட்டீங்க.
1: இல்ல இல்ல இல்ல, நான் கட் பண்ணல, என்னடா பாட்டையும் எடுத்து வச்சு போட்டு உங்களை மறந்து போனோம் சௌதரி. நான்
8: அதோ நீங்க மறந்துட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும்.
1: மறந்துட்டும் பிறவாத்தான் உங்களோட பாட்டு இருந்தது.
8: நான் எந்த லைன் திடீரென்று கட் ஆயிட்டது எனக்கு எனக்கு நேர்ல அடிச்சு கொண்டு இருப்பேன். நாங்க இப்ப கதைக்க கூடாது. என்னடா ஸ்பான்சர்
1: இல்ல இல்ல,
8: ரெண்டு தரம் கட்டா போச்சு. ஆனா எனக்கு லைன் கிடைச்சிட்டு கண்டு கிடைச்சு கொண்டிருந்தது.
1: ஆனா
8: நீங்க எடுக்கல வேணும், நீங்க எடுக்க இல்ல. ஆனா விடாம இருந்தேன்னு கிடைச்சு. நான் ஒரு
1: அதுக்குல அதம்மா அந்த சோப்பு லைட்டோட நான் அமர்த்தி வச்ச மாதிரி இருந்ததம்மா.
8: நன்றி. நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு கொடியில் பிறந்த மலர்களான விதுசா பிரகாஷ் வினோதா நவநேசன் இரு தம்பதிகளும் சிறப்பாக வாழ வேண்டும், மஞ்சள் குடும்பத்துடன் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதை வானொலிக்கு எடுத்து வந்த யோகா சிவசுந்தரலிங்கம் தம்பதிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து காமாட்சி அம்பாளின் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்தி அன்புடன் விடுகிறேன்.
1: நன்றியை மகிழ்ந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவர்கள் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
9: வணக்கம் ரஜன. வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
9: ஓம் நாங்கள் நலம். அப்படியே போன்று நீங்களும் நலமா இருக்க எல்லாம் வளரவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாளும் இரட்டை சகோதரிகள் நவதேசன் நவநேசன் வினோதா பிரகாஷ் விதுசா இரண்டு சகோதரிகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரும் சொல்வது போலவே சந்தோஷமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கணவரோடு அவர்கள் நீடூழி வாழ எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தி இவரே வருகிற நல்ல பாட்டு தாங்கோ கேட்டுக்கோ.
1: என்ன பாட்டு? நான் என்ன செய்யறேன் இரட்டை சகோதரிகளுக்கு? நான் அங்க போக பாட்டுக்கு
9: எனக்கு தெரிய, நான் எடுத்து வச்சுக்கிற வீடு துறை படத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆசிகளை வாங்கிய வீடு இது, அந்த தேவதையில் வாழ்ந்த வீட்டுக்கு ஒரு பாட்டு. அவள் அந்த நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் சகோதரியினுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று. வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் ஆர்த்தியனா? எப்படி இருக்கிறீங்க ஆர்த்தியன்? நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. தங்கச்சி எப்படி இருக்கா? வெயில் அவங்க இடத்துல என்ன சரியான வெயிலா?
10: சரியான
1: எப்படி சமாளிக்கிறீங்க? நன்றி. அவர் சார்த்திகன் செல்லும் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம்
1: ஜெயந்தி. நலமா
11: இருக்கீங்களா? பிறந்தநாளை காணும் விதுஷா, பிரகாஷ், வினோத, நவதேசன் இருவரும் என்று போல் என்றும் சகலதும் பெற்று பன்னாண்டு காலம் வாழவனும் என்று எங்கள் குடும்பத்தின் ஜாரியில் பாத்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த திருமதி விதுஷா, பிரகாஷ், திருமதி வினோதா, நவநேசன் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் சேத ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேணும், தீர்க்க சுமங்கலிகளாகவும் இருக்கணும் என்று நான் வணங்கும் திரு அபிராமி அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சிவசுந்தர்லிங்கம் லோகா அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் குடமிருந்த அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
12: உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளைகளை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யோகா அக்கா நன்றி.
11: நன்றி. என்ன
1: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வில் இருந்து அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி. வணக்கம். வணக்கம் ரஜினி. நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
13: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகளான திருமதி வினோதா, விதுஷா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்துக் கொண்டு வந்த திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
13: நன்றி.
1: சரி அன்பு ஒருவழி, அந்த இரட்டை சகோதரிகளுக்காக ஒரு பாடலை ஒலிபரப்புகின்றேன். யோகா அக்கா அப்புறம் என்ன கடிப்பா அவர்களுக்காக, ரெண்டு பேருக்காக அவர்கள் என்றும் மழலைகள் தான். என்றாலும் அவர்கள் பல தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல நிலத்தோடு பல்லாண்டு காலம் இன்னும் வாழ வேண்டும் என்று இறைவனையும் அபிராமி அம்மாவையும் வாழ பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்காக நான் தரும் பாடல்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:54, ஐக்கியராஜ்யத்தில் 8:54. இரட்டை சகோதரிகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4 ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர்கள். அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா ஜோஹா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஜா, நிருஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோஷன், டாக்சிகா, பராமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அவுராமி வாசி தாய் நல்லோடு தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ், வினோதா நவநீசன் சகோதரிகள் இன்று போல் என்றும் பல ஆண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். தமிழொலியை குடும்பத்தில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் இன்றைய தமிழொலி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். எமது அன்பு உறவுகள் சிவசுந்தர்லிங்கம், ஜோஹா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 9:56, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:56. இனி நீங்கள் மணித்தியால மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே,
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரன்சையே. பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமகால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமகால் 14 ரூ கை பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமகால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் வியாபிரஸ்.
3: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
3: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604-707-01-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்டா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவித்திருக்கிறார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டதோடு அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாக அமைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசுக்கு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதீச நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமுறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தியை ஊக்குவிப்பதையும் பெருநிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகள் உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதற்தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் லிட்ரோ எரிவாயு விலையும் குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்ரோட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலே விடுவிக்குமாறு கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த யவர்த்தன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பு இருப்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுகன்னாவ ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரலங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்கோண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப தகராறு ஒன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உயிரிழந்து போனார்.
முல்லைத்தீவு சுகாதார வைத்தியாதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று அங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிப்படைகின்றன. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மாகாணத்துக்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றிருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,53,000 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. மத்திய பாரத் ஜனதா ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேர் ஆபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என்று கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் யோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நேற்று கைது செய்யப்பட்டார். திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றில் இரவு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 10,000 அபராத தொகையுடன் அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகள் அனுமதிக்கு 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்ராவுக்கு அழைப்பாணை அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. மின்சார ரிக்ஷாக்களை இயங்க விடாமல் முடக்குவதற்காக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளை வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்ரா நிறுவன குழு நேற்று சந்தித்து உரையாடியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் 4,51,00,000 ரூபாவை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள். இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 250th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், வானவேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்று நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு திரண்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரியாளர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 11 பேர் காயமற்றுள்ளார்கள். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணமடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்கள். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதனப்பட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேர் அங்காடிகளில் முட்டி மோதுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய 2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படம் எடுத்து தோட்டத்தில் சிறுநீரங்க அளித்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் சுலோவேக்கியாவின் கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. விஸ்கோலினேக் என்ற கிராமம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களில் சிறுநீர் கழிக்கிறார்கள். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது விருதத்தில் முடிந்திருக்கிறது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வையை பெற்றிருக்கிறார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்கள் முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்வீட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் டேவிஸ் கெல்சிக்கும் வெகுமரிசையாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 யாழ் அரச அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக விமரிசையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் வரலாறு படைத்திருக்கிறார். கால்பந்து தொடரின் அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோவேட் அணிக்கு நடந்த பரபரப்பான ஆட்டத்தில்
கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகசூடியுள்ளது. ஆட்டம் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக முடிந்தது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நொக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதல் முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. உலக கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான ரவுண்ட் அப் 16 இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.21 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.91 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.48 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.23 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்கு போய் போத்தனா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 13 rue Caille, 75 rue de Paris,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:19 அக்கராட்சத்தில் 9:19 இரட்டை சகோதரிகளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4 ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதுஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஷா, நிருஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோஷன், டக்ஷிகா, பராமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சன்மார், மச்சல்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் எழுந்தருளியிருக்கும் அபிராமி வாசை தாயினவா அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்க்கை மகிழ்கின்றார்கள். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் சகோதரிகள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் திருமதி திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள். இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாலி, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: உதயன் நலமா இருக்கீங்களா? உதயன்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி அங்க நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி
1: நன்றி நன்றி. அதே நேரம் இன்று பிறந்த நாள் காணும் இரட்டை சகோதரிகள் அவனேசன் வினோதா விதுஷா பிரசா விதுஷா பிரகாஷ் இருவரும் முக்கியமாக நோய் நொடியின்றி எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ் வாழ எங்கள் குடும்பம் சார்பாக சகோதரிகளை நாங்கள் மனதார வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த யோகா சிவசுந்தரலிங்கம் அம்மா தம்பதிகளுக்கும் நன்றி. நன்றி ராஜனா.
0: நன்றி சகோதரம். உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அவர்களை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் சகோதரர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டார் ஜெர்மனிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
2: இனிய கால வணக்கம் அண்ணா. நான் மனோரி சுப்பிரமணியம்.
0: எப்படி இருக்கீங்க சகோதரம்?
2: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நன்றி. உங்கள் தொடர் பணிகளுக்கும் இயற்கை தொகுப்புக்கும் நல்வாழ்த்துக்களை கூட்டிக்கொண்டு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் இரட்டை சகோதரர்களான விஜிஷா பிரகாஷுக்கும் வினோதா நவநீதன் அவர்களுக்கும் இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியாக என்றென்றும் வாழ வாட்டிக்கொண்டு எங்கள் வாழ்த்தவிட்ட சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி.
0: நன்றி சோதரி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள்.
2: நன்றி.
0: திருமதி மனோரி சுப்பிரமணியம் அவர்களை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி கோகுலன் அவர்கள். வணக்கம் திருமதி கோகுலன்.
3: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்?
3: ஓ, நாங்களும் அபிராமி அம்மாவின் கிடைச்சத்தால நலமா இருக்கிறோம். அதுபோல இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகள் விதுஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் அவர்களுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாட்சம் கிடைக்க வேண்டி அதை எடுத்து வந்த அப்பா அம்மா யோகா சுந்தர்லிங்கம் சிவசுந்தர்லிங்கம் அம்மாக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவர்களுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாட்சம் கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன் ராஜாண்ண.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அந்த இரண்டு சகோதரிகளையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி தவமலர் கோகுலன் தவமலர் நவலேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம் ரஜினி.
0: வணக்கம் ரஜினி. நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள்
0: எல்லோரும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி அம்மா.
4: எல்லோரும் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி மகிழும் இரட்டை சகோதரிகள் விதுஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் இரட்டை சகோதரருக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலிகளாக இன்றும் வாழ குணமென்றும் வாழ்த்தி கொண்டு வானிலைக்கு எடுத்து வந்த நிகழ்வில் வாழ்க்கை எடுத்து வந்த அவர்களின் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்றேன். நன்றி.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ரஜினி அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டார் ஏர்மலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
5: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் சகோதரி பிலோமினா. நலமா இருக்கீங்களா?
5: ஓம் ராஜாண்ணா. நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
5: ஓகே ராஜாண்ணா. நன்றி நன்றி. இன்று பிறந்த நாள் காணும் இரட்டை சகோதரிகள் திருமதி விதுஷா பிரகாஷ் திருமதி வினோதா நவநீசன் இதுவரையும் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ மனம் நிறைந்த எங்கள் குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் வாழ்த்துகளும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் ராஜண்ணா. சகோதரி
0: தான்
6: நன்றி வாழ்த்துகள்.
0: பிளான் பண்ணி அனுப்பிட்டீங்க?
6: அனுப்பிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வாழ்த்துவோம்னா
0: வாழ்த்துங்க வடிவா.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரெட்ட சகோதரிகள், செல்ல குட்டிகள், நவநீதன், வினோதா, பிரகாஷ், விஜிதா, இரு செல்வங்களும் எல்லா செல்வங்களோடும் சீரும் சிவப்புமாக திருமதிகளாக என்றும் வாழ உணம் மஞ்சள் குங்குமத்தோட சிரித்த முகத்தோட அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தவர்கள் இன்னும் நல்ல பிள்ளைகளாகவே வாழ உணம் என்று வாழ்த்தி விட
0: வருகிறோம்.
6: அவன் அன்பு அம்மா அப்பாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள்.
6: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கின்ற டாக்டர் ரவி அவர்கள், வணக்கம் ரவி. வைபரோடாக இணைந்திருக்கும் டாக்டர் ரவியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வைபரோடாக அவருடைய தொடர்பு துணைந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன், மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்பு

0: தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் நாங்க, நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம், நன்றி.
1: ஆமா, ரெண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விதுஷா பிரகாசுக்கும் வினோதா வினாவநீதன் அவர்களுக்கும் இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இருவரும் என்று போல் என்றும்
0: அவர்களை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா. நலமா இருக்கீங்களா மீனா?
2: சோமா
0: இருக்கிறோம். நன்றி.
2: அப்படி அண்ணன் சௌபாக்கியமா இருக்கணும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் விதுஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் இரு சகோதரிகளும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலாக வாழ்க வாழ்க்கை எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்திக் கொண்டு வாழ்நிலைக்கு எடுத்து வந்த சிவசுந்தரன் யோகா அன்றி தம்பதிகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா.
0: நன்றியும் அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்
3: மதனி.
0: நலமா இருக்கீங்களா?
3: மறக்கிறீங்க போல.
0: என்ன நீங்க அடிக்கடி வார இல்லாதால மறதி கூடுது.
3: ஐயோ, இந்த வந்தீங்களா?
0: வாழமே
3: இன்று நீங்கள் அப்படி இருக்க உங்களை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திவிஷா பிரகாஷ் வினோத நம நேசன் இந்த இரண்டு செல்லம் செல்ல குட்டி அது எப்படி என்றாலும் செல்ல குட்டிகள் தானே. அந்த செல்ல குட்டிகள் இன்று எப்படி சந்தோஷமா இருக்கிறார்களோ அப்படியே அவர்களோட வாழ்வில மன அமைதியோடு ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு சகல சௌபாகியங்களோடும் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் உற்றவர்கள் எல்லோரோடையும் சந்தோஷமாக நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக சந்தோஷமாக வாழ வேணும் என்று பாக்தி பிரேவர் ஒரு நல்லா நன்றி வணக்கம்.
0: அவர்களை தொடர்ந்து வைபரூடாக அணிந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. என்ன உங்களோட டெலிபோன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. வணக்கம் ரவி. வணக்கம் சார். வணக்கம் ரவி. நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்கள் என்ன? நான் கத்த முடியாது, என்னால் தயவு செய்து என்ன செய்கிறீங்க டாக்டர் ரவி? தயவு செய்து உரையாடுங்கள். சரி, அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அது கருப்பாடு ஒன்று இணைந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
4: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இரட்டை சகோதரிகள் திருமதி விதுஷா பிரகாஷ், திருமதி வினோதா நவநீசன் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதனை வானொலி கொடுத்து வந்த திருமதி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக்
0: கொள்கின்றேன். நன்றி
4: வணக்கம்.
0: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்கள் அந்த இரட்டை சகோதரிகளுக்காக நாம் தரும் அடுத்த பாடல்

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இரட்டை சகோதரிகளின் பிறந்த நாள் வாழ்த்து. ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி பினிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இன்று கொண்டாடி மகளும் இருவரையும் டிஆர்டிஐ தமிழொலியில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் அவர்களுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் மைத்துனர்மார் மற்றது மாமிமார் மச்சான்மார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபராமி பாசை தாயினுடைய அருக்கராட்சத்தோடு சந்தோஷமாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். எமது அன்புறவுகள் சிவசுந்தரலிங்கம் அவர்கள் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்கும் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படிகள்?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
1: இப்ப இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளின் இரட்டை செல்வங்கள் திருமதி விசுதா பிரகாஷ் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சௌரங்களும் தீர்க்க சுமங்கலியாக இரட்டை சௌரங்களும் கணவன்மாரோடும் பிள்ளைகளுடனும் அப்பா அம்மாவுடனும் உற்றாவுடனும் இந்தா கிறந்து நோய் நொடியின்றி அன்னை அபிராமியின் திருவள்ள பாதித்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவேன எனது குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்றோம். இன்றைய வானொலி நிகழ்ச்சிகளை அத்தனை எடுத்து வந்த விஜிதா வினோதா அப்பா அம்மா திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம் ராஜானா.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகள் அவர்களை வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து மீண்டும் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் ரவி.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் சகோதரர். நலமா இருக்கீங்களா?
2: நான் நலமா இருக்கேன். நீங்க ஹாக்கி என்ன கேட்டது நான் கேட்கலாம் உங்களுக்கு வேற
0: நான் கதைச்சா கேட்டதா
2: நீங்க ஹாக்கிய தெளிவா கேட்டது
0: சரி
2: முடிஞ்சு போச்சு.
0: எல்லாம்
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிதுஷா பிரகாஷ் அவர்களுக்கும் திருமதி வினோதா நவநீதன் அவர்களுக்கும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கலியா நன்றண்டு வாழ வாழ்த்தி எங்கள் குடும்பம் சார்ந்து வாழ்த்தி இதை வாழ்க்கை எடுத்து வந்து சுதந்திரங்க யோகா தம்பதிகளுக்கும் நன்றியை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி சகோதரர். மனிதன் கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள்.
2: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் செல்வராஜா. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறவன நன்றி. நீங்கள அதே போல நலமாக இருக்கும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி விதிஷா பிரகாஷுக்கும் திருமதி வினிதா நவநேசன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டாதான் உங்களுக்கு அன்பாக விட போறதுதான். நன்றி.
0: நன்றி சௌரம். இணைந்து கொண்டு அன்பாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வங்களை இருவரையும் வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்த அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் செல்வராஜா.
3: நன்றி.
0: செல்வராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. அவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 10:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:39 இன்று இரட்டை சகோதரிகளுடைய பிறந்த நாள் வாழ்த்து வானொலியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சிவசுந்தரியம் யோகா தம்பதிகளுடைய செல்வ புதல்விகள் இருவர் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் அவர்கள் ஜெர்மனியில் வசிக்கும் விதுஷா பிரகாஷ் இருவரும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இரட்டை சகோதரிகள் அந்த சகோதரிகளை வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இவர்களுடைய கருப்பாடா என்று எனக்கு வழியா விளங்கையில் வருகின்றவர்கள் நின்று பேசி போட்டு போகலாம் தொடர்ந்து தொடர்பை நின்றுடிக்கிறது சரியான இந்த விலையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
1: எடுத்தேன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரிகளையும் யோகா எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரிகளையும்
0: விதுஷா பிரகாஷ் வினோதா நவநீசன்
1: நவநீசன் என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த அன்பு செல்வங்கள் நல்ல தெற்கு சுமங்கலியாக நல்ல அம்மா போல வாழ்ந்து நல்ல நல்ல செல்வாக்காக வாழ இந்த குடும்ப சார்பாக அந்த செல்வங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துறோம் ஐயா.
0: நன்றியம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிச்சயமா அவர்களை தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலங்கள் வாழ வைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு
1: நல்ல
0: உற்சாகமா கலப்பா
1: இருக்கின்றேன். சோரகம் கூட பிறந்த சோரகம் போல எங்கட தம்பி ஒரு ஆள் இப்படி இருக்கு
0: கனடாவில் பாடகர் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக அந்த பிள்ளைகள் இருவரையும் வாழ்த்தி சென்றார். அவருக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் அன்பு உறவுகளை உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தருகின்றேன். அதாவது தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மன மக்களுக்கு, அதாவது 4 பேர் வாழ்கின்றார்கள். அவர்கள் 25, 26, 30, 35 மணமக்களை தேடுகின்றார்கள். அதாவது 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். பெற்றோர்கள் தாயகத்தில் வசிப்பவர்கள் வரவேற்க தக்கது. அதாவது தாயகத்தில் இருப்பவர்களை அல்வாயில் வசிக்கும் அந்த பெற்றோர்கள் மணமக்களை தேடுகின்றார்கள். அது தாயகத்தில் வசிப்பவர்களாக கண்ணியமானவர்களாக இருந்தால் அதுவே போதும். அந்த வகையில் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொடர்பு, நீங்கள் அல்வாயில் வசிக்கின்றார்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் நமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக திருமண பந்தத்தில் நாங்கள் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். 01 48 37 16 75 நமது வானொலி தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் தருவேன். நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
5: வணக்கம் வணக்கம்.
0: சந்திரசுரம் அவர்கள், இப்பொழுது பேச்சு மூச்சு காணையில் என்ன நடந்தது?
5: தெரியாது, உடம்புகள் எல்லாம்
0: நல்ல வரை இல்லையா?
5: நன்றி
0: நன்றி. அப்ப இப்ப சாவா அண்டா நன்றி. நல்லமா இருக்கணும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
5: நீங்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த நாளைக்கான விதிஷா பிரகாஷ் அவர்களுக்கும் வினோத நவநீதன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்வாண்டு வாழ்த்தி கொண்டு அதை வரவேற்கிறது வந்து சிவசுந்தர் லிங்கம் யோகா அம்மாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடவேறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சந்திரசரம் ஐயா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் வளம்புற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி சகோதரம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் சந்திரசரம் ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து சாந்தினி அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். திருமதி சாந்தினி வணக்கம். சாந்தினி அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை என்றேன். வணக்கம் சாந்தினி. துண்டிக்கப்பட்டு விட்டது சாந்தினி, மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வேகமாக தயவு செய்து அன்பு உறவுகள் நீங்கள் வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றது புதிய வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்கின்றது அன்புறவுகளே. வாட்ஸ்அப் இலக்கம் 0533-689-86-55-29. இந்த நேரத்தில் சாந்தினி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி.
4: காலை வணக்கம். நலம்தானே?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள்?
4: ஓ நன்றி, நாங்களும் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்கள் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கோம் வேண்டி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளின் செல்வ முதல்வியல் இரட்ட குழந்தைகள் அவர்கள் இருவரும் சகல சௌபாக்கியத்தோடும் பேர் மறந்து போனேன்.
0: விதிஷா ஒருவருக்கு வந்து விதிஷா பிரகாஷ், மூத்த பிள்ளை. அடுத்தவா ரெண்டாவது வினோதா, வினோதா நவநீதன்.
4: வினிதா பிரகாஷுக்கும் வினோதா நவநீதனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்கள் இருவரும் சௌல சௌபாக்கியங்களோடும் தீக்க சுமங்கலியான் குடும்பத்தோடு இனப்படியாமல் பாவாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல உங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வங்களை வளமுற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார் சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அழகான பாடலை கேட்டீர்கள் அன்புறவுகளே. இன்று இரட்டை சகோதரிகள் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதுஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சுந்தலிங்கம் அன்பு அம்மா ஜோகா அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பருஷா அனுஷா நிருஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலூஷன் டக்ஷிகா பிராமக்கள் டியா ரியான் மற்றும் மாமாமார் மாமிமார் மச்சான்மார் மச்சாள்மார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபராமி வாசகி தாயினுடைய அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று தெற்கு சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதா நவநீசன் சகோதரிகள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் பார்போற்றும் செல்லங்களாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் வாழ்த்தியும் மகிழ்கின்றது. இன்றைய தமிழ் ஒலி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு உறவுகள் திருமதி சிவசுந்தலிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகள். சரி, அன்பு ஒருவளை வாழ்த்துவதற்காக அழைப்புகளை ஏற்படுத்த பலர் நினைந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள், ஏனோ தெரியவில்லை. நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. 10:53 ஐக்கியராட்சியத்தில் 9:53 நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை
1: கேட்டுவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971 71 27 50 அல்லது 0078 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஏ,
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728 920 58 58.
1: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
3: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
0: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்துருப்பேன். விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52.
4: என்னால் முடியும் தம்பி தம்பி.
1: விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இன்றைய காலை பொந்தின நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்ந்தது. இரட்டை சகோதரிகள், அதாவது ஒருவர் ஜெர்மனியில் வசிக்கின்றார், ஒருவர் அமெரிக்காவில் வசிக்கின்றார்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி பிதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை இன்று தங்களது இல்லத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள். திருமதி பிதுஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநீசன் அவர்கள் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா ஜோஹா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பருஷா, அனுஷா, நிருஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோஷன், டக்ஷிகா, பராமக்கள் டியார், ரியான் மற்றும் உட்டா மாமாமார், மாமிமார் மற்றும் மச்சான்மார், மச்சால்மார், உட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும். டென்மார்க் அபிராமி வாசகி தாயினுடைய அருக்கடாட்சத்தோடு பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று இரட்டை சகோதரிகள் பிதுஷா பிரகாஷ், வினோதா நவநீசன் சகோதரிகள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவு திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோஹா தம்பதிகள். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வைஃபர் உங்களுக்கு இடையூறு விளைவித்தால் அன்பு உறவுகளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலாம். உங்களுக்காக வாட்ஸ்அப்பும் இருக்கின்றது. வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0033 689 86 55 29. இந்த வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு, அதாவது பிரான்சில் இருப்பவர்களும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பு உறவுகளே. சரி, இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்க தயாராக காத்திருக்கின்றார் கணேஷ் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவித்திருக்கிறார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டதோடு அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாக அமைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசுக்கு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்தில் இருந்து மாறி முழு அளவிலான அமலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதீச நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தியை ஊக்குவிப்பதையும் பெருநிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகள் உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதற் தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் லிட்ரோ எரிவாயு விலையும் குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத் திணைக்களம் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலே விடுவிக்குமாறு கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பிருப்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுகன்னாவ ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரலங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்கோண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப தகராறு ஒன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உயிரிழந்து போனார்.
முல்லைத்தீவு சுகாதார வைத்தியாதிகாரி பணிமனைக்குட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று அங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிப்படைகின்றன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மாகாணத்துக்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றிருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,53,000 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. மத்திய பாரத் ஜனதா ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேர் ஆபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என்று கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் யோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நேற்று கைது செய்யப்பட்டார். திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றில் இரவு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 10,000 அபராத தொகையுடன் அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகள் அனுமதிக்கு 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்ராவுக்கு அழைப்பாணை அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. மின்சார ரிக்ஷாக்களை இயங்க விடாமல் முடக்குவதற்காக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர், அப்பிள் ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளை வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்ரா நிறுவன குழு நேற்று சந்தித்து உரையாடியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் 4,51,00,000 ரூபாவை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள். இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், வானவேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்று நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு திரண்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரியாளர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 11 பேர் காயமற்றுள்ளார்கள். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணமடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்கள். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதன பட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேர் அங்காடிகளில் முட்டி மோதுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய 2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படம் எடுத்து தோட்டத்தில் சிறுநீரங்க அளித்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் சுலோவேக்கியாவின் கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. விஸ்கோலினேக் என்ற கிராமம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களில் சிறுநீர் கழிக்கிறார்கள். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது பெருதத்தில் முடிந்திருக்கிறது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வையை பெற்றிருக்கிறார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்கள் முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்வீட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் டேவிஸ் கெல்சிக்கும் வெகுமரிசையாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 யாழ் அரச அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக விமரிசையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் வரலாறு படைத்திருக்கிறார். கால்பந்து தொடரின் அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோவேட் அணிக்கு நடந்த பரபரப்பான ஆட்டத்தில்
கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகசூடியுள்ளது. ஆட்டம் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக முடிந்தது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நொக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதன்முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. உலக கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான ரவுண்ட் அப் 16 இன்று தொடங்குகிறது. முதலாட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 இந்திய பெறுமதியில் 109.21, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 இந்திய பெறுமதியில் 95.48, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51 இந்திய பெறுமதியில் 118.91, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60 இந்திய பெறுமதியில் 127.48, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.04 இந்திய பெறுமதியில் 67.23. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு. அங்க போய் பார்த்தனா, ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த ஏஎஸ் ராஜாமணி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேர்களே, இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் புதிய தொடக்கமாக இந்த வாரம் அமைகின்றது. மீண்டும் இந்த வாரத்திலிருந்து உங்கள் கேள்விகளுக்காக நாங்கள் புள்ளிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். வளமை போல் 5 கேள்விகள் உங்களுக்காக இருக்கின்றது. 5 கேள்விகளில் வளமை போல் முதலாவது சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து எமது வளமையான தொலைபேசி இலக்கம் 0031 48 32 15 40, எமது வைவர் இலக்கம் 0036 89 86 55 29, மன்னிக்கவும் எமது வாட்ஸ்அப் இலக்கம் எமது வைவர் இலக்கம் 0036 39 60 50 77 24 27. இன்றைய வாரத்திலிருந்து இந்த புள்ளி போடும் நிகழ்வு தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேர்களே. ஆகையால் எந்தவித தயக்கமின்றி எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். முதல் வரும் நேருக்கு மட்டும் போனஸ் புள்ளி 2 புள்ளி வழங்கப்படும். முதலாவது நேராக மட்டும் இணைந்து கொள்வதற்கு மட்டும் 2 புள்ளிகள் காத்திருக்கின்றது. கூடுதலான புள்ளிகள் 2 புள்ளிகள் போனஸ் புள்ளிகள் சேர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகின்றோம். அதாவது நிகழ்ச்சியில் முதல் முதலாக இணைந்து பதிலை தரும் நேர்களுக்கு அந்த 2 போனஸ் புள்ளி கிடைக்க காத்திருக்கின்றது என்பதை மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மீண்டும் இந்த நடைமுறையை சொல்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சியில் ஆரம்ப நேராக வரும் நேர்களுக்கு மட்டும் இந்த 2 புள்ளி போனஸ் புள்ளி வழங்கப்படும். மற்ற நேர்களுக்கு கேள்விக்கான பதில்களுக்கான புள்ளிகள் மட்டுமே இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி நேர்களே, இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர்

0: பிறந்த நாள் வாழ்த்து இரட்டை சகோதரிகளின் பிறந்த நாள் வாழ்த்து.
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.
0: ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நமினேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை நான்காம் திகதி ஜூலை மாதம் சனிக்கிழமை என்று தங்களது

இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஜா, நிருஜா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோசன் டக்சிகா, பெராமக்கள் டியா ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும், டென்மார்க் அபிராமி வாசாகி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகள் விதுஷா பிரகாஷ், வினோதா நவநேசன் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகள் விதுஷா பிரகாஷ் மற்றும் வினோதா நவினேசன் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பில் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி நேர்களே, நாங்கள் எமது பலமையான நிகழ்ச்சிக்குள் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள் உள்நுழைவோம்.

நேர்களே, நாங்கள் ஐந்து கேள்விகளும் உங்களுக்கு வழங்கிய பின்தான் எந்த விதமான தொலைபேசி இணைப்புகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு எந்த வித இணைப்புகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐந்து கேள்விகள் உங்கள் தந்த பின் ஒரு பாடல் ஒளிபரப்பாகும். அந்த பாடலை தொடர்ந்து அனைத்து இணைப்புகளையும் நாங்கள் திறந்து வைக்கின்றோம். அதற்கு பின் உங்கள் அழைப்புகளை ஏற்படுத்துக்கள் தயவு செய்து. வருகின்றது முதலாவது கேள்வியாக. புதிய தொடக்கத்தின் முதலாவது வாரத்தில் முதலாவது கேள்வியாக வருகின்றது. வாகனங்களின் ஓட்டுநரின் இருக்கைக்கு இருபுறமும் உள்ள முன்பக்க கண்ணாடிகள் மற்றும் முன் காற்று தடுப்பு கண்ணாடிகள் வழியாக குறைந்தபட்சம் 70% ஒளி, அதாவது வெளிச்சத்தை சொல்கின்றார்கள், ஒளி ஊருடுவும், அதாவது அந்த வெளிச்சம் நீங்கள் காருக்கு கூடுதலாக, நான் இலவசமாக இந்த கல்வியை தருகின்றேன், நீங்கள் பயன்படுத்தும் வாகனங்களில் அநேகமாகவர்கள் கருப்பு கண்ணாடி, அதாவது கருப்பு ஸ்டிக்கர் அண்டுவார்கள். அந்த கருப்பு கண்ணாடி ஒட்டுவது வழக்கம். நிமிழ்வர்கள் அல்ல, வேற்றி நடத்தவர்களும் இந்த வழக்கங்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருப்பு கண்ணாடி அந்த ஸ்டிக்கர் ஒட்டுபவர்கள் முன்பக்க கண்ணாடிகள் இருபுறமும் ஆக குறைந்தபட்சம் 70% ஒளி வரக்கூடிய அந்த பேப்பர், அதாவது ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது. ஆகவே வெயில் காலங்களில் இந்த பிரச்சனையை நாள்தோறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாள்தோறும் சில சில நாடுகளில் இந்த பிரச்சனைகள் தலையோங்கி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை ஒட்டி இந்த கேள்வி உங்களிடம் வருகின்றது. முன் இருக்கைகள் இரண்டு பக்கமும் இருக்கும் கண்ணாடிகளில் நாங்கள், அதாவது கருப்பு நிற கண்ணாடி பேப்பர் ஒட்டுவோம். ஒட்டுறது வழக்கம் எம்மவர்களும் சரி, வீட்டினவர்களும் சரி. அந்த கண்ணாடி, கருப்பு நிற கண்ணாடி பேப்பர் ஆனது குறைந்தபட்சம் 70% ஒளி, அதாவது வெளிச்சம் ஊடுருவ வேண்டும். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்களில் மிக முக்கியமான காரணம், சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணம், முதலாவதாக வருகின்றது கவனச்சிதறல், இரண்டாவதாக அதிவேகம், மூன்றாவதாக போதையில் வாகனத்தை இயக்குவது, நான்காவதாக இவை அனைத்தும். சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணமாக கவனச்சிதறல் வருகின்றது முதலாவது விடை தெரிவு, இரண்டாவதாக அதிவேகம், மூன்றாவதாக போதையில் வாகனத்தை இயக்குவது, நான்காவதாக இவை அனைத்தும். நிமிஷத்துக்கு, அதாவது நிமிஷத்துக்கு எத்தனை விதம், எத்தனை ஆயிரமான விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச போக்குவரத்து வழிச்சாலைகளில். அந்த அமைப்புகளின் தரவுகளின் படி இந்த கேள்வி உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணமாக கவனச்சிதறல், அதிவேகம், போலியில் வாகனத்தை இயக்குவது, இவை மூன்றும், அதாவது இவை அனைத்தும். மூன்றாவது கேள்வியாக வருகின்றது. சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதல் இடத்தில், சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதல் இடத்தில் விடை தெளிவாக வருகின்றது. முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல், இரண்டாவதாக பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல், மூன்றாவதாக தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை,

தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை, நான்காவதாக தனிமையான இடங்களில் தங்குவதை தவிர்ப்பது. சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதல் இடத்தில் விடை தெளிவாக வருகின்றது. முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல், பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல், தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை, நான்காவதாக வருகின்றது தனிமையான இடங்களில் தங்குவதை தவிர்ப்பது. ஓர் பெண் குழந்தை, நான்காவது கேள்வியாக வருகின்றது, ஓர் பெண் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயது. ஓர் பெண் குழந்தை, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு, ஒரு பெண் குழந்தையை, ஒரு பெண் அதாவது ஒரு பெண்மை குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயது விடை தெளிவாக வருகின்றது 30 வயதிலிருந்து 35. இரண்டாவதாக வருகின்றது 35 வயது தொடக்கம் 40 வயது. மூன்றாவதாக விடை தெளிவாக வருகின்றது 32 வயதிலிருந்து 38. நான்காவதாக 20 வயது முதல் 29 வயது வரை. நான்காவது விடை தெளிவாக வருகின்றது 20 வயது முதல் 29 வயது வரை. நிறைவு கேள்வியாக வருகின்றது, நிறைவு கேள்வியாக வருகின்றது. பிரான்சில், அதிபர் இமானுவேல் மக்ரோனின் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு அண்மையில் வெளியானது. அதாவது பல சர்ச்சைகள் உருவாகி இருந்தது அவரின் கை கடிகாரத்தை பற்றி, அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனின் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு முதலாவது விடை தெளிவாக வருகின்றது 1600 யூரோ முதல் 2400 யூரோ வரை. இரண்டாவது விடை தெளிவாக வருகின்றது 5000 யூரோ முதல் 6000 யூரோ வரை. மூன்றாவது விடை தெளிவாக வருகின்றது 10000 யூரோ முதல் 15000 யூரோ வரை. நான்காவது விடை தெளிவாக வருகின்றது 16000 யூரோ முதல் 24000 யூரோ வரை. இமானுவேல் மக்ரோன் அதிபர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனின் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு 1200 முதல் 2400 வரை. ஈரோவில் தான் இந்த பெறுமதி சொல்கின்றோமே. 5000 தொடக்கம் 6000, 10000 தொடக்கம் 15000, 16000 தொடக்கம் 24000 யூரோ வரை. சரி நேர்களே, நாங்கள் 5 கேள்விகளையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். 5 கேள்விகளில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். மீண்டும் 5 கேள்விகளையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். வாகனம் ஓட்டுநரின் இருக்கைக்கு இருபுறமும் உள்ள முன்பக்க கண்ணாடிகள் மற்றும் முன் காற்று தடுப்பு கண்ணாடிகள் வழியாக குறைந்தபட்சம் 70% ஒளி, அதாவது வெளிச்சத்தை சொல்கின்றோம், ஊடுருவ வேண்டும். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது நேர்களே. இரண்டாவதாக, சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி, சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின்படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணம் கவரேஜ் சிதறல், முதலாவது விடை தெரிவு, அதிவேகம், பொதுவில் வாகனத்தை இயக்குவது, இவை அனைத்தும். சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதலிடத்தில் முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல், பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல், தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை, தனிமையான இடங்களில் தங்குவதை தவிர்ப்பது. ஒரு பெண்மை அதாவது ஒரு பெண் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயது 30 வயது முதல் 35, 35 வயது தொடக்கம் 40 வயது, 32 தொடக்கம் 38, 20 வயது முதல் 29. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனின் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு ஈரோவில் தரப்படுகின்றது நேர்களே. 1600 முதல் 2400
ஐயாயிரம் தொடக்கம் ஆறாயிரம், பத்தாயிரம் தொடக்கம் பதினையாயிரம், பதினாறாயிரம் தொடக்கம் இருபத்தி நாலாயிரம். அதாவது அவர் உத்தியோகமாக அவர் வெளியில் செல்லும் போது கை கடிகாரம் ஒன்று கட்டியிருக்க அந்த பெறுமதியை தான் நாங்கள் கேட்கின்றோம். சில வள பலதரப்பட்ட கை கடிகாரம் பெற்றிருக்கலாம். அவர் உத்தியோகமாக அதாவது அரச சார்பாக உத்தியோகமாக வெளியில் செல்லும் பொழுது கை கடிகாரம் அணிந்து செல்வார். அந்த கை கடிகாரத்தின் பெறுமதி என்ன என்பதுதான் இறுதி கேள்வி. சரி நேர்களை, சரியான விடைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுவரை இன்று இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நமனேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை இன்று 4ஆம் தேதி சனிக்கிழமை தங்களது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள், உங்களை நாங்கள் தியேட்டர் தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம்.

0: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் உங்களை டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். வந்திருக்கும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய புதிய வாரத்தில் முதலாவது நேராக இணைத்துக் கொள்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
2: ரோசாலி,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமாகவே இருக்கணும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக அமைந்திருக்கின்றீர்கள். இந்த வாரம் முதலாவது தொடக்கத்தில் போனஸ் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள நேராக நீங்கள் இருக்கின்றீர்கள். சரி கூறுங்கள் பாபா.
1: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் விதுஷா பிரகாஷ்,
0: வினோதா நவீசன்,
1: வினோதா நவநேசன்,
0: நவநேசன், ஆமா
1: நவநேசன் அவர்களை நாங்களும் என்றும் போல் இன்றும் நன்றாக வாழவும் வேண்டி வேண்டிக் கொண்டு இதை எடுத்து வந்த யோகா தம்பதிகளுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி சொல்லுங்க.
0: சரி, அதாவது நீங்கள் கார்ல கருப்பு கண்ணாடிகள் ஒட்டுறது வழக்கமாக இருக்கின்றது தான், வெயில் வராமல் அது வந்து அதாவது முன்பக்கத்துக்கு நாங்கள் குறிப்பிடுவது 70% ஆக குறைந்த ஊருருவ வேண்டும் ஒளி, அதாவது வெளிச்சம் அந்த கண்ணாடிக்கால ஊருருவ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இக்குற்றம் சரியா தவறா?
1: சரி
0: என்றீங்களா? இரண்டாவதாக சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணமாக கவன சிதறல், அதிவேகம், போதையில் வாகனத்தை இயக்குவது இவை மூன்றும். இவை மூன்றும் சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதல் இடத்தில் விடைத்தெளிவாக முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல், பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல், தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை, தனிமையான இடங்களை தங்குவதை தவிர்ப்பது,
1: பல இடத்தில் வைத்தல்,
2: மொத்தத்தையும் பணத்தையும் ஒரு இடத்தில் வைக்கிறத சொல்றீங்களா?
1: இல்ல, பல இடத்தில் வைத்தல்,
2: பல இடத்தில் நான் தெரியல, பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல்,
0: குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயது 30-35, 35-40, 32-38, 20 முதல் 29. சரி, நிறைவாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனின் உத்தியோக விஜயத்தின் போது கட்டப்படும் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு 1600-2400, 5000-6000, 10000-15000, 16000-24000.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி ரோசாலி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் கணேசன், வெளியில நிக்கிறபடியா எனக்கு கேள்வி எழுதி திருடி சொல்ல எல்லாரும் நான் பிறந்த நாள் முக்கியமா சொல்ல வேணும்.
2: வெளியில நிக்கிறேன்
3: கணேசன், பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விதுஷா பிரகாஷ், வினோதா நவநேசன் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சாரகையிலேயே பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனை வானிலைக்கு எடுத்து வந்த யோகா சுசந்திரன் தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த கேள்வி தேடி சொல்ல கஷ்டமா இருக்கு, நான் சும்மா ஊகத்துல சொல்லி பார்க்கிறேன். முதலாவது நான் சரியான்னு சொல்றேன். இரண்டாவது கேள்வி
2: சுற்றுலா செல்லும் போது வக்கம் ஸ்ரீலங்கா போகும்போது நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய
3: எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா பார்க்கணும்.
2: அப்படி நான் தெரியல, முக்கியமான ஆவணங்களையும் பிரதிகளை டிஜிட்டலி சேமித்து வைத்தல்,
3: அதை சொல்றேன்.
2: சரி, நாலாவதாக ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயசு
3: குழந்தை
2: 35-35-40, 32-38, 20 முதல் 29 வரை. ஓகே. நான்காவதாக உங்கள் நாட்டு அதிபர் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் உத்தியோகமாக விஜயம் செய்யும் பொழுது கட்டப்படும் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு? நன்றி, இப்ப இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது கமலவணி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக தேவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன். ஜெய நடேசன், வணக்கம். ஜெய நடேசன்,
4: வணக்கம். கணேஷ்,
2: நீங்கள் வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா ஜெய நடேசன்?
4: முதலாவது நான் பிறந்த நாளை கொண்டாடும் விதுசா பிரகாசு, வினோதா, நவநேசன் உள்ள இரட்டை சௌதரிகளுக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இறையாசியுடன் கூறிக்கொண்டு அவர்கள் ரெண்டும் பலத்துடன் வருங்காலம் அவர்கள் வாழ்வும் சிறப்பாக இறையாசியுடன் வாழ்த்துகிறேன். நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி, கூறுங்க.
4: முதலாவது தவறு, இரண்டாவது இவை ரெண்டும் தான், இவை எல்லாம் முக்கிய ஆவரணங்கள் பிரதிநிதிகள் எடுத்து வைக்கணும். 20 to 29
2: வரை. ஓகே,
4: மற்றது 16,000. ஆமா,
2: நீங்க ஆகத்தான் மக்கள் வைக்கிறீங்க. நன்றி, நினைச்சு சந்திப்போம்.
4: நன்றி,
2: நன்றி, நன்றி. தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் பாபு.
2: தேவன்.
5: நான் தேவன் காக்க ஜீமனந்து. வணக்கம்.
2: வணக்கம், உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் நலமா. நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி, உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
5: ஓ, இங்கும் வந்து நானும் மகிழ்ச்சி. இங்கும் வந்து நல்ல வெயிலோட, நல்ல 25 பாவல போது அளவான வெயில் நல்லா இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இப்பதான் கொண்டாடுமங்கள் சகோதரங்கள் வினோதாவுக்கும் பிதுசாவுக்கும் எங்க குடும்ப சார்பாக அவர் நோயினோடு இன்று நலமுடன் பாடம் சொல்லி பார்த்து சொல்லிக்கொண்டு மற்றது நான் இந்த விலைக்கு போடுற முதல் சகோதரம் உங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பர் தாரீங்களோ நோட் பண்றதுக்கு.
2: வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுதுங்க,
5: 7733
2: வரும்.
5: ஓ சரி, 6 8 9
2: 8 9 8 6
5: ஓ
2: 55
5: கவனக்குறாவும் மற்றதுக்கு வந்து அந்த உல்லாச போன சொன்னால் இந்த ஆவணங்களை எல்லாம் அதை எப்பவும் எடுக்கலாம். தனிமையா இடத்துல போயிட்டு அவதி நடந்து சொன்னா அது கஷ்டம். தனிமையா போ தங்களிடத்துல வந்து இருக்க நடந்துன்னு சொல்றது தெரியாத கஷ்டம் தானே. அப்ப அப்படி ஆடுங்கள தவிக்கணும், மற்ற இதுவும் பொருந்தும். ஆனா இதுக்கு பொருந்தது தனிமையா இடத்துல தவிக்கணும். மற்றது இந்த திருமணத்து திருமணம் பற்றி சொல்லுக்கல, அதுக்கு வந்து 30 to 35 வயதுதான் சிறந்த இது என்று சொல்லினோம். ஓ, மற்றது மக்ரோனா விட்டு வந்து நான் தருவன்படி மேக்சிமம் 4,000 மட்டும் போது தண்டாத்தி 4 4,000 போது ஆனால் நீங்க உங்க சொன்னதுக்கு படி 4,000 மட்டும் சொல்றேன். 4,000 மட்டும்,
2: 4,000 நான் தரையில 1,600 to 2,400
5: ஓ
2: 5,000 to 6,000 10,000 to 15,000 16,000 to 24,000
5: சரி அப்படின்னு இப்ப 4,000 மட்டும் ரெண்டாவது நான்
2: 5,000 to 6,000ங்களா? தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் தானே?
2: வணக்கம் பத்மினி.
6: முதலாவது எனக்கு கேள்வி, நாங்க காரோட இல்ல இந்த தெரியாது. வடிவுக்காகவும் ஒரு கருப்பு கண்ணாடி மாதிரி ஒரு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவார்கள் கூடுதலாக.
2: எனக்கும் தெரியாது, நானும் கார் ஓடுவதில்லை, எனக்கும் தெரியாது. இந்த விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறான். அந்த ஸ்டிக்கர் வந்து 70 வீதம் ஒளி போகக்கூடிய மாதிரி இருக்க வேண்டுமாம். அதாவது சட்ட திட்டத்தின்படி 70 வீதம் இருக்கணும் குறைந்தபட்சம். இது சரியா தவறான்னு கேக்குறோம்.
6: என்ன செய்யறது ஒண்ணும் தெரியாது, சும்மா சொல்லுவான் சொல்லுவான். ரெண்டாவது எல்லாம் எல்லாம் பார்க்க வேணும், அனைத்தையும் பார்க்க வேணும். மூன்றாவது நாங்க வந்து இப்ப சுற்றுலா போனால் தனிமையில இருக்கோம், அப்ப அது தனிமையான இடாது அப்படி சொல்றேன். அது நாலாவது 20-29 வயது வரை கடிகாரம் 1600 2400 என்று கூறி விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த இரட்டை சகோதரர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி அதை வானிலைக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கிறீங்களா?
2: வதனா பிரான்ஸ் உங்களை வரவேற்கின்றதல்லாமா?
7: ஆமா.
2: டீச்சர் டீச்சர்
7: நலந்தானே? முன்பக கண்ணாடிகளுக்கு கைது ஒட்டக்கூடாதுன்னு சொல்றது இல்லோ?
2: இல்ல, ஒட்டலாம்.
7: 70 வீதம்
2: குறைந்தபட்சம். ஆமா,
7: அதான் சரி என்று சொல்றேன். மற்ற இவை அனைத்தும்
2: முக்கியமான ஆவணங்கள், டிஜிட்டல் வைப்பது
7: ஆவணங்கள் மற்றது 30-35 1600-2400
2: நன்றி வதனா. நன்றி மேடம், இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம். திருநெல் கணேஷ் கிருஷ்ணா அவர்களே.
2: நலமா?
8: நலமா இருக்கு. நீங்க?
2: நான் நல்ல. நீங்க நலமண்டா? நாங்க நலம்.
8: மற்றது இன்று பிறந்த நாளைக்கான விதிஷா பிரகாஷ் அவர்களுக்கும் வினோத நவநீதன் அவர்களுக்கும் எங்க குடும்பத்தார் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வானிலைக்கு வந்து வந்த சிவராம நீங்கம் ஜோ அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்ற முதலாவது சரி, இரண்டாவது அனைத்தும், மூன்றாவது தனிமையில் வென்றது, மற்றது 30-35 மற்ற
2: 10-15 நன்றி முடி சந்திப்போம்.
8: நன்றி,
2: நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
9: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கிறீங்களா?
2: நான் எல்லாம் சுவாசினி.
9: ஆமா,
2: நான் நல்ல. நீங்க நலமா?
9: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் விதிஷா பிரகாஷ் மற்றும் வினோதா நவநேசன் இருவருக்கும் எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இன்று உலண்டும் தீர்க்கசுமங்களியாக வாழணுண்டு வாழ்த்திக் கொண்டு இதை வாழைக்கெடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிக்கு நன்றியிலே மாத்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலாவது சரி இவை அனைத்தும், மற்றது நாலாவது நீங்கள் தனிமையா
2: தனிமையான இடத்தை தங்குவது தவிப்பதா?
9: ஓ, மற்றது 30-35 மற்றது 1600-2400
2: நன்றி சுவாசினி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.
9: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். ஹலோ, தொடர்ந்து பிரேமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. வணக்கம் பிரேமா. பிரேமாவோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார்கள். வணக்கம்.
10: வணக்கம்
2: டீச்சர். நீங்க பிரேமா பிரேமாக்கா தள்ளி விட்டுட்டு வந்துட்டீங்க வாட்ஸ்அப்பால.
10: இல்ல
2: இல்ல, சரி பரவாயில்ல, சொல்லுங்க பாப்பாமா. நலமா
10: முதலாவது சரி என்றான். ஆமாம் நலம் நலம். நீங்க?
2: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. சரி,
10: முதலாவதாக விதுஷா வினோத ரெட்டையர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதனை வானிலை கருத்து வந்த சிவசுந்தர்லிங்க தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் முதலாவது சரி என்றேன். இரண்டாவது இவை அனைத்தும். மூன்றாவது அந்த விட தெரிவித்து சொல்லுங்க.
2: முக்கியமான ஆவணங்களை பிரதிகளை டிஜிட்டலை சேமித்து வைத்தல், பணம் மொத்தத்தையும் ஒரு இடத்தில் வைத்தல்.
10: இல்ல ஹேண்டி தொலைஞ்சோனே
2: இல்ல டிஜிட்டலாண்டா நீங்க வீட்டுல இருந்தும் எடுக்கலாம். நன்றா கண்டா. தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை தனியா காண்டி மட்டும்தானே டிஜிட்டல் ஆண்டு இல்லை தானே. திறமையான இடங்களை தங்குவது உங்களோட தபலத்தில் இருக்கிறது டிஜிட்டல்ல.
10: மற்றது தனிமையான
2: இடங்களில் தங்குவதை தவிப்பது. தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மையை பார்க்கணும்.
10: எனக்கு
2: யோசிக்காதீங்க.
10: நான் முதலாவது சொல்றேன்.
2: ஓகே, நாலாவது.
10: மற்றது 20, 29, 1600, 2400.
2: நன்றி டீச்சர், முடிஞ்ச சந்திப்போம்.
10: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது என்னத்தால வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
11: வணக்கம். நான் சரோஜினி லண்டன்.
2: சரோஜினி நலமா?
11: ஆம் நலம். நீங்கள் கழகத்தில் எல்லோரும்
2: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். குறுங்க பாப்பம்
11: விடைக்கு போவோம். முதலாவது சரி என்று சொல்லுவோம். அதாவது இவை அனைத்தும். மூன்றாவது தனிமையான இடத்தை தவிர்ப்பது. நான்காவது 20 தொடக்கம் 29 வயது.
2: நன்றி, முன்ன சந்திப்போம்.
11: நன்றி.
2: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம் ப்ரோ.
2: பாமா நலமா?
12: நாங்கள்
2: நலம். பக்கம் சோயிலியா?
12: நாங்கள்
2: ஓகே. அப்புறம் வக்கம் சார் உங்களுக்கு
12: முதலா சரி அனைத்தும் முண்டாது விஜிதல்
2: சொல்றேன்.
13: நன்றி. நன்றி. நீங்களே நிறம இருக்கிறத வேண்டிக் கொண்டு என்று பிறந்த நாளை கொண்டாடும் விதுஷா வினோதா இதழு பேருக்கு உங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதை வானொலிக்கு எடுத்துக் கொண்டு வந்த சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
2: நான்
13: முதலாவது சரி, இரண்டாவது இவை அனைத்தும், மூன்றாவது இந்த தனிமையான அதை சொல்லி பாக்குறேன். மற்ற 20, 29 வரை. கடைசி 1600 to 2400.
2: நன்றி, முன்னு சந்திப்போம்.
13: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
14: வணக்கம். நான் லண்டன்ல இருந்து ஜெனி. நலமா இருக்கீங்களோ
2: ஜெனி? நான் நலம். நீங்க நலமாக இருப்பீங்கிற நம்பிக்கையோடு.
14: நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முதலாவது சரி என்று குறிப்பாக்குமே, இரண்டாவது அனைத்தும், மூன்றாவது தனிமையான இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பாக்குந்தேன், நாலாவது 20 to 29, ஐந்தாவது 1600 to 2400 என்று கூடி பார்க்கின்றேன்.
2: நன்றி ஜெனி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் பதனியை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பதனி.
15: அம்மாளுக்கு நன்றி நன்றி. நீங்கள் நலமாயிருக்க இறைவனை வேண்டிக்கண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் இது விதுசா பிரகாசுக்கும் வினோத் நவநீதனுக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி எடுத்து வந்த யோகாசிவ சுந்தரலுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முதலாவது சரி என்று சொல்றேன். இரண்டாவது அனைத்தும். மூன்றாவது நான் முக்கிய ஆவணங்கள் முதலாவது இப்படியே சொல்றேன். நாலாவது 20-29 1600-2400.
2: நன்றி வதனி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி வணக்கம்.
15: நன்றி நன்றி வணக்கம்.
2: சரி மேகலை, நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். கேட்கப்பட்ட கேள்வியானது, வாகனங்களின் ஓட்டுநரின் இருக்கைக்கு இருபுறமும் உள்ள முன்பக்க கண்ணாடிகள் மற்றும் முன் காற்று தடுப்பு கண்ணாடிகள் வழியாக குறைந்தபட்சம் 70% ஒளி ஊடுருவ வேண்டும். இக்கூற்று சரியா தவறா? நிச்சயமாக இக்கூற்று சரியான கூற்று. சர்வதேச போக்குவரத்து அமைப்புகளின் தரவுகளின் படி வாகன விபத்துக்கான மிக முக்கிய காரணமாக கவனச்சிதறல், அதிவேகம், போதையில் வாகனத்தை இயக்குவது இவை அனைத்தும் சரியான விடை தெரிவாக. இவை அனைத்தும் சரியான விடை தெரிவு. சுற்றுலா செல்லும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றில் முதல் இடத்தில் முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல், பணம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் வைத்தல், தங்கும் இடங்களின் நம்பகத்தன்மை, தனிமையான இடங்களில் தங்குவதை தவிர்ப்பது, நிச்சயமாக முக்கியமான ஆவணங்களின் பிரதிகளை டிஜிட்டலில் சேமித்து வைத்தல். ஓர் பெண் குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிறந்த வயதாக 30 முதல் 35, 35 தொடக்க 40, 32 தொடக்க 38, 20 முதல் 29 சரியான வயதாக 20 முதல் 29 வயதை சர்வதேச எங்கள் சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி 20 முதல் 29 அப்பொழுதுதான் கருமுட்டுகளின் தரம் மற்றும் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் என்று கூறுகின்றார்கள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் உத்தியோகபூர்வமாக வெளியே செல்லும் போது மக்ரோனின் கை கடிகாரத்தின் உண்மையான மதிப்பு 1600 முதல் 2400, 5000 தொடக்கம் 6000, 10000 தொடக்கம் 15000, 16000 தொடக்கம் 24000, சரியான விடை 1600 முதல் 2400. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் அம்மாணித்தியாளர் செய்திகளை தொடர்ந்து முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு மணித்தியாளர் செய்திகளோடு காத்திருக்கும் தர்சனாவுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிகள் ஊடாக நான் உங்களை கலையத்திலிருந்து சந்திக்கின்ற நேர்களே, நன்றி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்டரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவித்திருக்கிறார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டதோடு அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாக அமைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசுக்கு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதீச நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தியை ஊக்குவிப்பதையும் பெருநிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகள் உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதற் தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் லிட்ரோ எரிவாயு விலையும் குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலே விடுவிக்குமாறு கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பு இருப்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுகன்னாவ ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரலங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்கோண பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உயிரிழந்து போனார்.
முல்லைத்தீவு சுகாதார வைத்தியாதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று அங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிப்படைகின்றன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மாகாணத்துக்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றிருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,53,000 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. மத்திய பாரத் ஜனதா ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேர் ஆபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என்று கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் யோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நேற்று கைது செய்யப்பட்டார். திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றில் இரவு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 10,000 அபராத தொகையுடன் அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகள் அனுமதிக்கு 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்ராவுக்கு அழைப்பாணை அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. மின்சார ரிக்ஷாக்களை இயங்க விடாமல் முடக்குவதற்காக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர், அப்பிள் ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளை வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்ரா நிறுவன குழு நேற்று சந்தித்து உரையாடியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் 4,51,00,000 ரூபாவை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள். இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், வானவேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்று நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு திரண்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரியாளர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 11 பேர் காயமிட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணமடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்கள். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதனப்பட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேர் அங்காடிகளில் முட்டி மோதுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய 1-2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படம் எடுத்து தோட்டத்தில் சிறுநீரங்க அளித்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் சுலோவேக்கியாவின் கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. விஸ்கோலினேக் என்ற கிராமம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களில் சிறுநீர் கழிக்கிறார்கள். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது பெருதத்தில் முடிந்திருக்கிறது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வையை பெற்றிருக்கிறார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்கள் முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்வீட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் டேவிஸ் கெல்சிக்கும் வெகுமரிசையாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 யாழ் அரச அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக விமரிசையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் வரலாறு படைத்திருக்கிறார். கால்பந்து தொடரின் அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது.
உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோ வேர்டே அணிக்கு நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகசூடியுள்ளது. ஆட்டம் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக முடிந்தது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நொக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதன்முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. உலக கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான ரவுண்ட் அப் 16 இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.21 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.91 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.48 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.23 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.
1: ரெடியா மாமே? ஃபர்ஸ்டுக்குள்ளே நம்ம
0: முடிந்தால் கண்டுபிடி, முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் சில பாடல்களின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம அல்லது பாடல் வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அல்லது பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

0: ரெடியா மாமே?
1: முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது நேர்களே. அந்த பாடல்களின் ஆரம்ப வரி அல்ல அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது அந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கம் 0033 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0733 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0733 6 50 0 7 74 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0733 6 89 86 55 29.
0: ரெடியா மாமே?
1: இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர்
2: ஃபுட்பால் பாப்பியா? இனிமே பாரு.
1: இரட்டை சகோதரர்களின் பிறந்த நாள் வாழ்த்து.

0: தான் வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.
1: ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளின் தங்கள் பிறந்த நாளை 4ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் வாழ்த்தியை மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம் அன்பு

பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங் சகோதரிகளான விதுஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவநீசன் உங்களை டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு உறவான சிவசுந்தரலிங்கம் ஜியோகா தம்பதிகள் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, உங்களுக்காக நாங்கள் தரும் முதலாவது பாடலின் இடப்பட்ட வரி. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அல்லது பாடலின் முதல் வரி எது தெரிந்தாலும் நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருக்கும் வதனாவை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வதனா.
1: வணக்கம்.
0: நலமா?
1: அனுப்பி
0: வைத்த பாடல்கள் தானே நாங்களும் போடுறத கவனிக்கவில்லை. இந்த பாடல் இருந்து வதனா நலமா இப்படி போச்சு. கேடா கேடவள மட்டும்ங்களா? அமெரிக்கா போனீங்களா? பக்கத்துல
1: மெக்சிகோ
0: போனீங்க. அமெரிக்காவில வெங்கடாசல கோயில் போறீங்களா? அங்க ஆற புளிப்புக்கு எனக்கு விருப்பம்.
1: என்னண்டே
0: வெங்கடாசலி கோயில் ஒன்று இருக்குல்ல, பெரிய கோயில் ஒன்று
1: அமெரிக்கா,
0: அங்க தான் அந்த புளிப்புக்கு எதிர்வாக நல்லா இருக்கும். பேர் என்ன கோயிண்ட பேர் ஞாபகம் இல்லையா? நான் அந்த புளிப்பு கேக்காக
1: போறேன்.
0: நிச்சயம் அங்க போன மாட்டா அந்த கோயிலுக்கு போக வர மாட்டேன். சரி, நலம் தானே? சமையல் எல்லாம் முடிஞ்சதா?
1: நலம். நீங்கள்?
0: நான் நலமாக இருக்கின்றோம், நன்றி. பாடல் கண்டுபிடித்தீங்களா?
1: நேற்று ராத்திரி அம்மா.
0: திரைப்படம் தெரியுமா?
1: படம் தெரியல.

0: ஓகே
1: சரி
0: பரவாயில்ல, பொறுத்திருந்து பாப்போம் பதனா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பாடலோடு. நன்றி, வணக்கம். அடுத்த பாடலுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஜெனியை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம். மீண்டும் விது சார் வினோதா இருவருக்கும் பிறந்த நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த படம் வந்து சகலகலா வல்லவன், பாடல் ஜாத்திரி அம்மா, இசை இளையராஜா.
0: நீங்க நேத்து ராத்திரி நேத்து இத்தனை போட்டு சொல்றீங்களா? இத்தனை போட்டு சொல்றீங்களா ஜெனி?
1: வணக்கம்
0: ஜெனி, நீங்க சொல்லுங்க. நீங்கள் நேற்று இத்தனை போட்டு சொல்றீங்களா? இத்தனை போட்டு சொல்றீங்களா? நேற்றுன்றீங்களா? நேற்றுன்றீங்களா?
1: என்னது
0: இந்த பாட்டு? இந்த வரி
1: இத்தனாரா?
0: நேற்று என்று சொல்றீங்களா? அவர்களின் உச்சரிப்பு அப்படியாக இருக்கின்றதா? நானும் அதை வித்தியாசமா இருக்கின்ற பாக்குறேன். சரி, சமையல் முடிஞ்சா?
1: சமையல் எல்லாம் இருக்கிறது, நேற்றைய சமைத்து விட்டு.
0: ஓகே, நன்றி, வணக்கம், நன்றி. அடுத்த பாடலோடு சந்திப்போம். நன்றி ஜெனி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: அது சரியா? நேற்று என்று சொல்றோம். சரியா
2: நேற்று
0: என்றது எங்கட? ஸ்ரீலங்கன் தமிழ். ஆஹா, அவையின் தமிழ் அப்படி. அப்ப நீங்களும் அப்படி நீங்களும் நேற்று தான் சொல்றீங்க. சரி, பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, வணக்கம்.
3: அதுதான் பாட்டின் நேத்து ராத்திரி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அது வதனி அவர்கள் வதனியை தொடர்ந்து இந்த பாடலை நிறைவு செய்ய வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
0: அம்மா நலமா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி அம்மா.
4: இந்த பிறந்தாள கொண்டாடும் விதுசா பிரகாசுக்கும் வினோத நவநீதனுக்கும் எங்களுக்கு நிறைந்த பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதை வானொலிக்கு கொண்ட திருமதி சிவசுந்தர் யோகா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு
0: அழைப்பு இறுதி அழைப்பை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். நேர்களே, அடுத்த பாடலுக்கான நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் சொன்ன பாடல் சரியா என்று பார்ப்போம்.

முதலில் கண்டுபிடித்து ஆரம்பித்து வைத்திருந்தார் மதனா. மதனாவை தொடர்ந்து ஜெனி, எங்கள் டீச்சர் பத்மராணி அவர், அவர்களை தொடர்ந்து மதனி, இறுதியாக ஜோகஸ்ரீ அம்மா. அனைவரும் பாடல்களை சரியாக கண்டுபிடித்து கூறியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 1982 வெளிவந்த சாலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாலியின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து எஸ் ஜானகி.

0: ஒழித்த பாடலை முதலில் சரியானாக கண்டுபிடித்திருந்தார் வதனா. வதனை தொடர்ந்து ஜெனி, ஜெனியை தொடர்ந்து பத்மராணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வதனி, வதனியை தொடர்ந்து யோகேஸ்வரி அம்மா. அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டினாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி,
2: அவங்களையும் ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.

0: Stuck Music.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இந்த பாடலுக்காக முதலாவது அழைப்பாக வந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அடிச்சிட்டீங்க, முதலாவது ஆள வந்துட்டீங்களா சொன்ன மாதிரி. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெனியை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம். நான் பாச்சலூர். இந்த பாடல் பாட்டு தலைவன் பாடினால் என்ற பாட்டு.
0: விருப்பமா பாடல்?
1: முழங்கையில
0: பாடல் விருப்பமானு கேக்குறோம்.
1: ஆமா ஆமா, பாட்டு கேட்பேன், நிறைய பாட்டு கேட்பேன். அதில் இந்த பாடல் எல்லாம் விருப்பம் எனக்கு. அங்கு கூறி பாட்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: நன்றி ஜெனி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த பாடலோடு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, நீங்க கூறுங்க பாடுத்தது.
2: விஜயா பிரகாஷுக்கும் வினோத நவநீதனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ வாழ்த்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த அம்மா அப்பா சுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
0: நன்றி வதனா, அடுத்த பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். அவர் விடைபெறுகின்றார்.

0: வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார் புஷ்பவதி, அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம். நிறைவாக வந்திருக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, கடவுள் துணியோட நலமாக இருக்கிறேன். அப்படியே எங்கட கணேஷ் கிருஷ்ணாவின் நலமா இருக்கணும் வேண்டி,
0: நன்றி,
1: கடவுளை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த ஒரு ஒடியில் இரு மலர்களாக பிறந்த விதுஷாக்கும் வினோதாக்கும் வாழ்த்துகள். சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தான் அந்த பாட்டு.
0: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கும் நன்றி. உங்களை உரையாடினதும் சந்தோஷம். நன்றி,
1: நன்றி.
0: அது புஷ்பாதி அவர்கள் இந்த பாடலுக்காக நிறைவான அழைப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் சரியான பாடலாக என்று நாங்களும் பார்த்து விடுவோம். நேர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ். நலம் தான்
0: கணேஷ். எங்க போனீங்க?
2: இல்ல, முதல்ல அடிச்சு பாருங்க, நிப்பாடி போட்டு இதெல்லாம் பேசுறது இல்ல. எனக்கு
0: ஒவ்வொரு நேர்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் 5 நேரம் மேக்ஸிமம் எடுக்கின்றோம். நன்றி சுவாசினி. நீங்களும் அதே பாடலானே?
2: ஓ, அதே பாடலான். வாலிகை அழுகின பாட்டு, இளையராசா ஹேமச்சிருக்கா, இவரியா கோயில் படம். ஓகே, நன்றி, வணக்கம்.
0: ஜெயமல ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: சரி நேர்களே, நாங்கள் இந்த பாடலை ஆரம்பித்து வைத்திருந்தார் எங்கள் டீச்சர் அவர்கள் பத்மராணி அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஜெனி, ஜெனியை தொடர்ந்து வதனா, புஷ்பவதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து நிறைவாக சுபாஷினி அவர்கள் இந்த பாடலை கண்டுபிடித்து எங்களுக்கு அழைப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். 1985 வெளிவந்த இதய கோயில் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து எஸ் ஜானகி.

இந்த பாடலை நாங்கள் இடையில் நாங்கள் நிப்பாட்டுகின்றோம். காரணம், ஒளிப்பதிவில் சில தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். மூன்றாவது பாடலின் ஆரம்ப வரியை உங்களுக்கு உடனடியாக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நேர்களை அவதானமாக கேட்டுவிட்டு மதுபாலம் என்ன தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொள்ளுங்களா.

0: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இரட்டை சகோதரிகள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன். இரட்டை சகோதரிகளுக்கு டிஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இந்த பாடலுக்கான முதலாவது அழைப்பை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்
0: டீச்சர்தான் சரியா சொல்ல போறா.
1: நானும் தென்னமரத் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே.
0: என்ன கூது புற என்ன, இதை விட என்ன வேணும்?
1: மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை வானிலைக்கு அப்பா அம்மாவுக்கு நம்பியை தெரிவித்து விட வருகிறேன். இன்னும் இருக்கு அவா டெல்லியே
0: ஒரு பாடலோட இதை நாங்க நிறுத்த போறோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கீங்க. வணக்கம். தொடர்ந்து வதனியை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நன்றி. வணக்கம். இந்த பாடலுக்கான இறுதி அழைப்பு. வணக்கம்.
2: நான் திரும்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சென்று பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாழ்த்திக்கொண்டு அதை வானொலி கேட்டு வந்த யோகா சுந்தரிங்க அவர்களுக்கும் நம்பிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: உடனடியாகவே நாங்கள் சரியாக பார்த்துக் கொள்வோம்.

1992 வெளிவந்த தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்துக்காக காளிதாசனின் வரிகளுக்கு எஸ் பி பாலாவோடு சேர்ந்து எஸ் ஜானகி. பாடலை முதலில் கண்டுபிடித்திருந்த இணைப்புக்கு வந்தவர் வதன் அவர்கள். வதனாவை தொடர்ந்து டீச்சர் அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களை தொடர்ந்து புஷ்பவதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வதனி. வதனியை தொடர்ந்து யோகசூரியம்மா. இந்த பாடலுக்கான இறுதி இழப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தோம். அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்து.

0: இந்த பாடலையும் நாங்கள் இடையோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக ஒளிபரப்பாததற்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, காரணம் இந்த ஒரு பாடல் இருக்கின்றது நேர்களே. சரி, இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு போகின்றது. இந்த பாடலை கூடுதலாக அனைவரும் உடனடியாக கண்டுபிடிப்புகள் என்று நினைக்கின்றேன். வருகின்றது நான்காவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.
1: மாமா பம்பேரே கண்ணா மாரி

0: இந்த பாடலுக்காக முதலாவது வந்திருக்கும் அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம். வந்திருக்கும் ஜெனியை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம். நானும் இந்த பாடல் தனிமையிலே இனிமே காண முடியுமான பாடல் என்று
0: கூறிப்பார்கள். சந்திப்போம். நன்றி நன்றி. அதை சொல்லி சொல்லி திரிவர் தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். மதனி மதனி. சரி, மதனியின் அழைப்பு இணைக்க முடியாமல் இருக்கின்றது. மதனி. சரி, வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.

0: சரி, முதலில் வதனியை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் வதனி.
1: வணக்கம் வணக்கம்.
0: என்ன
1: செல்ல குட்டிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தனிமையிலே காண முடியுமா நள்ளிரவில் சூரியனும் தெரியுமா இந்த பாடல் என்று கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சந்தோஷமா சென்ற வாரங்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி. சரி, அடுத்தது புஷ்பவதி அம்மா வந்திருக்க. வணக்கம்.
2: வணக்கம் நரேஷ். தனிமையிலே இனிமே காண முடியுமா 62 பாட்டோ இல்லையே?
0: சரி, அதான் எனக்கு சிரிப்பாக்குறேன். இந்த பாட்டு எப்படி எடுபட்டிருக்கேன் இதுக்குல. நன்றி சந்திப்போம். ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை நிறைவு செய்ய வந்திருப்பார். வணக்கம். சரி, இந்த பாடலுக்கான அனைத்து அழைப்புகளை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். பாடலை ஆரம்பித்து வைத்திருந்தார் மதனா. மதனை தொடர்ந்து ஏனி, ஏனியை தொடர்ந்து வதனி, புஷ்பவதி அம்மா அவர்கள் அனைவரும் பாடலை சரியாக கண்டுபிடித்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து வழங்கியவர்களுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் எம்மவர் படைப்புகள் ஊடாக கலையத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கின்ற நேர்களை மீண்டும் சந்திப்போம் எம்மவர் பாடல்களூடாக.

வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம்மவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக உங்கள் டி ஆர்டி தமிழொலியில். இன்றைய எம்மவர் பாடலிலே வெறும் முதலாவது பாடலுக்குள் செல்வதற்கு முன்னர்

ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகள் இன்று தங்களது பிறந்த நாளை தங்களது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதுஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பருஷா, அனுஜா, நியூஜா மற்றும் அன்பு சகோதரி மைத்தினர் மினோஜன் டக்ஸிகா, பொறாமக்கள் டியா ரியான் மற்றும் மாமன்மார் மாமிமார் மச்சால்மார், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி வசாயி தாயின் அருளோடு தீர்க்க சுமலங்களியாக வாழ பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள்.

இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ், வினோதா நவநீசன். சகோதரிகள் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவன. டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்து.

இன்றைய டிஆர்டி தமிழின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு உறவான சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பம் எமது இந்திய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. டிஆர்டி தமிழ் ஒளி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. இன்றைய எண்ணூறு படைப்புகளில் வருகின்ற முதலாவது பாடலாக

கட்டுரை எழுதியிருக்கின்றார் வேலை வேலனை ஒரு சுரேஷ் அவர்கள். பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜெயக்குமார். பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் தில்லை சிவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற இசைப்பேலை மண்ணி தேடும் ராகங்கள் என்ற இசைப்பேலை இருந்து பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

நீங்கள் கேட்கும் பாடலுக்கு பாடலில் எழுதியிருக்கின்றார் எங்கள் கேப்டன் கஜின் அவர்கள். பாடலை பாடியிருக்கின்றார்கள் கவிதா, நளினி, நளினி நிலானி. பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் தில்லை சிவம் அவர்கள். பாடலை எழுதியிருந்தவர் எங்கள் அன்புக்கும்

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80, சைபர் 4.
1: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்கக்கும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழ்நிலையில் ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றது இம்மவர் படைப்புகள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவினேசன். இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஷா, நிருஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோசன், ரக்ஷிகா, பராமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார் உறவின நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மனின் துணையோடு தீர்க்க சுமங்கலிகளாக வாழ பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று இரட்டை சகோதரிகளான விதுஷா பிரகாஷ் மற்றும் வினோதா நவநேசன் சகோதரிகளை TRT தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். இன்றைய தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு உறவான சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகள். அவர்களுக்கும் TRT தமிழொலி குடும்பம் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விதுஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் உங்களுக்கு TRT தமிழொலி குடும்பத்தின் சார்பில் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறப்போகும் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. தொடரும் மிக பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: வாங்க நூலுலகம்.com. ஈவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில்

0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம். இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வி டி கேஷன் கதி, காலியல கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.

இந்தியாவில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நாளைய தினம் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பேதங்களை கடந்து ஆதரவு வழங்க வேண்டும் என முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச சபையின் உறுப்பினர் ஞா யூட்சன் தெரிவித்துள்ளார். இன்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர் மக்களுக்கு சொந்தமான பல பூர்வீக காணிகள் யுத்த காலத்தின் பின்னர் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டன. யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அந்த காணிகள் முழுமையாக உரிய மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படாதது மிகுந்த கவலையளிக்கும் விடயமாகும். தமது பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான எண்ணாயக வழியில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தங்களது சொந்த நிலங்களில் வாழவும் விவசாயம் மற்றும் ஏனைய வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியாத நிலையில் அவர்கள் இன்னமும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கேப்பாபிலவு மக்களின் பூர்வீக காணிகள் தொடர்பான இந்த நீண்டகால பிரச்சினைக்கு இதுவரை நிலையான தீர்வு எட்டப்படாததால் மக்கள் மீண்டும் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து இன்றுடன் 11 நாட்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவோர் அடையாள எண் முறைமை கட்டாயமாக்கப்பட்டு தொலைபேசி எண்களுடன் இணைக்கப்படுவதுடன் KYC நடைமுறைகளும் உள்ளீர்க்கப்படுவதால் தனிநபர்களின் நிதி நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்புக்குள் வருகின்றன. இது பொதுமக்களிடையே டிஜிட்டல் அழுத்தத்தை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்களுக்கான வரி விதிப்பால் பயனர்களின் செலவுகள் அதிகரிக்க உள்ளன. அத்துடன் வங்கி மற்றும் நிதி சேவைகள் மீது 20.5% வரி விதிக்கப்படுவதால் பரிவர்த்தனைகள் செலவுமிக்கதாக மாறுவதுடன் வட் மற்றும் மூலதன ஆதாய வரி போன்றன நடுத்தர வர்க்கத்தினரையும் முதியவர்களையும் நேரடியாக பாதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய டிஜிட்டல் வரி முறைகளை கையாள்வதில் வங்கித்துறையினரின் போதிய பயிற்சியின்மை காரணமாக பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த வரி மாற்றங்கள் காரணமாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளின் விலைகளும் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வால்ட் பிரதமர் கருணை அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீ வால்டு இலங்கையின் சுவிட்சர்லாந்து தூதுவராக கடந்த 2024 ஆம் ஆண்டில் தனது பதவிக்காலத்தை ஆரம்பித்திருந்தார். இலங்கையிலான தனது ராஜதந்திர பணிகளின் போது இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அவர் வழங்கிய பங்களிப்பிற்காக பிரதமர் இந்த சந்திப்பின் போது தனது நன்றியை தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்கவைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த புதிய சட்டம் மூலமானது மேலும் பல புதிய அபாயங்களையும் கவலைகளையும் தோற்றுவிப்பதாக அமைந்துள்ளதாகவும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பயன்பாட்டை இடைநிறுத்தவும் உயர்ஸ்தானியர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமுலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசன் நாயக்கா தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச ஊழல் ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ மங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். மலிவடக்கில் 249 மற்றும் 856, 248, 251 மற்றும் 855 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் விளக்கம் கோரியுள்ளார். அத்துடன் குறித்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை எல்லைப்படுத்துவது தொடர்பான தற்போதைய நிலை குறித்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கம் கோரியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி மவுனியா மாவட்ட செயலகத்தில் விவசாய மற்றும் காணி அமைச்சரின் தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதன்போது கொக்குத்தொடுவாய் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத உப்பள நிர்மாணம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை காணும் பொறுப்பு முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கடிதத்தில் நினைவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் 8ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைக்காக கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருக்கு பாராட்டப்பட்ட போதிலும் இதுவரை அது குறித்து எந்தவித அடுத்த கட்ட நிர்வாக நடவடிக்கைகளோ அல்லது முன்னேற்ற அறிக்கைகளோ சமர்ப்பிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். மலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் ஏனியோருக்கு எதிராக மல்லாக நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டுள்ளது. கைட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் வேலன் சுவாமிகள் மலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் மலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சாரிஜன் உள்ளிட்ட 5 பலாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வழக்குடன் தைட்டி விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த வழக்குகளுக்கு சமூகமளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நேற்று உடனடியாக நீதிமன்றத்தின் முன்னிலையாகி சட்டத்தண்டை கஜேந்திரன் ஊடாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சமூகமளிக்க தவறியமைக்காக விதிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீள பெற்றுள்ளது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தை ஊக்குவிப்பதையும் பெருநிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகளை உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதல் தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த முயற்சியானது ஆணைக்குழுவின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான துணைக்குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டது என்றும் இதற்கான ஆரம்ப கோவை அதன் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு பிரிவினரால் தயாரிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான வழிகாட்டல் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டல்கள் வணிகங்கள் மனித உரிமைகளுக்கு மதிப்பதற்கும் வணிக நடவடிக்கைகளால் ஏற்படும் மோசமான தாக்கங்களை தடுப்பதற்கும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்குமான ஒரு நடைமுறை சட்டத்தை வழங்குகின்றன. இதற்கான தொழில்நுட்ப உதவியானது சர்வதேச அமைதி மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான மெக்ஸ் பிளாங்க் அறக்கட்டளை
மற்றும் வளமான எதிர்காலத்துக்கான நிலையம் ஆகியவற்றால் நடைமுறைப்படுத்தப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடனான நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கை மற்றும் மாலைத்தீவில் வணிகம் மற்றும் மனித உரிமைகளை அங்கீகரிப்பதை ஊக்குவித்தல் என திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறை உள்ளிட்ட பங்குதாரர்களுடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்படுவதற்கு முன்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் துணைக்குழு மற்றும் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் துணைக்குழு ஆகியவற்றினால் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த அறிமுக நிகழ்வில் உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தமிழாளர் நீதியரசர் எல்டிபி தெகிதனிய இந்த வழிகாட்டல்கள் முதலீட்டையோ அல்லது பொருளாதார வளர்ச்சியையோ தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. மாறாக வலுவான சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் ஆளுமை தர நிலைகளுக்கு மதிப்பளிக்கும் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய பொறுப்புமிக்க மற்றும் நிலையான வணிக சூழலை கட்டியெழுப்புவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோ கொள்கலனின் விலை 1180 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 4965 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. 5 கிலோ கொள்கலனின் விலை 512 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 1988 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் கொள்கலனின் விலை 300 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4465 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் கொள்கலனின் விலை 118 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1792 ரூபாயாகவும் 2.3 கிலோகிராம் கொள்கலனின் விலை 55 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 835 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இன்று முதல் நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்து ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாயினால் குறைக்கப்படும் என சிற்றுண்ணி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேநீர், பால், தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாயினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1,373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் June 30 நிறைவடைந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த வருமான இலக்கை சுங்க திணைக்களம் விஞ்சியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க சிரேஷ்ட பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். ஆண்டின் முதல் பாதிக்காக சுங்க திணைக்களத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த வருமான இலக்கு 1,060.5 பில்லியன் ரூபாவாகவும் எனினும் திறமையான முகாமைத்துவம் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 113 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டி திணைக்களம் சாதனை நிலைநாட்டியுள்ளது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொழில்முறை குற்றவாளி ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் கையூட்டலாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தண்ணி ரகிதன் நிர்மல ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனா தொகுதி அமைப்பாளர் சரித வசந்தகுமார் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வருச கன்னதிங்க, அண்ணா ஸ்ரீ சதுரங்க ஆகிய 3 துபாய்க்கு சென்று இந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இந்த கையூட்டல் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக துபாய் சென்றிருந்த காலப்பகுதியில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் துபாயில் தங்கியிருந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி இந்த கையூட்டல் சம்பவத்துடன் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சார்பில் நீதிமன்றத்தின் முன்னிலையான உதவி சட்ட பணிப்பாளர் அனுச சந்தபெருமா தெரிவித்துள்ளார். உயிர்த்தநாயுத தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளில் இருந்து தங்களை ஆரம்பத்திலேயே விடுவிக்குமாறு கோரி
முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் சுயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நிலந்த ஏவர்த்தன ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான இவோன் பெர்னாண்டோ மற்றும் நிரோஷா பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிரதிவாதிகளின் இந்த கோரிக்கைகளை வழக்கு விசாரணையின் இறுதியில் பரிசீலிக்க முடியும் என தெரிவித்து நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி முன்னர் வழங்கியிருந்த உத்தரவை சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகளின் போது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள முக்கிய விடயங்கள் புதன்கிழமை தவிர்ந்த ஏனி அமர்வு நாட்களில் முற்பகல் 10 மணி முதல் 11:30 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்கள் மற்றும் நிலையர் கட்டளை வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் புதன்கிழமையன்றே பிரதமரிடமிருந்தான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொல்பொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான விதிகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வு முறைகள் சட்டம் மோட்டார் வாகன ஒழுங்கு விதிகள் மீதான விவாதங்களை தொடர்ந்து மாலை வேளையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் சவால்கள் குறித்த எதிர்க்கட்சியின் ஒத்திவைப்பு வேளை விவாதம் இடம்பெற உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை தடுத்தல் தொடர்பான 3 முக்கிய சட்ட மூலங்களின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான உரிமம், பாரம்பரிய தளங்களின் பாதுகாப்பு, பாடசாலைகளில் ஆரோக்கியமற்ற உணவு விற்பனை தடை மற்றும் யாழ்ப்பாண அபிவிருத்தி உள்ளிட்ட தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரேரணைகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிய தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்திக்க கலந்துரையாடினார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த உயர்ஸ்தானிகர் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாட்டு மக்களிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த தொடர்புகளை தொடர்ந்து பேணி வளர்ப்பதில் இலங்கை கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதி உயர் ஆணையர் மீண்டும் வலியுறுத்தினார். ஆறாவது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த கலந்துரையாடலுக்கு இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா மற்றும் பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி ஆகியோர் இணைத்தலைமை தாங்கினார். இரு நாடுகளின் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளும் ஆயுதப்படைகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த வருடாந்த இருதரப்பு கலந்துரையாடல் தற்போதுள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராய்வதற்கும் ஒரு முக்கிய தளமாக அமைந்தது. கலந்துரையாடல்களின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவங்களுக்கு இடையிலான ஈடுபாடு, பயிற்சி மற்றும் தொழில்முறை ராணுவ கல்வி, கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து இருதரப்பு பிரதிநிதிகளும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கொழும்பு ரிச்வே சிமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கா இதனை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் முன்னேற்றம் குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டித்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுங்கன்னாவா ரம்புக்கணை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பாதை சேதமடைந்து போக்குவரத்து தடைப்பட்டதால் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் அடங்கிய 2 தொடருந்து பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து அகற்றப்பட்டு
கண்டியிலிருந்து பேராதனிய தொடருந்து நிலையத்துக்கு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த தொடருந்து பெட்டிகளை நகர்த்துவதற்காக இலங்கையிலேயே தயாரிக்கப்பட்ட கனரக போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டமே குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இரு பெட்டிகளும் பேராதனியாவிற்கு வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதே கனரக வாகனத்தை பயன்படுத்தி தொடர் வண்டியையும் பேராதனிய தொடருந்து நிலையத்துக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அரலகமங்கில காவல்துறை பிரிவுக்குள் பட்ட பிம்பகுண பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிம்பகுண அரலங்கவில் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்றிரவு தம்பதியினருக்கிடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் பின்னர் கொடூர தாக்குதலாக மாறியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த பெண் ஆபத்தான நிலையில் அரலகங்கவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அரலகங்குவில காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான பெண்ணின் கணவரை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குள்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதனைகளின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள குறித்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கஜலவனால் நேற்று தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறித்த உணவகத்துக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் உணவகத்தை சீல் செய்வதற்கும் அனுமதி வழங்கியது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்று தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கயலவன் மற்றும் முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் பிரவீன் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த உணவகத்தை நேற்று தினம் வெள்ளிக்கிழமை சீல் வைத்தனர். பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல்மாகாணம் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்டாதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்திலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட உள்ளன. அத்துடன் தேகிவளை நீர் உந்தி நிலையம் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீர் உந்தி நிலையம் ஆகியவற்றின் மேம்பாட்டு பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையத்தளம் மூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாகாணத்துக்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டிற்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தார். நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் 80 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி சேவையை வழங்கி வரும் யாழ்ப்பாண இந்து மகளிர் கல்லூரி வடமாகாணத்தின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஒரு நாட்டை நிலையான முறையில் கட்டி எழுப்புவதற்கான மிகப்பெரிய முதலீடு மனிதவள மேம்பாடாகும். அந்த மனிதவளத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் கல்வியே. அதனால்தான் நமது அரசாங்கம் கல்வித்துறைக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. மேலும் போதைப் பொருள் வியாபாரிகள் மாணவர்களை இலக்காக கொண்டு சமூகத்தை சீரழிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனால் பெற்றோர்களும் தமது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். செட்டியார் சரிவில் 22 கிராம் தங்கம் 11 கிராமுக்கு 3,53,300 ரூபாயாகவும் ஒரு கிராமின் விலை
44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com.

0: சின்னிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: மதியத்தான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிஸ் லாட்சபுரம் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காலியர் கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒரே நேரத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் ₹52,00,000 கைப்பற்றப்பட்டது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியுள்ளன. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு தொடங்கியது. தமிழ்நாடு புதுச்சேரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இன்றும் நாளையும் தகுதி தேர்வு நடைபெறுகின்றது. இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்தது. டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இடையே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு திருப்பு முனையான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக சீனாவின் கருத்து அமைந்துள்ளது. மத்திய பாஜக ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேராபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படை தன்மையற்ற செயல்பாடுகள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சிகள் எழுதியுள்ளன. அதிமுகவால் பலனடைந்தவர்கள்தான் மாற்று கட்சிக்கு செல்வதாகவும் அவர்களை எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கட்சியில் பொறுப்பு வழங்குவதில் குளறுபடிகள் நிலவுவதாக கூறி ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. திமுக மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேரும்படி காவல்துறையினர் மிரட்டியதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நேற்று கைது செய்யப்பட்டார். திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இரவு 10:35 மணியளவில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் 10,000 அபராத தொகையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. பள்ளிகள் அனுமதிப்புக்கு ₹100 கோடி மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரி 3 நாட்கள் காவல்துறையினர் காவலில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு சம்மன் அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். பிறவில் ஆங்கில தொலைக்காட்சி இது தொடர்பாக ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளது. அதில் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவால் பரிந்துரைக்கப்பட்ட அல்கோரிதம் சிறார்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்தும் வீடியோக்கள் பகிரப்படுவது ஊக்குவிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. அதேபோல் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இத்தகைய விளம்பர வீடியோக்கள் பகிரப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் இல்லாத அரசு மருத்துவமனைக்கு 87 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 6 முதல் 11 வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தப்படவும் ₹52,000 கோடியில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் ஆகாஷ் தங் உள்ளிட்ட உபகரணங்கள் ஆயுதங்களை வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு ஐதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தினார். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் ஜூலை 8 நடைபெற உள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க உள்ளது. ஐநா பொதுசபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா பொது சபையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஐநாவின் உலகளாவிய நடவடிக்கை தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இதில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹர்ஷ் பர்வதேனி பேசியதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பல ஆண்டுகளாக இந்தியா பாதிக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாதத்தால் உயிரிழப்பு குடும்பம் இழப்பு உள்ளிட்ட விலைகளை இந்திய மக்கள் கொடுத்து வருகிறார்கள். இந்த அனுபவமே பயங்கரவாதம் தொடர்பான இந்தியாவின் அணுகுமுறையை உருவாக்கியுள்ளது. பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. பயங்கரவாதம் எந்த வடிவத்திலும் இருந்தாலும் அது பாராபட்சமின்றி கண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்தில் 2 நிலைப்பாட்டை உலக நாடுகள் நிராகரிக்க வேண்டும். பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோர் பயங்கரவாதத்தை ஒருங்கிணைப்போர் நிதி அளிப்போரை அவர்களின் செயலுக்கு பொறுப்புடையதாக்கி நீதியின் முன் நிறுத்த வேண்டிய கடமை உள்ளது. இதில் ஐநா உறுப்பு நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டும். மத்திய பிரதேசத்தில் 10 காவலர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அந்த மாநில உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்சார ரிக்ஷாக்களை இயக்காவிடாமல் முடக்குவதாக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு அழைப்பாணை அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சு அதிகாரிகளே வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா நிறுவன குழு நேற்று சந்தித்து பேசியது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை பணம் திருடப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அறக்கட்டளையின் பணப்பரிமாற்றங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி ராஷ்டிரிய ஜனதாதள உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்க செலுத்தினர். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோயில் உண்டிகளில் ரூபா 4.51 கோடி காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பக்தர்களுக்கு 4.5 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1.93 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் ரூபா 13,700 ஒரு சவரன் ரூபா 1,09,600 விற்பனையாகின்றது. இதே போன்று வெள்ளி விலையிலும் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் ரூபா 860 ஒரு கிலோ ரூபா 2,60,000 விற்பனையாகின்றது. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 280th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், மான வேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்றி நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெற்கு டகோட்டாவில் உள்ள மவுண்ட் ரஷ்மோர் நினைவிடத்தில் உரையாற்றி அமெரிக்காவின் வரலாறு, சுதந்திரம் மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தினார். பின்னர் அங்கு பிரமாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேவேளை வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டிரம்ப் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சியிலும் இடம்பெற்றன. ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் ஆயுதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டிருக்கின்றனர். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஈரானிய தலைவர்கள் திரு கமேனிக்கு அஞ்சலி செலுத்த தெஹ்ரானின் கிராண்ட் மொசால்லா பள்ளிவாசலுக்கு சென்றனர். ஈரானிய அதிபர் மசூத் பெலஸ்கியான், ஈரானின் நாடாளுமன்ற நாயகர் முகமது பாகர் ஹலீபா இருவரும் அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இறுதிச் சடங்கில் பங்கேற்கின்றார். சீனா உள்ளிட்ட சுமார் 30 நாடுகளின் பிரதிநிதிகள் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட கத்தி குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாவட்டத்தில் கடலோர காவல்படை முகாம் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 11 பேர் காயமுற்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணம் அடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு கரியோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். நியூயார்க்கில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவில் 46 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வடகிழக்கு மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் மிதமிஞ்சிய வெப்ப அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள 100 கணக்கான அரசாங்க கட்டிடங்கள் மக்களுக்கான குளிர்சாதன நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளவர்களை தொண்டு ஊழியர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்தது. சென்ற மாதம் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பாரிஸ் வட்டாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 விழுக்காடு உயர்ந்தது. பருவநிலை மாற்றமே மிதமிஞ்சிய வெப்பத்துக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதன பெட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேரங்காடிகளில் முட்டி மோதுகின்றனர். வெப்பம் மீண்டும் அதன் கடுமையை காட்டுவதற்கு முன்னர் குளிர்சாதன பெட்டியை வாங்கிவிட மக்கள் விரைகின்றனர். லிடில் போன்ற மலிவு விலை பேரங்காடிகளில் குளிர்சாதன பெட்டிகளை 179 யூரோவுக்கு வாங்க முடிகிறது. அதை வாங்கிச் செல்ல கூட்டமோ அலை மோதுகின்றது. பேரங்காடிகளில் மக்கள் அதற்கு அடித்துக் கொள்ளும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன. ஒருவரின் கையிலிருந்து பெட்டியை பிடுங்குவது சுற்றியுள்ளவர்களை தள்ளி தள்ளிவிட்டு பெட்டியை எடுப்பது என இணையத்தில் பல காட்சிகள். தலைநகர் பாரிசின் வடக்கு பகுதியில் இரண்டே இரண்டு குளிர்சாதன பெட்டிகளை வாங்க 200 மேற்பட்டோர் வரிசையில் நின்றனர். இறுதியில் தீர்ந்துவிட்டதாக காவல்துறை அதிகாரிகள் மாடிக்கையாளர்களிடம் கூறியதாக வரிசையில் நின்ற ஒருவர் AFP ஊடகத்திடம் கூறியுள்ளார். வேறு ஒரு கடையில் வாடிக்கையாளர்களுக்கும் கடை மேலாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நீங்கள் கிளம்பும் வரை நான் கடையை திறக்க மாட்டேன் என்று மேலாளர் சத்தம் போட்டதாக AFP ஊடகம் கூறியது. பிரான்சை வல்லாறு காணாத வெப்பம் சுட்டெரிக்கிறது. அதனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் திணறுகின்றன. பிரான்சில் பொதுவாக கோடை காலத்தில் வெப்பம் மிதமாகவே இருக்கும். அதனால் பெரும்பாலான கட்டிடங்களில் குளிர்சாதன பெட்டி பொருத்தப்படவில்லை. இப்போது அவசர அவசரமாய் குளிர்சாதன பெட்டியை வாங்க மக்கள் திரளுகின்றனர். வெனிசுவேலாவில் 8 நாட்களாய் இடிபாடுகளை சிக்கியிருந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை முதல் தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய முதல் 2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிட்னியின் 38 கடற்கரைகள் அதிகாலை முதல் மாலை வரை கண்காணிக்கப்பட்டன. சிட்னி கடற்கரையில் பல சுறாவால் தாக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. படம் எடுத்து தோட்டத்தில் சிறுநீரும் கழித்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் சுலோமோக்கியாவின் கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. வில் கொலினக் எனும் கிராமம் உலக மரபுடைமை தளங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அந்த கிராமத்தில் 45 மர வீடுகள் இருக்கின்றன. அவற்றை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் சுமார் 100,000 சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களிலேயே சிறுநீர் கழிக்கின்றனர். அது மர வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு பெரும் தொல்லியாகிவிட்டது. நாங்கள் விலங்கியல் தோட்டத்து மிருகங்களா என்ன என்று குடியிருப்பாளர்களில் ஒருவர் எரிச்சல் அடைந்துள்ளார். கடந்த 180 ஆண்டுகளில் கிராமத்தின் மக்கள் தொகை சரிந்து விட்டது. அங்கு 300 அதிகமானோர் வாழ்ந்தனர். இப்போது 17 பேர் மட்டும் வசித்து வருகின்றனர். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது விபரீதத்தில் முடிந்தது. பார்வை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வை பெற்றார். இதுதான் நடந்தது. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்களை முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பான கூகுளின் மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது சாதனங்களில் கூகுள் தேடுபொறி மற்றும் குரோம் செயலிகளை கட்டாயமாக முன்கூட்டியே நிறுவ வேண்டுமென கூகுள் முன்னதாக வலியுறுத்தியிருந்தது. இதன்போது மாற்று ஆண்ட்ராய்டு பதிப்பு நிறுவனங்கள் தமது சாதனங்களை விற்பனை செய்வதை தடுத்ததுடன் கூகுள் செயலிகளை மட்டுமே பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு கூகுள் பணத்தையும் செலுத்தியுள்ளது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கும் அமெரிக்க காற்பந்து வீரர் ரவீஸ் கெல்சிக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 ஆண்டுக்கான யாழ் அரச அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக விமர்சையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க வீராங்கனை சப்னிம் இஸ்மாயில் வரலாறு படைத்துள்ளார். கால்பந்து தொடரின் 36 அணிகளுக்கான சுற்று போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல்கணக்கில் வீழ்த்தி கொலம்பிய அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோவெட் அணிக்கும் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகை சூடியுள்ளது. ஆட்டம் 3-2 என்னும் கோல்கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாய் முடிந்தது. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணுசனை வழங்குநர்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 383.47%, இந்திய பெறுமதியில் 109.21%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27%, இந்திய பெறுமதியில் 95.48%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51%, இந்திய பெறுமதியில் 118.91%, ஒரு அக்னாச்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60%, இந்திய பெறுமதியில் 127.48%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.4%, இந்திய பெறுமதியில் 67.23%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூண்டாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரி ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசங்கரி, காலிய கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLUGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்காலொட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ, 3098 மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.

கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா சிவசுந்தர்லிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வர்ஷா, அனுஜா, நிரிஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோசன், டாக்ஸிகா, பராமக்கல் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி உபாசகி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ், வினோதா நவநேசன் சகோதரிகள் இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் வாழ்கவென தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழொலி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆலைக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகள். அவர்களுக்கு எமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றது.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இணைந்து அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148323540. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958147. பைபலூடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033680074 27. வாட்ஸ்அப் இலக்கம் 0033689586529. அந்த வகையிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், ஏர்மலை இருந்து பூங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா? வெயில் தான் வாட்டுகிறது, இங்கும் அப்படித்தான் கூட போகிறது போல தான் தெரிகிறது. ஆரோக்கியமாக இருந்தா சரி,
1: வெளியே போனா கொஞ்சம் பிறந்தநாளை கொண்டாடும் திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகளின் இரட்டை செல்வங்கள் திருமதி விஷிதா பிரகாஷ், திருமதி வினோதா நவநீதன் இரட்டை சகோதரங்களும் தீர்க்க சுமங்கலியாக இரட்டை சகோதரங்களும் கணவன்மார்களோடும் பிள்ளைகளோடும் அப்பா அம்மாவுடனும் உற்றவர்களோடும் நீங்கள் கலந்து நோய் நொடியின்றி அன்னை அபிராமி திருவள்ளாயத்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென என்னோட குடும்ப சார் வாழ்த்திக் கொள்கிறோம். இன்றைய தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் அத்தனை எடுத்து வந்த விஷிதா வினோதா அப்பா அம்மா திரு திருமதி சுவாஸ் சுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இவ நம்ம ஆளு திரைப்படத்துல பாக்கியராசம் சோபனாவன் நடிச்சிருக்க படம். சங்கீதம் போல ஞானம் உள்ளவர்கள் வேண்டும், சங்கீதம் போல கேள்வி ஞானம் போதும் என்று ரெண்டு பேரும் போட்டியா பாடினம்.
0: அப்படியா?
1: இவ நம்ம ஆளு இந்த படத்துல பாக்கியராசம் சோபனாவன் நினைக்கிறேன் இந்த ஜோடி சோபனா இருக்கு. சங்கீதம் போல ஞானம் உள்ளவர்கள் வேண்டும், சங்கீதம் ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் சோனா வர்ற பாக்கியராஜ் வர சங்கீதம் பல கேள்வி ஞானம் போதுமா? அது கேள்வியாக நாங்க பாடிக்கொண்டிருக்கிறோம். அதான் இந்த பாட்டை கேட்கறேன்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடலை தருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். சொல்லுங்க,
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் பத்மா அக்கா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலம் பெற்றுக் கொண்டு வருகிறேன் சோபிதா.
0: அப்படியா, எப்பொழுதும் நீங்கள் நலமாக இருக்கணும், அதற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.
1: நன்றி சோபிதா. நீங்க கலையத்தில் நலம் தானியம்மா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி பத்மா அக்கா.
1: ரோமியா, ஸ்கூல் ஹாலிடேஸ்?
0: ஓம், எனிதான்.
1: உங்களுக்கு நினைத்தானுக்கு
0: அங்கு
1: அப்படித்தானம்மா. உங்களை விட எங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களை விட எங்களுக்கு 2 மடங்கு கூடையா இருக்கும், 2-3 மடங்கு கூடையா இருக்கும்.
0: மற்றபடி
1: சுஃபிதா, இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகள் அவர் 2 இரட்டை குழந்தைகளுக்கு பிறந்த நாள் 2 பேரும் மேரி பண்ணிட்டாங்களா?
0: ஆமா, ஒரு ஆள் அமெரிக்கா, ஒரு ஆள் ஜெர்மன்.
1: அந்த 2 பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சுஃபிதா, நான் கேட்க வந்த பாடல் தத்துவ பாடல் தான் கேட்க வந்தேன். நானா இப்ப நீங்க இந்த பிள்ளைகளுக்காக வந்து ஜுத் படத்துல, விஜய் நடிச்ச ஜுத் படத்துல சந்தோஷம் அதுல நல்ல கருத்துகள் இருக்கு, அந்த பாடலை கேட்போமே எல்லாரும்.
0: ஓகே ஓகே பத்மா, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி
1: நன்றி. எங்களுக்கு எனக்காக மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும்.
0: ஓம்
1: ஓகே,
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி சுபிதா.
0: அவர் பத்மாஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நிலையக்காலை நேரம் சரியாக 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக பயப்படாக காத்திருக்கும் யோகேஸ்வரி அம்மாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா?
0: ஆம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த நாள் வாழ்த்துல கூறிக்கொண்டு அவ வாழ்ந்துகிட்டு வந்து அம்மா அப்பாவுக்கும் நன்றிகளை வாழ்த்துல கூறிக்கொண்டா நீண்ட நீண்ட காலம் நீங்கள் வாழ வேணும் என்ற பாட்டை கேட்க போறேன்.
0: ஓகே அம்மா, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடல். அவர் வெளியில் நிற்கிறபடியால் வைபருடாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அவர் கேட்ட பாடலே இப்பொழுது 1:01 பாடல் மட்டும்தான் அது.

ஒலித்த பாடலை ஜோகேஸ்வரி அம்மா கேட்டிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் மற்றும் திருமதி வினோதா நவனேஷ். இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சினத்தையும் ஆலைக்கு அடுத்து வந்த அன்பு உறவுகள் சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகள் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வளையில் வந்திருப்பவர் தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மீண்டும் அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது. உங்களுக்கு இணைப்பு அதில் சரிவராவிட்டால் நீங்கள் பைபருடாக இல்லை வர்ஷப்புடாக கலந்து கொள்ளலாம்.

0: இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரா சந்திரசேகரம் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: மீண்டும் ஒரு முறை ரெண்டு ஜோடிகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த ஊட்டி வரவர படத்துல இருந்து தேடியேன் வந்தது என்ற பாட்டுல கேட்கிறேன்.
0: ஊட்டி வரவர தேடினேன் வந்தது,
1: தேடினேன் வந்தது.
0: ஓகே,
1: நாடினேன் அந்த பாடலை கேட்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் ரா சந்திரசேகரம் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:56. நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு. இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரட்டை சகோதரிகள், அதாவது திருமதி வினோதா நவநேசன் மற்றும் விதுஷா பிரகாஷ். இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நேரத்தையும் வாழ்க்கை எடுத்து வந்த அவர்கள் பெற்றோர்களான சிவசுந்தர் லிங்கம், யோகா தம்பதிகளுக்கும் அவரது இதயமான நன்றிகள்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவதே விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகளான திருமதி விதுஷா பிரகாஷ் அவர்களும் மற்றும் திருமதி வினோதா நமேசன் இவர்களும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்தே மாலைக்கு அடுத்து வந்து அவர்களை பெற்றோர்களான சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் எமது இதயோர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி ஊடகங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இந்தடியம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அளவுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0 02 78 80 30 39 அல்லது 692 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் களஞ்சியம். பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 லாஸ் சாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜாப் பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாப் பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098
2: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: வன்கூவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, வன்கூவர், கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது. அதற்கு முதல் இரட்டை சகோதரிகளின் பிறந்தநாள் வாழ்த்து. ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்தநாளை 4 ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநீசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா சிவசுந்தர் லிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வர்ஷா, அனுஜா, நிரிஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோஷன், டக்ஷிகா, பொறாமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி வாசகி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதா நவநீசன் சகோதரிகளை இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழொலி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலைக்கு அடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சிவசுந்தர்லிங்கம், யோகா தம்பதிகள். இவர்களுக்கும் எமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றது

பாடலில் தேடல். பாடலி தேட நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடல் தட நிகழ்ச்சிக்கின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அதில் முதல் இரண்டு தரவுகளுக்கும் நான் ஒலிபரப்பாக்கும் பாடலுக்குள் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பாடலை கேட்பீர்கள்னா நிச்சயமாக முதல் இரு தரவுகளின் பதிலை கண்டுபிடித்து அடுத்து மூன்றாவது தரவுக்குரிய பதில் முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். ஆகவே சென்ற வாரம் உங்களுக்காக ஒரு தரவு கொடுக்கப்பட்டேன். அந்த தரவுக்குரிய பதில் சரியான பதில் சரியா தவறா என்று நான் உங்களுக்கு கூறவில்லை. ஆகவே மீண்டும் இந்த பாடலை ஒலிபரப்பி உங்கள் பதில் சரியா தவறா என்று கூற இருக்கிறேன். மீண்டும் பதில் கூற வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் வந்து இது தான் புதிய பதில் என்று நீங்கள் கூறலாம். இதோ பாடல்.

0: நேரம் சரியாக 3:18 நல்லது நேர்களே, நீங்கள் வந்து சென்ற வாரம் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். ஸ்கந்த அவர்கள் கூடி போடி என்று முதல் சொல்லியிருக்க, அப்புறம் வழி பழியன்னு சொல்லியிருக்கள். உதயனவர்கள் தாழ்ந்து வீழ்ந்துன்னு சொல்லியிருந்திருக்கிறீர்கள். தாழ்ந்து வீழ்ந்து என்பது சரியான பதில் என்று சொல்லிக்கொண்டு உதயனவர்கள் மற்றும் ஜானடேசன் மற்றும் கமலமணி அவர்கள், ஷியாமலா சர்க்குமாரன், வதினி மோகன் இவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்று நாங்கள் புதிய தரவுக்கு செல்லுவோம். புதிய தரவாக சிறிய தோற்றத்தில் காணப்படக்கூடியவையும் சிறிய தோற்றத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றினை விடியாக பெறலாம். சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றினை விடியாக பெறலாம். மீண்டும் கூறுகிறேன், சிறிய தோற்றத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை சிறிய தோற்றத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றை விடியாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல்.
1: சிவகாமி, பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியும் வரமா தவிச்சு விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி, எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி மாதம் தம்பிக்கிட்டா வாங்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாத்தான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால அந்த சத்தத்தை உண்டாக்கி தருக்கண்டா.

நல்லது நேர்களே, பாடலை கேட்டீர்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன் என்ற பாடல் ஒன்று. அந்த பாடல் வரிகள் ஊடாக நீங்கள் இந்த தரவுக்குரிய பதிலை கண்டுபிடிக்கலாம். சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதழை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றை விடையாக பெறலாம்.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி விஜிஷா பிரகாஷ், திருமதி வினோதா தவணேசன், வினோஷாவா வினோஜாவா?
0: விஜிஷா மற்றும் வினோதா.
1: விஜிஷா பிரகாஷ் வினோதா தவணேஷ்தாம்பர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சிறந்து நல்ல வாழ வேண்டும், பதினாலும் பெற்று பெருவாழும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்வழி கொடுத்து வந்த திருமதி திரு திருமதி விவாசேசன் நீங்கள் அவர்களுக்கு நான் வழக்கம் கொண்டு நான் விடக்குதாக நான் நீளாத உடையத்தான் எடுத்தேன், சென்னை எடுத்து பார்த்தேன்.
0: என்னது?
1: சென்னை.
0: சென்னையா?
1: இளநீரும் சொல்லலாம், தென்னையும் சொல்லலாம். நான் தென்னையை பார்த்தேன், சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியதும் சில தென்னையில் சின்னதாகவே காய்க்கிறதானே, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது தென்னை வளர்ந்தும் இருக்கிறதானே. ஆனா பின்னுக்கு எந்த பொறுத்தல எனக்கு தெரியவில்லை, நண்டு இதை தெளிப்பாப்பம் பண்ணிட்டு வந்தேன். மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறித்து கொண்டு விட வருவேன். நன்றி.
0: அவர் ஸ்கந்தா அவர்கள் இணைந்து தென்னை என்று சொல்லியிருந்தார். முதல் இரு தரவுகளுக்கும் பின்படை கூறவில்லை. சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றே விடையாக பெறலாம்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள்,

0: தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்று இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
3: நேரம் சரியாக 3:34. நீங்கள் இணைந்திருப்பது பாடலை தேட நிகழ்ச்சியோடு. பாடலை தேட நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து, சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றை இப்படியாக பெறலாம். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.

0: வணக்கம் பிலோமினா அவர்கள், நலமா
1: இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம் சவிதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நாங்களும் நலமா.
1: நீங்க நன்றி சவிதா. உங்களுக்கு மருத்துவ கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளுக்கான மிரட்டை சகோதரிகள் திருமதி விதுஷா பிரகாஷ், திருமதி வினோதா நவநீசன் அவர்கள் இருவரும் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக மன நிறைந்த நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கு கூறிக்கொண்டு அதை வானிலை கடத்து வந்த திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் ஒரு சொல்ல எடுத்தான். பானையா? ஓ, பானை இல்லையன்று வந்தா நீங்க அதை சேர்த்துல சொல்றீங்க. பானை இல்லையன்று வருதோ இல்ல பானை என்று வருதோ தெரியாது. எந்த கருத்து? சின்ன பானையும் இருக்கு, பெரிய பானையும் இருக்குதானே? அந்த கருத்துலதான் நடத்தினான் சொல்லிதான். பின்னால அடிக்கடி பரிசோதனையில மன இல்லையன்று எடுத்தனான். மனை அந்த சாரி, பானை மனை என்று எடுத்தான். மனை என்றா வீடு. வீட்டுல என்ன செய்வீர்கள், வீட்டுல என்ன செய்வீங்க, அடிக்கடிக்கு கிணமோ என்ன தெரியல.
0: சிலரது மறதி காரணமாக அவர்
1: மறதியில அதை சொல்லிக்கல. அப்ப வீட்டுல நீங்க திறப்ப வச்சீங்களா? அப்படி இப்படி எதுவும் கேப்பினம் தானே அடிக்கடி.
0: அப்படி
1: அப்படி அப்படி என்று நான் நினைச்சு பானை மனை என்று எடுத்துறான். அல்லது பானையிலே அல்லது மனையிலே
0: நன்றி.
1: ஓகே சரிதா, நன்றி சரிதா.

0: இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
1: மீண்டும்
0: இருக்குமா இல்லையா சோதனை இருக்கல கலநீர்
1: ரெண்டு
0: முதலாவது இளநீரா?
1: இளநீர்ல
0: இருந்து கலநீர் என்று சொல்லுகிறீர்கள். ஒருமுறை இந்த பாடலை கேட்போமா?

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனிய மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி. எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு சகுதி மரத்தை வீட்டா எல்லாரும் சேர்ந்து கை தட்டாத்தான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையில அந்த சத்தத்தை உண்டாக்கி தடுக்கண்டா.

0: நேரம் சரியாக 3:42. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம். நல்லது நேர்களை, இரண்டாவது தடவையாகவும் பாடலை கேட்டிருந்தீர்கள். பாடலுக்கு சரியான பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம். நான் கழனி சார் சொல்லி வேலி போட்டுட்டு நான் தண்ணீர் சம்பந்தப்பட்டதாக.
2: கழனிரா
1: கிடையாது. என் நிறைய சொல்லி இருக்கு. பெருசு சின்னதா இருக்கக்கூடிய பெட்டியும் இருக்கு. மரவீகாரமா அடிக்கடி மருத்துவமனை வரக்கூடியதுன்னு தெரியல. கட்டி அப்படி எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல. பின்னர தெரியல. கொஞ்சம் மீண்டும்
2: பாருங்க.
0: நேரம் சரியாக 3:43. சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். பிலோமினா
3: வந்ததெல்லாம்
0: சொல்ல முடியாது
3: இப்போதைக்கு.
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
3: நான் பெட்டிய இருக்கிற
0: பெட்டியா?
3: பெட்டி சின்ன பெட்டியும் இருக்கு, பெரிய பெட்டி தோட்டத்திலயும் இருக்கும். அப்ப மறதிக்காரரைக்கு வந்து சில வலையில வந்து மூளையில வந்து கட்டி எதுவும் இருக்கான்னு பாப்பினோம்.
0: அடிக்கடி பரிசோதனையில கட்டி
3: முளையில எதுவும் கசிவு இருக்கா, அப்படி கட்டியல எதுவும் இருக்கான்னு பாப்பினோம். பார்க்க கூடுமா அப்படியா? என்ன அப்படியா? அப்படி கலங்கள் வாரவைக்கு வந்து அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கும் தானே? அதால கட்டி எதுவும் இருக்கான்னு பாப்பாங்க. பட்டியில இருந்து கட்டியன்னு சொல்லி போவோம். சரி சொல்லுதா. நன்றி.
0: வணக்கம். பிலோமினா பெட்டியிலிருந்து கட்டி என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா மறதி காரணமாக சில பேருக்கு பரிசோதனையில கட்டி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தில் அடிக்கடி பரிசோதனை செய்வார்கள் என்று அவர் கூறுகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் தேவி என்று அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நலமாயிருக்கிறோம். நீங்கள்
4: இருக்கிறோம். கொஞ்சம் கூடின மாதிரி
0: கொஞ்சம் கூட
4: கூட கிடக்கு. நீங்க என்ன சிறிய தோற்றத்தில் சொல்றீங்க?
0: சிறிய தோற்றத்தில் தோற்றம் தோற்றத்தில் காணப்படக்கூடியவையும் மிக பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடல் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் பெறக்கூடியது ஒன்று.
4: பரிசோதனையில எனக்கு அது விளங்க இல்லை. அந்த பரிசோதனை இப்ப அந்த நான் சொல்றேன் தென்னை. தென்னையில நெட்ட தென்னை குட்ட தென்னை இருக்கு.
0: ஓகே
4: இருக்கு. அப்படி இப்ப இருக்காக்கும் முந்தி அப்படி இருக்கிற இல்ல. தென்னையில இருக்கு. நான் உயரமா இருக்கிறேன். கட்டையா
0: இருக்கிறது?
4: கட்டை உயரம் உண்டு. நெட்ட தென்னை தோற்றத்துல கேக்குறீங்க.
0: சிலது கட்டையிலையும் காய்க்கும்.
4: அப்ப அது தெரியல காய்க்குமாக்கும் கட்டையில. அப்ப தென்னை வரும் அங்கலும் பின்னுக்கு எனக்கு தெரியல. என்ன சோதனை? ரத்த சோதனை நரம்பு சோதனை தான் வரும். நரம்போட ஒத்துத்தான் அதிகமாக சோதனையில வாறது. நரம்பு வர இதுதானே நரம்பு பரிசோதனை தான் செய்கிறவ மூளையில. இந்த ஞாபக மறதிக்கு நரம்பு இதுதானே. நரம்பு பரிசோதனை தான் செய்கிறவன்ட்டு நினைக்கிறேன். அடிக்கடி பரிசோதனைக்கு போறதுண்டோ நேரம்
0: அடிக்கடி அவர்களுக்கு? இப்ப மறதியானவர்களை அடிக்கடி பரிசோதனைக்கு அழைப்பார்கள். அழைக்கும் போது அந்த பரிசோதனையில வரக்கூடியது ஒன்று தான் கேட்கப்படுகிறது.
4: மறதி பரிசோதனைக்கு என்னது அந்த இதை செய்யறவைதான் இந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறவர்கள் எடுப்பினா அதுக்கு இந்த தேனாவில் எனக்கு அது சொல்லு வர பாப்போம். அருமணி பாத்து போனும் சொல்லட்டும். ஆனா இது தென்னை வருமன்றது என்னுடைய ஒரு கலை.
0: தென்னை நீங்க தேனாவில வரக்கூடியதுல முதல் எழுத்த மாற்ற வேணும். இது ஜெர்மனி நேரத்துக்கு தான் நீங்கள் தேனா விளையெடுக்கலாம். இது முதலிடத்து மாற்ற வேணும்.
4: சரி சரி. அப்ப தென்னைண்டா நான் அதை மறந்து பாத்தீங்களா மறந்துட்டேன். அப்ப முதலாவது எழுத்து தான் மாறும். என்ன
0: முதல் எழுத்து மாறும்?
4: அப்ப பாப்ப நான் சொல்றேன். தென்னைண்டா நான் சொல்றேன்.
0: நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். ஓம் சொல்லுங்க.
5: பெட்டியில இருந்து சிலவேல மூலையில கட்டி இருந்தாலும் அதான் அதைத்தான் சொன்னேன். நான் பெட்டியில இருந்து கட்டி
0: கடைசியா
5: சொல்லிட்டு போனால் இப்ப அதாவது என்ன சொல்லக்கூடாது. சிலவங்களுக்கு என்ன சரியா இருக்குமோ உண்டு. ஆனா நான் புறா சொன்னதையே சொல்றேன். பெட்டியில இருந்து கட்டி அண்டு அந்த அந்த டெஸ்டுக்கு என்ன பேருன்னு தெரியலையே. என்ன ஏதாவது நீங்க டெஸ்ட் பண்றவியா அல்லது ஒன்றுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா சொல்லலாம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா. நலமா இருக்கிறீர்களா?
6: நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம் லாலா. நன்றி.
6: நான் ரெண்டு விட எடுத்து பார்த்தேன். கேட்டுக்கொண்டு சொல்லணும் போல இருந்தது. கல்லும் காலமும் எடுத்தனான். காலத்துக்கு அங்கால என்ன வருமென்று தெரியல. கல்லுக்கும் பின்விட தெரியல சோபிதா.
0: உங்களோட
6: கல் அல்லது காலம் தெண்டதை ஒன்று நீங்க எழுங்க.
0: ஓகே நன்றி நன்றி லாலா. நேரம் சரியாக 3:50. நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடு நிகழ்ச்சியோடு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.
7: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
8: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாத இந்த நேரம் கரகரன்னு இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
9: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719

0: நேரம் சரியாக 3:51. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, மீண்டும் நான் தான். நான் பின்படியை சொல்லி பார்க்கிறேன். கல்லில் இருந்து சொல் வருமோண்டேண்டா, மனசு காரணமாக சொல் தடுமாறும், சொல்லு மாறி மாறி வருமெண்டா.
0: அப்படி என்ன சொல்றீங்களா? ஆனால் முதல் விடை வந்து விட்டது, ஆனால் உங்கள் பதில் அல்ல, இன்னொருடைய விடை. முதல் விடை வந்து விட்டது, பின் விடை தவறான பதில். ஓகே, பின் விடையை கண்டுபிடிங்களா? நன்றி லாலா. அதாவது முன் விடை வந்து விட்டது, அதுக்கு இப்பொழுது நீங்கள் பின் விடையை கண்டுபிடிங்களா? அது என்னவென்று நான் சொல்ல மாட்டேன், பின் விடை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் முன்விடை வந்துவிட்ட, சிறிய தோற்றத்தில் காணப்படக்கூடியது, மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடியது, வந்துவிட்டது, பாடலில் இருந்து வந்துவிட்டது. பின்விடை தவறான பதில்.

0: இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லியா, சென்னையில இருந்து கொன்னி என்று வருமா?
0: இல்லை,
1: மறந்துக்காரருக்கு கொஞ்சம் வேணும் கேட்டு பார்க்கணும் வந்துட்டு வந்து.
0: இல்லை,
1: நன்றி சொல்லியா.

0: வணக்கம்
1: வணக்கம் சார். இது தென்னை சரி என்றால்
0: யார் சொன்னது தென்னை சரி என்று?
1: தென்னையும் சரி வரலாம், ஆனா பரிசு இருக்கு சின்னன்றது. அப்படி என்ன பாக்கல, பெட்டியும் பரிசு இருக்கு சின்னன் இருக்கு. நான் தென்னையே சொல்லி பாக்குறேன், தென்னைக்கு ஒரு விட வச்சிருக்கிறேன்.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: தென்னைக்கு வந்து மென்ன, மென்ன என்றா தொண்டை, தொண்டையில வந்து தைராய்டு தானே இருக்கிறது. அப்ப அந்த அடிக்கடி அந்த தைராய்டு பரிசோதனை செய்யணும்.
0: சண்டு பதில்கள் தான் நான் கூறியிருந்தேன். இப்ப லாலா ரவி சொன்னது நான் லாலாவுக்கு சொல்லிட்டேன், அது தவறான பதில் என்று. அவே தென்னையும் கட்டியும் வந்தது, இளநீரும் வந்தது, ஆனால் இந்த தென்னையும் பெட்டி என்று வந்தது. ஆனால் பெட்டி தான் சரியான பதில் முதல் விடை. ஆனால் பின் விடையை கண்டுபிடிங்கள்.

சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இது வந்து பெட்டி. சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றை விடையாகப்பெல்லாம் கட்டி தவறான பதில்.

0: இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: மீட்டி பாக்குறதா?
0: மீட்டிய
1: சொல்லி பாக்கிட்டு போறேன்.
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: வணக்கம். ஓம்.
1: நான் ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்கிறேன், நெட்டி என்று.
0: நெட்டி
1: என்று சோம்பல் எலும்பு இருக்கு.
0: நெட்டி என்று கண்டுபிடித்திருக்கிறீர்கள்.
1: அதாவது சோம்பலும் எலும்பு வந்து அதுக்கு கருத்து போட்டிருக்கிறாங்க. அப்படியும் பாப்பாங்க, நமக்கு சோம்பலா இருக்கும் உண்டு, மறாதி கண்டா சோம்பல் இருக்கும். அத பாக்குறாங்களோ எனக்கு தெரியல. அது பொருந்தின மாதிரி கிடந்தது.
0: சொல்லி பாக்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம்.

0: நல்ல நேயர்களே, இந்த பதிலை நான் அடுத்த வாரம் கூறுவேன். இந்த பதில் இதுக்கு சரியான பதில் பின்விடை, ஆனால் முன்விடை சரியானு சொல்லிவிட்டேன். நான் பின்டை பின்விடை எல்லாமே தவறான பதில். அடுத்த வாரம் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மந்திரிப்பதையும் வரவேற்று கொண்டு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். அது மூட்டி சரியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஞாபகத்தை திருப்பி திருப்பி செய்து பார்க்கறதாக இருக்கலாம்.
0: மூட்டி என்றா?
1: ஓ, சரியா நினைக்கிறேன்.
0: ஆ, சரி, பார்ப்போம். அடுத்த வாரம் தான் சொல்லுவேனா?
1: ஆ, நன்றி
0: நன்றி. நல்லது இத்துடன் பாடல் திட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கான சரியான பதில் அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே இந்த இரட்டை சகோதரிகள் வந்து தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய இல்லங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து அமெரிக்காவிலும் இன்னொருவர் ஜெர்மனியிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் எல்லா செல்வங்களும் பெற்று, அதாவது திருமதி வினோதா நவநேசன் மற்றும் திருமதி விதிஷா பிரகாஷ், இவர்கள் இருவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் இன்று போல் என்றும் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு விடை பெறுகிறேன். இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த சிவசுந்தர் லிங்கம், ஜோகா தம்பதிகளுக்கும் அமதி இதுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கேப்பாப்புழவில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நாளை தினம் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சிபேதங்களை கடந்து ஆதரவு வழங்க வேண்டும் என முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் உறுப்பினர் ஞாயூஷன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏ ஜி எஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதர் கலாநிதி ஸ்ரீ வால்ட் பிரதமர் கரணி அமரசூர்யாவை சந்தித்து கலந்துரையாடினார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமுலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக்கா தெரிவித்துள்ளார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜ ரவிகரன் விளக்கம் கோரியுள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தமிழ்ச்சாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் ஏனியோருக்கு எதிராக மல்லாகன் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோ கொள்கலனின் விலை 1180 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 4,965 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. லிட்டோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்டோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் சோற்று பொதி மற்றும் கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மற்றும் தேநீர் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகளும் 5 ரூபாயினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்கள நடப்பு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1,373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுடன் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானியர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜித்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுங்கன்னாவா ரம்புக்கணை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் சி வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் 42 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒரே நேரத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 58 லட்சம் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு தொடங்கியது. தமிழ்நாடு புதுச்சேரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இன்று நாளையும் தகுதி தேர்வு நடைபெறுகின்றது.
கட்சியில் பொறுப்பு வழங்குவதில் குளறுபடிகள் நிலவுவதாக கூறி ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேரும்படி காவல்துறையினர் மிரட்டியதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகள் அனுமதிக்கு ₹100 கோடி மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாள் காவல்துறை காவலில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் இல்லாத அரசு மருத்துவமனைக்கு 87 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகு அய்துல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கில் இந்திய மதத் தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தினர். ஐநா பொதுசபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 10 காவலர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அந்த மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை பணம் திருடப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அறக்கட்டளையின் பணப்பரிமாற்றங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தக்கோரி ராஷ்டிரிய ஜனதாதளம் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. உலகச் செய்திகளில் அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 280th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அய்துல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 11 பேர் காயமுற்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமையத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு கரியோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகின. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947க்கு பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆகாதிய வெப்பமான மாதமாக கருதப்பட்டது. வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்துள்ளது. வெனிசுவேலாவில் 8 நாட்களாய் இடிபாடுகளில் சிக்கியிருந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது விபரீதத்தில் முடிந்தது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வை பெற்றார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்களை முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஹவிக்பிட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் ரேவிஸ் கெல்சிக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்தியில் யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026ஆம் ஆண்டுக்கான யாழ் அரசு அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிகவும் விமர்சையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பமாகின. இந்தியாவுக்கு எதிரான 2020 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சப்னிம் இஸ்மாயில் வரலாறு படைத்துள்ளார். கால்பந்து தொடரின் 36 அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோவர்ட் அணிக்கும் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகை சூடியுள்ளது.
உலக கிண்ண கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதன்முறையாக வென்று வல்லாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான சுற்று இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கனடா மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trt.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.47%, இந்திய பெறுமதியில் 109.21%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27%, இந்திய பெறுமதியில் 95.48%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51%, இந்திய பெறுமதியில் 118.91%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60%, இந்திய பெறுமதியில் 127.48%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.4%, இந்திய பெறுமதியில் 67.23%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஸ் லாட்டில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, கார்லியை கொண்டசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காலமும்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நிலைய கலிங்க நேரம் சரியாக 4:16. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டியோடு, டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர இருப்பது ரவி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரவி கோபாலசிங்கம் அவர்களின் கவிதையும் காணத்தோடும் நீங்களும் இணைந்திருங்கள்.
2: கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பு.

நீ எட்டாத்தூரம் இருந்தாலும் நான் காணும் சொப்பனங்கள் போதுமடி. நான் கொட்டும் மழையில் நனைந்தாலும் உன் தோகையே போதுமடி. நான் தொட்டுக்குள்ள நீ இருந்தாலே உன் சுவாசம் போதுமடி. விட்டு கொஞ்சம் நீ நகர்ந்தாலே என் காதல் வேகுதடி. இன்னும் கொஞ்சம் தோல் சாயென்று என் இதயம் உன்னை கெஞ்சுதடி.

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்கமிப்பதில் கவிதையும் பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் இந்த

நேடல் என்றால் நீதான் முகவரியோ, மோகம் என்றால் நீதான் முதல்வரியோ, ஊடல் என்றால் நீதான் தேய்பிறையோ, கூடல் என்றால் நீதான் பௌர்ணமியோ, காதலுக்கு கண்கள் எத்தனையோ, பார்வைகளில் நீதான் அத்தனையோ, ராகம் என்றால் கேட்டேன் எத்தனையோ, பாட வந்தால் நீதான் அத்தனையோ.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கல்வியும் காலமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானம். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? படித்தும் முடியா புத்தகமே, பிரமன் வரைந்து வீசிய சித்திரமே, நிலவை சிரித்து மயக்கும் பெண்ணவளி, மனதை இழுத்து மயக்கும் காரிகையே, உன்னிதியம் எனக்கு என்ற பூயிதழே, மனதை வியக்க வைத்த பேரழகே, உன் அழகை பாடத்தா மொழியே, வியந்து கொள்ள கோ

சி தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒலியில் கவிதையும் காணும். மௌனமே சப்தத்தின் நிழலில் தென்றலில் மிதக்காத தேவ சங்கீதமே, உதட்டு சீமையின் ஊமை அழகியே, நீ வார்த்தை வரம் கிட்டாத சாப மொழியா, இல்லை வார்த்தைகளையே தியானித்து பெற்ற மொழியின் வரமா? சப்த சுரங்களும் மேளதாளங்களும் இசையின் எச்சங்கள் சந்தங்களின் இடைவெளியில் உறங்கும் மௌனம்தான் இசையின் ஜீவன். பேசு பெண்ணே, பேசு பெண்ணே, பூவும் வாய் திறந்து பேசலாம்.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். தொடாமல் உருளாது ஆலய தேர், தொடாமலும் உருளும் காதலின் தேர். ஏக்கங்கள் அங்கே சீதனம், தூக்கங்கள் வந்தால் நூதனம். லப் லப் சொல்ல இதயமோ கன்னங்கள் போர்க்கும் வானவில். முட்டின் கோலம் கொண்டாலும் தொட்டால் பூவாய் மாறுமே, எட்ட தூரம் நின்றாலும் காதல் தொட்டு கொண்டு வாழுமே.

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. கதவடைத்துக்குள்ளா வீட்டு வாசல் உன் வரவை காண ஏங்குதே, மனம் அடைத்துக்குள்ள சோகம் எல்லாம் விழிகள் உன்னை தேடுதே. சிறகசைத்துக்குள்ள ஆசை உண்டு சுமக்க இதயம் வேண்டுமே, இமைகள் சற்று ஓயும் போதும் கனவுகள் வந்து கொள்ளுதே. இரவுடைத்து பாய்ந்து நினைவுகள் உன்னை வருவான் என்று

பொன்னின் நிதியத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் நிதியத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். கண்கள் மூடி தூங்குகின்றேன், உன்னை கனவில் கண்டுகொள்கின்றேன். பூவின் இதழ்கள் கொள்ளுகின்றேன், கன்னம் சிவந்து கொள்ளுகின்றேன். நான் கண்கள் திறந்த கொள்கையிலே என் கண்ணா உன்னை தேடுகின்றேன்.

கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். நீ கொஞ்சி பேசும் போது என் கோபம் குறையுதே, நீ ஓர பார்வை பார்த்தால் உள்ளம் உருகி போகுதே, உன் சிரிப்பில் நான் சிதறி போகிறேன், உன் காதலில் நான் கரைந்து என்னை மறந்தே போகின்றேன், உன் மீதான ஏக்கங்கள் அது என் நெஞ்சில் என்றும் தேங்கி நிற்குதே, உன் சிவந்த கன்னம் என்னை துட்டுலுக்க

0: நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காணத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவில் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன? இதுகளை எல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 9 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 07 02 40 38 808 2 40 முப்பத்தி ஒன்பது அல்லது 608 5 0005. மறந்துவிடாதீர்கள், சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி. கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதம். இடுங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இரட்டு சகோதரிகளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிஷா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா சிவசுந்தர்லிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வர்ஷா, அனுஷா, கிரிஷா மற்றும் அன்பு சகோதரி மைத்துனர் மிலோஷன், டக்ஷிகா, பொறாமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், உற்றார் உறவின நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி உபாசகி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதா நவநேசன் சகோதரிகளை இன்றுபோல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழ் ஒலி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலைக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு மாலைக்கு வருகின்றது.

கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அந்த வகையிலே இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்காகவும் ஒரு பாடல் ஒன்றை ஒலிபரப்பிக் கொண்டு மீண்டும் நாங்கள் கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு செல்வோம்.

நேரம் சரியாக 5:18 அந்த வயலே பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு மாநிலைக்கு வருகின்றது.

0: கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக முதலிலே முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அந்த வகையிலே ஊரண்டே கண்டுபிடிப்போம். பின்பு 6:30 வரையிலும் பிபி அவர்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் உங்களுக்கான கேள்விகளை அந்த 30 நிமிடங்களுக்குள் தொகுத்து வழங்குவார் என்பதை அறிய தந்து இன்று முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அதாவது மகள் என்று சொல்லும் போது, இப்போ நாங்கள் பிள்ளைகளை மகள் என்று தான் சொல்லுவோம், எங்களுடைய மகளை மகள் என்று தான் சொல்லுவோம், பெண் பிள்ளைகளை மகள் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் முதியவர்கள் மகளை எப்படி சொல்லி அழைத்தார்கள்? ஆனால் இப்போ பேசுறது இல்லை இடைக்காலத்தில் பேசுறது அந்த இதெல்லாம் நான் கேட்கவில்லை. அந்த காலத்து முதியவர்கள் இல்லாட்டி பண்டைய காலத்தாக்கள் அந்த மகள் என்று சொல்லும்போது, என்னுடைய மகள் அவன் சொல்லும்போது அவர் எந்த சொல்களை பயன்படுத்தி இருந்தார் என்பதைத்தான் கேட்கின்றேன். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லி பிரான்ஸ்லிருந்து தேவிதனரா.
0: வணக்கம் பிரான்ஸ்லிருந்து தேவிதனரா, நீண்ட நாளமாக காத்திருக்கிறீர்கள். சரி, நானும் பாடலி ஒலிப்பிரிவை விட்டு சரி. ஓகே, வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருக்கின்ற பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல கிடைக்கல, வேலையால நான் வீட்டை இல்ல.
0: சரி சரி,
1: அப்போ எனக்கு சொல்ல கிடைக்கல. எனக்கு ரெட்டு சவாரிகள் என்று பிறந்தா கொண்டாடி கொண்டிருக்கணும். சசுந்திரங்களும் அம்மா என்ற பிள்ளைகள் என்று
0: கேள்விப்பட்டேன்.
1: பேரு இருக்க தேறீங்களா?
0: ஆமாம், கட்டாயம். அவர்களுடைய முதல் திருமதி விதிஷா பிரகாஷ், அடுத்தது வினோதா நவநேசன்.
1: வினோதா
0: ஒருவர் அமெரிக்காவிலும் ஒருவர் ஜெர்மனியிலும்.
1: ஜெர்மனியில, ஓகே ஓகே. வினோதா, எனக்கு விதிஷா வினோதான்ட்டு நீங்க சொல்லும் போது கேள் முழுமையா தெரியல, தெரியாமலுக்கு ஆசைப்படாதான் பேரை திருப்பி
0: கேட்டேன்.
1: அம்மா அந்த பிள்ளைகள் முதலும் முந்தையும் இருக்க வந்திருக்கவனும் நாங்கள் வாக்கினோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரெட்ட சகோதரிகள் விதிஷா வினோதா, இரு சகோதரிகளும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று வளங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமலுக்கு அவர்கள் வருங்காலம் சிறப்பாக அமைஞ்சு பிள்ளைகள் கணவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வீட்ட பிள்ளைகள் கொப்பாட்டன் பிள்ளைகள் தனங்கண்டு வாழ வேணும். அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக அவர்கள் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு வானிலைக்கு எடுத்த அந்த சுந்தரிங்கம் அம்மா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சோபி.
0: ஓகே, நன்றி.
1: அந்த மகள் என்று சொல்லி மேனே என்று சொல்லி சொல்லுவார்களா?
0: இல்ல, மோனை என்றது இப்பவும் இட காலங்கள்லயும் மோனை என்றால் பொதுவாக ஆணையும் பெண்ணையும் குறித்து அப்படி சொல்லுவினம், மகளையும் மகனையும் குறித்து மோனை என்று சொல்லி அந்த இரண்டுக்கும் பொதுவாக சொல்லுவார்கள் இல்லையா. இது வந்து தனிய மகளை மட்டும் அந்த காலத்திலே ஒரு பெயர்
1: இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: இந்த நேரத்துக்கு வந்தபடியா கலந்து கொள்ள
0: குடியதும்
1: சனியும் புதனும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் மற்றும் போல நிற்பேன். அந்த நேரங்களும் அது நிகழ்ச்சிகளும் நிகழ்ச்சியான நேரங்களிலோ அப்போதும் செய்யலாம். பாப்பம் நான் தேடிக்கொண்டு வரேன் சோபி.
0: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோபி, நான் தேவகிரி மகாராஜா வைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, நலந்தானே?
2: நலமாக இருக்கிறோம், நீங்கள் நலந்தாரே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம்.
2: கொண்டாடும் இரு சகோதரிகளுக்கு நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு அவர்களை நிறைவாக வாழ்வு என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்க்கை கொண்டு அம்மா அப்பாவுக்கும் எங்கள் நன்றிகளை வாழ்க்கையிலும் தெரிவித்துக் கொண்டு மூத்தவள் மூத்தவன் என்று சொல்றது இல்லோ,
0: அது மூத்தவன் மூத்தவன் இப்பவும் சொல்லுவினம் அம்மா. மகளே, மூத்தவள் சொன்னா முதல் பெண் பிள்ளை
2: அப்படித்தான்.
0: இல்ல இல்ல,
2: அது இல்லையா?
0: இல்ல,
2: யோசிக்கிறேன்.
0: நன்றி அம்மா, நன்றி.
2: வாயில வந்தா பிள்ளை எடுத்து போட்டேன். சரி
0: சரி, ஓகே.

0: அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் சோபிதா, நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி லாலா.
1: என்ன கேள்வி சோபிதா?
0: இந்த மகள் எங்களுக்கு இருக்கிற மகளை, மகன் இல்ல மகளை, அந்த காலத்துல எங்களுடைய மூதாதையர் வந்து ஒரு சொல்லு சொல்லித்தான் அந்த என்னுடைய மகள்னு சொல்லும் போது என்னுடைய என்று சொல்லி அந்த மகளுக்கு ஒரு பெயர் குறிப்பிட்டு கூப்பிடுவார்கள். மோனி மூலி என்றது அது இப்ப எங்களோட இடத்துலயும் சொல்லுவார்கள், ஆனால் அது மூலி என்றால் இந்த காலத்திலயும் அது கிராமப்புறங்கள்ல சரி, இப்ப எங்களுடைய பாட்டிமார் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய
1: பாட்டிமார் செய்கிறேன்
0: எங்களுடைய அம்மாவும் அப்படி கூப்பிட்டதுண்டு. அதை நான் இந்த காலத்துல அந்த காலத்துல நிலைய கலை நேரம் சரியாக 5:25. இந்த வெளியிலே வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம், என்னது
2: நாயகி என்று?
0: நாயகி இல்ல, நாயகியும் இல்ல. ஓகே, நன்றி நன்றி. நேரம் சரியாக 5:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி. அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சுவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரர்கள் விதுசா பிரகாஷ், வினோதா, நவநீசனுக்கு எங்கள் குடும்ப சாரக அவர் நீடூர் சாரர் மஞ்சள் குங்குமத்துடன் பாலபோடும் என்று வாழ்த்திக்கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சசுந்தரி அவங்க அம்மா சம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு.
0: சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா?
3: நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா மித்திரி தங்கச்சின மகள் உள்ள நிக்கிறேன்.
0: சரி சரி, ஓகே.
3: பரவாயில்ல, கண்ணா என்று போன உடம்பித்தான் கேட்டேன். நான் புதல்வியன் சொல்வேனுமா? புதல்வியன்
0: இல்ல, புதல்வியன்னு இப்பவும் சொல்றதானே, இப்பவும் புதல்வியன்னு சொல்லுவோம். இப்ப இப்ப நாங்கள் அந்த காட்டுகள் அடிக்கும் போது எங்களுடைய செல்வம் புதல்வி என்று சொல்லுவோம். அப்படி இல்ல, புதல்வி இப்ப இப்ப சொல்லுவதுண்டு. இது அந்த காலத்திலே சொன்ன பெயருண்டு.
3: திருப்பியும் ஒரு மாசம் அவருக்கு அப்படி இருக்க வேணும்.
0: சரி சரி, ஓகே.
3: அப்ப நான் பால் காய்ச்ச வேணும் நாளைக்கு, அப்ப அதுக்கு அடிக்கல் பண்ண.
0: புது வீட்டுக்கு வந்துட்டார்களா?
3: என்ன ஒரு வீடு ஒன்றுக்கு வந்த போயிடும் நாளைக்கு.
0: ஓகே ஓகே,
3: பால்காண்டி வந்தேன். ஓகே ஓகே ஓகே ஓகே. அப்புறம் உங்களை கூட்டி கொண்டு வரணும் நாளைக்கு.
0: ஓகே, நன்றி.
3: சொல்லிதா அந்த பொம்பளை பிள்ளை இந்த பன்னாண்டு அந்த கணக்க வருது அணமாடல் இந்த இளம்பெண்ண மடந்து அப்படி சொல்றது, இந்த மகளை சொல்றது எனக்கு எனக்கு என்னன்னு சொல்றேன், பிள்ளைன்றான் சொல்லுவேன் என்னன்னு சொல்றான்னு தெரியல.
0: இடைக்காலங்கள்லயும் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுடைய பாட்டி அவர்கள் சொன்னது இல்ல, அவர்கள் முதல் சொன்னது இதுதான்.
3: அப்பா அதுக்கு முதல் சொன்னதை கேக்குறீங்க? மேண்டவம் பாய்த்தான் கேட்டுக்கொண்டு
0: என்னது
3: மேலும் போயிட்டான் கேட்டுக்கொண்டு எப்படி சொன்ன?
0: அப்படியா,
3: நன்றி வணக்கம் சொல்லாம.
0: நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: வணக்கம். நிலைய கலை நேரம் சரியாக 5:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி.
4: சரி, நீங்கள் இது தெரிந்தால் நீங்கள் இணைந்து கொண்டு பதிலை தாருங்கள். இப்பொழுது நாங்கள் பாடலை கேட்போம். பாடலூடாக சொற்களை எழுதி வையுங்கள். எழுதி வைத்துவிட்டு நான் கேட்கிற தரவுக்கு நீங்கள் பதிலை கூறலாம். அந்த வேலையில் நான் ஒருவர் வந்திருக்கிறார், இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் ஜோபி. நினைச்சு பார்த்தேன் அப்படியும்
4: நான் மூத்த பிள்ளையா கேட்கலையா? மகளை, மகள் என்றால் பொதுவாகத்தானே, கடைசி மகளையும் இடையில பிறந்த மகளை எல்லாரையும் மகள் என்று தானே சொல்லுவோம். இது பொதுவா மூத்த பிள்ளைனா மூத்த மகள் என்று அது குறிப்பிட்டு மூத்த மகள் என்று சொல்லுவோம். இல்ல, இது மகளை நான் குறிப்பிட்டு சொல்றதுதான் கேட்கிறேன் அம்மா. மைந்தி என்று இங்க மைந்தா என்று சொல்லுகிறீர்களா? சரியான பதிலம்மா. என்னுடைய மைந்தா என்று சொல்லி அந்த காலத்திலே, இப்ப என்னுடைய மகள் சொன்னா இவ என்னுடைய மைந்தா என்று சொல்லுவார்களாம். அந்த காலத்துலதான் அப்படியா? இங்க யார் சொல்லி தந்தது? வாழ்த்துக்கள்மா. சரி, நான் இதை பிறகு கேட்போம் நினைச்ச, நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே மைந்தா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி அம்மா.
5: மூத்த பிள்ளை மைந்தா என்று சொல்றது, மூத்த பொம்பளை பிள்ளை.
4: அம்மா மூத்த பிள்ளை இல்லையா? மகளை,
5: மகளை, மகளை, மகளையா? எனக்கு அது சரியான இது தெரியாது. இப்படி சொல்றத பதினாறு சரியப்ப.
4: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி.
4: அவர் யோகேஸ்வரி அம்மா. சரி.

0: நேரம் சரியாக 5:35. இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம். தேவின் தன்ராஜ் இணைந்திருக்கிறீர்.
1: என்ன செய்ய
0: விளங்கல?

0: அற்புதமாக வாழ்த்துக்கள்.
1: ஆமா ஆமா, கண்டுபிடித்து விட்டார்.
0: பெர்சாண்டி அம்மா தான் இன்னைக்கு பிறந்த நாளையும் கொண்டாடுற அமெரிக்காவில. விதுஷா வினோதாண்ட
1: அமெரிக்காவில
0: விநோதாண்ட மகள் தான் வெர்சாண்டி அம்மா. வினோதாவா இருக்குமா? பாட்டுகள் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கேட்டுக்கொண்டிருந்த நாங்க. கேளுங்க கேள்வியா.
1: உங்களுக்கு
0: பாட்டு எனக்கு விருப்பமான பாட்டு,
1: எல்லோரும்
0: பாட்டு எல்லோருக்கும் பிடித்தமான பாட்டு.
1: ஆமா சரி, உங்களுக்கான தரவு வாழ்வின் ஆதாரம் உயிர்களின் தாயகம் என்று சொல்லலும் சொல்லக்கூடிய ஒரு சொல். வாழ்வின் ஆதாரம் உயிர்களின் தாயகம். அதாவது வாழ்வின் ஆதாரம் உயிர்களின் தாயகம். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும். நீர் இல்லை.
0: ஒன்று
1: என்னன்னு சொல்லலாம், சொல்லுங்க.
0: சரி, நான் மீண்டும் பாறேன், அந்த பாடல விட்டுட்டேன். மீண்டும் பாறேன், மீண்டும் பாறேன்.
1: நன்றி. நேரம் சரியாக 5:38. நான் கேட்ட தரவு உயிர்களின், அதாவது வாழ்வின் ஆதாரம் உயிர்களின் தாயகம் என்று சொல்லக்கூடியது இது. விடை தெரியாவிட்டால் பூமியின் மேற்பகுதி என்று கூட சொல்லலாம். பூமியின் மேற்பகுதி.

0: இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: ஆகாயமா?
0: இல்ல, பூமியின் மேல் பகுதி. ஆகாயம் வரவில்லை பாடல்ல. சொல்லக்கூடும், ஆனால் பூமியில் மேற்பகுதியைத்தான் நான் கேட்கின்றேன். இல்ல, ஏன்னா இன்றைக்கு குறைவு செலவுல சியாமலா எல்லாரும் வெளியில போயிருப்பினோம், வேலையாக இருக்கும் சியாமலாக்கு.
1: மற்றது
0: நான் மறந்து விட்டேன், மறந்து விட்டேன். அவர் சாயத்துல தான் நிக்கிறாராம்.
1: மலையா?
0: இல்லை, மலையும் இல்லை.
1: நன்றி,
0: நன்றி.

0: இப்பொழுது வந்திருப்ப விலை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஒருவரும் வரையிலையா? பூமி
0: இல்ல, பூமின்னு சொல்லிட்டீங்கள்.
1: பூமி சொன்ன நானோ,
0: பூமியத்தான் நான் கேட்கிறேன். அதாவது பூமியின் மேற்பரப்புன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மேற்பரப்பு தான் இப்ப நான் உங்களுக்கு சுகமானதாக சொல்லி இருக்கிறேன். பூமியின் மேற்பரப்பு.
1: அப்படி கண்டுபிடிக்க முடியாது.
0: ஐம்பூதங்களில் ஒன்று,
1: அஞ்சு பூதங்கள். அதான் மழை வந்தது, மழை இல்லை. தீபம், தீபம், தீபம் என்ன வந்தது? தீபம்
0: ஐம்பூதங்கள் இல்லை. அது ஐம்பூதங்களுக்கு வராது.
1: நிலவரங்க இன்பங்கள் பாட சொல்லும் என் தாயம். அப்படி என்று சில நேரம் என்ற பாடல் நான் வேற வாகனம் வேற பாடல் வரியோ சரியல. செந்தேன் மலை தாமரேன் ஆவினி இது ஆவியா?
0: அதே வித நீங்க பதில் அதுல இருக்கிற பதில் எல்லாம் சொல்லுகிறீர்கள். ஆனால் எந்த பதிலை நீங்க காணவில்லையா? நாங்கிட்ட உயிர்களின் தாயகம், அதாவது வாழ்வதற்கு, நாங்கள் உயிர் வாழ்வதற்கு இது முக்கிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பூமியின் மேற்பகுதி. பூமியின் மேற்பகுதி என்று நான் கேட்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் தயாளன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: இன்று இந்த முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் வைரட்டை செல்வங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, இது நிலம் என்று சொல்றோம்.
0: நிலம் வரவில்லை, நிலத்துக்குரியது. ஆமா, நிலத்துக்குரியது. நிலம் பாடல்ல வரையில நிலத்தோட சம்பந்தப்பட்டதான். இல்ல பாடல்ல வரையில தரையண்டு அமைக்கப்பட்ட உண்டு. நான் கேட்டது அதாவது வாழ்வின் ஆதாரம் உயிர்களின் தாயகம். நான் அதுக்கு மேலே இன்னொரு தரவு கொடுத்தேன், பூமியின் மேற்பகுதி. இரண்டு எழுத்து சொல். இல்லை, கூட அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப தேவி அண்டன் பைபிளூடாக இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம். தேவி அண்டன் பைபர் ஊடாக வணக்கம். அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு இப்பொழுது பைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக ஜெனி இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் ஜெனி.
3: வணக்கம் சோவிதா. நானும் பாட்டுக்கு கீழே நீங்க சொன்னதை வச்சு சொல்லி பார்க்கிறேன். மண் என்று கூறி பார்க்கிறேன்.
0: மண் என்பது சரியான பதில். மண் தான் பாடல்ல வந்த நிலமும் வரவில்லை. நான் ஐம்பூதங்கள்ல சொன்னது நிலத்தை. இப்ப நீங்க நிலத்தை கண்டுபிடிச்சீங்க சொன்னா அதுக்குரிய அதை கண்டுபிடிப்பீர்கள். நான் ஐம்பூதங்கள்ல நிலம்னு சொல்லியிருந்தேன், நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள் மண் என்று. வாழ்த்துக்கள் ஜெனி.
3: நன்றி,
0: நன்றி,
3: ஓகே,
0: நன்றி. நேரம் சரியாக 5:44. அந்த வகையிலே அடுத்த தரவாக தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
4: அந்த மண் மீது சொர்க்கம்.
0: மண் தான் சரியான பதில். ஜெனி சொல்லிவிட்டார்
4: உங்களுக்கு.
0: இல்ல, யாரும் சொல்ல, எல்லாரும் நிலம் பூமி என்று அது சொல்லி கொண்டிருக்கிறாங்களா. நான் மண்ணை கண்டுபிடிக்கல யாரும். அதுதான் முக்கியம் எங்களுக்கு. ஆதாரம், வாழ்வின் ஆதாரமே அதுதானே எங்களுக்கு. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதாரமே இந்த பூமி மேற்பகுதியில மண் தானே. உயிர்களின் தாயம் என்று சொல்ல, எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாயகம். அது என்ன ஒரு இது, மண். அடுத்து உங்களுக்கு நான் தரக்கூடிய தரவு, தனிமையும் இயற்கை அழகும் சேர்ந்த இடம். தனிமையும் இயற்கை அழகும் சேர்ந்த இடம் ஒன்று பாடல்ல வந்தது.
4: தனி

0: தனிமையும் இயற்கை அழகும் சேர்ந்தது சேர்ந்த இடம்.
1: வணக்கம்.
0: ஓ, திரும்ப ஓ இணைப்பில் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள். நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பதில் சொல்லுவீர்கள் என்று.
1: என்ன சொன்னீங்க?
0: தனிமையும் இயற்கை அழகும் சேர்ந்த இடம் ஒன்று பாடல்ல வந்தது.
1: தனிமையும் தனிமையும்
0: இயற்கை அழகும் சேர்ந்த இடம், அப்படியும் எடுக்கலாம். ஓகே,
1: தீவா?
0: தீவு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சொல்லியோதான்.
0: அப்படியா?
2: மேற்பக்கம் மேல்பக்கம் ஆகாயத்தையோ ஆகாயத்துல என்ன இருக்கன்னு
0: அண்ணா, மேற்பகுதியத்தானே
2: சொன்னேன். அப்படி
0: யோசிச்சுட்டேன்
2: தேவியக்கா கேட்டது. நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன், தீவி என்று வந்தது தீவத்தான் கேட்டிருப்பீங்க. சேர்ந்து வர்றத நான் ஒருதான் எடுப்பேன்.
0: அழகு
2: சேர்ந்த தீவு.
0: ஓகே, உங்களுக்கான உங்களுக்கான தரவு, கவலைகள் இல்லாத இன்ப நிலையை இப்படி சொல்லுவார்கள்.
2: உல்லாசமா?
0: இல்லை, ஒரு பரம ஆனந்த நிறைந்த இடம் என்று கூட சொல்லலாம். சொர்க்கம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: நேரம் சரியாக 5:47. அடுத்த தரவு, நவீன வாழ்வின் அத்தியாவசிய ஆற்றல் பாடல்ல வந்தது. நவீன வாழ்வின் அத்தியாவசிய ஆற்றல் ஒன்று பாடல்ல வந்தது. வணக்கம்.
2: வணக்கம் தேவி.
0: ஓ வணக்கம் தேவி.
2: அதான்
0: என்னன்னு தெரியவில்லை. சரியாதகள் வெளியில. நவீன வாழ்வின் அத்தியாவசிய ஆற்றல்.
2: நவீன வாழ்வில்,
0: ஆமாம், எங்களுடைய நவீன வாழ்க்கையில அந்த காலத்துல இது கூடுதலாக இருந்திருக்காது. ஆனா இந்த கதை நவீன காலத்தில் இதுதான் எங்களுடைய அத்தியாவசியமான ஒரு ஆற்றலாக. இல்ல இல்ல, அத்தியாவசிய ஆற்றல், அத்தியாவசிய ஆற்றல் ஒன்று.
2: பூமி வராது.
0: மின்சாரம் என்பது சரியான பதில். மின்சாரம் இல்லாமலே அம்மியில அரைத்தார்கள். இந்த காலத்துல கிரைண்டர், மிக்சி, அதுகள் இதுகளும் எல்லாமே நாங்கள் இப்ப வடை சுட்டாலும் எல்லாமே கிரைண்டர், எல்லாமே மின்சாரம் தானே.
2: மின்சாரம் சேமிக்கிறதும் இப்ப நவீனமா போயிச்சு தானே.
0: நன்றி, வணக்கம். ஜெனி என்று நினைந்து நீங்கள் உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட, அடுத்தது பைபிளூடாக தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓம், மின்சாரம் சென்று விட்டது. ஓகே, உங்களுக்கான தரவு வந்து, வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கலை ஒன்று பாடல்ல வந்தது. வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கலை.
1: என்னது
0: என்ன
1: பரம பதம் என்றது? வாழ்க்கை,
0: ஓ, அது ஒரு பிரதிபலிக்கிற கதையை இப்படி கொண்டு வருவார்கள்.
1: நாடகம்.
0: நாடகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம். கமலவணிக்கா சாப்பாட்டுக்குள்ள கை கொடுத்து கொண்டிருக்கிறார். டெலிபோனை தட்டி பாக்குறதுக்கு நேரம் இல்ல, சாப்பாட்டோட
2: இருக்கிறார்.
0: அப்படியா? சொல்லி இருந்தா போயிருக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு அந்த இனிப்பு சாப்பிடறது பயமா இருக்குது என்ன? கூடுதலா இனிப்பு
2: நானும்
0: அப்படித்தான் சாப்பிடுவேன் வந்தது. இப்ப பயமா இருக்கு அதெல்லாம் சொல்லும் போது.
2: சாப்பிடாம இருந்திருந்து கடைசியா இறந்த பிறகு நாங்கள் என்ன செய்ய சாப்பிடுங்க இனிப்ப இருப்பதெல்லாம் சாப்பிடுறோம் சோபி. நான் உரைப்பு விட
0: எனக்கும் அதான் விருப்பம். கூடுதலாக எங்க நல்ல இனிப்பு இருக்கோ அதான் சாப்பிடுவேன்.
2: அப்பம் அப்பம் வச்சிருக்கணும் போய் சாப்பிடு. சொல்லுங்க சோபி,
0: உங்களுக்கான தரவு அதாவது திறமைகளை வெளிப்படும் தளம் உண்டு. திறமைகள் வெளிப்படும் தளம்
2: மேடை.
0: மேடை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி. அவரை தொடர்ந்து பைபிள் ஊடாக தேவி அண்டன் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான தரவு இருளை நீக்கும் அறிவின் அடையாளம். இருளை நீக்கும் அறிவின் அடையாளம். இல்லை, இருளை நீக்கும் அறிவின் அடையாளம்.
1: புத்தகம்
0: இல்லை.
1: சொல்லிட்டேன், சொல்லட்டும்.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கள் தேவி தனராஜ். ரெண்டு தேவி மட்டும்தான் மாறி மாறி. தீபம் என்பது, தீபம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வகையில் அடுத்த தரவாக மனதை இலகுவாக்கும் இன்ப உணர்வு. மனதை இலகுவாக்கும் இன்ப உணர்வு. தேவி அண்டிருக்கிறீர்கள். வணக்கம். எது நீங்கள் இல்ல முதல் சொன்ன தீபம் அது போய்விட்டது. இப்ப உங்களுக்காக தரப்படுறது
1: போல பற்றி பிடிச்சிட்டு சொல்றது.
0: நான் தீபத்தை தான் நான் வைத்திருந்தேன். கற்பூரத்துக்கு வேறு ஒன்று. உங்களுக்கான இப்பொழுது தரவு மனதை இலகுவாக்கும் இன்ப உணர்வு. உல்லாசம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் சரியாக 5:53. நீங்கள் இணைந்திருப்பது பாடல் கண்டுபிடியோடு

0: இது ஒரு தனி பகுதி, கவனத்துக்கு வெளியே இருக்கும் நிலை. ஒரு கவனத்திற்கு வெளியே இருக்கும் நிலையை இப்படி சொல்லுவார்கள். இப்போ வந்து அது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், இப்போ ஒரு எல்லாரையும் விரும்பாமல் ஒரு இடத்திலே போய் ஒதுங்கி நிற்கிற நிலையை இப்படி சொல்லுவார்கள். அந்த வகையிலே தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம். ரேடியோக்கும் இந்த நாங்கள் எடுக்க எங்கேயுமே சரியான நேர வித்தியாசம் கிடையாது.
0: அதாவது இது ஒரு ஒரு தனிப்பகுதி. இப்ப வந்து கவனத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு நிலை. இப்ப என்னன்னு கேட்டால், இப்ப நாங்க இப்போ ஒருத்தர் கூடி இருக்கும் போது சில பேர் வந்து அதை விரும்பாமல் ஒரு இடத்திலே இருப்பதை இப்படி சொல்லுவார்கள்.
1: ஓரங்கம்
0: என்பதுதான் பொருள். ஓரங்கம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: எனி
0: வந்து பதில் தெரிஞ்சவுடன் நினைந்து கொள்வார், பிறகு பதில் போனவுடன் துண்டித்து விடுவார். உங்களுக்கான தரவு தூய்மை மற்றும் பக்தியின் குறியீடு. குறியீடுன்னு சொல்லலாம், அது குறியீடுன்னு சொல்லலாம். தூய்மை குறியது மற்றும் ஒரு பக்திக்கான ஒரு குறியீடுதான் நான் சொல்லுவேன்.
2: அதை
0: இல்ல, தூய்மை மற்றும் பக்தி.
2: தூய்மை வந்து வெள்ளை இல்ல, வெள்ளையாக்கு
0: வெள்ளையது. வெள்ளை என்ன
2: வெண்மை? வெண்மை என்று வந்ததா? வெண்மை என்று வந்ததா? பாடல்
0: இல்ல, இல்ல பாடல்ல வெண்மை என்று வேற இல்ல. இது தூய்மைக்கு முடியாது. தூய்மையையும் வெளிப்படுத்தும், இல்ல தூய்மையையும் வெளிப்படுத்தும், பக்தியையும் வெளிப்படுத்தும். ஒன்று சொல்லிட்டீங்க, கற்பூரம் என்பது சரியான பதில். தூய்மை வெண்மையான தூய்மை. கற்பூரம் வந்து ஒரு தூய்மையான பொருள் தானே. இப்ப நீங்கள் தூய்மையான அதை கையில் ஏற்றி அங்க கொளுத்துறீர். கற்பூரம் தூய்மை தானே. மற்றது பக்திக்கும் குறிவிடும். பக்தி
2: பக்தி கற்பூரம் திருநேரம் யோசிச்சுட்டு திருநேரம் வரை இல்ல. தூய்மை வெண்மை கற்பூரம் வெண்மை தானே. ஓகே,
0: நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்து தேவி என்றன் அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நினைவுகளும் உணர்வுகளும் நிரம்பிய இடம். நினைவுகளும் உணர்வுகளும் நிரம்பிய இடம் பாடல்ல வந்தது. எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய உணர்வுகளும் ஒரு நிரம்பிய இடம், முக்கியமான ஒரு இடம். இப்பொழுது தேவி அண்டனை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் தேவி, என்ன நினைந்திருக்கிறீர்கள்? அதாவது எங்களுடைய நினைவுகளும் உணர்வுகளும் நிரம்பிய இடம். அதாவது நாங்கள் இப்பொழுதும் இதையே நினைத்து கொண்டிருப்போம். தேசம் என்று வந்ததான் நான் வைத்திருக்கிற தேசத்துக்கு விட, தேசத்தை விட இன்னும் ஒன்று அது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் உண்டு. நாடு இல்லை, நாட்டை நாங்கள் எங்களுடைய நாடு நினைக்க மாட்டோம். எங்களுடைய இடத்தை இப்படித்தான் நினைப்போம்.
1: நாடு வந்ததறியா?
0: நன்றி, நன்றி, வணக்கம். சரி, இப்ப தேவி தன்ராஜ் போல. வணக்கம். உடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவுடன் இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய நினைவுகளும் உணர்வுகளும் சரி, இப்பொழுது எனி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம் எனி, வைபர் வெட்சப்பூடாக வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா. தாயகம் என்று கூறிப்பார்கள்.
0: தாயகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். தாயம் தானே பாடல்ல வந்தது.
3: ஆமாம், சோரி சோவிதா, நான் பாட்டு தெரியாது. நான் இப்ப இந்த ஒரு ஆளுக்கு எழுதி விட்டேனா நான் அனுப்பியிருந்தவா, அதான பாட்டு எழுதி கொண்டிருந்த முடியாது. நான் வந்து வந்துட்டேன்.
0: சரி சரி, ஓகே. நன்றி நன்றி எனி, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா, உங்களைத்தான் எதிர்பார்த்தேன். மறந்துவே நீங்கள் ஏர்மல்ல நிக்கிறீங்க. ஷியாமலாக்கு வேறு என்று நினைத்து விட்டேன். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம். நானும் தாய வெஞ்சவெல்லாம் வந்தேன்.
0: பாடல் கேட்டீங்களா ஷியாமலா? வரி வரி, ஓகே. ராஜராஜ சோழன் என்ற பாடலின் வரிகள். ஓகே, உங்களுக்கான தரவு தரட்டுமா?
4: சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுறேன்.
0: குழந்தை பருவ மகிழ்ச்சியின் சின்னம். குழந்தை பருவ மகிழ்ச்சியின் சின்னம். குழந்தை பருவத்திலே நாங்கள், இப்ப நாங்கள் நினைத்த முடிச்சா எங்களுடைய அந்த காலத்திலே நாங்கள், எங்களுக்கு ஒரு சின்னமாக இருந்தது. இது குழந்தை பருவத்தின் ஒரு எங்களுடைய மகிழ்ச்சியின் சின்னம் என்று சொல்லலாம். குழந்தையா இருக்கும் போது
4: ஊஞ்சல் வருமா?
0: ஊஞ்சல் என்பது சரியான பதில் ஷியாமலா. வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். என்னுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நேரம் சரியாக 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம். திருமி தனராஜ் இணைந்திருக்கிறீர்கள்.
2: இப்பதான் சந்தோஷமா இருக்கு சியாமலா கையன். எல்லாரும் கனவீர் வந்தாத்தான் ஒரு ஆசையா இருக்கு.
0: ஆமா, என்னன்னு கேட்டா இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் பதில் தெரிஞ்ச விட நம்மளும் ஒரு ஆர்வத்துல இணைஞ்சிருக்கும் போது, அப்ப இன்னொரு நேரம் போது அப்ப அவர்களும் செலவுல சரி, மற்ற கேள்விக்கு தெரியாதானே. அப்ப மற்ற
2: கேள்வி நிக்கிறா
0: கோடை காலம் வந்து ஒரு அப்படியான நாள் தானே. எல்லோரும் நாட்டு விட்டு நாடு செல்லுவார்கள். இனி பாக்க அப்படி இப்படி என்று சொல்லி பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்படித்தானே.
2: நான் நேரத்தை எடுக்கக்கூடாது அந்த பயத்துலதான் கேட்டுக்கொண்டிருக்கிறது கூட வர்றது. சொல்லுங்க.
0: உங்களுக்கான தரவு மன நிறைவு தரும் உணர்ச்சி. மன நிறைவு தரும் உணர்ச்சி ஒன்று பாடல்ல வந்தது. மன நிறைவு தரும் உணர்ச்சி. உங்களுடைய உள்ளத்திலே சரும் ஒரு உணர்ச்சி. உள்ளம் என்ன? மனம். உள்ளம் மனம் அதிலே நாங்கள் மகிழக்கூடிய ஒன்று.
2: அன்பா?
0: இல்ல, அன்பு இல்ல. ஒரு உணர்ச்சியை தான் நான் கேட்கிறேன்.
2: உணர்ச்சிய கேக்குறீங்க. ஒரு அன்போட சேர்ந்தது காதல்
0: இல்லை.
2: அவன்
0: நன்றி வணக்கம். மன நிறைவு தரும் உணர்ச்சியை இப்படி சொல்லுவார்கள்.

0: அந்த வகையிலே தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி
1: என்றன்.
0: மன நிறைவு தரும் உணர்ச்சி ஒன்று.
1: இன்பமா?
0: ஆம், இன்பம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அப்படியா? ஓகே. சரி, இப்பொழுது ஐம்பூதங்களில் ஒன்று பாடல்ல வந்தது. தீ என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து ஷியாமலாவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். தாயத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்குது. எத்தனை மணி இப்பொழுது அங்க வந்து? நான் நினைக்கிறேன் 8:30
2: என்ன?
0: 9:30. ஓகே. எத்தனை மணிக்கு தூங்குவீர்கள் ஷியாமலா அங்கு? என்ன ஷியாமலா? காற்றில அதுவும் போட்டிகோவில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த உண்மையில அந்த காற்று, இயற்கை காற்று எவ்வளவு நல்ல ஒரு மனசுக்கு இதமா இருக்கும்.
2: என்ன
0: அதான் இப்ப வெளிநாடு நிற்கும் போது அப்படி ஒன்று அமையாது. பாடல்ல வந்தது மனதை ஈர்க்கும் தன்மை கொண்ட ஒன்று. மனதை ஈர்க்கும் தன்மை கொண்ட ஒன்று பாடல்ல வந்தது. ஆசையை விட இன்னொன்று
2: மனதை ஈர்க்கும் தன்மை. அது என்ன விளங்கு இல்லை எனக்கு. காதல்
0: இல்ல, ஒரு இசை என்று கூட சொல்லலாம்.
2: புல்லாங்குழல்
0: இல்ல. புல்லாங்குழல் இசை இல்ல.
2: புல்லாங்குழல்
0: வந்தது, ஆனா புல்லாங்குழல் நான் வைத்திருக்கவில்லை. அது ஒரு ஒரு கவச்சி இல்லாட்டி ஒரு ஒரு எங்களுடைய மனதை ஈர்க்கின்ற ஒரு இசை என்று நான் இசை என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஈர்க்கும் தன்மை கொண்டது என்று அதுக்கு சொல்லலாம். பாடல்ல வந்தது இல்ல. சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. வேறு இன்னும் யாரும் இணைந்து கொள்ளவில்லை, பதில் தெரியாம நீங்க சொல்லுங்கள். மோகனம் என்பது சரியான பதில் ஷியாமலா. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 6:05. அந்த வகையிலே சேவை என்று நினைந்திருந்தீர்கள். உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு அது ஷியாமலா. இப்பொழுது நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: மோகனமா?
0: ஓ, மோகனம் சென்று விட்டது. ஓ, அடுத்து உங்களுக்கான தரவு மனிதன் நகர்வை எளிதாக்கும் கருவி ஒன்று பாடல்ல வந்தது. அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். ஏனங்கோ தேவி என்று நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆமா. மனிதன் நகர்வை எளிதாக்கும் கருவி. மனிதனுடைய நகர்வை எளிதாக்கும் கருவி. கருவியை கேட்கிறேன். மனிதனுக்கு இப்பொழுது முக்கியமான அதாவது சாதனங்களில் ஒன்றாக கூட சொல்லலாம், பயன்படும்
1: சாதனங்கள்.
0: இல்ல, அது என்னன்னா நகர்கிறது. நகர் எங்களுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் இது முக்கியமானது. ஊர்தி எப்படி வந்தது? இன்னும் ஒரு சொல்லால வந்தது ஊர்தி.
1: ஊர்தி என்று தெரியாது நான் பாட்டு.
0: ஆனா ஊர்தி வரவில்லை. ஊர்திக்கு பதிலா இன்னொன்று பொதுவாக வந்தது.
1: தேர் என்று வந்ததா? இல்லை
0: இல்லையே. ஊர்தி என்று சொன்னாலே அது ஒரு இதுதானே. இப்ப எங்களுக்கு அது முக்கியமான, இப்ப வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூடுதலாக அது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. மாகினம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. கலையிடம் சரியாக 6:07 24-25 தரவுகள் எடுக்கப்பட்டன. அந்த வகையிலே நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓம் வணக்கம் சேவி தன்னாட்சி. இருக்கு இருக்கு, என்ன 5-6 இருக்கிறது. 6 இல்ல 10 கிட்ட இருக்குது. 29 தரவுகள். ஓமா, உங்களுக்கான தரவு சரி. 6:30 இதையே நான் 6:30 கேட்டு 6:30 7 வரை பிபிக்கு இடம் கொடுப்போம். பிபி அவர்கள் இருக்கிறார். ஆமாம், உங்களுக்கான தரவு அழகும் தூய்மையையும் குறிக்கும் இது. இது ஒரு மலர். அழகும் தூய்மையும் செந்தாமரை. செந்தாமரை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
2: நன்றி.
0: நன்றி. செந்தாமரையும் சென்று விட்டது. அடுத்து தேவி என்றன் வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களுக்கான தரவு உடலுக்கு உயிரளிக்கும் சக்தி ஒன்று பாடல்ல வந்தது. உடலுக்கு உயிர் அளிக்கும் சக்தி ஒன்று பாடல்ல வந்தது.
2: உணவு, தண்ணி, நீர். உடலுக்கு அதுகள் இல்லையே.
0: என்ன சொன்னீங்க? இல்ல, உணவு நீரோட சம்பந்தப்பட்டதாம் இருக்கும். இது வந்து முக்கியமானது. உடலுக்கு உயிரளிக்கும் சக்தி, எங்களுடைய உயிரை அளிக்கின்ற ஒரு சக்தியை குறிக்கின்றது. இரண்டு எழுத்து சொல்.
2: நீர் இல்ல, இரண்டு எழுத்து சொல்ல.
0: ஓம் ஓம் ஓம். நீரின் ரெண்டு எழுத்து தான், இதுகின் ரெண்டு எழுத்து
2: தான். மழை
0: இல்லை. நன்றி, நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். ஆவி என்பது சரியான பதில். தேவி என்ன உங்களுக்கு நீராவின்னு சொல்லிவினம். ஆனால் ஆவி அது நீராவி. இது வந்து ஆவி, எங்களுடைய உடலுக்கு உயிர் அளிக்கும்
2: உடலுக்கு ஆவி பிடிப்போம்.
0: அப்படியும் சொல்லலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்களா, ஆவி வந்து எங்களுடைய உயிர். அது வந்து ஒரு ஆவியே. ஆவி இல்ல, நீராவியானா அது அப்படி. என்ன அவ சொன்னதுக்காக அப்படி சொன்னேன்
2: நான்.
0: ஆவி இப்ப எங்கட உடல், எங்கட உயிர் வந்து ஆவி. ஆவி தானே, அப்ப அதுதான் நான் கேட்டேன் நான். ஓகே, நன்றி.
2: எல்லாத்துக்கும் குறிக்கும் அது. நன்றி.
0: எல்லாரும் இறந்தவர்கள் ஆவி வடிவில வருவார்கள்.
2: ஆவி வடிவு என்ன? கொரோனா நேரங்கள் ஆவிதானே. நீர் ஆவியத்தானே, நீர் போறது. அப்ப ஆவியா போற நீர் சமைக்க எல்லாம் நாங்கள் எங்கட சமையல் ஆவியா தானே போறது நீர்.
0: ஆமா, நன்றி.
2: அதனைக்கு போறதான் ஆவிய.
0: நன்றி, நன்றி. அவரை தொடர்ந்து ஷியாமலா வைபல் ஊடாக. வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபிதா. சொல்லுங்க,
0: நீங்களும் ஆவியோட வந்தீங்களா? உங்களுக்கான ஒரு தரவு காதல் உரையாடல் இல்லாட்டி மனம் இணையும் இனிய பேச்சு. காதல் உரையாடல், ஒரு காதல் உரையாடல் என்று கூட சொல்லலாம். இல்லாவிட்ட மனம் இணையும் இனிய சல்லாபம் என்பது சரியான பதில். ஷியாமலா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சேவி தர்ராஜ், இணைந்திருக்கிறீர்கள்.
2: சேவிக்கு எதுவும் கொண்டு வந்திருப்பீங்க என்று பார்த்தனும் கொண்டு வரல.
0: ஆறு
2: சேவிக்கு எதுவும் கொண்டு வந்தீங்களா?
0: உறுதியும் நிலைத்தன்மையும் உடைய ஒன்று. உறுதியும் நிலைத்தன்மையும் உடைய ஒன்று.
2: உள்ளம்
0: இல்ல, இது ஒரு திண்ம பொருள்.
2: திண்ம பொருள்,
0: உறுதியும் நிலைத்தன்மை.
4: உறுதியும்
0: நிலைத்தன்மை முடிய ஒரு திண்ம பொருள் பாடல்ல வந்தது. இது வந்து போனா கிடைக்காது உங்களுக்கு, டெலிபோனே பிறகும் பேசலாம். ஓகே,
4: இந்த
0: கேள்வியில வந்து உங்களுக்கு போனா கிடைக்காது.
4: போனா கிடைக்காது.
0: உறுதியும் நிலைத்தன்மையும் உடையது. இது ஒரு ஒரு திண்ம திண்ம பொருள் என்று சொல்லலாம். தேவி என்று நிற்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் தேவி என்ற அவர்கள்.
1: எனக்கும் தெரியல, இந்த அம்பும் இல்ல, அப்படி எதுவும்
0: இல்ல. திண்ம பொருள் என்று சொன்னேன், திண்மம். உறுதியும் நிலைத்தன்மையும் உடையது. எங்களுடைய பைபிள்ல கூட இந்த வசனம் வருகின்றது. இது ஒரு எண்ணத்துக்கு அது சொன்னா பிறகு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க
1: உடனே.
0: ஆமா ஆமாம், யோசிங்கள்.
1: பாட்டுக்கு
0: அதான் நான் அந்த சுலபமாக தராதுக்கு காரணம் நீங்கள் யோசித்து நல்லா யோசிக்க வேண்டும் என்பது.
1: சொல்றது விளங்குதான், மேடையா?
0: இல்லை, மேடை திண்ம பொருள் இல்லத்தான். இது ஒரு திண்ம பொருள். உறுதியும் ஒரு உறுதியும் நிலைத்தன்மையும் முடியாது. இது கட்டாயம் எங்களுக்கு, அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையானதுன்னு கூட சொல்லலாம். வீடு கட்டுவதற்கு தேவையானு சொல்லலாம்.
1: கட்டிடம்
0: இல்லை,
1: கட்டிடம் கட்டிடும் அந்த அடி அடிக்கெல்லாம் நூலக்கல் அடிக்கெல்லாம் அதுக்கு தான் அதை தங்குறீங்க தெரியலை.
0: கிட்ட வந்துட்டீங்க, சரி சொல்லாம் போறீங்க. என்ன அடுத்தவர் இணைந்து இருக்கிறார், அவருக்கு விடுவாமா? நன்றி நன்றி, வணக்கம். அவரை தோணி ஜெனி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி.
5: வணக்கம் சோவிதா. கல் என்று கூறிப்பார்,
0: கல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அவர் வந்து மூளைக்கெல்லாம் சொல்லியிருந்தார், கல்லை மட்டும் தனியாக சொல்லி இருக்கலாம்.
5: சரியா சொல்லியிருந்தா கல் என்பது,
0: கல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெனி. நேரம் சரியாக 6:15. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடியோடு. இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் மற்றும் வினோதா நவநீசன் இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவினை தீர்க்க சுமங்கலியாக வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த பெற்றோர்களான திருமதி அதாவது சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகள் இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கான தரவு வீரத்துக்கும் துல்லியத்துக்கும் உரிய சின்னம். வீரத்துக்கும் துல்லியத்துக்கும் உரிய வில்லு வில்லு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள். உங்கள் நேரம் எங்க போனீங்க? எடுத்து வைத்திருந்தேன். ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் அந்த பாடல்.
6: ராஜராஜ சோழன்.
0: ஓம் ஓம் ஓம். உங்களுக்கான தரவு வந்து குறியை அடையும் நோக்கம். இது ஒரு குறியை அடையிற நோக்கத்துக்காக
6: பயன்படுத்துகிறது.
0: குறியே இலக்கு தானே, அந்த இலக்கை அடைகிறதுக்குரிய ஒரு
6: அம்பு.
0: அம்பு என்பது சரியான பதில். நன்றி வணக்கம். அதை தொடர்ந்து ஷியாமலா அணைந்துக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா. சரி சொல்லுங்கள். எங்கள் சிவசுந்தர்லிங்கம் அம்மாண்ட இரண்டு இரட்டை சகோதரிகளுக்கு இரட்டை பிள்ளைகளுக்கு
7: அடிக்கடி
0: சரி சொல்லுங்கள்.
7: விதுஷா வினோதா?
0: ஆமாம் ஆமாம்.
7: இந்த இரட்டை செல்வங்களான விதுஷா வினோஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வாழ்நிலை கொண்டு வந்த பெற்றோர்களான சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றியின் வாழ்த்துக்களின்.
0: ஓகே, நன்றி சியாமலா. உங்களுக்கான தரவு அழகும் மௌனமும் சேர்ந்த உருவம் பாடல்ல வந்தது. அழகும் மௌனமும் சேர்ந்த உருவம் பாடல்ல வந்தது.
7: பார்வையா
0: இல்லாட்டா சரியா சொல்லுங்க. உருவம் நீங்க என்ன சொல்றீங்க, பார்வையா?
7: ஓ
0: இல்லையே, பார்வை இல்லையே, இன்னொன்று
7: கண்ணை சொல்றீங்களா?
0: இல்ல, அழகும் மௌனமும் சேர்ந்த உருவம்.
7: அழகும் மௌனமும் சேர்ந்த உருவம். அத நான் போய் கேட்ட தேவியோ
0: என்ன கேட்டது?
7: இல்ல, தேவி தண்ட பேர்ல பாட்டு வரி வந்ததுதானே?
0: அது இல்ல, இது வந்து அழகும் சேர்ந்தது. அழகும் சேர்ந்தது, இது ஒரு உருவம் கொண்டது, ஆனா மௌனமா இருக்கும்.
7: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: பாவை,
0: பாவை என்பது சரியானது? சியாமலா காணவில்லை போல. பாவை கண்களா?
8: அது
0: உருவம் தானே, உருவமா
8: செய்யப்பட்டது. நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி துணிக்க முடியாது. இப்ப தேவி என்றன் இணைந்திருக்கிறீர்கள் பைபர் ஊடாக. வணக்கம் தேவி என்றன் அவர்கள், வைபர் ஊடாக. நான் வாட்ஸ்அப் இணைத்து விட்டேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: ஓம், உங்களுக்கான தரவு பெண்கள் அணியும் ஆடை பகுதி ஒன்று. இது பாரம்பரிய அழகின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். முந்தானை முந்தானை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
9: கல் வரை இல்லையா, கல்லூர பார்க்கும் பார்வை என்றது.
0: இல்ல, கல்லு வந்தது வந்தது கல்லு. நான் வரிகள் எடுக்கும் போது
9: பார்க்கும் பார்வை, அது கல்லூரண்டில கல்லூர பார்க்கும் பார்வை, உள்ளூர பார்வை.
0: ஓ, கல்லூர பார்க்கும் பார்வை. கல், நான் அதை சொன்னேன் உங்களுக்கு முதல்ல. ஒரு வசனமாக வந்தாலும் அது பொருள்பட இல்லாம முடிவெற்ற சொல்லா வந்தாலும் அதை பொருளா எடுக்கக்கூடிய ஒரு சொல்ல உங்களுக்கு சொல்லி இருந்தேன்.
9: அந்த சொல்லு அடுக்கு மொழிகள் தான். அந்த கல்லூர உள்ளூர உள்ளாமல் அந்த இல்லு எல்லாம் கூட வருது இந்த பாட்டு முழுக்க.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:20. இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கும் விதிஷாக்கும் வினோதாக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கான தரவு ஒருவரின் சமூக புகழ். செல்வாக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக சியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
10: வணக்கம்.
0: செல்வாக்கு போய்விட்டது.
10: அது என்ன கேள்வி கேட்டேன் நீங்க செல்வாக்குக்கு?
0: செல்வாக்குக்கு என்ன கேள்வி கேட்டான், அதாவது ஒருவருடைய ஒருவரின் சமூக புகழ். உங்களுக்கான தரவு மனிதர்களால் தூக்கப்படும் வாகனம். இது அரசின் மரபின் பெருமை என்று கூட சொல்ல. பல்லாக்கு என்பது பல்லாக்கு. பல்லக்கா பல்லாக்கா? பல்லாக்கு பல்லாக்கு என்று சொல்லுவார்கள். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக.
10: இதுல பல்லாக்கண்டுதான் எழுதி இருக்குது.
0: சரி, ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம் சோபி.
0: வணக்கம் தேவி தராஜ், இணைந்திருக்கிறீர்கள்.
11: எங்களுக்கு தேவாலயம் இருக்கு இங்க பக்கத்துல. இந்த நேரம் நிறைய மம்மிகள் அந்த என்ன சொல்றது ஒளி சேர்க்கும் 6:20 அப்படியே ஆசையா இருக்கும். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒடிக்க 10:00 கேட்கும், 10 மணிக்கு.
0: நல்ல சந்தோஷமா இருக்குமே.
11: கேக்குதா?
0: ஓ, கேக்குறது. ஒரு மையத்தில் இருந்து விலகிய பகுதியை இப்படி சொல்லுவார்கள். முதல் இன்னொன்றுக்கு அது வேறையா வந்தது, இது வேறையா
11: வந்தது.
0: ஓலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம் சவிதா.
0: இனிய இசையின் சின்னம் ஒன்று பாடல்ல வந்தது.
12: எடுத்து வச்சிருக்கேன்.
0: புல்லாங்குழல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வைபருடாக இறுதி கேள்வி. மென்மையும் பாயக்கூடும் இயல்பு கொண்ட ஒரு விலங்கு பாடல்ல வந்தது. மென்மையானதும் ஒரு பாயின் தன்மை கொண்ட ஒரு
9: பொன்மானாக்கும்.
0: பொன்மான் இல்ல, மான். மான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. இத்துடன் 30 தரவுகள் இந்த பாடலூடாக எடுக்கப்பட்டது. அதாவது ராஜராஜ சோழன் என்ற பாடலூடாக 30 தரவுகள். அதில் 1.5 மணித்தியாலங்களில் இந்த 1 மணித்தியாலங்களுக்கு கிட்டவே அது கொஞ்சம் கூடுதலாக போய்விட்டது. 1/2 மணித்தியாலம் இருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து விபி அவர்கள் அந்த 1/2 மணித்தியாலத்தில் தன்னுடைய கேள்விகளை கேட்க இருக்கின்றார். அவருடைய கேள்விகளோடும் நீங்கள் இணைந்திருங்கள்.
13: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: அரசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 6:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது பிபி அவருடைய கேள்வியை நீங்கள் கேள்வியோடு அவர் இணைந்திருப்பார். நீங்களும் அதற்குரிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இரு சகோதரிகள் விதிஷா வினோதா இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நடத்திய மாலை கடுத்து வந்த சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பிபி அவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்பதற்கு இருக்கின்றார்.
15: வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. ஊரை கண்டுபிடிப்போம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஊரை கண்டுபிடிப்போம். இன்றைய ஊர் வந்து 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். 7 எழுத்துக்களை கொண்ட

தமன்னா போட்டால் வாழ்க்கை இதற்குள் அடங்கும். அஞ்சும் தண்டும் ஏழும், இதில் எது வெல்லும் என்று அவருடன் இருப்பார்கள். உட்பூசலும் இருக்கும். நாங்களும் ஒரு காலத்தில் இதில் எதற்கு எமது வாக்கை அளிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்போம். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருப்பதால் நாங்கள் இந்த நாட்டின் நெசனாலிட்டி இல்லாதவர்கள், எங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டு நெசனாலிட்டி இருக்கிறபடியாக இருப்பதால் தேர்தல் வரும்போது இதில் எதற்கு போடுவது என்று ஆவலுடன் இருப்பார்கள். உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கின்றேன். ஏழெழுத்தில் ஒரு ஊர், வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வேளாண்மை கிராமம். ஒன்றும் ரெண்டும் மூன்றும் நாலாவது இடத்தை எடுத்துவிட்டு இம்மன்னா போட்டால் வாழ்க்கை இதற்குள் அடங்கும். ஐந்தும் இரண்டும் ஏடும், இதில் எது வெல்லும் என்று ஆவுடன் இருப்பார்கள். உட்பூசலும் இதற்குள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களின் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.

0: வணக்கம்
1: வணக்கம் சகோதரி ஜெனி என்று எப்படி நிலமா இருக்கிறீர்களா?
0: ஆமா, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி. என்ன, நீங்க நிலம் தானே?
1: ஓம் நிலம் சொல்லுங்கள்.
0: அப்படியே தொடர்ந்து நிலமா இருக்குங்களை வாழ்த்தி கொண்டேன். நான் வட்ட கட்சி என்று கூறிப்பார்.
1: எப்படி கண்டுபிடித்தீர்கள்?
0: நீங்கள் சந்த தரவை கொண்டு ஓரளவினர் கிளிநொச்சி முல்லைத்தீ மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகள் தெரியும். நீங்க தந்த தரவின் படி 1, 2, 4 வட்டம் அங்கால 4வது எடுத்து எடுத்து படுமன்னா போடன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள வாழ்க்கை அடங்கும். வட்டம் வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. அதை நினைச்சேன். மற்ற 2, 5, 2, 7 இப்ப நீங்க சொல்லித்தந்து நீங்கள் கட்சி அண்ட கட்சி என்று சொல்லி தெரியல. தேர்தல் வாக்களிக்கிற இதுக்கு வாக்களிக்கிறன்ற தரவு தந்தீங்க. அப்ப பொருந்திச்சு. அப்ப கட்சிக்கு எந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறன்றத கொஞ்சம் தெரிந்தானே, யோசிச்சு தானே போடுவோம். அதை வச்சுக்கொண்டு அந்த அந்த தரவை வச்சுதான் நான் மற்றதை
1: கண்டுபிடிச்சேன். உங்களது பதில் சரியா எடுக்கொண்டு பார்ப்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சியாமலா அக்கா. உங்களுக்கு என்ன, அம்மா சமைச்சு தர சாப்பிட்டு அம்மா சமைச்சு தர சாப்பிட்டு பூட்டி கூட இருந்து டிகாட்டு ரேடியோ டிகாட்டு ரேடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் சும்மா தமாசா கச்சிருந்தேன்.
0: நீங்கள்
1: அவ வாட்ஸ்அப்ல வந்திருப்பா.
2: அது வாட்ஸ்அப்ல மட்டும் வாங்கி வளமையான நெப்புக்கு வந்தா எனக்கு கேட்காதானே?
1: ஆ கேட்காதா?
2: கேட்காதா? அவில் கதைச்சது ஒண்ணும் எனக்கு வரையில, நீங்க கதைக்கிறது மட்டும்
1: வேற. எப்படி
2: சரியான உடையது என்று பொறுத்திருந்து பாப்போம்.
1: ஓகே, நன்றி வணக்கம் சகோதரி சியாமலா. ஹலோ ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் வணக்கத்தை கூறிக்க வந்து உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்க வந்து அது என்னண்டா, நீங்க எடுத்த உடனே தன்னை சுகமா தந்துட்டீங்க. 1, 2, 3 வந்து வட்டம் தானே? அந்த வட்டம் ரெண்டு வருது. ஆனா உம்மன்னாவை சேர்க்க சொன்னீங்க, வாழ்க்கை இதற்குள் அடங்கும் என்றது வட்டம். மற்றது 5, 2, 7 இந்த எலெக்ஷன் கேட்க இந்த கட்சிக்கு வோட் பண்ணணும் என்றது தானே?

0: அப்ப அது டக்கண்டே நான் எடுத்துட்டேன். ஆனா இணைப்பு கிடைக்கல, வைபர்ல என்கேஜ்டா இருந்து பின் என்கேஜ்டா இருந்தது. பட்ட கட்சி என்று சொல்றேன்.
1: ஓகே, பாராட்டுகள். இப்ப என்ன சொல்லுங்க பாப்பா, மூன்று பேர் ஒரே பதிலா கூறியிருக்கின்றீர்கள். ஒரு ஆள் ஜெர்மனியை சேர்ந்தவர், இலங்கையில இருந்து கூறியிருக்கிறார். ஒரு முதலாவதாக கூறியவர் லண்டன்ல இருந்து கூறியிருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஜெர்மனியில இருந்து. இப்ப டண்டு கொண்ட நிலையில இருக்கிறது, பாப்போம் யாருடைய பதில் சரியா இருக்கும்னு பாப்போம். ஹலோ.

0: ஹலோ, வணக்கம். நிலைய கழக நேரம் 6:37 நிமிடங்கள். இன்று ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இதனை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த திருமதி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்கிறது மீண்டும். ஹலோ,
1: வணக்கம் பிபி.
0: வணக்கம்.
1: நான் திருமதி ராணி சமந்தர்.
0: சொல்லுங்க.
1: என்னன்னா, அது வாட்ஸ்அப்ல ஹதைக்கிறது வந்து இப்ப வைபர் ஒரு அளவு கண்டாலும் வெறும் வாட்ஸ்அப், நீங்க ஹதைக்கிறது ஒன்றுமே வராது. அப்ப உங்களுக்கு மறுமொழியே சொல்லிடலாம இருக்கும்.
0: விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, விதிஷா, வி
1: திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் வந்திருந்தும் நலமாக, ரெண்டு பேரும் மேரி பண்ணிட்டுனவா?
0: ரெண்டு பேரும் திருமதிகள்.
1: அப்ப மஞ்சள் குங்குமமுடன் இல்லறம் என நல்லறம் அதில் இனிதே வாழ்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கு வந்து இதனை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி சிவசுந்தரலிங்கம் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம் பிபி. என்னென்னா மேல இணைப்பில வந்து ஒன்று விளங்குது இல்லை, அதனாலதான் திருப்பி எடுத்தேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, சரியான பதிலை கூறிய சகோதரி ஜெனி ஆண்டன், திருமதி சியாமடா, திருமதி ராணி சம்பந்தர் மூவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வட்டக்கட்சி என்பது சரியான விடை. மீண்டும் ஒரு தடவை தர விளைகின்றேன். இதுவும் ஆறு எழுத்தில் அமைந்த ஒரு ஊர். பிற்பகுதி இதற்கு தேர் கொடுத்தான் பாரி. முற்பகுதி, மன்னிக்க வேண்டும், முற்பகுதி இதற்கு தேர் கொடுத்தான் பாரி. பிற்பகுதி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை இப்படி கூறுவார்கள். ஆறு எழுத்தில் ஒரு ஊர். முற்பகுதி இதற்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல். பிற்பகுதி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை இப்படி கூறுவார்கள். இன்று இரண்டும் இலகுவானாகத்தான் இருக்கின்றது. நெடுகளும் கஷ்டமானதை கொடுத்து கொஞ்சம் மேன் மினக்கெடுத்துவார் என்று தான் இப்படி தருகின்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம் சியாமடாக்கா.
2: வணக்கம், வணக்கம,
0: வணக்கம்.
2: நான் முல்லைத்தீவு என்று சொல்றேன். முல்லைத்தீவு.
0: முல்லைத்தீவு என்ற சுகமானதா இருக்கேன் என்ற கேள்வி என்ன? அப்படியா?
2: அப்படி கொண்டா எங்களுக்கு மோக்கையா இருக்கு.
0: நான் பாப்பம், இது சரியான விடியோ தெரியாத தேடி மெட்டாக்கள் என்ன சொல்லி என்ன பாப்பம். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் சகோதரி ஜெனி.
3: வணக்கம் அண்ணா, நானும் முல்லைத்தீவு என்று கூறி பார்க்கின்றேன்.
0: பாப்பம் சரியானபடி வந்து பாப்பமா?
3: நன்றி,
0: நன்றி. ஹலோ,
1: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சகோதரி ராணி.
1: ஆமாம், இது முல்லைத்தீவு என்று சொல்லிக்கொண்டு இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தவர் தான் பாரி. மற்றது நாலு பக்கமும் தீவு ஐலேண்ட் தானே சொல்றீங்க. நல்ல இது தேடாம கொஞ்சம் டக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கா? எல்லாருக்கும் ஒரே விதத்துல கிடைக்காதானே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.

0: அதே மாதிரி தான் பிள்ளைகள். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி
1: ஜெனிகன்டன்.
0: எனக்கு ரெண்டு மூன்று பேர்ட்ட பேர் படைத்த நேரக்கும் லண்டன்ல இருந்து வந்த அவன்டே உங்கண்டையும்
1: தெரியும். நீங்க அது உங்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் அது குழப்பமே. இது முல்லைத்தீவு சரியான பதில் என்று நான் ஆமோதிக்கிறேன்.
0: ஓகே, நான் அதை பிரேரிக்கிறேன். நன்றி, நன்றி. நல்லது நேயர்களே, பதில் முல்லைத்தீவு என்பது சரியான விடை. பதில் கூறிய அனைவருக்கும் திருமதி சியாமலா, ஜெனி, திருமதி ராணிசமுந்தர், திருமதி தேவிகன்றன் நால்வருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு தரப்போவது ஊர் அல்ல, சிகண்டிகம் என்று எண்ணத்தை கூறுவார்கள். சிகண்டிகம் என்று எண்ணத்தை கூறுவார்கள். இது ஒரு சிறிய விலங்கில்லை, பறவை இனத்தை சேர்ந்தால்தான். சிகண்டிகம் என்றால் என்ன?

0: வணக்கம் என்பினர்களே, நிலைய கலிக நேரம் 6:43 நடைபெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஊரை கண்டுபிடி கேட்டு முடித்து விடப்பட்டது. 2 கேள்விகள் கேட்டிருந்தேன். இப்போது ஒரு தரவை கண்டுபிடிக்க வேண்டும். சிகண்டிகம் என்றால் என்ன என்று கேட்டிருந்தேன். பாப்போம். வணக்கம் சகோதரி ஜெனி.
1: வணக்கம். நான் கோழி என்று கூறி பார்க்கிறேன்.
0: கோழியா? பாப்பம் சரியான விடையோண்டு.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: வணக்கம்
1: பிபி. வணக்கம் பிபி.
0: சொல்லுங்க ராணி.
1: நான் சிகண்டி எம் எடுத்துதான் சிகண்டி கம் என்று விடுத்தேன். அது வந்து கோழி.
0: கோழியா?
1: ம்,
0: பாப்பம் சரியான வடிவம்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஹலோ.
2: ஹலோ, இது கோழி.
0: கோழியா? பாப்பம் சரியான வடிவம் உண்டு. பாப்பமா? என்ன ஒரு ஆம்பளையாலையும் காண இல்லை, எல்லாம் சகோதரி மேலதான் வரையினா. வணக்கம் சியாமலா அக்கா. ஹலோ, வணக்கம். வணக்கம் சியாமலா.
3: வணக்கம். கேக்க இல்லையா?
0: இப்ப கேக்குது. ஓகே.
3: பதில் கோழி என்று சொல்றேன்.
0: பதில் கோழியா?
3: ஆமா.
0: அப்படி ஒரு கோழி இருக்கா? இனம்
3: அது தெரியாது.
0: பாப்பம் சரியான
3: பதில் கோழி.
0: கேள்விக்கு பதில் கோழி. சரி, பாப்பம் சரியான பதில்.
3: காலை கொஞ்சம் கழுவத்தான் வேணும்.
0: கட்டாயம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சியாவடா.

வணக்கம் அன்பு நேயர்களே, பதில் கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சகோதரி ஜெனிகண்டன், சகோதரி ராணி சம்பந்தர், சகோதரி தேவிகண்டன், சகோதரி சியாமலா அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். கோழி என்பது சரியான உடை.

வணக்கம் அன்பினர்களே, ஒரு சிறிய தகவல். தமிழ்நாட்டிலிருந்து எங்களது இலங்கைக்கு, முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு, நடிகை நளினி ராமராஜன், நடிகை சாதனா மற்றும் மூன்று சகோதரிமார் வந்திருக்கின்றார்கள். அதிலே எனது நண்பர் ஒருவருடைய வீட்டில் தான் தங்கியிருக்கின்றார்கள். அவர் இங்கே பிரான்சிலே லாக்ருனோ, அதாவது கரையகத்திலிருந்து ஒரு சொற்ப தூரத்தில் தான் அவர் இருக்கின்றார். அவர் கூறியிருந்தார், சில வேளைகளில் அவர்கள் சில நேரம் பிரான்ஸுக்கு, பாரிஸுக்கு வந்தாலும் வரக்கூடும், வந்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் என்று. அதே நேரத்தில் எனக்கு கூறியிருந்தார், இன்று அல்லது நாளை என்னுடன் தொலைபேசியில் அவர்கள் கதைப்பதற்கு தான் அனுமதி பெற்றிருப்பதற்காக. உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. நளினி வந்திருக்கிறபடியால் ஒரு பிரபல இசையமைப்பாளர் அவர் இயக்கிய ஒரு திரைப்படத்திலே நடிகை நளினி நடித்திருக்கின்றார். அதிலே அவர் நாட்டிய தாரையாக நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படத்திலே ஒரு பிரபல்யமான சங்கீத வித்துவான் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். அது என்ன திரைப்படம் என்று தெரிந்தால் தெரிந்தவர்கள் வந்து கூறுங்கள். இது ஒரு ராகத்தோடு கூடிய ஒரு திரைப்படம், ஒரு ராகத்தை தொடர்புபடுத்திய ஒரு திரைப்படம். அதில் நடித்த கதாநாயகன் யார், கதாநாயகி சொல்லிவிட்டேன் நளினி என்று, அவர் யார் என்று தெரிந்தால் கூறுங்கள். இந்த படம், அந்த திரைப்படத்தை இயக்கிய அந்த பிரபல்யமான இசை வித்துவான், அவர் இசையமைப்பாளரும் கூட. அந்த திரைப்படத்தில் அந்த இசையமைப்பாளர் ஒரு பாடலையும் பாடியிருக்கின்றார். அது என்ன பாடல், உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் கூறுங்கள், பார்ப்போம்.

நிலைய கலைய நேரம் 6:49 நிமிடங்கள். ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளின் பிறந்த நாள் என்று அவர்கள் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என அவர்களை வாழ்த்திக்கொண்டு இதனை வானொலி வளர்ச்சி கதை எடுத்து வந்த திருமதி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனை கண்டு பீடி நெஞ்சை கண்டு பீடி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் அந்த கேள்வியை தருகின்றேன். ஒரு ராகத்துடன் தொடர்புடைய ஒரு திரைப்படம், இந்த திரைப்படத்தின் கதாநாயகி நளினி அவர்கள். அதிலே கதாநாயகனாக நடித்தவர் ஒரு வித்துவான், அதாவது சங்கீத வித்துவான். இந்த படத்தை தயாரித்தவர் ஒரு பிரபல இசையமைப்பாளர். அது என்ன திரைப்படம், என்ன படம் என்று தெரிந்தால் கூறுங்கள்.

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നെ വാണി ചുമ്മാ എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കലാണ്.
0: ஐயோ
1: உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வர போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: ஹலோ, ஹலோ, வந்திருக்கும் அன்பான உறவை அன்புடன் வரவேற்கின்றேன். ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், வணக்கம் சியாமடா, சொல்லுங்க. தொடர்புடைய ஒரு இதுதான். நன்றி, வணக்கம்.
4: நளினி
5: நன்றி.

0: தாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. வணக்கம், வந்திருப்பவர். ஹலோ,
1: வணக்கம். பிபி, நான் ராணி சம்பந்தர்.
0: சொல்லுங்க ராணி.
1: உயிரிழத்துல ஆரம்பமாகுமா?
0: இல்லையாமா, தானா வரிசையிலே ஆரம்பமாகும். தானா வரிசையிலே ஆரம்பமாகும். ஒரு இல்லையம்மா, இல்ல, இது ஒரு தாகமுண்டு முடியும். அதற்கு முன்னாலே இரண்டு எழுத்து தானா வரிசையில ஆரம்பமாகும். தானாவில ஆரம்பிக்கும். தானா வரிசையில அது வேற எழுத்து தான் வரும். நேரடியா தானா இல்ல. தானா தாவண்ணா தீனா தீக்கன்னா அப்படி வரும். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சீமலா அக்கா, சொல்லுங்க.
2: வணக்கம், நான் தோடி ராகம் என்று சொல்றேன்.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நன்றி,
0: வணக்கம். வணக்கம் சோதரி ஜெனியாண்டன், சொல்லுங்க. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் இறுதி பகுதியாக நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஹலோ, வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் பிபி.
0: ஆமாம், சொல்லுங்க.
1: அது தோடி ராகமா?
0: தோடி ராகம் தானே. அப்ப அப்ப
1: சித்ரா பாடின பாடல் எல்லாம் இருக்கு
0: இதுல வந்து. சரி, நாங்கள் அப்ப ஷார்ட்டரை க்ளோஸ் பண்ணுவோம்.
1: நன்றி, நன்றி.
0: விடைகள் கூறியானவருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். தோடி ராகம் வந்து திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தயாரித்த திரைப்படம். இது நான் 1983 மதுரையிலே பார்த்தனான். சேஷகோபாலன் என்றொரு சங்கீத வித்துவான், அவர் தான் இதை கதாநாயகன். கதாநாயகியாக நடிகை நளினியும் நடித்திருந்தார்கள். இதை நான் 1993 இத்தாலியிலிருந்து தாயம் நோக்கி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் பிரயாணிக்கும் போது சுவிஸ் நாட்டிலே தனது இசைப்பயணத்தை முடித்துவிட்டு பாரதம் நோக்கி இந்தியா நோக்கி பறந்து கொண்டு வந்த திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை பறக்கும் விமானத்திலே 10 நிமிடங்கள் அவருடன் உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த உரையாடலில் அவரது தோடிராகத்தை நான் 1983 பார்த்ததாக கூறினேன். அதே நேரத்தில் திரு சேஷகோபாலின் சிஷ்யன் ஒருவர் எங்களது மதுரையில் எங்களது அறைக்கு வந்து சங்கீத பாடல்களை பாடிக்கதையும் கூறியிருந்தேன். அவர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சோதரன் விபி.

0: நல்லது நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுவது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலகலப்பாக சிறப்பித்திருந்த அன்பு நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரிகளான திருமதி வினோதா நவநேசன் மற்றும் திருமதி விதுஷா பிரகாஷ் இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, இன்றைய தமிழொலி அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வந்த அவர்களுடைய அன்பு அப்பா அம்மா சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் எனது எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு இணைந்து தொகுத்து வழங்கிய விபி அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறது கண்டுபிடி கண்டுபிடி.
1: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0774-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கேப்பாபுலமில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நாளை தினம் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பேதங்களை கடந்து ஆதரவு வழங்க வேண்டும் என முல்லைத்தீவு கலைத்துறை பற்றி பிரதேச சபையில் உறுப்பினர் யூட்சன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதாரம் மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றம் அடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் செல்லவுள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட் பிரதமர் கருணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமுலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகர் ரங்க திசா நாயக்கா தெரிவித்துள்ளார். மலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ மங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி கொக்குத்தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் விளக்கம் கோரியுள்ளார். பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நீரோஸ் மற்றும் ஏனியோருக்கு எதிராக மல்லாக நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. லிட்டோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்து ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாயினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பிரபல பாதாள உலக குற்றவாளிகளுக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர் ஸ்தானியர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். 6வது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாது என்றும் இதில் பொதுமக்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டித்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுங்கன்னாவா ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரங்கலவில காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிம் பொகுன பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற குடும்ப தகராறின் ஒன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குள்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாகாணத்துக்கான
குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026 ஆண்டுக்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய செய்திகளில் தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒரே நேரத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் ₹58 லட்சம் கைப்பற்றப்பட்டது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கிக்கொண்டன. இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. அதிமுகவால் பலன் அடைந்தவர்கள்தான் மாற்றுக் கட்சிக்கு செல்வதாகவும் அவர்களை எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என கட்சியின் முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பள்ளிகள் அனுமதிக்கு ₹100 கோடி மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாள் காவல்துறை காவலில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் இல்லாத அரசு மருத்துவமனைக்கு 87 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு ஜூலை 11 முதல் 11 வரை அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு ஐதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தினர். ஐநா பொது சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 10 காவலர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அந்த மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக செய்திகளில் அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 280ஆம் ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கியுள்ளது. ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் ஆயுதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ருமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பல்சிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து விபத்தில் 40 பேர் இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு கரியோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947க்கு பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆகதிக வெப்பமான மாதமாக வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்த எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்துள்ளது. வெனிசுவேலாவில் 8 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய முதல் 2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் ஒருவர் தமது கண் துடைப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது விபரீதத்தில் முடிந்தது. பார்வை இழக்கிருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வை பெற்றார். பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கும் அமெரிக்க காற்பந்து வீரர் டிரேவிஸ் கெல்சிக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றுள்ளது.
விளையாட்டுச் செய்திகளில் யாழ் மாவட்டத்தின் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 ஆண்டுக்கான யாழ் அரசு அதிபர் வெற்றிக்கிண இறுதிப் போட்டியில் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக விமர்சையாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பித்தன. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சப்னிம் இஸ்மாயில் வரலாறு படைத்துள்ளார். கால்பந்து தொடரில் 36 அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பிய அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோவேட் அணிக்கும் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாங்கி சூடியுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதன்முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது கட்டமான 16 அணிகளுக்கான சுற்று இன்று தொடங்குகின்றது. முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீடு கணுசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒனீரோ கிழங்கே பெறுமதியில் 383.47%, இந்திய பெறுமதியில் 109.21%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27%, இந்திய பெறுமதியில் 95.48%. ஒரு சுவிஸ் ரேங்க் இலங்கை பெறுமதியில் 417.51%, இந்திய பெறுமதியில் 118.91%. ஒரு அக்கினாட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60%, இந்திய பெறுமதியில் 127.48%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.4%, இந்திய பெறுமதியில் 67.23%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சபிளில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கால்லியே கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 7:15 to 8 வரை இடம்பெற இருக்கிறது திரைசெய்ப்பாடல்கள். அதனைத் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை பிலிப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்கும் பொப்பிசை பாடல்கள்.

0: மேகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவோண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: Viti Superstore, Gare Lagonnaise Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolevisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-384-1482. மூர்த்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நேரம் சரியாக 7:19 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 8 மணி வரை திரைசை பாடல்களை கேட்போம்.

0: heathen.
1: இன்னைக்கு மகானங்கா தலைட்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
3: பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: இதுதான்
2: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற,
3: அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே
2: அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது, இங்க போங்க போங்க.
6: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
7: 11 13 rue Caille, 75 000 10 Paris,
6: விடி சூப்பர் ஸ்டோர், கார்ல கோனே சாசலில்,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Vierge les Gonesses.
6: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
9: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

இன்றைய தொண்டுசை பாடல் நிகழ்ச்சி காட்டலையில் ஒலிபரப்பாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய ஆரம்ப பாடலை பாடியிருந்தார் பிதா நித்தி கனகரட்னம். டிஆர்டி தமிழில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அனுசரணை நிகழ்ச்சியாக காட்டலையில் மனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிசா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதி நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4 ஜூலை மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களை திருமதி விதிசா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோத நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோம். அன்பு அப்பா சிவசுந்தரலிங்கம், அன்பு அம்மா யோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வழி

0: சரி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல ஆண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த இரட்டை சகோதரிகள் விதிஷா பிரகாஷ் வினோதான நேசன் சகோதரிகள் இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என தமிழ் ஒலி அன்பு உறவுகளும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இனைய தமிழக வானொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் நமது அன்பு உறவுகள் சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலவை கலிகாலம் 8 மணி 8 நிமிடம், மிகராட்சத்தில் 7 மணி 8 நிமிடம், துளசி நேரத்தில் பப்பசை நிகழ்ச்சி ஒருபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வீடு ஒரு நேர் உறவுடன் வந்திருக்கின்றார், அவரையும் நாங்கள் அழைத்துக் கொள்ளப் போகின்றோம்.
1: நேசனுக்கும் எங்களுடைய நிறைந்த நல்வாழ்த்துகளை கூறிக்கொண்டு அதை பாதை கெட்டு வந்த திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா அவர்களுக்கு உங்களுடைய நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் போடும் பாடல்களை கேட்கின்றோம் கேட்போம்.
0: கேட்பதற்கு இணைந்த உங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தோம். உங்களுக்கும் நிறைய நன்றிகளை தெரிவித்து அடுத்து வரும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: கேட்டுக்கொண்டிருப்பது துணை நேசத்தில் பாய்லா டைம்.

0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
1: நிலைய கலைஞர் மட்டுமே 18 மணி ராஜ்யத்தில் 7 மணி 18 மணி இந்த பிரதமர் செய்திகள் காட்டலையில்.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பிரான்சில் 24 தமிழியின் ஒலி அலைகளில் துளசை நேரத்தில் பட்டசப்பான்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலைக நேரம் 8:20 கலாச்சத்தில் 7:20 பப்புசைப்பாடுகளில் தொடர்ந்து வருவது.
2: ஒச்சில்லா ஒல்லில்லா இது உள்ளு கட்டி

0: மக்களுக்கு ஒரு இந்த இரவு பிரதான செய்திகள் காற்றலையில் இணையும் வரை பயலட்டம் துளசை பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: அறுவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: ராஜ்யத்தில் 7:31 TRT தொழிலின் காட்டலையில் தொழில் செயலத்தில் பயிலாட்டம்

0: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலில் ஷோரி மஹால்.
1: நிலைய கலைஞர் 8:38 ஒலிபரப்பாகும். இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளும் அனுசரணை நிகழ்ச்சியாக காத்தலையில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிகளை அன்றைக்கு எடுத்து வருகின்றார்கள். பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சி அனுசரணையாக ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிஷா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை 4 ஜூலை மாதம் சனிக்கிழமை என்று தங்களது இல்லங்களில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இவர்களை டிஆர்டி தமிழி அன்பு உறவுகளும் இனிய பிறந்த நாள் வாழ்த்து கூறி வானொலியில் வாழ்த்துகிறார்கள். கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சினத்தில் பயிலாட்டை.

0: Oh, those Russians.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: நிலைய கலைஞர் 8:42 நிமிடம் இருக்கிற ராஜ்யத்தில் 7:42 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சிநேரத்தில் பாய்லா டைம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நிலைய கல்வி 8:48.

அடுத்து விடைபெற்றுச் செல்வது பயலா டைம். இன்றைய பயலா டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை என்னைய நெஞ்சங்களுக்கும் விசேடமாக இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிசா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நாமினேசன் இரட்டையர்களுக்கும் எனது

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம்
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGAM நூலகம் நூலகம்.
4: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
6: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
6: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
9: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
8: VT Superstore Gala Gonesse Sasselil
9: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
8: Mélodiguer Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பான்சலந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையில் போர் முடிவடைந்த காலகட்டத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது ஆதங்கங்களையும் கோரிக்கைகளையும் பதாகைகள் மூலம் வெளிப்படுத்தினார்கள். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி அமலநாயகி தலைமையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிங்கள அரசும் மற்றும் ராணுவத்துக்கு ஆதரவான எம்மை ஏமாற்றும் உள்ளக நீதி பொறிமுறை எமக்கு வேண்டாம், சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் என்று முதன்மை பதாகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. போர் முடிவில் ராணுவத்திடம் சரணடைந்த எங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆனது மற்றும் ராணுவத்தை நம்பி சரணடைந்த பிள்ளைகள் எவ்வாறு காணாமல் போனார்கள் போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட பதாகைகளை உறவினர்கள் கண்ணீருடன் ஏந்தியிருந்தார்கள். அரசாங்கத்தின் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒரு கண்துடைப்பு நாடகம் என்றும் தங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணையே தேவை என்றும் போராட்டக்காரர்கள் உறுதியாக தெரிவித்தார்கள். நீண்ட காலமாக தொடரும் தங்களது நீதிக்கான போராட்டத்துக்கு முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் இதில் தலையிட்டு தங்களுக்கு தகுந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் இதன் போது கோரிக்கை விடுத்தார்கள். சிங்கள அரசு மற்றும் ராணுவத்துக்கு ஆதரவான தங்களை ஏமாற்றுகின்ற எந்தொரு உள்ளக நீதி பொறிமுறையும் தங்களுக்கு தேவையில்லை என்று போராட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தார்கள். சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை முன்வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களுக்கு நம்பகமான நீதி கிடைக்க வேண்டுமாயின் தமது பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்து ஒரு சர்வதேச விசாரணை மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று இதன்போது வலியுறுத்தினார்கள். போராட்டத்தின் போது காணாமலாக்கப்பட்ட தங்களது பிள்ளைகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாள அட்டைகளை கையில் ஏந்தியவாறு தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் கண்ணீருடன் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாமன்னா ஸ்ரீநேசன், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டதோடு சர்வதேச விசாரணை வேண்டும், எங்கே எங்கே எங்கள் உறவுகள் எங்கே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மேன்முறையீட்டு நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதெல்லியை நீடிப்பதற்காக முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான பொதுமக்கள் கலந்துரையாடல் கொழும்பில் இன்று நடைபெற்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் பிரதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் கலந்து கொண்ட சுமந்திரன் அவர்கள் அரசியல் யாப்பு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்.
1: எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜாவீர, மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக செயற்படுவதாக முன்னிட்டும் அரசியல் குழுவின் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய, பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் திரு, ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய சட்ட சங்கத்தின் தலைவர் எப் டியோங் லியாங் உள்ளிட்டோர் இதன்போது கருத்துக்களை வெளியிட்டனர்.
2: The independence of judiciary and the public confidence தற்போது எங்களுக்கு இருக்கும் பிரச்சனை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65-67 அல்லது 70 இருக்க வேண்டுமா என்பது மாத்திரமல்ல, புத்திசாலித்தனமான மனிதர்களுக்கு அந்த வயதில்லைகள் தொடர்பில் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பதவிகளில் இருக்கும் பணியாற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் இவ்வாறு மாற்றப்பட வேண்டுமா என்பதே அதைவிட அடிப்படையான பிரச்சனையாகும். அதே போன்று அவ்வாறானதொரு மாற்றத்தின் ஊடாக நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கும் பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பதும் மிகப்பெரும் பிரச்சனையாகும்.
3: The government's reported legislative intention.
4: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லையை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வெளியாகும் அறிக்கைகளே தற்போது நிலவும் இந்த சர்ச்சைக்குரிய சூழ்நிலைக்கான முதன்மை காரணமாகும். முதலில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். பொதுநலவாய சட்டத்தரணிகளின் சங்கம் கொள்கை ரீதியாக நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கு எதிரானது அல்ல. உலகம் முழுவதும் நிகழும் மக்கள் தொகை மாற்றங்கள், பொது சுகாதாரத்துறையின் முன்னேற்றம் மற்றும் மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் நீதிபதிகளின் பதவி காலத்துக்கு மிகவும் பொருத்தமான வயதில்லை எது என்பது குறித்து நிறுவன மட்டத்தில் நியாயமான விவாதங்கள் எழுந்துள்ளன. 65 அல்லது 66 வயதை கடந்த சிரேஷ்ட நீதிபதிகள் தங்களின் அறிவுசார் பகுப்பாய்வு மற்றும் தொழில்முறை திறன்களின் உயர்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை உலகின் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன.
5: அரசியல் குறிக்கோளை அடைவதற்காக இதை செய்வது என்பது திட்ட தெளிவாக தெரிகிற காரணத்தினால்தான் இது மறுக்கப்பட வேண்டும், எதிர்க்கப்பட வேண்டும். 8 வெற்றிடங்கள் இருக்கிறதையும் கவனிக்காமல் ஜனாதிபதி தன்னுடைய முன்மொழிகளை அனுப்பாமல் இருக்கிறார்களா என்றால் அது நிச்சயமாக ஒரு அரசியல் பின்புலம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அது என்ன பின்புலமாகவும் இருக்கலாம். தாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குகிற பணியிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்ற முன்மொழிவை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் பிரேரிக்கிறேன். அதை செய்கிற போது வயதில்லை மாற்றப்பட வேண்டுமானால் அதையும் குறித்து பார்க்கலாம். ஆனால் அது தற்போது பதவியில் இருக்கிற நீதியரசர்களுக்கு அது செல்லுபடி அற்றதாக இருக்க வேண்டும். இனி வரப்போகிற காலத்திலே அந்த வயதில்லை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அது மாற்றப்படலாம்.
1: 2024 ஏற்பட்ட மாற்றம் ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றம் என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அங்கு மக்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தையே கோரினார்கள். அதன் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பது. நீதித்துறை அதிகாரிகளின் கௌரவ நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் அந்த செயல்முறைக்கென ஒரு வழிமுறை இருக்கின்றது. அரசாங்கம் இது தொடர்பில் நேர்மையான முறையில் செயற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். கலந்துரையாடலின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் கருத்து வெளியிட்டனர்.
2: ஜனாதிபதி இந்த ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதற்கு எடுக்கும் முயற்சியும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகளையும் உயர் நீதிமன்றத்தின் 4 நீதியரசர்களையும் நியமிக்காமல் தவிர்ப்பதும் இந்த நீதித்துறை கட்டமைப்புக்கு கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தனித்துவமான இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழி என்ற ரீதியில் நாமும் ஒரு மிகப்பெரும் சக்தியை கட்டியெழுப்புவோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இந்த சர்வாதிகார முறைமையை வலுப்படுத்த இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை முற்றாக நாம் தோற்கடிப்போம்.
4: மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பும் போது சட்டத்துறையில் அரசியல் தலையீடுகளை செய்து பதவிக்கால நீடிப்புகள் பதவி உயர்வுகள் வழங்கி இந்த நாட்டின் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள். நாட்டின் நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றோம். எம்மாளி என்ற அனைத்தையும் நாம் செய்வோம்.
2: நீதிபதிகளின் வயதில்லையை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த முயற்சி ஒரு நேர்மையான விடயமல்ல. இவர்கள் கையாளும் ஒரு தந்திரோபாயமாகவே இதனை காண்கின்றோம். சட்டத்தணிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த நடவடிக்கையை ஏற்பாடு செய்தும் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இதற்கு எதிரானவர்கள். இதனை நிறுத்துவதற்காக மால் எடுக்கக்கூடிய உச்சகட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம்.
4: ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதை பொறுத்தமட்டில் மனிதர்கள் இப்போது நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் என நான் நினைக்கின்றேன். இதனை செய்வதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். அது நீடிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் என எண்ணுகின்றேன். ஆனால் அதற்கான வழிமுறை என்ன என்பது இங்குள்ள பிரச்சனை. அதனால் தான் இதனை நாம் முறையான வழியில் எதிர்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் மேற்கொள்ள வேண்டும் என நான் நம்புகின்றேன். அரசியலமைப்பையோ புதிதாக மறுசீரமைப்பது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்பதே எனது கருத்து. ஏனெனில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது. அதற்குள் நீதித்துறையின் சுயாதீனம் என்பது மிகவும் முக்கியமான தருவிடயமாகும்.
1: இந்த விவாத அரங்குக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆஷு மாரசிங்க நீதிபதிகளின் வயது எல்லையை அதிகரிப்பதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கூறினார்.
2: வயதெல்லை அதிகரிப்பதில் எந்த தவறையும் நாம் காணவில்லை. இப்போது உலகின் பெரும்பாலான நாடுகளில் உயர்நீதிமன்ற நீதியரசுகளின் வயது பொதுவாக 70-75 ஆக உள்ளது. எனவே 20வது திருத்தத்தின் போது ஏற்பட்ட தவறை சரி செய்யும் வகையில் இந்த வயதெல்லையை கீழ் நீதிமன்றங்களில் இருந்தே அதிகரித்தால் அது தொழில் ரீதியாக முன்னேறி செல்லும் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு பெரிய நன்மையாக அமையும். அது நாட்டிற்கும் நல்லது என்றே நினைக்கின்றேன். அத்துடன் அன்று உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் கூறியிருந்ததை நான் பார்த்தேன். இலங்கையில் 1.1 மில்லியன் வழக்குகள் தேங்கி கிடப்பதாக கோதாகோட கூறியிருந்தார். அதாவது ஒரு வழக்கை விசாரித்து முடிக்க 10-12 ஆண்டுகள் வரை ஆகும் என அர்த்தப்படுகின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நோக்கி இவ்வாறான பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து முடிக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் பொறுப்புடன் செயற்படும் இந்த நீதிபதிகள் தொடர்ந்தும் பதவியில் இருக்கத்தான் வேண்டும் என நான் கருதுகின்றேன். அவர்களின் அனுபவத்தை கொண்டு இந்த வழக்கு விசாரணைகளை நிறைவு செய்ய அவர்களுக்கான வயதெல்லையை அதிகரித்து கால அவகாசம் வழங்க வேண்டும். இதுவே இடம்பெற வேண்டிய விடயமாகும்.
6: இந்த வயது மற்றும் சேவை கால நீடிப்பின் மூலம் அரசியல் தலையீடுகள் இடம்பெறுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இவ்வளவு காலமும் நீதிபதிகள் சுயாதீனமாக செயற்பட்டார்கள் என்றால் அவர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்?
2: நானும் அதனை ஒரு அர்த்தமற்ற விடயமாகவே பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்று தெரியவில்லை. சரியாக செயற்பட்டிருந்தால் நீதிமன்றம் எப்படியும் சுயாதீனமானது என்றே எமக்கு புரியும்.
1: கலந்துரையாடலின் இறுதியில் பொதுமக்கள் தரப்பில் வருகை தந்திருந்தவர்கள் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டனர்.
2: நாம் ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 75 ஆக உள்ளது. கனடாவில் 75, ஆஸ்திரேலியாவில் 70, நியூசிலாந்தில் 70, டென்மார்க்கில் 70, ஜப்பானில் 70, தென்கொரியாவில் 70. அப்படி என்றால் உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது இவ்வளவு அதிகமாக இருக்கும் போது எமது நாட்டில் மட்டும் இதனை செய்வதற்கு சட்டத்தண்ணிகள் சங்கம் ஏன் எதிர்க்கிறது என நான் கேட்கின்றேன். அடுத்தபடியும் சட்டத்தண்ணிகள் சங்கம் சிஸ்டம் சேஞ்ச் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. ஆனால் எங்களை மட்டும் வேண்டாம் என்பது போல பேசுகின்றது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள பெடரல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயதில்லையே கிடையாது. மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே 70 அல்லது 75 வயதில்லை உள்ளது. புகழ்பெற்ற நீதிபதி பிராங்க் சாஃப்லியோ தொடர்பில் நமக்கு தெரியும். அவர் தனது 88வது வயதில் இறக்கும் வரை 86 வயது வரை நீதிபதியாக தன் பணியை செய்தார். அவர்களால் முடியும் என்றால் ஏன் நமது நாட்டில் மாத்திரம் முடியாது? நான் இன்னொன்றையும் கேட்க விரும்புகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது 74வது வயதில் மீண்டும் பிரதமராக வர இயலுமாயின், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 73 வயதில் ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியுமாயின், கோட்டாபய ராஜபக்சேவுக்கு 70 வயதில் ஜனாதிபதியாக வர முடியுமாயின், ஏன் எமது நீதிபதிகளுக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது? இதற்கு பப்ளிக் போரம் என பெயரிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதல்ல, பொதுவான கலந்துரையாடலை உருவாக்குது என்பதே அதன் அர்த்தமாகும். ஆனால் இதற்குள் அவ்வாறு எதுவும் இல்லை. இது ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் போலவே தெரிகின்றது. எதிர்கட்சி தலைவர் முதற்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் இங்கு அதிதிகளாக அல்லது இந்த மேடையில் இருக்கின்றார்கள். இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கம் பதற்றமடைந்துள்ளது. எந்த ஓர் அடிப்படையுமின்றி அவர்கள் கொண்டுள்ள இந்த பதற்றம் குறித்து நமக்கு உண்மையில் சந்தேகம் உள்ளது. இது உண்மையிலேயே பொதுமக்களின் கலந்துரையாடலா அல்லது உண்மையிலேயே ஓர் அரசியல் கட்சியின் நடவடிக்கையா? இது ஒரு தொழிற்சங்கத்தின் நோக்கம் அல்ல, ஓர் அரசியல் கட்சியின் மறைமுக நிகழ்ச்சி நிரலா என்ற சந்தேகம் எழுகின்றது. பப்ளிக் போரம் என கூறினாலும் இங்கு பொதுமக்கள் யாரும் இல்லை.
7: 22,585 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது, முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள். ஆனால் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்வு 1710 குடும்பங்களுக்கு மாத்திரமே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது சதவீத அடிப்படையிலே வெறும் 4.7% மாத்திரமே தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்தகதிக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது. அதே போல பகுதி அளவு சேதமடைந்த விவரங்களை பார்க்கின்ற பொழுது 88,765 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் தீர்வு கிடைத்திருப்பது 36,985, 41% தீர்வு, 60% இன்னும் கிடப்பிலே இருக்கின்றார்கள், இன்னும் தீர்வு வழங்கப்படாமல். 22,000 உட்பட்டவர்கள் வாடகைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த வாடகை பணம் 8,000 பேருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலையீடு இந்த அரசாங்கத்தை கட்டி போட்டிருக்கின்றது. அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக கட்டுப்பட்டு இவர்கள் செலவழிக்காமல் பஞ்சம் பாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம்.
2: இந்த ஊடக சந்திப்பில் மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துபிந்த நாகமுவ உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரண்ண தெரிவிக்கிறார்.
8: மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசியுள்ளோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தற்போதும் தயாராக உள்ளது. ஆனால் தற்போது தேர்தல் முறைமை எதுவும் இல்லை. பழைய தேர்தல் முறைமை ரத்து செய்யப்பட்டு புதிய தேர்தல் முறைமை ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் புதிய முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முறைமை ஒன்றை பரிந்துரைப்பதற்காக தற்போது விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளோம். இதில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள் என அனைவரும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் தமது அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் எம்மால் விரைவில் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை பிற்போடுவதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை.
0: தொடர்ந்து ஹெய்டிக்கியை அனுப்பி வைப்பதற்கான தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கும் மதிப்பீட்டு செயல்முறை எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது, மீறல்கள் இடம்பெறாத வண்ணம் எத்தகைய முன்கூட்டிய பாதுகாப்பு செயல்முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று கேள்வி எழுப்பியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை, போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் எவரும் தகுதி மதிப்பீட்டு செயல்முறையில் பங்கேற்பதிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. சர்வதேச குண்டர் ஒழிப்பு படையின் ஊரங்கமாக இலங்கையின் போலீஸ் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பணியாளர்கள் ஹெய்டிக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதி ரென்சோ போமி கூறுகிறார். கடந்த காலங்களில் ஹெய்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இலங்கை பணியாளர்களால் சிறுவர்கள் பலர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் இன்னமும் தீர்வு காணப்படாத குற்றச்சாட்டுகள் இலங்கை ராணுவத்தின் மீது நீடிக்கின்றன. அவ்வாறு இருக்கையில் தற்போது மீண்டும் ஹெய்டிக்கு அனுப்பி வைப்பதற்கான தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கும் மதிப்பீட்டு செயல்முறை எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது, மீறல்கள் இடம்பெறாத வண்ணம் எத்தகைய முன்கூட்டிய பாதுகாப்பு செயல்முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன, இலங்கை உள்ளடங்கலாக ஹெய்டிக்கு அனுப்பப்படும் சகல படையினருக்கும் எதிராக எதிர்வரும் காலங்களில் புதிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அவற்றை கையாள்வதற்கு நிறுவப்பட்டுள்ள பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் என்ன என்பது பற்றி இலங்கை அதிகாரிகள், சர்வதேச குண்டர் ஒழிப்பு படைக்கு தலைமை தாங்குவோர், பாங்காண்மை நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை என்பன வெளிப்படை தன்மையுடன் இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும். அதேவேளை போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான மீறல்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் எவரும் தகுதி மதிப்பீட்டு செயல்முறையில் பங்கேற்பதிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். கெய்டியிலும் ஏனைய பகுதிகளிலும் அமைதிப்படையினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இன்னமும் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பது பெரிதும் கவலை அளிக்கிறது. மிக ஆழமாக வேரூன்றியிருக்கும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான விலையை நலிவுற்ற சூழலில் வாழும் மக்களே செலுத்த வேண்டியிருக்கிறது. இலங்கை போலீஸ் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த 1132 பணியாளர்களை கொண்ட ஒரு குழுவை உடனடியாக ஹெய்டிக்கு அனுப்பி வைப்பதற்கு இலங்கை தயாராகி வருகிறது. இதுவரையான காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற சர்வதேச படையொன்றுக்காக அனுப்பி வைக்கப்படும் மிகப்பெரும் எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவாக இது அமைகிறது. 2004-2007 கிடைப்பட்ட காலப்பகுதியில் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக அமைதிப்படையில் அங்கம் வைத்த 100 மேற்பட்டவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இருந்தாலும் தற்போது வரை வெளிப்படையாக உள்ள தகவல்களின் பிரகாரம் 2007 ஹெய்டியில் பதிவான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டர்கள் தொடர்பில் இலங்கையைச் சேர்ந்த எந்த ஒரு ராணுவ வீரரும் குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படவில்லை என்று தெரியவருகிறது. இலங்கை தொடர்பில் 2015 ஐக்கிய நாடுகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பிரகாரம் உள்நாட்டு ஆயுத மோதலின் போது பாதுகாப்பு படையினரால் ஆண் பெண் இருபாலருக்கும் எதிராக பாலியல் அத்துமுறைகள் நிகழ்த்தப்பட்டமைக்கான நம்பகரமான ஆதாரங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனாலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை மோதல்களின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு அவசியமான நடைமுறைகள் இலங்கையில் இல்லை என்பதையே காண்பிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வரி வசூலை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பொதுமக்களுக்கு பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாற்றமடைந்துள்ளதாக வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா தெரிவிக்கிறார். வரி செலுத்துவோர் அடையாள எண் முறைமை கட்டாயமாக்கப்பட்டு தொலைபேசி எண்களுடன் இணைக்கப்படுவதோடு கேவைசி நடைமுறைகளும் உள்ளீர்க்கப்படுவதால் தனிநபர்களின் நிதி நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்புக்குள் வருகின்றன. இது பொதுமக்களிடையே டிஜிட்டல் அழுத்தத்தை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் கூகுள், பேஸ்புக், யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்களுக்கான வரி விதிப்பால் பயனர்களின் செலவுகள் அதிகரிக்க உள்ளன. அத்துடன் வங்கி மற்றும் நிதி சேவைகள் மீது 20.5% வரி விதிக்கப்படுவதால் பரிவர்த்தனைகள் செலவு மிக்கதாக மாறுவதோடு வட் மற்றும் மூலதன ஆதாய வரி போன்றன நடுத்தர வர்க்கத்தினரையும் முதியவர்களையும் நேரடியாக பாதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதிய டிஜிட்டல் வரி முறைகளை கையாள்வதில் வங்கித்துறையினரின் போதிய பயிற்சியின்மை காரணமாக பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த வரி மாற்றங்கள் காரணமாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளின் விலைகளும் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் பிரதமர் ஹர்னி அமரசூரியாவை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். ஸ்ரீவோல்ட் இலங்கையின் சுவிட்சர்லாந்து தூதுவராக கடந்த 2024 தனது பதவிக்காலத்தை ஆரம்பித்திருந்தார். இலங்கையிலான தனது ராஜேந்திர பணிகளின் போது இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அவர் வழங்கிய பங்களிப்புக்காக பிரதமர் இந்த சந்திப்பின் போது தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஜபருங்கமுக பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது.
9: இலங்கை சவுதி அரேபிய அரசாங்கங்களின் கூட்டு நிதி பங்களிப்பின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவ பீடம் ரத்தினபுரி புதிய நகரை அண்மித்து அமைந்துள்ளது. 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த மருத்துவ பீட நிர்மாண பணிகளுக்காக இலங்கை அரசாங்கம் 1,096 மில்லியன் ரூபாயையும் சவுதி அரேபிய அரசாங்கம் 16,000 மில்லியன் ரூபாயையும் செலவிட்டுள்ளன. குறித்த பீடம் ஒரே நேரத்தில் 500 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கக்கூடிய ஒரு விடுதியையும் ஒரே நேரத்தில் 1,060 மாணவர்கள் அமரக்கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டுள்ளது. அத்துடன் 250 ஆசனங்களை கொண்ட 2 விரிவுரை அரங்குகளும் 200 பேர் அமரக்கூடிய ஒரு விரிவுரை அரங்கும் 160 பேர் அமரக்கூடிய 3 விரிவுரை மண்டபங்களும் இந்த மருத்துவ பீடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஊழியர் விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள் என்பனவற்றை கொண்டுள்ள இந்த வளாகத்தில் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையுடன் இணைந்து 9 மாடிகளை கொண்டு முழுமையான பேராசிரியர் அலகொன்றும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. நிகழ்வில் இலங்கைக்கான சவுதி அரேபியாவின் தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹதானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய தருணத்தில் எமது அரசாங்கம் நாட்டின் மருத்துவ கல்வியை மீளாய்வு செய்யும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. எமது கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன தலைமையிலான துணைக்குழு ஒன்றின் மூலம் எமது நாட்டின் மருத்துவ கல்வியை வலுப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இந்த நாட்டில் உயர்தர மருத்துவ கல்வி மற்றும் உயர்தர சுகாதார சேவை குறித்து பெருமைப்படக்கூடிய ஒரு பாரம்பரியம் எமக்கு உள்ளது. இது எம்மிடம் உள்ள ஒரு வலுவான அடித்தளமாகும். இதனை பாதுகாப்பதற்கும் மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாம் விரும்புகின்றோம். திறமைகள், அறிவு மற்றும் ஒரு உயர்தர தொழில்முறை நிபுணரிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் நெறிமுறைகள் மற்றும் நேர்மையுடன் கூடிய சரியான தொழில் வல்லுநர்களை உருவாக்குவதை உறுதி செய்வதற்காக மருத்துவ கல்வியை வலுப்படுத்துவது குறித்து நாம் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தியுள்ளமைக்கான காரணம் இதுவே ஆகும்.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச இன்று காலை கண்டி தலதா மாளிகைக்கு சென்றிருந்தார். பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களையும் தெரிவித்தார்.
9: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றிருந்தார்.
0: எப்பொழுது உங்களது குடும்பத்தவர்கள் இலக்கு வைத்து ஜோசிதாவை கைது செய்ய போவதாக கூறுகிறார்கள்? உங்களிடம் குற்றப்பிணைவு பிரிவில் வாக்குமூலத்தை பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன?
2: வேறு யாரும் இல்லையே, உண்மை பிடிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு என்ன இருக்கின்றது? மக்களிடம் எப்போதும் இருப்பதுவே காரணம்.
0: எதிர்காலத்தில் நீங்கள் மக்களுடன் இணைந்து செயற்படுவீர்களா?
2: நிச்சயமாக, அரசியலில் இருந்து நான் ஓய்வு பெறப் போவதில்லை.
0: நீங்கள் இந்த நாட்டுக்கு அதிக சேவை செய்ததாக உங்களுக்கு தோன்றுகிறதா?
2: இல்லை, இன்னும் போராது என்று எனக்கு தோன்றுகின்ற.
0: தொடர்ந்து, சஜித் பிரேமதாசாவாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தாலும் சரி, அல்லது மஹிந்த ராஜபக்சாவாக இருந்தாலும், அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே தான் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய இனவாத செயற்பாடுகள் தான் பிரதான கொள்கையாக இருந்து கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் சுகாதார அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளருமான கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றி தாங்கள் ஒரு இனவாதிகள் இல்லை என்பதை காட்டிக் கொண்டிருந்தவர்கள், விசேடமாக மைந்த ராஜபக்சா தான் ஒரு இனவாதி இல்லைத்தான், ஒரு சிறந்த தலைவன் என்று கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் அவர் ஒரு இனவாதியாக மாறியிருந்தார். அதன் பின்னர் இவர் ஒரு இனவாதிதான், ஒரு நல்ல தலைவர் என்று தமிழ் மக்களிடையே தமிழ் அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு மக்களிடையே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே, அதன் பின்னர் அவரும் ஒரு இனவாதி என்று வெளிக்கொணரப்பட்டதன் பின்னர் தமிழ் அரசியல்வாதிகள் அவரை கைவிட்டு சென்று பின்னர் சஜித் பிரேமதாசா அவர்களுடன் இணைந்து கொண்டிருந்தார்கள். சஜித் பிரேமதாசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்களோ மஹிந்த ராஜபக்சாவோ அவர்கள்தான் இனவாதி, தான் இனவாதி இல்லை என்பதை தெரிவித்து மக்களிடையே வாக்குகளை சேகரிக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தங்களது கனவுகளை பூர்த்தி செய்ததன் பின்னர் அவர்களும் ஒன்றிணைந்தவர்களாக அவர்கள் ஒரு இனவாதிகளாக மாறியிருந்தார்கள். உண்மையிலே கொழும்பில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கூட சஜித் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவர்களோடு சேர்ந்த கூட்டு எதிரணியினரென இனவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களுடைய போலியான முத்திரைகள் அந்த இடத்திலே கிழிக்கப்பட்டிருந்தன. அந்த புத்தக வெளியீட்டிலே சஜித் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. அது ஒரு AI தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் அந்த புகைப்படங்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்ததாக அவருடைய கட்சியினர் பொய்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சஜித் பிரேமதாசாவாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தாலும் சரி, அல்லது மஹிந்த

நாட்டிலே இனவாதத்தை மீண்டும் தலைதூக்க விடமாட்டோம். இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்போம். இனவாதத்தை இந்த நாட்டிலே மீண்டும் உருவாக்கி மீண்டும் அதற்கு ஊக்கம் அளிக்கின்ற அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இராதென்ற விடயத்தை அனைத்து பிரதேசங்களிலும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்து வருகின்றார். இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து அங்குள்ள குறைநிறைகளையும் கேட்டறிந்து கொண்டார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவின் அழைப்பின் பேரில் அங்கு சென்றிருந்த அவர் வைத்தியசாலை நிர்வாகத்தினருடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது வைத்தியசாலையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை, இடவசதியின்மை போன்ற பல விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதோடு கிழக்கு மாகாண சபையின் கீழ் ஆதார வைத்தியசாலையாக செயற்படும் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருமாறும் இதன்போது வைத்தியசாலை நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வி பிரேமானந்த், வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு தலைவர் உதயனன் மற்றும் வைத்திய அதிகாரிகள், தாதியர்கள், அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என்று பலரும் இதன்போது கலந்து சிறப்பித்திருந்தார்கள். முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்திருப்பதாகவும் அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாக அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த புதிய சட்டம் மூலமானது மேலும் புதிய அபாயங்களையும் கவலைகளையும் தோற்றுவிப்பதாக அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை இடைநிறுத்தவும் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கை தற்போது கொள்கை சீர்திருத்த மட்டத்திலிருந்து மாறி முழு அளவிலான அமுலாக்க நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதேச நாயக்கா தெரிவித்திருக்கிறார். தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச ஊழல் ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக 3ஆம் தேதி நேற்று 11வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் நேற்றும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று கொக்குத்தோடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் விளக்கம் கோரியுள்ளார். அத்துடன் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை எல்லைப்படுத்துவது தொடர்பான தற்போதைய நிலை குறித்தும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கம் கோரியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் உத்தியோர்வ கடிதம் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி வவுனியா மாவட்ட செயலகத்தில் விவசாயம் மற்றும் காணி அமைச்சரின் தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதன்போது கொக்குத்தோடுவாய் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத உப்பள நிர்மாணம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதோடு இந்த பிரச்சினைக்குரிய தீர்வை காணும் பொறுப்பு முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கடிதத்தில் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
இந்த விடயம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைக்காக கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருக்கு பாரப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை அது குறித்து எந்தவித அடுத்த கட்ட நிர்வாக நடவடிக்கைகளோ அல்லது முன்னேற்ற அறிக்கைகளோ சமர்ப்பிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஆவே பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் நில உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் நேரடி தலையீடு இன்றியமையாதது என்பதால் அந்த விடயம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட

0: செயற்பாடுகள் குறித்த விரிவான விளக்க அறிக்கை ஒன்றை விரைவாக வழங்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பரிகாமம் கிழக்கு பிரதேசபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேசபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேசபை உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சாரிஜன் உள்ளிட்ட ஐவர் பலாலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்குடன் தையிட்டி விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த வழக்குகளுக்கு சமூகமளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நேற்று உடனடியாகவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சட்டத்தரணி கஜேந்திரன் ஊடாக மனுத்தாக்கல் செய்திருந்தார்கள். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சமூகமளிக்க தவறியமைக்காக விதிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீள பெற்றிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த வணிக நடத்தியை ஊக்குவிப்பதையும் பெரு நிறுவன கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் மனித உரிமை கோட்பாடுகளை உள்வாங்குவதையும் நோக்கமாக கொண்டு முதற்தடவையாக வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியானது ஆணைக்குழுவின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான துணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டது என்றும் இதற்கான ஆரம்ப கோவை அதன் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு பிரிவினரால் தயாரிக்கப்பட்டது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான வழிகாட்டல் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டல்கள் வணிகங்கள் மனித உரிமைகளுக்கு மதிப்பதற்கும் வணிக நடவடிக்கைகள் ஏற்படும் மோசமான தாக்கங்களை தடுப்பதற்கும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்குமான ஒரு நடைமுறை சட்டத்தை வழங்குகின்றது. இதற்கான தொழில்நுட்ப உதவியானது சர்வதேச அமைதி மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான மெக்ஸ் பிளாங் அறக்கட்டளை மற்றும் வளமான எதிர்காலத்துக்கான லியம் ஆகியவற்றால் நடைமுறைப்படுத்தப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடனான நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கை மற்றும் மாலத்தீவில் வணிகம் மற்றும் மனித உரிமைகளை அங்கீகரிப்பதை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறை உள்ளிட்ட பங்குதாரர்களுடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்படுவதற்கு முன்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வணிகம் மற்றும் மனித உரிமைகள் துணைக்குழு மற்றும் பொருளாதார சமூகம் மற்றும் கலாச்சார உரிமைகள் துணைக்குழு ஆகியவற்றினால் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த அறிமுக நிகழ்வில் உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நீதியரசர் தெகிதனிய இந்த வழிகாட்டல்கள் முதலீட்டையோ அல்லது பொருளாதார வளர்ச்சியோ தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல, மாறாக வலுவான சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் ஆளுமை தர நிலைகளுக்கு மதிப்பளிக்கும் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய பொறுப்புமிக்க மற்றும் நிலையான வணிக சூழலை கட்டியெழுப்புவதற்காகவே உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் அறிவித்தது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் சோற்று பொதி, கொத்து ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
1: நேற்று நள்ளிரவு முதல் லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயுவின் விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 4465 ரூபாவாகும். 5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 118 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1792 ரூபாவாகும். 2.3 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 55 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 835 ரூபாவாகும். இதேவேளை 12.5 கிலோகிராம் லாப் எரிவாயு சிலிண்டரின் விலை 1280 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 4965 ரூபாவாகும். 5 கிலோகிராம் லாப் எரிவாயு சிலிண்டரின் விலை 512 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1988 ரூபாவாக காணப்படுகின்றது. எரிவாயு விலை குறைப்பை கருத்தில் கொண்டு உணவகங்களின் உணவுப் பொருட்களின் விலைகளும் இன்று நள்ளிரவு முதல் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிளேண்டி பராட்டா முட்டை ரொட்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவாலும் ஃப்ரைட் ரைஸ் கொத்து சோற்றுப்பாசல் ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள சலுகையின் பயனை நுகர்வோருக்கும் மக்களுக்கும் வழங்குமாறு அனைத்து உணவகங்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் நாம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம். இந்த உணவுப் பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையொன்றை முறையான அளவுகோள்களை ஆராய்ந்து அறிமுகப்படுத்துங்கள். சில கடை உரிமையாளர்கள் கள்ளச்சந்தை வியாபாரத்தை நடத்தி வருகின்றனர். மக்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு சலுகையும் மக்களுக்கு வழங்காமல் அவர்கள் தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ளும் ஒரு வழிமுறையை கையாண்டு வருகின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கை சுங்க திணைக்களம் நடப்பாண்டின் இருவரியான காலப்பகுதியில் மாத்திரம் 1373.7 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது.
2: வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கான வருமான இலக்கு 1060.5 பில்லியன் ரூபாவாகும். அதற்கமைய வருமான இலக்கை விட 313 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சகேவா தெரிவித்தார். இந்த வருடத்துக்கான வருமான இலக்கான 2206.9 பில்லியன் ரூபாவை விட அதிக வருமானத்தை ஈட்ட இயலும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை சுங்கத்தினால் கடந்த வருடத்தில் 2550 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு உதவ 12 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவிடம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்முறை குற்றவாளி ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் கையூட்டலாக பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகன் சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோன தொகுதி அமைப்பாளர் சரிச வசந்தகுமார மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வர்ஷ கென்னதிகே அருண ஸ்ரீ சதுரங்க ஆகிய மூவரும் துபாய்க்கு சென்று இந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சந்தனவர்கள் இந்த கையூட்டல் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக துபாய் சென்றிருந்த காலப்பகுதியில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவும் துபாயில் தங்கியிருந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி இந்த கையூட்டல் சம்பவத்துடன் விஜயதாச ராஜபக்சாவுக்கு ஏதேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான உதவி சட்டப்படைப்பாளர் அனுச சம்பந்த பெருமை தெரிவித்திருக்கிறார். குடிவரவு குடியெழுவு திணைக்கள தரவுகளின்படி விஜயதாச ராஜபக்ச 21/3/2023 முதல் 28/3/2023 வரை துபாயில் தங்கியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் லசந்த மஞ்சுள சில்வா எனப்படும் நபருக்கு மீள வழங்கப்பட்டுள்ள 200,000 ரூபாய் பணம் நுகைகுட நாவல வீதியில் உள்ள விஜயபாப மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வைத்தே வழங்கப்பட்டுள்ளது. அந்த வீடு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொந்தமானது என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலே விடுவிக்குமாறு கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்த்தன் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான இவான் பெர்னாண்டோ மற்றும் நிரோஷா பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிரதிவாதிகளின் இந்த கோரிக்கைகளை வழக்கு விசாரணையின் இறுதியில் பரிசீலிக்க முடியும் என்று தெரிவித்து நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி முன்னர் வழங்கியிருந்த உத்தரவை சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடாத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகளின் போது வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை தவிர்ந்த ஏனி அமர்வு நாட்களில் முற்பகல் 10 மணி முதல் 11:30 வரை வாய்மூல விடைக்கான வினாக்கள் மற்றும் நிலையியல் கட்டளை வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு புதன்கிழமை அன்று பிரதமரிடமிருந்தான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் கட்டளை சட்டம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான விதிகள் வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. கொடுத்தனவுகள் மற்றும் தீர்வு முறைகள் சட்டம் மோட்டார் வாகன ஒழுங்கு விதிகள் மீதான வாதங்களை தொடர்ந்து மாலை வேளையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் சவால்கள் குறித்த எதிர்க்கட்சியின் ஒத்திவைப்பு வேளை விவாதம் இடம்பெறுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுத்தல் தொடர்பான மூன்று முக்கிய சட்டமூலங்களின் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதமும் நடத்தப்பட இருக்கிறது. எரிபொருள் நிலையங்களுக்கான உரிமம், பாரம்பரிய தளங்களின் பாதுகாப்பு, பாடசாலைகளில் ஆரோக்கியமற்ற உணவு விற்பனைக்கு தடை மற்றும் யாழ்ப்பாண அபிவிருத்தி உள்ளிட்ட தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரேரணைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த உயர்ஸ்தானிகர் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருநாட்டு மக்களிடையான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடியிருக்கிறார். இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த தொடர்புகளை தொடர்ந்து பேணி வளர்ப்பதில் இலங்கை கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதி உயர் ஆணையர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆறாவது பாகிஸ்தான் இலங்கை ஆயுதப்படைகள் பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த கலந்துரையாடலுக்கு இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பந்துயகுந்த மற்றும் பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி ஆகியோர் இணைத்தலைமை தாங்கினார்கள். இரு நாடுகளின் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளும் ஆயுதப்படைகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களின் பிரதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். கொழும்பு ரிட்வே சிம்மாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரீரா இதனை தெரிவித்திருக்கிறார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு மூளை பாதிப்பு, தசை மற்றும் எலும்புகளில் கடுமையான வலி, அத்துடன் இதய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுவாக டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு 7 முதல் 8 நாட்களில் சிறுவர்கள் குணமடைய வேண்டும் என்றாலும் அதன் பிறகும் பசியின்மை, சோர்வு மற்றும் தொடர்ச்சியான காய்ச்சல் இருந்தால் அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனடியாக பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டெங்கு நுளம்புகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வீட்டின் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் சிறுவர்களுக்கு முழுக்கை சட்டை மற்றும் நீள காச்சட்டைகளை அணிவிக்குமாறும் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரீரா வலியுறுத்துகிறார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தினால் மாத்திரம் சாதிக்க முடியாதென்றும் இதில் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பிருப்பதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜாபதியின் செயலாளர் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டின் தற்போதைய டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் முன்னேற்றம் குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பதற்கு பாரம்பரிய முறைகளிலிருந்து விடுபட்டு நவீன மற்றும் புதிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று ஜாபதியின் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை பொது சுகாதார பரிசோதனைகளின் பங்களிப்பை அதிகரிப்பது, வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்திருப்பது மற்றும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அபாய வலயங்களை மீட்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. வேகமாக பரவும் டெங்கு அச்சுறுத்தலை தடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றிருக்கிறது. மேல் மாகாணத்தில் 22 டெங்கு அதி அபாய வலயங்கள் உள்ளடக்கிய வகையில் நாளை முதல் விசேட டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஒன்றை அமல்படுத்த அதன்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
1: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தற்போது நாடளாவிய ரீதியில் 58,810 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் படிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. அதில் பெரும்பாலானோர் பெண்கள் ஆவர். டெங்கு நுளம்பு கடிக்கும் நேரம் மாற்றமடைந்துள்ளதா? இந்த நுளம்பு கடிக்கும் நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு முன்பு காலை மற்றும் மாலை வேளைகளில் டெங்கு நுளம்பு கடிப்பதாக கூறினோம். ஆனால் இப்போது பெரும்பாலும் அதிகாலை முதல் நண்பகல் வரை அல்லது காலை 11 மணி முதல் இது நிகழ்கின்றது. நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. சுமார் 1,100 நோயாளர்கள் நேற்று மாத்திரம் பதிவாகியுள்ளனர். எனவே வரை இதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உண்மையில் இந்த நோயாளர்கள் சுமார் 2 வாரங்களின் முன்னரே நுழம்பு கடைக்கு உள்ளானவர்கள். ஏனெனில் இந்த நுழம்பின் ஆயுட்காலம் 1 மாத காலமாகும். இந்த காலத்தில் இந்த குடம்பிகள் நுழம்புகளாக மாறினால் இன்னும் 1 மாதத்திற்குள் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க முழு பொறுப்பும் பொதுமக்களிடமே உள்ளது. டெங்கு நுழம்பு ஒழிப்புக்கு அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகள் எவை? வேகமாக பெருகி வரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் மேல் மாகாணத்தின் 23 டெங்கு அதி அபாய வலயங்களை உள்ளடக்கியதாக நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையொன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை, முப்படை, இலங்கை போலீசார், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உள்ளிட்ட பல அரசு சமூக பிரதிநிதிகள் கூட்டு பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. டெங்கு அதி அபாய வலயங்கள் அதிகரித்துள்ளனவா? ஆம். டெங்கு அதி அபாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 142 அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 12,017 நோயாளர்கள் இவ்வாறு பதிவாகியுள்ளனர். இது மொத்த டெங்கு நோயாளர்களில் 20.43% அதிகரிப்பு என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாளை முதல் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்படும் அதி அபாய பகுதிகள் எவை? கொழும்பு மாவட்டத்தின் மகரகம, கடுவல, ஹோமாகம, கொத்தட்டுவ, பத்திரமுள்ள, பிலியந்தல, கொழும்பு மாநகர சபை. கம்பஹா மாவட்டத்தில் பியகம, களனி, சீதுவை, ஜாயல, மகர, வத்தளை, நீர்கொழும்பு, மினுவாங்குடை ஆகிய பகுதிகளும். களுத்துறை மாவட்டத்தில் பானந்துறை, பண்டாரகம, ஹொரண, இங்கிரிய, களுத்துற ஆகிய பகுதிகளும் அடங்குகின்றன. குறித்த பகுதிகளை உள்ளடக்கியதாக 23 அதி அபாய வலயங்களில் நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை இதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். மக்களே, அவர்களின் இடங்களை சுத்தம் செய்வது இதற்கான தீர்வாகும். காய்ச்சலுள்ள நோயாளர்கள் முறையாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாம் அறிவுறுத்தியுள்ளோம். இவ்வாறு இந்த நிலைமையை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இந்த சவால் ஏற்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பில் ராணுவத்தினரின் பங்களிப்பு. இதேவேளை முப்படைகளும் தற்போது நாடளாவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கமைய பாதுகாப்பு செயலாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. சுகாதாரத்துறையினர், உள்ளூராட்சி மன்றங்கள், சமூக அமைப்புகளின் ஒருங்கிணைப்புடன் இலங்கை ராணுவம், கடற்படை, விமானப்படை உறுப்பினர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுத்தப்படுத்தல் திட்டங்களை நடத்துதல், நுழம்புகள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அழித்தல், அடைப்பட்டுள்ள வடிகால் அமைப்புகளை தூய்மைப்படுத்தல், அதி அபாய வலயங்களில் உள்ள பொதுமக்களுக்கு கள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துதல் என்பவும் இதன் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன.
0: தொடர்ந்து டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்த கடுகன்னாவ ரம்புக்கனை இடையிலான கண்டி கொழும்பு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடருந்து பாதை சேதமடைந்து போக்குவரத்து தடைப்பட்டதால் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் அடங்கிய 2 தொடருந்து பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து அகற்றப்பட்டு கண்டியிலிருந்து பிரதேனியா தொடருந்து நிலையத்துக்கு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த தொடருந்து பெட்டிகளை நகர்த்துவதற்காக இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட கனரக போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். 2 பெட்டிகளும் பிரதேனியாவுக்கு வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அதே கனரக வாகனத்தை பயன்படுத்தி தொடர்வண்டியையும் பிரதேனியா தொடருந்து நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. டிட்வா புயலினால் இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வரும் கொத்மலை மக்கள் தமக்கான வீடுகளை விரைவாக அமைத்து தருமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த வருட இறுதிக்குள் வீடுகள் அனைத்தும் நிர்மாணிக்கப்பட்டு உரியவர்களிடம் கையளிக்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.
2: கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தவளந்தென்னு வேவட்டன் தோட்ட மக்கள் டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதனால் அங்கு வசித்து 25 குடும்பங்களைச் சேர்ந்து 108 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு வேவட்டன் பகுதியில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக 7 மாதங்களாக பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கூடாரங்களில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிய வண்ணம் இவர்கள் தங்கியுள்ளனர்.
3: இப்போ வந்து மழை காலனால இதுல இந்த கூடாரங்கள்ல தங்க முடியல. ஏன்னா கீழே அடியால தண்ணி வருது. இன்னொன்னு வந்து எல்லா டென்ட்டுகளும் ஒழுக தொடங்கிருச்சு. இப்ப மேற்கொண்டு எங்களுக்கு இன்னும் இதே இதுல இருக்க முடியாது.
4: எங்களுக்கான தீர்வு இன்னமும் கிடைக்காம இருக்குது. எங்க வீட்டுக்கு திட்டங்களுக்கு
5: சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க தவிக்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு வீடு வேணுமாக்க கட்டி கொடுக்கத்தான் தன்னோட கட்டி கொடுக்கும்.
6: எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல, இந்த அரசாங்கம் இந்த உதவி செய்யணும்.
2: இதேவேளை டிட்வாவினால் பாதிக்கப்பட்டு கூடாரங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த வருட இறுதிக்குள் வீடுகளை நிர்மாணித்து கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார்.
7: அதாவது மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்படாமல் அந்த மக்களுக்கு பாதுகாப்பான வீடை கட்டி கொடுப்பது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த இடத்தை சரியான முறையில் ஆய்வு செய்து அந்த இடத்தை ஒதுக்குவதற்கு சில காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட நிச்சயமாக அந்த மக்களுக்கு இனி கட்டப்படுகின்ற வீடுகள் பாதுகாப்பான ஒரு சிறந்த வீடாக அமையும் என்பது எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக பல இடங்களிலே, அதாவது அநேகமான இடங்களில் காணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அநேகமான வீடுகள் இந்த வருட இறுதிக்குள்ள மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும்.
0: தொடர்ந்து அரளங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிம்புகுன பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். பிம்புகுன அரளங்கவில பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்திருக்கிறார். நேற்றிரவு தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் பின்னர் கொடூர தாக்குதலாக மாறியிருக்கிறது. இதன்போது படுகாயமடைந்த பெண் ஆபத்தான நிலையில் அரளங்கவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தண்ணீர் ஊற்று பொது சுகாதார பரிசோதகர் கஜலவனால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரித்த நீதிமன்றம் அந்த உணவகத்துக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததோடு உணவகத்தை சீல் செய்வதற்கும் அனுமதியை வழங்கியிருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளுக்கு இன்று மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின்லயத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தில நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மாகாணத்துக்கான ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் ஊடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாகாண கல்வியமைச்சின் வேலைத்திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்து உரையாற்றினார். 80 ஆண்டுகளுக்கு மேலான கல்வி சேவையை வழங்கி வரும் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி வடமாகாணத்தின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு நாட்டை நிலையான முறையில் கட்டியெழுப்புவதற்கான மிகப்பெரிய முதலீடு மனிதவள மேம்பாடாகும். அந்த மனிதவளத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் கல்வியே. அதனால்தான் எமது அரசாங்கம் கல்வித்துறைக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் போதைப்பொருள் வியாபாரிகள் மாணவர்களை இலக்காக கொண்டு சமூகத்தை சீரழிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அதனால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்வி பயணத்தில் நிலவும் சவால்கள் மற்றும் அழுத்தங்களை கருத்தில் கொண்டு கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வி முறைமையை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எழுத்தாளர் சர்மிளா கனகசுந்தரத்தின் 1983 ஜூலை இனக்கலவரத்தை மையப்படுத்தி அவரால் எழுதப்பட்ட ஆவண நூல் வெளியீடு கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
2: இழப்பு மீண்டெழுதல் மறுவாழ்வின் ஆழமான தனிப்பட்ட பதிவாக இலங்கையில் பிறந்த ஷர்மிளா கனகசுந்தரம் எழுதிய போர்ட்ரேட் ஆஃப் அ கொலம்பு தமிழ் ஃபேமிலி நூல் திகழ்கின்றது. கருப்பு ஜூலை என நினைவு கூறப்படும் 1983 ஜூலை வன்முறை நிகழ்வுகளின் 43வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எழுத்தாளரின் குடும்பக்கதையின் மூலம் இலங்கையில் இடம்பெற்ற துயர சம்பவத்தை இந்த நூல் பதிவு செய்துள்ளது. வெளியீட்டு நிகழ்வை தொடர்ந்து எழுத்தாளர் நூலின் பிரதிகளில் கையொப்பமிட்டு அங்கு குழுமையிருந்த விருந்தினர்களுக்கு வழங்கினார். இலங்கையைச் சேர்ந்த ஷர்மலா கனகசுந்தரம் தற்போது சிங்கப்பூரை தளமாக கொண்டு வாழும் நூலாசிரியர் ஆவார். இளமை கல்வியை இலங்கையில் கற்று ஆசிரியராக பயிற்சி பெற்று லாஸ் ஏஞ்சலீஸில் சிறிது காலம் பணிபுரிந்து பின்னர் தனது உயர் தொழில் தகமைகளை அவர் வளர்த்துக் கொண்டார்.
3: 1983 இடம்பெற்றது மிகவும் துயரமானது. அவை அரசாங்கத்தினால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவை என நினைக்கும் போது மிகவும் கனக்கின்றது. இவ்வாறான குரூரமான சம்பவங்கள் இனியும் நிகழக்கூடாது எனவும், இதன் மூலம் இலங்கையில் உள்ள சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் அனைத்து மக்களும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ முடியும் என நம்புகின்றேன். நான் இந்த நூலை எழுந்த போது 1983 நடந்தது கொடூரமானது மட்டுமன்றி மிகவும் காட்டுமிராண்டித்தனமானது எனவும் உணர்ந்தேன். மனிதர்கள் உண்மையிலேயே இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா?
8: And can human beings really behave like this?
0: Yani Settiyar Theruvil 22 karat thangam 11 353300 rubavagavum 1 gram in vilai 44163 rubavagavum vitpanai seiyappattathu. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலக அகதிகள் தினத்தையொட்டி சென்னையில் இன்று ஒற்றுமை நடைப்பயணம் நடைபெற்றது.
10: ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் ஒற்றுமை நடைப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சொந்த நாட்டை இழந்த மக்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான சமமான உரிமைகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல், எத்ராஜ் கல்லூரி தலைவர் மைக் முரளிதரன், நியூசைட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன், தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை துணைத் தலைவர் சிவசங்கர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 90,000 இலங்கை அகதிகள் உள்ள நிலையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
11: பொதுமக்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்கான ஒரு ஒரு தினத்தை வந்து நம்ம அனுசரிச்சோம் அப்படின்னா இது வந்து இந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தர் மனதிலையும் போகும். அதன் மூலமா இவர்களுக்கான ஒரு சுயசார்பை உருவாக்குறதா, அவங்க யாருடைய வாழ்க்கையும் நம்பாம அவங்களுடைய சொந்த கால நிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம்.
10: இந்த நிலையில் தாய்நாட்டை விட தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வதாக இலங்கை தமிழர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
12: எந்த நாடுன்றதுனால போகணுன்ற இது இருக்கு, ஆனா வந்து இன்னும் அதுக்கான சூழல் இன்னும் அமையல, போறதுக்கான சூழல் இன்னும் அமையல. ஆனா போகணும்னு ஆசை இருக்கு, போகணும். ஏன்னா அம்மா அப்பெல்லாம் அங்கதான் பிறந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, அவங்களுக்கும் அங்க போகணும்னு ஆசை இருக்கும். எனக்கு பர்சனலா எனக்கு நான் கவர்மெண்ட் கிட்ட வந்து நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன், எனக்கு எல்லா ஸ்காலர்ஷிப்ல இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சேன், பிரசிடென்சி காலேஜ், அங்கேயுமே எனக்கு எல்லா ஃபெசிலிட்டி ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் திரும்பி எம்பிஏ போட்டிருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய பண்ணுது.
13: நாடு விட்டு நீங்க நாடு போயிட்டீங்க, அப்ப படிப்பு தான் எங்களோட ஊர்ல மெயினே, படிப்பு தான் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் நீ கொடுத்துடணும் போலவே செய்யல. அந்த இதை வச்சு சரி எங்கட லைஃப் போயிட்டு பிள்ளைகளோட லைஃப் எப்படி செய்யக்கூடாது, என்ன கடன் பட்டாலும் பிள்ளைகளை. அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, முகாமில் நிறைய பிள்ளை எங்கட முகாமிலேயே இப்படி ஒரு 60 கட்ட வாரி இருக்கிறாங்க.
10: நகர் 3rd அவென்யூவில் தொடங்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தில் தன்னார்வலர்கள், தொழில்துறையினர், கல்லூரி மாணவர்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
0: தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என்று 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரே நேரத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியுள்ளன.
14: சென்னையில் தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அண்ணாநகர், ராயபுரம் உள்ளிட்ட மாநகராட்சியின் 6 மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டது. அதேபோல கோவையில் மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் ADSP ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமைகளில் லஞ்சம் கைமாறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் அங்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் DSP சாந்தி தலைமையில் 10 மேற்பட்டோர் அடங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். ஒரே நாளில் நடத்திய 41 சோதனைகளில் மொத்தம் 37,27,110 ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாகவும், 26,70,990 ரூபாய் கூகுள் பே பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் 7,50,000 ரூபாய் ரொக்கமும், காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் 8,06,000 ரூபாய் கூகுள் பே மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இன்றும் நாளையும் தகுதி தேர்வு நடைபெறுகிறது.
15: தமிழ்நாட்டில் 2011 ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் சிறப்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தாழ் 1 மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தாழ் 2 தேர்வு என இரு பிரிவுகளாக தேர்வு நடத்தப்படும். இதில் தேர்வு தாள் 1 இன்றும் தாள் 2 நாளையும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இத்தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விதித்துள்ளது. தேர்வு எழுத வருபவர்கள் காலை 8:30 முதல் 9:30 மணிக்குள் தேர்வு எழுதும் மையத்திற்குள் இருக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு காலை 10 தொடங்கி மதியம் 1 வரை நடைபெறும் என்பதால் ஹால் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு கூடுதலாக 1 நேரம் அளிக்கப்படும் என்றும், OMR விடைத்தாளில் கருப்பு நிற பந்து முனை பேனா மூலம் மட்டுமே விடைகளை எழுத வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு அறைக்குள் செல்போன், மைக்ரோபோன், கால்குலேட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் பெல்ட், ஷூ, டிஜிட்டல் வாட்ச், ஹை ஹீல்ஸ் உள்ளிட்டவைகளை அணிந்து வரக்கூடாது என்றும், தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேர்வு எழுதவும் தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் மற்றொரு நாட்டை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்று சீனா நேற்று தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி இடையே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு திருப்பு முனையான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக சீனாவின் கருத்து அமைந்திருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியில் தேர்தல் ஜனநாயகம் பேர் ஆபத்தை சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்பேற்பை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படை தன்மையற்ற செயல்பாடுகள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சிகள் எழுதியுள்ளன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பலன் அடைந்தவர்கள்தான் மாற்றுக் கட்சிக்கு செல்வதாகவும், அவர்களையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று பொதுச்செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.
14: சட்டப்பேரவையில் தாவேக்கா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த மயிலம் தொகுதி அதிமுக MLAவும் முன்னாள் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் எடப்பாடி திரு பழனிசாமியை சந்திக்காததுடன் தமது ஆதரவாளர்களுடன் நேற்று திண்டிவனம் இல்லத்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது தாவேக்காவில் இணைய அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திரு சி வி சண்முகம் தான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்று தமக்கே தெரியவில்லை என்று கூறினார்.
16: நான் எப்பயும் ஒரு வாரம் கழிச்சு வரேன், எல்லாரும் வராங்க பாக்கறேன் பேசுறேன், இல்ல நான் ஆலோசனை கூட்டம்.
17: உங்களுடைய முடிவு என்ன?
16: அது என்ன முடிவு? அதெல்லாம் வேற என்ன கேட்க போறீங்க?
17: எடப்பாடி பழனிசாமி
16: இது கேட்டுங்க, அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு கேக்குறீங்களா? அதானே அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல, நான் இருக்கிறனா இல்லையான நீங்க அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்க.
14: இதற்கிடையே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, அதிமுகவால் பலனடைந்தவர்கள் தான் மாற்றுக் கட்சிக்கு செல்கிறார்கள் என்றும் அவர்களை எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி என நினைத்து தாவைக்காவை கணிக்க தவறிவிட்டதால் அவர்கள் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். சினிமா மோகத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் தங்களது பெற்றோரை வற்புறுத்தி வாக்களிக்க வைத்துள்ளதாகவும், அதிமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். மாவட்டந்தோறும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை சீர்படுத்த உள்ளதாகவும், விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமனம் நடைபெறும் என்பதால் யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சுமார் 200 பேர் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து தாவைக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்.
18: அம்மாவோட ஆத்மனால துரோகிகள் பூரா அகன்றுட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க. இது எல்லாமே உண்மை தொண்டர்கள். விராலிமலையில இருந்து வந்திருக்காங்க. விராலிமலையில அவர் வந்து 100% விராலிமலையில இந்த இடம் ரெட்டை ஜெயிக்கும்.
14: எதிர்வரும் விராலிமலை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 100% வெற்றி பெறும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக செயலாளர் திரு பழனிவேல் நம்பிக்கை தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கட்சியில் பொறுப்பு வழங்குவதில் குளறுபடிகள் உள்ளதாக கூறி ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள்.
14: தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பின்னர் அக்கட்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து வருகின்றனர். இதனால் ஏற்கனவே அக்கட்சியில் உள்ளவர்களுக்கும் புதிதாக தாவேக்காவில் இணைந்தவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகியுள்ளது. இதில் குறிப்பாக ஆவடி தாவேக்கா எம்எல்ஏ திரு ரமேஷ்குமாருக்கும் மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டனுக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவேற்காடு பகுதி நகர செயலாளர் பதவி கொடுப்பதில் சர்ச்சை எழுந்துள்ளது. இதனால் 50 மேற்பட்ட தாவேக்கா பெண் நிர்வாகிகள் ஆவடி சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தாவேக்காவில் உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர்கள், புதிதாக வந்தவர்களுக்கு பொறுப்பு வழங்கினால் தங்கள் பகுதியில் நுழைய விடமாட்டோம் என்றும் எச்சரித்துள்ளனர்.
0: தொடர்ந்து அரசுக்கு எதிராக போராடியதால் ஒருவரை குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பிக்க முடியாது, குடிமக்கள் அரசின் அடிமைகள் அல்ல என்று குறிப்பிட்ட மும்பை உயர்நீதிமன்றம் உள்ளூர் அரசியல் தலைவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓராண்டு கால வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் என்று அந்த கட்சியின் தலைவர் மூனக்கானா ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டசபை உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேரும்படி போலீசார் தன்னை மிரட்டியதாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
15: திருச்செந்தூரை அடுத்த ஆத்தூர் பகுதியில் கடந்த மாதம் 20 நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் திரு விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக தாவேக்கா நகர செயலாளர் திரு செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த உடனேயே ஆய்வு பணியில் இருந்த அவரை காவல்துறையினர் அவரை அவசர அவசரமாக கைது செய்தனர். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன் பரிசோதனைக்காக அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணையுமாறு போலீசார் வற்புறுத்தியதாகவும் அதனை மறுத்ததால் தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
19: என்ன வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து மேலிருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சாரு சொல்லி என்ன கட்டாயம் கொடுத்தாங்க. நான் முடியாது. நாங்க வந்து எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரியன் தாவதி மு க ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதைதான் செய்வோம்.
15: தாவேக்கா அரசின் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் விஜயை மட்டுமல்ல யாரையும் எதிர்கொள்வோம் எனவும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்தார். கள்ள லாட்டரி கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு திராணி இல்லை என அவர் குற்றம் சாட்டினார். 3 மணி நேர மருத்துவ பரிசோதனைக்கு பின் திருச்செந்தூரில் உள்ள நீதிபதி குடியிருப்பில் மேஜிஸ்ட்ரேட் திரு சிதம்பரம் முன்னிலையில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வாதிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் காவல்துறையினர் கைது செய்திருப்பதே தவறான முன் உதாரணம் என்றும் மக்கள் பிரதிநிதியான அவர் ஓடிப்போய்விட மாட்டார் என்றும் கூறினார். தேவையில்லாமல் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அவரை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே இருந்தால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்றும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். அதனை நிராகரித்த நீதிபதி திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இரண்டு நபர்கள் தலா 10,000 ரூபாய் பிணை வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஆத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி 10 நாட்களுக்கு அவர் கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நீதி வென்றுள்ளதாகவும் இந்த ஆட்சி 6 மாதங்கள் நீடிக்காது என்றும் கூறினார்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி பார்க்கும் கனவு தமிழக வெற்றி கழகத்துக்கு பலிக்காது என்று அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார்.
20: எனக்கு ஒரு சந்தோஷம் என்னால் எங்களுடைய தலைவர் மரியாதை குரியன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள். லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு இன்றைக்கு லண்டனுக்கு செல்கின்றார்கள். அவரை சந்தித்து வழி அனுப்ப முடியவில்லை என்ற ஒரே ஏக்கம் தான் எனக்கு இருக்கின்றது. அது தலைமையில் கேட்டு எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய எல்லாரும் ஆய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதலோடு நடவடிக்கை எடுக்க
21: முடியும்.
20: இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலாவது வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு காவல்துறையை வைத்து விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள். கத்தி என்பது இரு பக்கம் உள்ள கூர்மையானது, அது எந்த பக்கமும் அந்த கத்தி வெட்டும் என்பதை அவர்கள் காலத்தால் அறிவார்கள். அவர் அன்றைக்கு பாரதிய ஜனதாவை கண்டு அஞ்சுகின்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொன்றாக மிரட்டி விடலாம் அழித்து விடலாம் என்று கனவு காணுகின்றார். அந்த கனவு பலிக்காது.
0: தொடர்ந்து பள்ளிகள் அனுமதிக்கு 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் பள்ளி சங்க தலைவர் பி டி அரசகுமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு அதன் தாய் நிறுவனமான மெட்ராவுக்கு அழைப்பாணை அனுப்பும்படி அதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். பிரபல ஆங்கில தொலைக்காட்சியான BBC இது தொடர்பாக ஆய்வு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவால் பரிந்துரைக்கப்பட்ட அல்கோரிதம் சிறார்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்தும் வீடியோக்கள் பகிரப்படுவதை ஊக்கப்படுத்துவதை வெளிக்கொண்டுள்ளது. அதேபோல் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இத்தகைய விளம்பர வீடியோக்கள் பகிரப்பட்டிருப்பதையும் அது வெளியிட்டுள்ளது.
22: என் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இந்த காணொலி தோன்றியதிலிருந்து இது தொடங்கியது. ஒரு பிரபலமான இந்திய இன்ஃபுளுசரின் பதிவு. அவரது ஸ்டைல் கவர்ச்சியாகவும் சில சமயங்களில் தூண்டுதல் அளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனால் ஆபாசமாக இல்லை. இந்த காணொலியை பார்த்ததுமே இன்ஸ்டாகிராமின் அல்காரிதம் எனக்கு மற்ற காணொலிகளை காட்டத் தொடங்கியது. ஒவ்வொரு முறை திரையை கீழே நகர்த்திய போதும் மேலும் மேலும் ஆபாசமான காணொலிகள் தோன்றின. ஒரு புதிய போனையும் ஒரு மாற்று கணக்கையும் பயன்படுத்தி அந்த அல்காரிதம் காட்டிய தடத்தை பின்தொடர்ந்தேன். இன்ஸ்டாகிராமின் வழிகாட்டுதல்களை மீறியது எனக்கு ஆபாசமான வயது வந்தோருக்கான உள்ளடக்கத்துடன் கூடிய விளம்பரங்களை காட்டத் தொடங்கியது. ஆனால் அது இன்னும் ஒருபடி மேலே சென்று குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகத்தை ஊக்குவிக்கும் தொடர்ச்சியான விளம்பரங்கள், இந்த சட்டவிரோத உள்ளடக்கத்தை மற்ற தளங்களில் பார்க்கவும் வாங்கவும் பயனர்களுக்கு அழைப்பு விடுத்தன. ஒரு விளம்பரத்தில் 7 அல்லது 8 வயது சிறுமி அழுது கொண்டிருப்பதுடன் அவள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாள் என்பதை குறிக்கும் வாசகமும் இருந்தது. இது குறித்து இன்ஸ்டாகிராமில் புகார் அளித்தேன். அந்த விளம்பரம் தங்கள் வழிகாட்டுதல்களை மீறவில்லை என்றும் அது அகற்றப்படவில்லை என்றும் அவர்கள் பதிலளித்தனர். ஹைதராபாத்தில் ஆன்லைன் குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகத்தை விசாரிக்கும் ஒரு சிறப்பு காவல் குழுவை நான் சந்தித்தேன். கடந்த ஆண்டில் அவர்கள் 100 கணக்கான கைதுகளை செய்துள்ளனர். அவற்றில் பல சமூக ஊடக நிறுவனங்களே சுட்டிக்காட்டிய உள்ளடக்கத்தின் விளைவாக நிகழ்ந்தவை.
23: தற்போது எமக்கு கிடைக்கும் தகவல்களின் பெரும்பகுதி இன்ஸ்டாகிராம் அல்லது பேஸ்புக்கில் இருந்து
24: வருகின்றன.
22: குழந்தை பாலியல் சுரண்டல் தொடர்பான விளம்பரங்கள் குறித்தும் உங்களுக்கு புகார்கள் வந்துள்ளனவா?
23: இதுவரை அத்தகைய ஒன்று எங்களுக்கு வந்ததாக நான் நினைக்கவில்லை.
22: குழந்தை பாலியல் சுரண்டல் தொடர்பான உள்ளடக்கங்களை அகற்றுவதற்கும் புகார் அளிப்பதற்கும் மெட்ரா நிறுவனத்திடம் பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் இத்தகைய சட்டவிரோத உள்ளடக்கம் பயனர் பதிவுகளாக மட்டுமல்லாமல் கட்டண விளம்பரங்களாகவும் தப்பித்து வரக்கூடும் என்று தோன்றுகிறது. மெட்ரா நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரியான பிரையன் போலன் தற்போது விமர்சகராகியுள்ளார்.
1: ஒரு விளம்பரம் இந்த அமைப்பில் பதிவேற்றப்படும் போது அது தானியங்கி மதிப்பாய்வு முறைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு சில விளம்பரங்கள் மனிதர்களின் மதிப்பாய்வுக்கு அனுப்பப்படலாம். அவை ஆய்வுக்கு பின் மனிதர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்.
22: அல்காரிதத்தின் கண்காணிப்பு தீவிரம் குறித்து எடுக்கப்படும் முடிவுகள் எந்த அளவிற்கு உயர்மட்டம் வரை செல்கின்றன?
1: அந்த முடிவுகளுக்கு யார் பொறுப்பு என்பதை துல்லியமாக கூறுவது கடினம். இருப்பினும் இன்ஸ்டாகிராமின் ஆடம் மொசோரி அல்லது மெட்டாவின் மார்க் சக்கர்பர்க் போன்ற உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரியாமல் பெரிய முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை.
22: தங்களது விளம்பர மதிப்பாய்வு செயல்முறையில் அனைத்து கொள்கை மீறல்களையும் கண்டறிய முடியாமல் போகலாம் என்பதை மெட்டா ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் குழந்தைகள் மீதான சுரண்டல் விளம்பரங்களை வேண்டுமென்றே பயனர்களுக்கு காட்டியதாக வந்த குற்றச்சாட்டை அந்நிறுவனம் மறுத்துள்ளது. மும்பை தொழில்நுட்ப வாரத்தில் அந்த நிறுவனத்தின் புத்தாக்கங்கள் பாராட்டப்படுகின்றன. இந்தியாவில் மெட்டா நிறுவனத்தின் தலைவராக அருண் ஸ்ரீனிவாஸ் உள்ளார். நாங்கள் புலனாய்வு செய்தவை குறித்து அவரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பவும் பதில்களை பெறவும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டேன். ஸ்ரீனிவாஸ் அவர்களே, நான் பிபிசி செய்தியாளர். இன்ஸ்டாகிராம் தளத்தில் ஆபாசமான மற்றும் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் வகையிலான காணொலிகள் விளம்பரங்களாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இது குறித்து எங்களிடம் நேர்காணல் அளிக்க நீங்கள் சம்மதிப்பீர்களா? இது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. நாங்கள் கண்டறிந்த தகவல்களை மெட்ரா நிறுவனத்திடம் தெரிவித்தோம். தங்கள் தளங்களில் குழந்தைகள் மீதான சுரண்டல்களை எதிர்த்து போராடுவதாகவும் இதுபோன்ற உள்ளடக்கங்களை வழங்கும் மூன்றாம் தரப்பு இணையதளங்களுக்கான இணைப்புகளை தடுப்பதாகவும் தங்கள் கொள்கைகளை மீறுவதாக கண்டறியப்பட்ட விளம்பரங்களையும் கணக்குகளையும் அகற்றுவதாகவும் மேலும் இதுபோன்ற உள்ளடக்கங்கள் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளிப்பதாகவும் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர். பிபிசியால் சுட்டிக்காட்டப்பட்ட உள்ளடக்கங்களை அகற்றியதாகவும் பயனர் பாதுகாப்பை காட்டிலும் வருவாய்க்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறப்படுவதை மறுப்பதாகவும் அவர்கள் கூறினர்.
4: பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மத்திய பிரதேசத்தில் இல்லாத அரசு மருத்துவமனைக்கு 87 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
5: இந்தூரின் முக்கிய பொது மருத்துவமனைகளான MY மருத்துவமனை, MTH மருத்துவமனை, PC சேத்தி மருத்துவமனை மற்றும் மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றின் மீதான நோயாளிகளின் சுமையை குறைப்பதற்காகவும் கடந்த 10 ஆண்டுகளில் வேகமாக விரிவடைந்துள்ள கஜ்ரானா, முசாகேடி, தேஜாஜி நகர், பிச்சோலி ஹப்சி மற்றும் பிற குடியிருப்பு பகுதி மக்களுக்கு இரண்டாம் நிலை மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்வதற்காகவும் 100 படுக்கைகள் கொண்ட கஜ்ரானா மருத்துவமனை உருவாக்க 2020 June 23 மத்திய பிரதேச அரசு ஒப்புதல் அளித்தது. 6 ஆண்டுகள் கடந்தும் காகித அளவில் மட்டுமே உள்ள இந்த மருத்துவமனைக்கு இன்னும் நிலமோ கட்டிடமோ இல்லை என்றாலும் சிறப்பு மருத்துவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து ஆளுநர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் நியமனம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் நியமிக்கப்பட்ட ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் உட்பட 87 பணியாளர்கள் இதுவரையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மக்களோ ஏற்கனவே அதிக பணிச்சுமையுடன் இயங்கும் பிற அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்க வேண்டி உள்ளது. சுகாதாரத்துறைக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னும் தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பதை இந்தூர் மாவட்ட தலைமை மருத்துவ மற்றும் சுகாதார அதிகாரி டாக்டர் மாதவ் ஹசானி உறுதிப்படுத்தினார்.
4: 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை கஷ்ரானாவில் அமைக்க மத்திய பிரதேச அரசு ஒப்புதல் அளித்தது. ஆனால் நிலத்தை கையகப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது.
5: நாலு
4: ஆண்டுகளுக்கு மேலாகியும் நிலம் ஒப்படைக்கப்படவில்லை.
5: பணியிட மாற்ற உத்தரவுகள், அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள், பணியாளர் பட்டியல் என நிர்வாக ரீதியாக கஜ்ரானா மருத்துவமனை செயல்பட்டாலும் மருத்துவமனையோ அதற்கான கட்டிடங்களோ இதுவரையில் எதுவும் இல்லை. இது கிணத்தை காணவில்லை என்ற திரைப்பட காட்சியைப் போல்தான் உள்ளது.
4: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு July 6 முதல் 11 வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடி ரூபாயில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் ஆகாஷ் தரங்கு உள்ளிட்ட உபகரணங்கள், ஆயுதங்களை வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயோத்தல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்று நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 12.5% வரி விதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பரிந்துரைக்கு எதிராக வரும் July 8 நடைபெறவுள்ள பொது விசாரணையில் தமது தரப்பு வாதங்களை மத்திய வர்த்தக அமைச்சகம் முன்வைக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்தை வேரறுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய நடவடிக்கை தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இதில் ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஸ் பர்வதன் பேசுகையில், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பல ஆண்டுகளாக இந்தியா பாதிக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாதத்தால் உயிரிழப்பு, குடும்ப இழப்பு உள்ளிட்ட விலைகளை இந்திய மக்கள் கொடுத்து வருகிறார்கள். இந்த அனுபவமே பயங்கரவாதம் தொடர்பான இந்தியாவின் அணுகுமுறையை உருவாக்கியுள்ளது. பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது பாரபட்சமின்றி கண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாட்டை உலக நாடுகள் நிராகரிக்க வேண்டும். பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோர், பயங்கரவாதத்தை ஒருங்கிணைப்போர், நிதியளிப்போரை அவர்களின் செயலுக்கு பொறுப்புடையதாக்கி நீதியின் முன் நிறுத்த வேண்டிய கடமை உள்ளது. இதில் ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டும். பயங்கரவாதிகள் எப்போதும் பயங்கரவாதிகள் தான். பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயலாமல் அந்த கொலைக்கார சித்தாந்தத்தை வேறறுக்க நமது நாடுகள் தோளோடு தோள் கொடுத்து செயல்பட வேண்டும். தவறான காரணங்கள் அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை வீணாகிவிடக்கூடாது. பயங்கரவாதம் பரவுவதற்கான சூழலை கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டியது அவசியம். அதை நியாயப்படுத்த தெரிவிக்கப்படும் காரணத்தை பார்த்து குழப்பமடையக்கூடாது. மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டும். அதேபோல் உயிர் வாழ்வதற்கான உரிமையை மனிதனின் முதல் மனித உரிமை என்றும், அந்த மனித உரிமை மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதலே பயங்கரவாதம் என்று நாம் பிரகடனம் செய்ய வேண்டும். பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிப்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இதற்கு உலக நாடுகள் தங்களுக்கு கிடைக்கும் நிதி தொடர்பான புலனாய்வு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனித இனத்துக்கு பயங்கரவாதத்தால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதையும், உலக நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுத்தால்தான் அதை தோற்கடிக்க முடியும் என்பதையும் உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் 10 காவலர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க அந்த மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
15: பிரதேசத்தில் கடந்த 2022 பசுமாட்டை கடத்திச் சென்றதாக கூறி நசீர் அகமது என்பவரை பசு காவலர்கள் அடித்து உதைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நர்மதாபுரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தவசும் கான் நசீர் கானை தாக்கிய 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடந்த மாதம் 22 தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து நீதிபதி திருமதி தவசும் கானுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதுடன் அவரது மத அடையாளத்தை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் அவதூறுகளும் பரப்பப்பட்டன. இதையடுத்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு விவேக் அகர்வால், திரு அவினேந்திர குமார் சிங் ஆகியோர் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் திருமதி தபசும் கானுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் நீதிபதிகளின் சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என தெரிவித்தனர். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை மேல்முறையீடுகள் அல்லது மறுசீராய்வு மனுக்கள் மூலமே எதிர்கொள்ள வேண்டும் எனவும், ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குவதன் மூலமாகவே ஒரு சமூகத்தின் பிரதிநிதி ஆகிவிட மாட்டார் எனவும் கூறினர். திருமதி தபசும் கானுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நர்மதாபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மத்திய பிரதேச டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர்.
4: தொடர்ந்து மின்சார ரிக்ஷாக்களை இயங்க விடாமல் முடக்குவதாக கூறப்பட்ட 3 சீன செயலிகளை செயலி பதிவிறக்க தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரிலிருந்து நீக்கும்படி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
2: டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இ ரிக்ஷாக்கள் எனப்படும் பேட்டரியால் இயங்கும் ரிக்ஷாக்கள் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன. பயணிகள் வாகனமாக மட்டுமின்றி சரக்கு வாகனமாகவும் அதை பலர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சீனாவில் வடிவமைக்கப்பட்ட பேட் BMS என்ற செயலி இந்த இ ரிக்ஷாக்களுக்கு புதிய தலைவலியாக உருவெடுத்தது. லித்தியம் பேட்டரியின் பவர் குறித்த கணக்கீட்டை அறிய உருவாக்கப்பட்ட இந்த செயலியின் ரீசார்ஜ் பட்டனை தெரியாமல் சிலர் அழுத்திய போது அருகே ஓடிக்கொண்டிருந்த ரிக்ஷாக்கள் சட்டென நின்று போயின. இதுகுறித்த தகவல் வேகமாக பரவியதைத் தொடர்ந்து இளைஞர்கள் சிலர் பேட் BMS செயலியை டவுன்லோட் செய்து போகும் வழிகளில் புளூடூத் மூலம் ஏதாவது ஒரு இ ரிக்ஷாவை நிறுத்தி ரீல்ஸ் போட தொடங்கினர். வேடிக்கையாக தொடங்கிய இது விபரீதமாகி இ ரிக்ஷா ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமே பாதிப்புக்குள்ளானது. வாடகைக்கு எடுத்து ஈரிக்ஷா ஓட்டி பிழைத்து வரும் பல ஏழை ஓட்டுநர்கள் அன்றாட உணவுக்கு கூட பணம் கிடைக்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகள் வலைதளங்களில் வைரலாகின. ஈரிக்ஷாக்களை நிறுத்தி சில ரீல்ஸ் போட்டு ரசிக்க மற்ற சிலரோ தங்கள் வருமானத்திற்கு இந்த விளையாட்டை பயன்படுத்த தொடங்கினர். அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் ஈரிக்ஷாவின் பின்னால் சென்று மொபைல் ஆப் மூலம் நிறுத்துவதும் சிறிது நேரம் கழித்து வந்து உதவி செய்வது போல் பணம் பறிப்பதுமாக வேட்டையை ஆரம்பித்தனர். இதனால் விஸ்வரூபம் எடுத்த இந்த விவகாரம் தொடர்பாக புகார்கள் குவிய தொடங்கியதால் டெல்லி மத்திய பிரதேச அரசுகள் விசாரணை நடத்த உத்தரவிட்டன. இந்நிலையில் டெல்லியில் வெள்ளிக்கிழமை நடந்த சைபர் பாதுகாப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் திரு கிருஷ்ணன், பேட் பிஎம்எஸ் செயலி மட்டுமின்றி பேட்டரிகளை கட்டுப்படுத்தும் லாசிஜி மற்றும் எபிக்லி அயான் ஆகிய செயலிகளையும் உடனே ஆப் ஸ்டோரில் இருந்து அகற்ற ஆப்பிள் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். இனி ஆப் ஸ்டோரில் செயலிகளின் பாதுகாப்பு தன்மை பற்றி அறிந்த பிறகே பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட விலை மலிவான பேட்டரிகளில் பாஸ்வேர்டு உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் பெரிய அளவில் இல்லாததே இதுபோன்ற பிரச்சனைகள் உருவாக காரணம் என்று சைபர் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
4: தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் புதிதாக யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு அழைப்பாணை அனுப்பியதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளை வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்ரா நிறுவன குழு நேற்று சந்தித்து உரையாடியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் காரணமாக புதுக்கோட்டையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை நேற்று தொடங்கியுள்ளது.

0: 40 உண்டியல்களில் மாதந்தோறும் 9 கோடி ரூபாய் வரை பக்தர்கள் காணிக்கை செலுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் விலை உயர்ந்த பொருட்களையும் பக்தர்கள் தானமாக வழங்குகின்றனர். இத்தகைய காணிக்கைகளை எண்ணும் பணியினை ராமர் கோவில் அறக்கட்டளை பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைத்துள்ளது. இந்நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காணிக்கைகள் நகைகள் நூதன முறையில் திருடப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் இதுவரை 8 பேரை கைது செய்து 77 லட்சம் ரூபாயை மட்டும் மீட்டுள்ளனர். காணிக்கை திருட்டில் உயர்மட்ட அளவில் பலருக்கு தொடர்பு இருப்பதால் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பக்ஸ்கர் மக்களவை தொகுதி ராஷ்டிரிய ஜனதாதள எம்பியான சுதாகர் சிங் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். அதில் ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் நிதி நிர்வாகம் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நீதித்துறை அதிகாரிகள் நிதி மேலாளர்கள் ஆகியோர் அடங்கிய கண்காணிப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் முறைகேடுகளுக்கான தடயங்கள் அழிக்கப்படும் என்பதால் ராமர் கோவில் அறக்கட்டளையின் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு வந்த நன்கொடைகள் குறித்து முழுமையாக தணிக்கை செய்ய வேண்டும் எனவும் விசாரணை முடியும் வரை புதிய முதலீடுகள் பெரிய செலவுகள் செய்வதற்கு அறக்கட்டளைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடுகள் குறித்து ஏற்கனவே 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள நிலையில் சுதாகர் சிங்கின் வழக்குடன் சேர்த்து விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 66,304 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள். 31,811 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் 4,51,00,000 ரூபாவை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள். பக்தர்களுக்கு 400,500 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1,93,000 பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளி விலையிலும் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
2: யுக்ரைனின் சுமி பகுதியில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தை உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எல்லை நகரமான பெல்கரோட் மீது யுக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அங்கிருந்த தொழில்துறை வளாகத்தில் தீப்பிடித்துள்ளதுடன் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. சூடானின் வடக்கு கோர்டோஃபன் மாகாணத்தில் பேரழிவு ஏற்பட்டு வருவதாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார். முறையான விசாரணையில்லா மரண தண்டனைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு சூடானின் விரைவு ஆதரவு படைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை குழுவின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய வோல்கர்டர்க், எல்போபைட் நகரின் மீது விரைவில் துணை ராணுவ படைகள் உடனடி தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று எச்சரித்தார். பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் பயணிகள் பேருந்து ஒன்று ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்துள்ளனர். கியட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து ஷெரானி மாவட்டத்தில் விபத்துக்கு உள்ளானதில் 8 பேர் காயமடைந்தனர். அங்கு மீட்புப் பணிகள் தொடர்கின்றன. பிரான்சின் மத்திய தரைக்கடலின் கடற்கரை பகுதிகளில் வலுவான காற்றினால் ஏற்பட்டுள்ள தீவிர காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சுமார் 2,000 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். சமீபத்திய ஐரோப்பிய வெப்ப அலைக்கு பிறகு புதன்கிழமை மட்டும் 1,200 ஹெக்டேருக்கும் அதிக நிலப்பரப்பு தீயில் எரிந்துள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் தெரிவித்தார்.
1: அமெரிக்கா தனது சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாட தொடங்கிவிட்டது. அமெரிக்கா முழுவதும் அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள், கண்காட்சிகள் மற்றும் தேசப்பற்று

0: நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெற்கு டகோட்டாவில் உள்ள மவுண்ட் ரஸ்மோர் நினைவிடத்தில் உரையாற்றி அமெரிக்காவின் வரலாறு, சுதந்திரம் மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தினார். பின்னர் அங்கு பிரமாண்டமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேவேளை வாஷிங்டனில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டிரம்ப் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த ஆண்டின் சுதந்திர தின வானவேடிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் என்று ஏற்பாட்டாளர்கள் முதலிலே தெரிவித்திருந்தார்கள். சுமார் 40 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த நிகழ்ச்சியில் 8.5 லட்சத்துக்கு அதிகமான பட்டாசு வெடிப்புகள் இடம்பெற இருக்கிறது. இதற்காக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆனாலும் அமெரிக்காவின் பல மாநிலங்களில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக சில அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வெளிப்புற விழாக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் 250 ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு அரசியல் கருத்து வேறுபாடுகளும் வெளிப்பட்டுள்ளன. டிரம்ப் ஆதரவு நிகழ்வுகளுக்கு இணையாக சில சமூக அமைப்புகள் ஜனநாயகம், சமத்துவம் மற்றும் குடியுரிமை தொடர்பான மாற்று நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்துள்ளன. இதே நேரத்தில் அமெரிக்கா ஜூலை 4 அன்று 250 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. ஆனால் அது முதலில் எப்படி ஒரு நாடாக உருவெடுத்தது? இந்த கதை 1492 தொடங்குகிறது.
1: ஸ்பெயினுக்கு ஆசியாவில் இருந்து வர்த்தக பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக கொண்டு வர புதிய கடல்வழி தேவைப்பட்டது. அதற்காக ஐரோப்பாவிலிருந்து மேற்கு திசை நோக்கி பயணம் செய்து உலகை சுற்றி ஆசியாவை அடையலாம் என்று கிறிஸ்டோபர் கொலம்பஸ் முன்வந்தார்.
2: ஆனால் அந்த வழியில் ஒரு முழு கண்டமே இருப்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. எனவே கரீபியன் தீவுகளை அடைந்த போது தாம் ஆசியாவையே வந்தடைந்ததாக கொலம்பஸ் நம்பினார்.
3: தற்போதைய அமெரிக்க கண்ட பகுதியில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒருபோதும் கால்பதிக்கவில்லை. ஆனால் இது மனித வரலாற்றின் போக்கையே முற்றிலும் மாற்றியமைத்த ஒரு கண்டுபிடிப்பாகும்.
2: பின்னர் இந்த புதிய நிலங்களை ஆராய ஐரோப்பியர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து பெருமளவில் வரத் தொடங்கினர். 1500களின் இறுதிக்குள் பிரிட்டன் ஒரு வாய்ப்பை கண்டது.
1: அந்த காலத்தில் ஸ்பெயின் மக்கள் எதிர்பார்த்த வர்த்தக பொருட்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான தங்கம் மற்றும் வெள்ளியையும் கொண்டு வந்தது. இதனால் இங்கிலாந்தின் போட்டி நாடான ஸ்பெயின் செல்வ செழிப்பிலும் அதிகாரத்திலும் வேகமாக உயர்ந்தது. அதை தாமும் பெற வேண்டும் என இங்கிலாந்தை ஆண்டவர்கள் விரும்பினர்.
2: தெற்கு பகுதியில் ஸ்பெயின் மேலும் கவனம் செலுத்த மற்ற ஐரோப்பிய நாடுகளின் கவனம் வடக்கு நோக்கி திரும்பியது. 1585 பிரிட்டிஷ் அங்கு ஒரு காலனியை அமைக்க முயன்றது. அது தோல்வி அடைந்தது. ஆனால் 1607 மீண்டும் முயன்றது. அவர்கள் முதல் நிரந்தர குடியேற்றத்தை நிறுவி அங்கு ஜேம்ஸ் டவுன் என பெயரிட்டனர். அந்த பகுதிக்கு வெர்ஜீனியா என்று பெயர் சூட்டினர். அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குடியேறிகள் அங்கு வந்து குடியேறினர். சிலர் மத சுதந்திரத்தை நாடி வந்தனர். மற்ற சிலருக்கு அது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் ஏற்கனவே அங்கு வசித்து வந்த லட்சக்கணக்கான பூர்வக்குடி மக்களின் வாழ்வை பலி கொடுத்து இந்த குடியேற்றம் நிகழ்ந்தது.
1: பிரிட்டிஷ் காலனிகளுக்கு அருகில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்களுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த பெரியம்மை போன்ற நோய்களால் அவர்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டனர். ஐரோப்பியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்களாலும் அவர்கள் துயருற்றனர். காலப்போக்கில் ஐரோப்பிய குடியேற்றங்களுக்கு அருகில் இருந்தவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவோ அல்லது குடியேறிகளிடம் விட்டுக் கொடுக்கவோ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அத்துடன் அந்த குடியேற்றங்களுக்குள்ளேயே ஒருவித வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டனர்.
2: குடியேறிகள் புகையிலையை பயிரிட தொடங்கினர். ஆனால் அவற்றை பயிரிட ஏராளமான தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். இதற்கான தீர்வாக ஆப்பிரிக்க அடிமை வணிகத்தை மேற்கொண்டனர். அமெரிக்கா ஒரு தனி நாடாக உருவெடுப்பதற்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு கட்டாயமாக கொண்டு வரப்பட்டிருந்தனர்.
3: அமெரிக்காவின் தொழிலாளர் அமைப்புகளில் அடிமை முறை மிக முக்கிய பங்காற்றியது. தெற்கு பகுதிகளில் விவசாயத்துறை, வடக்கு பகுதிகளில் தொழில் மற்றும் வீட்டு பணித்துறைகள் அடிமைப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்கர்களால் நிரம்பியிருந்தது. 1800களில் குறிப்பாக உள்நாட்டு போர் நடைபெற்ற காலகட்டம் வரை தாங்கள் போற்றி பாதுகாக்கும் அறநெறிகளை கொண்ட ஒரு நாடாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே ஆப்பிரிக்கர்களை அடிமையாக வைத்திருக்கும் நடைமுறையையும் தொடர முடியுமா என்பது குறித்து அமெரிக்கர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படவில்லை.
2: குடியேறிகள் வடக்கிலும் தெற்கிலும் பரவினர். 1732 ஆண்டுக்குள் ஒன்றுக்கொன்று தனித்துவமான 13 காலனிகள் உருவாகியிருந்தன.
1: அவை எந்த வகையிலும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொன்றும் மற்றொன்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. அவற்றின் பொருளாதாரமும் பெரிதும் மாறுபட்டன. அவை ஒன்றுக்கொன்று எதிராக கடுமையான பாரபட்சங்களை கொண்டிருந்தன.
2: ஆனால் அவற்றை ஒன்றிணைக்கும் விஷயமாக அவர்களின் பிரிட்டிஷ் அடையாளம் இருந்தது. குடியேறிகள் அனைவரும் பிரிட்டனையே தங்களின் உண்மையான தாயகமாக கருதினர்.
1: அமெரிக்க புரட்சிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இவ்வளவு வேறுபட்ட தன்மை கொண்ட காலனிகள் ஒன்றிணைந்து தாய்நாட்டிற்கு எதிராக செயல்பட முடிவெடுப்பார்கள் என்று யாராவது நினைத்திருந்தால் அது பைத்தியக்காரத்தனமாகவே தோன்றியிருக்கும்.
2: அந்த புரட்சிக்கான பாதை 1750களில் தொடங்கியது. பிரிட்டனும் அமெரிக்காவில் இருந்த அதன் குடியேறிகளும் தங்களின் எதிரியான பிரான்சுக்கு எதிராக போரிட்டனர். அந்த சமயத்தில் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய நிலப்பரப்பை பிரான்சும் உரிமை கோரியது. ஆனால் போருக்கு பிறகு அதன் பெரும்பாலான பகுதிகளை பிரிட்டனிடம் இழந்தது. புதிய நிலப்பரப்புக்குள் பிரிட்டிஷ் காலனி விரிவடைந்தால் அங்கிருக்கும் பூர்வகுடி மக்களுடன் மீண்டும் போர் வெடிக்கக்கூடும் என அரசர் கவலைப்பட்டார்.
3: குடியேறிகள் மேற்கு நோக்கியும் முன்னேற விரும்பினர். இந்த கோட்டிற்கு அப்பால் மேற்கு நோக்கி செல்லக்கூடாது என இங்கிலாந்து அரசர் ஒரு பிரகடன கோட்டை நிர்ணயித்திருந்தார். ஆனால் தங்களின் மேற்கு நோக்கிய விரிவாக்கத்துக்கு இது ஒரு தடையாக அமைவதாக குடியேறிகள் கருதினர்.
2: பிரான்சுடனான போருக்கு பின்னர் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய கடன் இருந்தது. அமெரிக்க காலனிகள் அதிக வரி செலுத்த வேண்டும் என பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது.
1: பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றிகரமாக முடிந்த இந்த போரின் செலவில் சிறு பங்கை அமெரிக்க குடியேறிகளும் ஏற்க வேண்டும் என்று நினைத்தனர். ஆனால் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் தங்களிடமிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பிரிட்டனில் உள்ளவர்கள் தங்களை ஆள்வது குறித்து காலனிகளில் மெதுவாக அதிருப்தி வளர தொடங்கியது.
2: இந்த கோபம் மிக தீவிரமாக வெளிப்பட்ட இடம் மசசூசெட்ஸ் காலனியின் தலைநகரமான பாஸ்டன்.
3: அந்த காலத்தில் மாசசூசெட் சுதந்திரமாக சிந்திக்கும் மக்களால் நிரம்பியிருந்தது. இன்றைய சுதந்திர சிந்தனையாளர்களைப் போலவே என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு யாரும் கட்டளையிடுவதை அவர்கள் விரும்பவில்லை.
2: பாஸ்டனில் நடந்த 4 முக்கிய நிகழ்வுகள் நிலைமை மோசமடைய காரணமாகின. 1765 பிரிட்டனின் வரிகளுக்கு எதிராக பாஸ்டனில் குடியேறிகள் கலவரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 1770 பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 5 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் பாஸ்டன் படுகொலை என அறியப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழுவினர் பாஸ்டன் துறைமுகத்தில் இருந்த பிரிட்டிஷ் கப்பல் ஒன்றில் ஏறி 300 பெட்டி தேயிலையை கடலில் கொட்டினர். பிரிட்டனின் வரி கொள்கைக்கும் வர்த்தக கட்டுப்பாட்டிற்கும் எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டம் பாஸ்டன் டீ பார்ட்டி என அறியப்படுகிறது. மசாசூசெட்ஸில் கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அறிவித்தது. பின்னர் 1775 நிலைமை உச்சக்கட்டத்தை எட்டியது. பாஸ்டன் நகருக்கு வெளியே 1000 ஏந்திய பொதுமக்கள் குழுவை 700 பிரிட்டிஷ் வீரர்கள் எதிர்கொண்டனர். துப்பாக்கிச் சூடு வெடித்தது. இதில் 8 குடியேறிகள் கொல்லப்பட்டனர். ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் குடியேறிகள் ஒரு படையை உருவாக்கினர். அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பிரிட்டனுடன் போரில் ஈடுபட்டனர்.
1: இந்த புரட்சி சுதந்திர இயக்கமாக மாறுவதற்கு முன்பே ஒரு போராகவே அமைகிறது. எனவே குடியேறிகள் தங்கள் சொந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ராணுவ மோதலை எதிர்கொள்கின்றனர். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் சுதந்திரமே இதற்கான தீர்வு என கருதவில்லை.
2: ஜனவரி வரை நிலைமை அப்படித்தான் இருந்தது. அப்போது தாமஸ் பெயின் என்ற இந்த நபர் பிரிட்டனிடமிருந்தும் அதன் மன்னரிடமிருந்தும் சுதந்திரம் கோரும் துண்டு பிரசுரத்தை எழுதினார். அதற்கு அவர் காமன் சென்ஸ் என்று பெயரிட்டார். அது உடனடியாக பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் செய்தி 18 நூற்றாண்டின் வைரல் நிகழ்வாக அமைந்தது.
1: ஒரு சிறிய தீவு ஒரு கண்டத்தை ஆள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என தாமஸ் வெயின் கேட்கிறார்.
2: சுதந்திரத்திற்கு ஆதரவாக மக்கள் கருத்து திரும்பிய நிலையில் 13 காலனிகளின் பிரதிநிதிகள் பிலடெல்பியாவில் கூடினர். பிரிட்டனுக்கு அனுப்பப்படும் பிரிவினை கடிதத்தின் முதல் வரைவை எழுத வெர்ஜீனியாவின் பிரதிநிதியான தாமஸ் ஜெபர்சனை தேர்ந்தெடுத்தனர். ஜூன் இறுதியில் அது காலனிகளுக்கு வழங்கப்பட்டது. 1776 ஜூலை 4 13 காலனிகளின் பிரதிநிதிகளும் சுதந்திர பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டனர். ஒரு வகையிலான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா உருவானது. தங்களை ஒரு புதிய நாடாக அறிவித்துக் கொண்டது என்பதாலே அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அர்த்தமல்ல.
3: இது நீண்ட செயல்முறை. சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட உடனேயே நீங்கள் புதிய நாடாகிவிட மாட்டீர்கள். அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மகிழ்ச்சியான கொண்டாட்ட தருணமும் அல்ல. சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட பிறகுதான் அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் பாதுகாக்கவும் உண்மையான போராட்டத்தை தொடங்குகிறீர்கள்.
2: போர் தீவிரமடைந்தது. துரோகத்தனமான கிளர்ச்சி என்று தான் கருதியதை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசர் 32,000 வீரர்களை நியூயார்க்கு அனுப்பினர். அமெரிக்கர்கள் உதவிக்காக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினை நாடினர். அப்போது பிரிட்டன் இந்த 3 நாடுகளுக்கும் எதிரி.
3: இங்கிலாந்திடமிருந்து பிரிந்து செல்லும் இந்த புதிய நாட்டுக்கு ஆதரவளிக்க மற்ற ஐரோப்பிய பேரரசுகளுக்கு பல உத்வேகம் இருந்தது. ஏனெனில் அந்த நாட்டுக்கு ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்து அது வெற்றியடையும் பட்சத்தில் அதனால் எத்தகைய கூட்டணி மற்றும் பொருளாதார பலன்கள் கிடைக்கும் என்பது யாருக்கு தெரியும்?
2: பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் ராணுவ மற்றும் நிதி உதவியுடன் ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்டனுக்கு எதிரான 5 போரில் அமெரிக்க படையை வழிநடத்தினார். அந்த கொடூர மோதல்களில் 1,000,000 உயிரிழந்தனர். பின்னர் 1781 ஜேம்ஸ் டவுனில் அமைக்கப்பட்ட முதல் நிரந்தர குடியேற்றத்திலிருந்து 25 தொலைவில் உள்ள யார்க் டவுனில் பிரிட்டிஷ் படைகளை வாஷிங்டன் சுற்றி வளைத்தார். அவர்கள் சரணடைந்ததும் போர் முடிவுக்கு வந்தது.
1: பிரிட்டிஷ் மக்களும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றமும் இந்த போரால் சோர்வடைந்திருந்தனர். இதற்காக பணம் செலவிடுவதிலும் சோர்வடைந்திருந்தனர். மற்ற காலனிகளையும் இழந்து விடுவோமோ என்றும் கவலைப்பட்டனர். எனவே பிரிட்டிஷார் தங்கள் இழப்புகளை குறைத்துக் கொண்டனர். அமெரிக்கா வெற்றி பெற்றது.
2: அமெரிக்காவின் சுதந்திரத்தை பிரிட்டன் அங்கீகரிப்பதை குறைக்கும் வகையில் வரையப்பட்ட இந்த ஓவியம் அந்த பிரிவினை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தது என்பதற்கு சான்று. இதில் இடம்பெற வேண்டிய பிரிட்டிஷ் பிரதிநிதிகள் போஸ் கொடுக்க அவமானமாக உணர்ந்ததால் இந்த ஓவியம் முழுமை அடையாமலேயே போய்விட்டது. ஆனால் அமெரிக்கர்களோ நாட்டை உருவாக்கும் பணியில் மும்முரமாக இருந்தனர். அவர்கள் புதிய சிந்தனையுடன் கூடிய அரசமைப்பை உருவாக்கினர். அதன்படி நாட்டின் தலைமை பொறுப்பில் அதிபர் இருப்பார் என முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போர் நாயகனான ஜார்ஜ் வாஷிங்டன் 1789 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கடுத்த சில நூற்றாண்டுகளில் அமெரிக்கா தொடர்ந்து வளர்ந்து கண்டம் தழுவிய வல்லரசாக உருவெடுத்தது. எனினும் புரட்சி காலத்தில் நிகழ்ந்தவை அமெரிக்கா தன்னைத்தானே எவ்வாறு பார்க்கிறது என்பதில் இன்றும் முக்கிய பங்காற்றுகின்றன.
1: அமெரிக்கா தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும் கடந்த 250 தொடர்ந்து இயங்கி வருவதற்கும் அடிப்படையாக அமைவது உண்மையில் அதன் அரசமைப்பு சட்டமே. புரட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு தலைமுறை அல்லது அதற்கும் சற்று அதிகமான காலத்திற்கு மேல் நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. எலக்டோரல் காலேஜ் மூலம் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒருமனதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வே உண்மையில் ஒரு நாட்டை, அதாவது தன்னைத்தானே ஆளக்கூடிய மற்றும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கியது.
0: தொடர்ந்து ஈரானில் மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் அயத்தல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு இன்று காலை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் கூட்டமாக திரளுகிறார்கள். அடுத்த 3 தெஹ்ரானில் மட்டுமே 20 மில்லியன் பேர் வரை அஞ்சலி செலுத்த வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஈரானிய தலைவர்கள் கொமேனிக்கு அஞ்சலி செலுத்த தெஹ்ரானின் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான், ஈரானின் நாடாளுமன்ற நாயகர் முகமது பாகர் கலிபாப் இருவரும் அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இறுதி சடங்கில் பங்கேற்கின்றார். சீனா உள்ளிட்ட சுமார் 30 பிரதிகள் இறுதி சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மக்கள் அங்கு அதிகம் செல்லுகிறார்கள். தெஹ்ரானில் இறுதி சடங்கு முடிந்த பிறகு புனித நகரான நஜாப்புக்கும் கர்பாலாவுக்கும் குமேனியின் உடல் கொண்டு செல்லப்படும். ஜூலை 9 அவரது பிறப்பிடமான மக்காத்தில் உள்ள இமாம் ரேசா நினைவிடத்தில் கொமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படும். ஈரானின் உச்சத்தலைவர் கொமேனியின் மூத்த மகன் முஸ்தபா கொமேனி இறுதி சடங்கில் கலந்து கொள்வாரா என்பது இதுவரை தெரியவில்லை.
1: கடந்த பிப்ரவரி மாதம் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கிய போது அவர் கொல்லப்பட்டார். அவரது மகள், பேத்தி, மருமகன் மற்றும் மருமகள், அதாவது ஈரானின் புதிய அதிஉயர் தலைவர் முஸ்தபா காமினியின் மனைவி ஆகியோரின் உடல்களுடன் காமினி உடல் 3 கிராண்ட் முசல்லா மசூதியில் வைக்கப்படும். ஈரான் மற்றும் ஈராக் முழுவதும் உள்ள நகரங்களில் இறுதிச் சடங்குகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இதனையடுத்து அடுத்த வியாழக்கிழமை அவரது சொந்த ஊரான மசாத்தில் உடல் அடக்கம் செய்யப்படும். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உட்பட 100 நாடுகளைச் சேர்ந்த பல அரசு தலைவர்கள் மற்றும் பிற அரசாங்க அதிகாரிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலி காமினேயி ஈரான் தலைவராக மிக நீண்ட காலமாக பதவி வகித்தவர். 36 மற்றும் 6 அவர் ஆட்சி செய்தார். இளம் ஈரானியர்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஒரு வாழ்க்கையை இதுவரை அனுபவித்ததில்லை. அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் பல முறை நாடு தழுவிய போராட்டங்கள் நடந்தன. 2026 ஜனவரி மாதம் ஈரான் பொருளாதார தோல்வியால் தூண்டப்பட்ட போராட்டங்கள் கொடூரமான ஒடுக்குமுறைக்கு உள்ளானது. இதில் 6000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்று ஒரு மனித உரிமை குழு கூறுகிறது. மேலும் 17,000 பேரின் இறப்புகள் குறித்து இந்த குழு விசாரித்து வருகிறது. அலி காமினேயை தொடர்ந்து அவரது மகன் முஷ்தபா பதவிக்கு வந்தார். ஆனால் அவர் அதிஉயர் தலைவரானதில் இருந்து இன்னமும் பொது வெளியில் காணப்படவில்லை.
4: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரின் முதல் நாளில் அவரது தந்தை கொல்லப்பட்ட பல நாட்களுக்கு பிறகு முஷ்தபா அதிஉயர் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பின்னர் அவர் பொது வெளியில் தோன்றவில்லை. எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டுள்ளார். மேலும் அவரது நியமனத்திற்கு பிறகு அவரை பற்றிய எந்த ஆடியோவோ வீடியோவோ அல்லது சரிபார்க்கக்கூடிய படமோ வெளியாகவில்லை. நியமனத்திற்கு முன்பே அவர் தனது தந்தையின் அலுவலகத்தில் ஒரு நிழல் நபராக இருந்தார். அவரது தந்தையின் வளாகத்தில் நடந்த முதல் நாள் தாக்குதலின் போது அவர் காயமடைந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இப்போது முஷ்தபா காமினேயி பொதுவெளியில் தோன்றுவாரா என்பதே முக்கிய கேள்வி. இந்த நிகழ்வுகள் 1 நீடிக்கும். ஈரானிய அதிகாரிகளும் செய்தி ஊடகமும் இதை இஸ்லாமிய குடியரசுக்கு பொதுமக்களின் ஆதரவின் அடையாளமாக சித்தரிப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றன. இந்த விழாக்களில் சுமார் 2 மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள்.
0: தொடர்ந்து பிரிட்டனில் ஈரான் அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டு வந்த பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட கத்திக்குத்து தாக்குதலில் தொடர்புடைய 2 ரூமேனியர்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல் என்ற பாரசீக மொழி தொலைக்காட்சியில் பணியாற்றிய பத்திரிகையாளர் பூரியா ஜெராத்தி கடந்த ஆண்டு லண்டனின் விம்பிள்டன் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு வெளியே 3 கத்தியால் குத்தப்பட்டார். இந்த தாக்குதலில் அவர் பலத்த காயமடைந்து சாலையோரத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நந்திடோ படையோ மற்றும் ஜோர்ஜ் டானா இந்த 2 ரூமேனியர்களும் கடுமையான உடல் சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்திய குற்றத்தில் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டார்கள். நேற்று ஒல்பெலி நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி ஐஸ்டி சீமா கிராப் இந்த தாக்குதல் ஈரான் அரசின் சார்பில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரங்கள் மிகவும் வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த தாக்குதல் கருத்து சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக சர்வதேச அளவில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் எதிர்ப்பு குரல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த வழக்கு வெளிநாட்டு அரசுகளின் மறைமுக நடவடிக்கைகள் குறித்து பிரிட்டனின் பாதுகாப்பு அமைப்புகள் அதிக கவனம் செலுத்த வழிவகுத்துள்ளது. பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாவட்டத்தில் கடலோர காவல்படை முகாம் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் 30 கொல்லப்பட்டார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு பாகிஸ்தானில் நடந்த பேருந்து பத்தில் 40 இறந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 11 காயம் பெற்றுள்ளார்கள். பேருந்து குவெட்டாவிலிருந்து பெஷாவூருக்கு சென்று கொண்டிருந்தது. தானாசார் மலைப்பகுதியில் பேருந்து சுமார் 25 மீட்டர் ஆழம் உள்ள பள்ளத்தாக்குள் விழுந்தது. மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார்கள். மலைப்பகுதி என்பதால் மீட்பு பணியின் ஆரம்ப கட்டத்தில் கடும் சிரமங்கள் ஏற்பட்டன. காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களில் மூவர் ஆபத்தாலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமையகத்துக்கு வெளியே நபரொருவர் தீக்குளித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட காயங்களால் அவர் பின்னர் மரணம் அடைந்தார். இறந்த நபர் திபெத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் என்று கூறப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தவில்லை. திபெத்துக்கான அனைத்துலக இயக்க அமைப்பின் தலைவர் இறந்த நபர் லோப்கா ரங்சேன் என்று தெரிவித்தார். லோப்கா ரங்சேன் திபெத்துக்கு அயராது குரல் கொடுத்தவர் என்று அவர் குறிப்பிட்டார். திபெத்தில் நிலவும் மனிதுரிமை நெருக்கடியை பற்றி அமைதியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த லோப்கா ரங்சேன் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த நபர் என்று அவரால் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். நியூயார்க்கில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவில் 46 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வடகிழக்கு மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் மிதமிஞ்சிய வெப்ப அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள 100 கணக்கான அரசாங்க கட்டிடங்கள் மக்களுக்கான குளிர்சாதன நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எளிதில் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்களை தொண்டூழியர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3,700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. காலநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பநிலைக்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மட்டும் 2025 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளார்கள். ஜூன் 22-ல் இருந்து 28-ஆம் தேதி காலகட்டத்தில் வீடுகளில் நிகழ்ந்த இறப்புகள் 91% அதிகரித்துள்ளன. பெல்ஜியத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 1,200 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. நெதர்லாந்தில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை பெரும்பான்மையாக கொண்டு 480க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அங்கு பதிவாகியிருக்கிறது. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947க்கு பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிக வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சென்ற மாதம் பிரான்சில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பாரிஸ் வட்டாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 விழுக்காடு உயர்ந்தது. பருவநிலை மாற்றமே மிதமிஞ்சிய வெப்பத்துக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பிரான்சில் அனல் வெப்பம் நிவாரணம் பெற குளிர்சாதன பெட்டியை நாடும் மக்கள் அதை வாங்க பேரங்காடிகளில் முட்டி மோதுகிறார்கள். வெப்பம் மீண்டும் அதன் கடுமையை காட்டுவதற்கு முன்னர் குளிர்சாதன பெட்டியை வாங்கிவிட மக்கள் விரைகிறார்கள். லிடில் போன்ற மலிவு விலை பேரங்காடிகளில் குளிர்சாதன பெட்டிகளை 179 யூரோவுக்கு வாங்க முடிகிறது. அதை வாங்கிச் செல்ல கூட்டமோ அலைமோதுகிறது. பேரங்காடிகளில் மக்கள் அதற்கு அடித்துக் கொள்ளும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன. ஒருவரின் கையிலிருந்து பெட்டியை பிடுங்குவது, சுற்றியுள்ளவர்களை தள்ளிவிட்டு பெட்டியை எடுப்பதென்று இணையத்தில் பல காட்சிகள் பரவுகின்றன. தலைநகர் பாரிஸின் வடக்கு பகுதியில் 2 குளிர்சாதன பெட்டிகளை வாங்க 200க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்றார்கள். இறுதியில் தீர்ந்துவிட்டதாக காவல்துறை அதிகாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கூறியதாக வரிசையில் நின்ற ஒருவர் குறிப்பிட்டார். வேறொரு கடையில் வாடிக்கையாளர்களுக்கும் கடை மேலாளருக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டிருந்தது. நீங்கள் கிளம்பும் வரை நான் கடையை திறக்க மாட்டேன் என்று மேலாளர் சத்தம் போட்டதாக தெரிய வருகிறது. பிரான்சை வரலாறு காணாத வெப்பம் சுட்டரித்து வருகிறது. அதனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் திணறுகின்றன. பிரான்சில் பொதுவாக கோடை காலத்தில் வெப்பம் மிதமாகவே இருக்கும். ஆகவே பெரும்பாலான கட்டிடங்களில் குளிர்சாதன பெட்டி பொருத்தப்படவில்லை. இப்போது அவசரமாக குளிர்சாதன பெட்டியை வாங்க மக்கள் திரள்கிறார்கள். வெனிசுலாவில் 8 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். லாகுவேரா பகுதியில் 9-மாடி கடை தொகுதி விழுந்து நொறுங்கியதில் கெர்னான் அஸ்பெட்டோ கில்பிலோரோஸ் மாட்டிக்கொண்டார். 29 அடி ஆழத்திலிருந்து அவர் தோண்டி மீட்கப்பட்டிருக்கிறார்.
1: பல நாட்களாக காத்திருந்த தருணம் இது. நூற்றுக்கணக்கான மீட்பு பணியாளர்கள் 100 மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்றியதால் இது நடந்துள்ளது. தரைத்தள பார்க்கிங்கின் இடிந்த பகுதியில் சிக்கிக் கொண்ட நபர் நிலநடுக்கம் ஏற்பட்டு 9 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளார். ஹெர்னான்கில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றி வந்தார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றனர். அவர் உயிர் பிழைத்திருந்தார். நசுங்கிவிடவில்லை, ஆனால் வெளியேறும் பாதை தடைப்பட்டிருந்தது. இந்த நபர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருப்பதை பார்க்கிறேன். இது 9வது நாள். இந்த நபர் வெற்றிகரமாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளார். இது மிகப்பெரிய மீட்பு முயற்சி. இங்கே இருந்த மக்கள் அமைதியாக இருக்க முயற்சித்தனர். மகிழ்ச்சி நிலவுகிறது, ஆனாலும் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தரைத்தளத்தில் ஒடுங்கிய நிலையில் பல நாட்களாக அவர் இருந்துள்ளார். அவர் உயிர் பிழைப்பாரா என்பது தெரியாமல் இருந்தது. இப்போது அவர் வெளியே எடுக்கப்பட்டுள்ளார். ஹெர்னான் சிக்கியிருந்த தரைத்தளத்துக்கான வழி இதுதான். மீட்பு குழுவினர் அவரை கூப்பிட்டபடி இடுக்குகள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. பேசுவது கேட்கிறதா? அமைதியாக இருங்கள் என்று அவரிடம் சொல்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஒரு கேமராவை அவர்களால் தொங்கவிட முடிந்தது. ஒரு குழாய் வழியாக அவருக்கு தண்ணீரும் ஊட்டச்சத்துகளும் வழங்கப்பட்டன. தரைத்தளத்தில் அவரை தொடர்பு கொண்ட முதல் நபர் விக்டர் டோரெஸ்.
4: ஹெர்னான் நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார். தன் குடும்பத்தை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார். சிலி, அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்பு பணியாளர்கள் ஒன்றாக இணைந்து அவரை மீட்டனர்.
1: இந்த மீட்பு நடவடிக்கையை நாங்கள் நெருக்கமாக கவனித்து வந்தோம். ஒரு நாள் முன்னதாக அவரை சென்றடைய துளையிடும் போது சுவர்கள் எதுவும் இடிந்து அவர் மீது விழுந்து விடாமல் இருக்க மீட்பு குழுவினர் மரத்தினால் முட்டுக் கொடுத்தனர். மீட்பு நடவடிக்கைக்கு சற்று முன்னதாக அவரது மனைவி குஸ்மினார் கொன்சாலஸிடம் பேசினோம். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் மீண்டும் ஒருமுறை வாழ்வதற்கு வாய்ப்பளித்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். மக்கள் நம்பிக்கையை கைவிடக்கூடாது, நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். என் கணவரை போல இடிபாடுகளுக்கு இடையே பிறரும் உயிருடன் இருக்கக்கூடும் என்று அவர் கூறுகிறார். கொடூரமான பேரழிவினால் ஏற்பட்ட தாக்கங்களை எதிர்கொண்டு வரும் வெனிசுவேலா மக்களுக்கும் அங்கு பணியாற்றுபவர்களுக்கும் தொடர்ந்து செயல்பட தூண்டும் தருணங்களாக இவை உள்ளன.
0: இதனிடத்தில் வெனிசுலாவில் தொடரும் இந்த மரணங்கள் தொடர்பாக வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
5: கை கால்களை இழந்த குழந்தைகள், குடும்பத்தை, தாய் தந்தை அல்லது உறவினர்களை இழந்த குழந்தைகளை மருத்துவமனைகளுக்கு சென்று பார்ப்பது வலிமிக்கதாக உள்ளது. இது மோசமான சூழ்நிலையாகும்.
0: தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் 73 முறை சுறாக்கள் நடமாட்டம் தென்பட்டுள்ளது. ஜூலை முதல் தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. கண்காணிப்பு தொடங்கிய முதல் 2 நாட்களில் இத்தனை முறை சுறா நடமாடியது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிட்னியின் 38 கடற்கரைகள் அதிகாலை முதல் மாலை வரை கண்காணிக்கப்பட்டன. சிட்னி கடற்கரையில் பலர் சுறாவால் தாக்கப்பட்டார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் அலையாடல் வகுப்பின் போது ஒரு பிள்ளை சுறாவால் தாக்கப்பட்டு இறந்தது. அதன் காரணமாக அலையாடல் வகுப்புகள் நிறுத்தப்பட்டன. 1791 ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவில் 1300 சுறா தாக்குதல்கள் நடந்தன. அதில் சுமார் 260 பேர் இறந்தார்கள். சுறா தாக்குதலால் அலையாடலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று கூறப்படுகிறது. அதனால் சிட்னி கடற்கரை நிர்வாகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. மனிதர்களை அதிகம் தாக்கும் மிருகங்களை ஆளில்லா வானூர்திகளால் கண்டறிய முடிகிறது. எருமை, புலி, வெள்ளை சுறா ஆகியவற்றின் நடமாட்டத்தை கண்காணிக்க அத்தகைய வானூர்திகள் தற்போது பயன்படுத்தப்படுகின்றன. படமெடுத்து தோட்டத்தில் சிறுநீரம் கழித்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் சுலோவேக்கியா கிராமம் ஒன்று அனுபவிக்கிறது. வில்கோலினேக் என்ற கிராமம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அந்த கிராமத்தில் 45 மரவீடுகள் இருக்கின்றன. அவற்றை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் சுமார் 100,000 சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லுகிறார்கள். வீட்டை சுற்றி பார்க்கும் சிலர் கிராமவாசிகளின் வீட்டு தோட்டங்களிலே சிறுநீர் கழிக்கிறார்கள். அது மரவீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு பெரும் தொல்லியாகி விடுகிறது. நாங்கள் விலங்கியல் தோட்டத்துக்கு மிருகங்களா என்ன என்று குடியிருப்பாளர்களில் ஒருவர் எரிச்சல் அடைந்தார். கடந்த 180 ஆண்டுகளில் கிராமத்தின் மக்கள் தொகை சரிந்துவிட்டது. அங்கு 300 அதிகமானோர் வாழ்ந்தார்கள். இப்போது 17 பேர் மட்டுமே அங்கு வசிக்கிறார்கள். சீரான சாலை வசதிகள், வாகன நிறுத்துமிடங்கள், பொது கழிவறைகள் ஆகியவை இல்லாததை மக்கள் குறை கூறுகிறார்கள். சிலர் கிராமத்தை யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்கள் பட்டியலிருந்து அகற்றும்படி கோரிக்கையும் விடுக்கிறார்கள். அந்த அங்கீகாரம் பயணத்துறைக்கு உதவி செய்கிறதே தவிர வசிப்பவர்களுக்கு அல்ல என்று கிராமவாசிகள் சாடுகிறார்கள். சீனாவில் ஒருவர் தமது கண் துடிப்பதை விரும்பாததால் அதனை ஓயாமல் அடித்தது விருதத்தில் முடிந்துவிட்டது. பார்வையை இழக்க இருந்த அந்த நபர் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் பார்வை பெற்றிருக்கிறார். இதுதான் நடந்தது. ஊகான் நகரைச் சேர்ந்த அந்த நபரின் வலது கண் ஓயாமல் துடித்துக் கொண்டிருந்தது. அவர் கண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்தும் ஓய்வு கொடுத்தும் பலனில்லை. வலது கண் துடிப்பது கெட்ட சவுனம் என்று அவர் நம்பினார். கண்ணை அடித்துக் கொண்டால் துரஸ்டம் விலகும் என்று இணையத்தில் படித்தார். அதன்படி 3 நாளுக்கு கண்ணை அடித்துக் கொண்டே இருந்ததில் கண் துடிப்பது நின்றுவிட்டது. ஆனால் பெரும் சிக்கல் தற்போது தலை காட்டியது. அவரின் கண் பார்வை மோசமானது. நேர் எதிரில் தோன்றுவதை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. கடைக்கண்ணால் பார்க்க முடியவில்லை. மருத்துவர்களை நாடிய போது அவர்கள் சிகிச்சை மூலம் அவரின் கண்ணை காப்பாற்றினார்கள். அவரது அனுபவம் இணையத்தில் கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மூட நம்பிக்கையை விடுத்து அறிவியலை நம்ப வேண்டும் என்று சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆண்ட்ராய்ட் இயங்குதளத்தை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்களை முடக்கிய குற்றச்சாட்டில் கூகுள் நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட 4.1 பில்லியன் யூரோ அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இத்தொடர்பான கூகுளின் மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது சாதனங்களில் கூகுள் தேடுபொறி மற்றும் குரோம் செயலிகளை கட்டாயமாக முன்கூட்டியே நிறுவ வேண்டும் என்று கூகுள் முன்னதாக வலியுறுத்தி இருந்தது. இதன்போது மாற்று ஆண்ட்ராய்ட் பதிப்பு நிறுவனங்கள் தமது சாதனங்களை விற்பனை செய்வதை தடுத்ததோடு கூகுள் செயலிகளை மட்டும் பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு கூகுள் பணத்தையும் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்காக கூகுள் மீது 2018 4.3 பில்லியன் யூரோவாக விதிக்கப்பட்ட அபராதம் 2022 மேல்முறையீட்டின் போது 4.1 பில்லியன் யூரோவாக குறைக்கப்பட்டது. தற்போது அந்த தொகையை இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை தவிர கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வணிக விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதற்காக கூகுள் நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 11 பில்லியன் யூரோக்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆண்ட்ராய்ட் தளத்தை இலவச திறந்த நிலையிலும் வைத்திருக்க தாங்கள் செய்த முதலீடுகளை இந்த தீர்ப்பு அங்கீகரிக்கவில்லை என்று கூகுள் அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கும் அமெரிக்க கால்பந்து வீரர் டிராவிஸ் கெல்சிக்கும் வெகு மெர்சியாக திருமணம் நடைபெற்றது. இன்று அதிகாலையில் நியூயார்க் நகரின் மெடிசன் ஸ்குவாவே கார்டன் உள்ளரங்கில் திருமணம் நடைபெற்றது. வரலாறு படைத்த NBA கூடைப்பந்து ஆட்டங்களும் புகழ்பெற்ற கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற பிரபலமான அரங்கம் அது. அமெரிக்காவில் தற்போது சுட்டரிக்கும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் பலர் திருமண வளாகத்துக்கு வெளியே திரண்டார்கள். பிரபல பாடகி கமிலா கபிலா, நடிகர்கள் கியூ கிராண்ட், ஈத்தன் ஹாக், ஏசன் சுடேகிஸ் போன்ற பல நட்சத்திரங்களும் திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அதன் காரணமாக மெடிசன் ஸ்குவாட் கார்டனுக்கு திருமண விருந்தினர்கள் வருகை தரும் பகுதிகளை காவல்துறை மூடியது. திருமணம் நிறைவு பெற்றதும் அதனை அறிவிக்க அரங்கத்தின் வெளியே விளம்பர திரையில் ஜஸ்ட் அண்ட் டீ மரிட் என்ற வாசகம் காண்பிக்கப்பட்டது. டிராவிஸ் கெல்சியுடன் காதல் வயப்பட்ட செய்தி அறிந்த நாள் தொடங்கி டெய்லர் ஸ்விஃப்ட்டின் ரசிகர்கள் அவர்களது திருமணத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், யாழ் மாவட்டத்தில் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் 2026 ஆண்டுக்கான யாழ் அரச அதிபர் வெற்றி கிண்ண இறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மைதானத்தில் மிக மெர்சியாகவும் கம்பீரமாகவும் ஆரம்பமாகியது. இன்று காலை 9 மணியளவில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நிகழ்வின் தொடக்கத்தில் நிகழ்வுக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி மற்றும் பிரதேச செயலகங்களின் கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மங்கள நிகழ்வாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவினராலும் வண்ணமயமான பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. தொடர்ந்து இந்து மற்றும் கத்தோலிக்க மதகுருமார்களின் ஆசி செய்திகளுடன் யாழ் மாவட்ட அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் போட்டிகளை உத்தியோகமாக ஆரம்பித்து வைத்தார். இந்த இறுதிப் போட்டி நிகழ்வுகளை காண்பதற்கும் அணிகளை உற்சாகப்படுத்துவதற்கும் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு உட்பட்ட அரச உத்தியோகத்தர்கள், பெருமளவிலான பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் என்று பலரும் மைதானத்தில் திரண்டுள்ளார்கள். திருவிழா கோலம் பூண்டுள்ள வடமராட்சி கிழக்கு மைதானத்தில் போட்டிகள் அனைத்தும் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இடம்பெற்றன. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் வரலாறு படைத்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க வீராங்கனை சினிம் இஸ்மாயில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்தார். T20 உலகக்கோப்பை தொடரில் இதுவரை அவர் 51 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். கால்பந்து தொடரின் 36 அணிகளுக்கான சுற்றுப் போட்டியில் கானா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா அணி 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடப்பு வெற்றியாளர்களான அர்ஜென்டினாவுக்கும் காபோ வேர்ட் அணிக்கும் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வாகை சூடியுள்ளது.
6: உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா துடிப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்வெடி அணியை கூடுதல் நேரம் வரை போராடியே வீழ்த்த முடிந்தது. போட்டியின் 29th நிமிடத்தில் மெஸ்ஸி முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்று தந்தார். இருப்பினும் ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் கேப்வெடி வீரர் டுவார்டே பதில்கோல் போட்டு ஆட்டத்தை சமனுக்கு கொண்டு வந்தார். ஆட்டத்தின் 92th நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் மார்டினஸ் இரண்டாவது கோல் அடித்தாலும் கேப்வெட்டே வீரர் கேப்ரல் 103rd நிமிடத்தில் பதில்கோல் அடித்து அர்ஜென்டினா வீரர்களை மிரள வைத்தார். இதனால் போட்டி கூடுதல் நேரம் வரை சென்றதால் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. ஆட்டத்தின் 111th நிமிடத்தில் மெஸ்ஸி கார்னரில் இருந்து அடித்த பந்து கேப்வெட்டே வீரர் டெனி போர்ஜஸ் கையில் பட்டு சுயகோலாக மாறியது. இறுதியில் அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. முன்னதாக அமெரிக்காவின் டல்லஸ் நகரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது.
0: தொடர்ந்து கொலம்பியாவும் கானாவும் பொருதிய ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தில் 14th நிமிடத்திலே கொலம்பியாவின் ஜோன் அரியாஸ் முதல் கோலை அடித்தார். அதன் பிறகு ஆட்டம் பரபரப்பாகவே நடந்தது. ஆனால் 2 அணிகளாலும் கோல் போட முடியாமல் தடுமாறின. ஆட்டத்தில் மஞ்சள் அட்டைக்கு பஞ்சமில்லை. கொலம்பியாவின் 2 ஆட்டக்காரர்களுக்கும் கானாவின் 3 பேருக்கும் மஞ்சள் அட்டையும் கொடுக்கப்பட்டது. ஆட்டத்தின் முதல் 15 நிமிடங்களுக்குள் இரு அணிகளுமே மாற்று ஆட்டக்காரர்களை களத்தில் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இரு அணி வீரர்களும் காயமடைந்ததால் அவர்களுக்கு பதிலாக மற்றவர்கள் விளையாடத் தொடங்கினார்கள். 15 நிமிடங்களுக்குள் இத்தகைய மாற்றம் செய்வது உலகக்கிண்ண போட்டி வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். கொலம்பியா அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறது. அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் 4th லத்தீன் அமெரிக்க நாடு அது. அடுத்த ஆட்டத்தில் அது சுவிட்சர்லாந்துடன் மோத இருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் நொக் அவுட் சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து முதன்முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது. அது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3rd கட்டமான 16 அணிகளுக்கான ரவுண்ட் அப் 16 இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.21 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.91 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.48 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.23 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலை நேரம் இரவு 11:19 ஐக்கியராஜ்யத்திலே 11:19 டிஆர்டி தமிழொலியினுடைய வளர்ச்சி கருதி இன்று இரட்டை சகோதரிகளின் பிறந்தநாள் வாழ்த்து வானிலைகளிலே ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி விதிசா பிரகாஷ் மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகள் தங்களது பிறந்த நாளை இன்று தங்களது இல்லத்தில் அமைதியான முறையில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். திருமதி விதிசா பிரகாஷ் அவர்களையும் திருமதி வினோதா நவநேசன் இரட்டை சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். அவர்களது அன்பு அப்பா சிவசுந்தர்லிங்கம், அன்பு அம்மா ஜோகா, அன்பு பிள்ளைகள் ஜெர்மனியில் வசிக்கும் ஆதித்யா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வருஷா, அனுஷா, நிருஷா மற்றும் அன்பு சௌதரி, மைத்துனர் மிலோசன், டாக்ஸிகா, பிராமக்கள் டியா, ரியான் மற்றும் மாமாமார், மாமிமார், மச்சாள்மார், மச்சான்மார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும், டென்மார்க் அபிராமி வாசகி தாயின் அருளோடு தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று இரட்டை சகோதரிகள் விதிதா பிரகாஷ், வினோதா நவநேசன் சகோதரிகளை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பில் நாமும் வாழ்த்துகின்றோம். இன்றைய அதாவது டிஆர்டி தமிழொலியினுடைய வளர்ச்சி கருதி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் இங்கே வானிலைக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அனுசரண நிகழ்ச்சியாக எமது அன்பு உறவுகள் சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: உள்ளதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாமிட நாதி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: இன்றைய சுவிஸ் நேரத்திலே வானிலைகளிலே ஒலிக்கிறது. வானொலிகளில் இதுவரை வராத கேள்விகள் என்று நாம் கருதுகின்ற கேள்விகள். Let's go. முதலாவது கேள்வியாக வானிலைகளே, உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு, உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு, முதலாவது விடைத்தறிவு ஐஸ்லாண்ட், இரண்டாவது கனடா, மூன்றாவது ஜப்பான், நான்காவது ரஷ்யா. உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு, முதலாவது ஐஸ்லாண்ட், இரண்டாவது கனடா, மூன்றாவது ஜப்பான், நான்காவது ரஷ்யா. சரி, விடைதறிந்த நேயர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே முதலில் வந்திருக்கின்ற நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷனா, பிரான்ஸ்ல இருந்து தேவி தனராஜ்.
0: தேவி தனராஜ் அவர்கள், சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன விடை என்று.
1: சரி, கனடாவை சொல்றேன்.
0: நீங்க கனடாவுக்கு போக ஆசைப்படுறதால கனடா நினைக்கிறீர்கள். நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: ரஜினியன்
0: அவர்கள், சொல்லுங்கள், பார்க்கலாம்
2: என்ன.
0: ரஷ்யா என்று சொல்லுகிறீர்கள். சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
0: சித்ரா பவன் அவர்கள், அங்கு சொல்லுங்கள், பார்க்கலாம்.
3: நான் ரஷ்யா சொல்றேன்.
0: ரஷ்யா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் ரஷ்யாவை சொல்லுகிறேன்.
3: நன்றி.
0: உங்களோட நாட்டில் சின்ன கொட்டுறது இல்லையா? ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தை பெற்ற நாடாக இருக்க வேண்டும். முதலாவது இடத்தை பெற்ற நாடாக இருக்க வேண்டும். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தர்ஷன்.
0: வணக்கம்.
4: நான்
0: ரஷ்யா என்று சொல்கிறீர்கள்.
4: ஆமா.
0: சரி, நன்றி. மீண்டும் விடை தெரிவுகளை தருகின்றேன். உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு, முதலாவது ஐஸ்லாண்ட், இரண்டாவது கனடா, மூன்றாவது ஜப்பான், நான்காவது ரஷ்யா. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். சரி, உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு, முதலாவது ஐஸ்லாண்ட், இரண்டாவது கனடா, மூன்றாவது ஜப்பான், நான்காவது ரஷ்யா. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
0: தர்ஷன்.
5: உதவிட்டு
0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் தர்ஷன்.
0: நம்ப
6: முடியாமல் இருக்குதா, பனிப்பொழிவு கூடிய நாடுகள்ல ஜப்பான்
0: தொடர்பு இணைக்க முடியவில்லை. வணக்கம். ஜப்பான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். பாமா.
0: பாமா அவர்கள், சொல்லுங்கள். கனடா என்று சொல்லுகிறீர்கள். போயிருக்கிறீர்களா கனடாவுக்கு?
7: இல்லை.
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் தர்ஷன்.
0: வணக்கம்.
5: நன்றி வாட்ஸ்அப்புக்கு.
0: சொல்லுங்கள்.
5: என்ன? ஐஸ்லாண்ட்.
0: ஐஸ்லாண்ட் என்று சொல்லுங்கள்.
5: ஓ
0: சரியா, நன்றி.

உலகில் அதிக பனிப்பொழிவு கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு எது என்று கேட்டிருக்கிறோம். ஐஸ்லாண்ட், கனடா, ஜப்பான், ரஷ்யா.

இவற்றுக்குள் சரியான பதில் நேர்கள் ஏற்கனவே ஒரு சிலர் குறிப்பிட்டது மாதிரி ஜப்பான் தான் முதலாவது இடத்திலே, அதுவும் ஆசியா பகுதிகளிலே இருக்கின்ற ஒரு ஜப்பானில் உலகிலே மிக அதிகளவு பனிப்பொழிவு உள்ள நாடாக முதலாவது இடத்தில் இருப்பது ஜப்பான். அங்கு பனிப்பொழிவு கொட்டுகின்ற போது எவ்வளவோ சேதங்களையும் அந்த மக்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நகர முடியாத சூழ்நிலையிலும் பல மலைப்பகுதி வாழ் மக்கள் வாழ வேண்டிய நிலைமையில் மிக கடினமான பனிப்பொழிவை கொண்ட நாடாக உலகிலே முதலாவது இடத்திலே யாருமே நம்ப முடியாத அளவிலே ஜப்பான் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் கனடா, மூன்றாவது இடத்தில் ரஷ்யா, நான்காவது இடத்தில் நோர்வே, ஐந்தாவது இடத்தில் ஃபின்லாண்ட், ஆறாவது இடத்தில் ஸ்வீடன், ஏழாவது இடத்தில் அமெரிக்கா, எட்டாவது இடத்தில் சுவிட்சர்லாந்து, ஒன்பதாவது இடத்தில் ஆஸ்திரியா, பத்தாவது இடத்தில் தான் பிரான்ஸ் இருக்கிறது, பதினோராவது இடத்தில் இத்தாலியும், பன்னெண்டாவது இடத்தில் ஜெர்மனி, பதிமூன்றாவது இடத்தில் சீனா இருக்கிறது, பதினாலாவது இடத்தில் கஜகஸ்தான் இருக்கிறது, பதினைந்தாவது இடத்தில் மங்கோலியா, பதினாறாவது இடத்தில் அர்ஜென்டினா, பதினேழாவது இடத்தில் சிலி, பதினெட்டாவது இடத்தில் நியூசிலாந்து, பத்தொன்பதாவது இடத்தில் ஐஸ்லாண்ட், இருபதாவது இடத்தில் ஜோர்ஜியா, இருபத்தி ஓராவது இடத்தில் துருக்கி, இருபத்தி ரெண்டாவது இடத்தில் ஈரான், இருபத்தி மூன்றாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான், இருபத்தி நாலாவது இடத்தில் நேபாள், இருபத்தி ஐந்தாவது இடத்தில் பூட்டான். இவ்வாறு அந்த பட்டியல் தொடர்கின்றது.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சிக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கையை கட்டிக்கலாமா?
1: நிதிய கலைநேரம் இரவு 11:38 ஐக்கராட்சியத்திலே 10:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானரிகளில் இதுவரை வராத கேள்விகள் என்று நாம் கருதுகின்ற கேள்விகள். அடுத்த கேள்வியாக, எந்த ஐரோப்பிய நாட்டில், அதாவது வாகனத்தினுடைய வேகத்தை கண்காணிப்பதற்கான கமராக்கள் அதிகம் பூட்டப்பட்டிருக்கின்ற நாடு எது? எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிவேக கண்காணிப்பு கமராக்கள் உள்ள நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு எது? இக்கேள்வியை கவனித்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பிய நாட்டிலே வாகனங்களை வேகத்தை கண்காணிக்கின்ற அளவிலே அதிக வேக கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு எது? முதலாவது பிரான்ஸ், இரண்டாவது ஐக்கிய ராஜ்யம், மூன்றாவது இத்தாலி, நான்காவது ஜெர்மனி. முதலாவது விடைத்தறிவு பிரான்ஸ், இரண்டாவது ஐக்கிய ராஜ்யம், மூன்றாவது இத்தாலி, நான்காவது ஜெர்மனி. எந்த ஐரோப்பிய நாட்டில்

0: வேகத்தை வாகனங்களுடைய வேகத்தை கண்காணிப்பதற்கான கமராக்கள் கொண்ட நாடுகளில் முதலாவது இடத்தில் அதிகளவில் வேக கண்காணிப்பு கமராக்கள் உள்ள நாடு எது என்பதே கேள்வி. முதலாவது விடைத்தறிவு பிரான்ஸ், இரண்டாவது ஐக்கியராச்சியம், மூன்றாவது இத்தாலி, நான்காவது ஜெர்மனி.
1: விடைத்தறிவோடு முதலில் வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் ஜெர்மன் என்று சொல்லி பார்க்கிறேன்.
1: ஜெர்மன் என்று சொல்லுகிறீர்கள், சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். ரஜினி அண்ணன் அவர்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். ஐக்கியராஜ்யம் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே தொடர்ந்து நீங்கள் கதைக்கிற போதே உங்களுக்கு பக்கத்தில் போலீஸ் போய்கொண்டிருக்குது. இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தர்ஷன். பிரான்ஸ் சொல்றேன்.
1: நீங்க பிரான்ஸை சொல்லுகிறீர்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பதில்கள் சரியா என்று. தொடர்ந்து இங்கே வைபர் ஊடாக வந்திருப்பவர் நவுலிஸ், சொல்லுங்கள்.
4: ஜெர்மனி என்று சொல்றேன்.
1: ஜெர்மனி என்று சொல்லுகிறீர்கள். சரி, பொறுத்திருந்து இருக்கலாம் உங்கள் பதில் சரியா என்று சொல்லி இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் தர்ஷன். பிரான்ஸ் என்று சொல்றேன்.
1: பிரான்ஸ் என்று சொல்லுங்கள். விட்டு கொடுக்கப்படாது. பிரான்ஸ் என்று சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் விடத்தெரிவு தெரியுங்களா?
0: விடைத்தெரிவு பிரான்ஸ், ஐக்கியராஜ்யம், இத்தாலி, ஜெர்மனி.
1: நான் பிரான்ஸ் சொல்லி பாக்குறேன்.
0: பிரான்ஸ் சொல்லி பாக்குறீர்கள். அதாவது கேள்வியானது, எந்த ஐரோப்பிய நாட்டில் வாகனங்களினுடைய வேகத்தை கண்காணிக்கின்ற அதிவேக கண்காணிப்பு கமராக்கள் உள்ள நாடுகளில் முதலாவது இடத்தில் மிக அதிக அளவில் பொருத்தப்பட்ட நாடு எது என்பதே கேள்வி. அந்த வகையிலே வந்திருக்கின்ற அடுத்த நேரையும் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சனா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் பிரான்ஸ் என்று சொல்றேன்.
0: எல்லாரும் பிரான்ஸ் தான் சொல்லுகிறீர்கள்.
2: ஆமா.
0: சரி, நன்றி. நீங்க சொன்ன பதில் சரியா என்று பார்ப்போம். எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிவேக கண்காணிப்பு கமராக்கள் அதிகம் பொருத்தப்பட்ட நாடு, அவற்றில் முதலாவது இடத்தில் இருக்கிற நாடு எது என்பதே கேள்வி. பிரான்ஸ், ஐக்கியராஜ்யம், இத்தாலி, ஜெர்மனி. வாகனங்களிலே, அதாவது இப்பொழுது வருமான வரி செலுத்துவதோடு வாகனம் வைத்திருப்பவர்கள் இவ்வாறு வேக கூடுதலான வேகத்தில் ஓடுவதற்கும் கூட தண்டப்பணம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறார்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சனா. இத்தாலியன் சொல்லி பார்க்கறேன்.
0: இத்தாலியன் இப்படிய மாத்துகிறீர்களா?
2: ஆமா.
0: ஏன், யாரை மாத்த சொன்னவர்களா?
2: இல்ல இல்ல, நான் பார்த்தேன் இத்தாலியன் அதுதான் இருக்கா சொல்லி பார்க்கிறேன்.
0: சரியா. அவர் சொன்ன விடை சரியான விடை, அதாவது உலக ரீதியாக பார்க்கிற போது பிரேசிலே வந்து கிட்டத்தட்ட 11,200 இருக்கு. அது ஐரோப்பாவுக்குள்ள வரை இல்லை. அடுத்த இடத்துல இத்தாலியில் 10,551 கமராக்கள் நாடு முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் ஐக்கியராஜ்யத்தில் 6,942, ஜெர்மனியில் 4,653 கமராக்கள், பிரான்சிலே 3,340 கமராக்கள், ரஷ்யாவிலே 10,425, ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே 2,718 கமராக்கள் பொருத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது உலகிலே மிக அதிக அளவில் வாகன வேகத்தை கண்காணிக்கின்ற கமராக்கள் பிரேசிலே 11,206 இருக்கிறது, இத்தாலியிலே 10,551, ஐக்கியராஜ்யத்திலே 6,942, ஜெர்மனியில் 4,653, பிரான்சிலே 3,340 கமராக்கள் இருக்கின்றன என்பது சரியான பதில் ஆகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலைகளில் இதுவரை வராத கேள்விகள் என்று நாம் கருதுகின்ற கேள்விகள். அந்த வகையில் அடுத்த கேள்வியாக வானிலைகளில் வருகிறது. 2050 எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிக முஸ்லிம்கள் உள்ள நாடாக மாறும் முதல் நாடு எது? 2050 எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிக முஸ்லிம்கள் உள்ள நாடாக மாறும் முதல் நாடு எது? அதற்கான விடைத்தெரிவுகள்: முதலாவது ஜெர்மனி, இரண்டாவது பிரான்ஸ், மூன்றாவது ஐக்கிய ராஜ்யம், நான்காவது இத்தாலி. 2050 எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிக முஸ்லிம்கள் உள்ள நாடாக மாறும் முதல் நாடு எது? அதாவது அதிக முஸ்லிம்கள் கொண்ட நாடாக மாறுகின்ற முதல் நாடு எது? இது சும்மா சாதாரணமான எண்ணிக்கையும் அல்ல, மில்லியன் கணக்கான எண்ணிக்கையாக மாற இருக்கின்ற நாடுகளில் முதல் நாடு என்ற இடத்தை, ஸ்தானத்தை பிடிக்கப் போகின்ற நாடு எது? விடைத்தெரிவுகள்: ஜெர்மனி, பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம், இத்தாலி. 2050 எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிக முஸ்லிம்கள் உள்ள நாடாக மாறும் முதல் நாடு எது என்பதை கேள்வி இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். இங்கிலாந்து சொல்றேன்.
0: பார்ப்போம் உங்கள் பதில் சரியா என்று. நன்றி ஆர்வத்தோடு கலந்து சிறப்பித்தமைக்காக. இங்கே தொடர்ந்து வானிலைகளில் வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் பிரான்ஸ் சொல்றேன்.
0: பிரான்ஸ் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஐரோப்பிய நாட்டில் அதிக முஸ்லிம்கள் உள்ள நாடாக மாறுகின்ற முதல் நாடு எது? அதாவது முஸ்லிம்களை சனத்தொகையாக கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதல் நாடாக இருக்கக்கூடிய நாடு எது என்பதே கேள்வி. முதலாவது ஜெர்மனி, இரண்டாவது பிரான்ஸ், மூன்றாவது ஐக்கிய ராஜ்யம், நான்காவது இத்தாலி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம், நான் மகேந்திரன்.
0: மகேந்திரன் அவர்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
1: பிரான்ஸ்
0: என்று நினைக்கிறீர்கள். சரி, நன்றி. ரெண்டாயிரத்தி 2050 ஐரோப்பிய நாடுகளிலே மிக அதிக முஸ்லீம்கள் உள்ள நாடாக மாறுகின்ற நாடுகளில் முதல் நாடு எது என்பதே கேள்வி. இங்கே வைபருடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், திருமதி.
0: பிரான்ஸ் என்று சொல்கிறீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள், உங்கள் விடை தெரிவு சரியா என்று. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், ரஜினி.
0: ரஜினி என்ன அவர்கள் சொல்லுங்க. இவ்வளவு நேரமா காண இல்ல.
3: நான் ஜெர்மனி என்று சொல்றேன். முதல் வந்தேன்.
0: சரி, பிறகு காணாமல் போயிட்டீங்க. ஜெர்மனி என்று சொல்லுகிறீர்கள். ஜெர்மனியிலாம் சிரியா பலரை கொண்டு வந்து குடியேற்றினார்கள்.
3: அதுக்கு முதல் ஆரம்பத்தை துருக்கி நிறைய
0: துருக்கி இருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் இங்கே ஜெர்மனியை சேர்ந்தவர்கள், அதாவது அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகளை பெறுவதிலேயே தடைகள் ஏற்படும். அதனால் அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டவருக்கு பெருமளவிலே மக்கள் தேவை என்பதும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அவர் திட்டமிட்டு முன்கூட்டியே வெளிநாட்டவர்களை கொண்டு வந்திறக்கினார் என்று. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பதில் சரி என்று. இது கொஞ்ச நெஞ்சம் இல்லை, மில்லியன் கணக்கில் சனத்தொகை பெருக போகுது. அவைய அதை பின்னர் தருகிறேன். அதாவது ஐரோப்பாவிலே மிகப்பெரிய மாற்றம் பெறப்போகிறது 2050 அதிலே முஸ்லீம்களுடைய சனத்தொகை கூடிய முதல் நாடாக மாறக்கூடிய நாடு எது என்பதை கேள்வி. வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம் தர்ஷனா.
0: சொல்லுங்கள்.
4: இந்தியாவிலும்
0: மிகப்பெரிய மாற்றம் பெறப்போகுது.
4: ஓ, 2050 வரப்போதுண்டு. இப்ப நானும் ஜெர்மனிய சொல்றேன்.
0: நன்றி. உண்மையிலே ஜெர்மனியில் தான் 2050 17.49 மில்லியன் ஆக முஸ்லிம் மக்கள் இருப்பார்கள் என்று தகவல்கள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய பிள்ளைகளை பெறுகின்ற விகிதங்கள் இவற்றை வைத்து கணிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியில் 2050 கிட்டத்தட்ட 17.49 மில்லியன் முஸ்லீம் மக்களாக மாறக்கூடிய நாடாக ஜெர்மனி வந்துவிடும். அதற்கு அடுத்த இடத்திலே ஐக்கியராஜ்யம் இருக்கிறது. 13.48 மில்லியன் முஸ்லீம் மக்களை கொண்ட நாடாக மாறுகிறது. மூன்றாவது இடத்திலே பிரான்ஸ் வருகிறது. 13.21 மில்லியனாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் 4வது இடத்திலே இத்தாலி இருக்கிறது. 8.25 மில்லியன். 5வது இடத்திலே ஸ்வீடன் இருக்கிறது. 4.45 மில்லியன். 6வது இடத்தில் ஸ்பெயின் இருக்கிறது. 2.81 மில்லியன். 7வது இடத்திலே நெதர்லாந்து. 2.79 மில்லியன். 8வது பெல்ஜியம். 2.58 மில்லியன். 9வது ஆஸ்திரியா. 2.12 மில்லியன். 10வது இடத்திலே சுவிட்சர்லாந்து இருக்கிறது. 1.53 மில்லியன். ஆகவே இந்த நாடுகள் ஐரோப்பாவிலே பெருமளவு முஸ்லீம்கள் குடியேறுகின்ற, ஏற்கனவே குடியேறியவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் பெரிய பெரிய தொழில்களிலேயெல்லாம் முன்னணிக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2050 அவர்களுடைய கரங்களிலே நாடுகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். அதனை வைத்தே இப்பொழுது இனவாதிகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதுள்ள சட்டங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே இவர்கள் கையெழுத்து போட்டிருக்கின்ற காரணங்களினால் இதை மாற்ற முடியாதென்ற, அதாவது இவர்கள் நினைத்த மாதிரி சட்டங்களை மாற்ற முடியாதென்றும் சொல்லப்படுகிறது. அவை அந்த வகையிலே ஜெர்மனியில் 2050 17.49 மில்லியன் முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. ஜெர்மனியர்களுடைய பிள்ளை பெறுகின்ற வீதம் குறைந்து கொண்டு செல்வதனால் முஸ்லீம்களுடைய தொகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஜெர்மனிக்கு மாத்திரமல்ல ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இது பொருந்தும். ஆகவே நிறைவு கேள்வியாக, ஐரோப்பாவில் எந்த நாட்டில் குற்றவீதம் மிக அதிகமாக உள்ளது? ஐரோப்பாவில் எந்த நாட்டில் குற்றவீதம் மிக அதிகமாக உள்ளது? முதலாவது பிரான்ஸ், இரண்டாவது ஐக்கிய ராஜ்யம், மூன்றாவது பெலரூஸ், நான்காவது உக்ரைன். ஐரோப்பாவில் எந்த நாட்டில் குற்றவீதம் மிக அதிகமாக உள்ளது? முதலாவது பிரான்ஸ், இரண்டாவது ஐக்கிய ராஜ்யம், மூன்றாவது பெலரூஸ், நான்காவது உக்ரைன். ஐரோப்பாவில் எந்த நாட்டில் குற்றவீதம் மிக மிக அதிகமாக உள்ள நாடுகளின் தரவரிசையில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம், பெலரூஸ், உக்ரைன்.

0: ஐரோப்பாவில் எந்த நாட்டில் குற்றவீதம் மிக மிக அதிகமாக உள்ளது? முதலாவது இடத்தில் பிரான்ஸ், இரண்டாவது இடத்தில் ஐக்கிய ராஜ்யம், மூன்றாவது இடத்தில் பெலரூஸ், நான்காவது உக்ரைன் என்று நான் விடை தெரிவுகளை தருகிறேன். நீங்கள் தான் இதிலே மிக அதிகமாக உள்ள முதலாவது நாட்டை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற நேர்களை பார்க்கலாம். வந்திருக்கிற வணக்கம்.
1: ரஜினி
0: என்ற நபர்கள் சொல்லுங்கள்.
1: பெலரூஸ்
0: என்று சொல்லுங்க. பெலரூஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெலரூசில தான் கூடுதலான இலங்கையர்கள் வந்து மேற்படிப்புக்காக வந்திருக்கின்ற ஒரு நாடு. வந்து அங்கே கூடுதலான இலங்கையர்கள் அங்கே மேற்படிப்பு படிக்கின்றார்கள். கூடுதலாக மருத்துவம், பொறியியல், தொல்பொருள் எல்லா துறைகளிலும் கூடுதலாக சிங்கள மாணவ மாணவிகள் பெருமளவிலே படிக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: பிரான்ஸ் ஒன்றுதான் கேள்வி. இன்றைக்கும் ஒரு செய்தி கேட்டன்.
0: சரி, நீங்கள் கேட்கறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் உண்மை என்றும் சொல்லிவிட முடியாது. உங்களுடைய பதிலையை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி.
2: கடைசி பேர் என்ன சொன்னீங்க தர்ஷன்?
0: உக்ரைன். தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் திருமதி.
0: பெலரூஸ் என்று சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தர்ஷன். நானும் பெலரூஸ் என்று சொல்றேன்.
0: பெலரூஸ் என்று சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி.

சரி, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பெலரூசிலே வந்து அதாவது 60.27 வீதத்தின் குற்றச்செயல்கள் மிக அதிகமுள்ள நாடுகள் பட்டியலிலே குற்றச்செயல்கள் 60.27 வீதமாகவும் பாதுகாப்பு 30.73 வீதமாகவும் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் தான் பிரான்ஸ் இருக்கிறது குற்றச்செயல்கள் பட்டியலிலே. பெலருசுக்கு அடுத்த இடத்தில் பிரான்ஸ் இருக்கிறது 49.2% குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற நாடுகளாக. அதாவது மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே பிரான்ஸ் முதலாவது இடத்திலே இருக்கிறது. ஐரோப்பாவுக்குள் பெலருசில் தான் கூடுதலான குற்றச்செயல்கள், கடத்தல்கள், கூடுதலாக ஆட்களை கடத்தி கொண்டு வந்து பணம் பறிக்கின்ற செயல்கள், போதைப்பொருள் கடத்தல்கள், ஆயுத கடத்தல்கள் இவையெல்லாம் நடக்கின்ற நாடாக பெலருஸ் இருக்கிறது. அது மூன்றாவது இடத்திலே உக்ரைன் இருக்கிறது. நான்காவது இடத்திலே தற்போது ஸ்வீடன் வந்துவிட்டது குற்றச்செயல்களினுடைய பதிலே. ஐந்தாவது இடத்திலே மோல்டோவா இருக்கிறது. ருமேனியா, உக்ரைன் அவற்றுக்கு பெலருஸ் அதற்கு அருகில் உள்ள இடம் மோல்டோவா. ஆறாவது இடத்திலே ஐக்கிய ராஜ்யம் இருக்கிறது. அதாவது ஸ்வீடனுக்கு அடுத்த இடங்களில் தான் ஐக்கியராட்சியம் இருக்கிறது. ஸ்வீடன் இப்பொழுது நான்காவது இடத்துக்கு அமைதியான நாடாக இருந்தது, இப்பொழுது நான்காவது இடத்துக்கு வந்துவிட்டது. ஏழாவது இடத்திலே அயர்லாண்டும், எட்டாவது இடத்திலே இத்தாலியும், ஒன்பதாவது இடத்தில் பெல்ஜியமும், பத்தாவது இடத்தில் கிரீஸும், பதினோராவது இடத்தில் போஸ்னியாவும், பன்னெண்டாவது இடத்தில் அல்பேனியாவும், பதிமூன்றாவது இடத்திலே மோன்ட்ரிஜெனரோவும், பதினாலாவது இடத்திலே ரஷ்யாவும், பதினைந்தாவது இடத்திலே மால்டா இருக்கிறது. அதாவது ரஷ்யாவை விட ஐக்கியராட்சியம், பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே மிக அதிகளவு கிரிமினல் குற்றங்கள் நடக்கின்ற நாடாக மாறிவிட்டது இந்த நாடுகள்.

நேயர்களே, துணன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

0: தடங்களை தவிர்க்கவும். கார்பரேஷன் சாலையை நோக்கி செல்லும் இன்டர்நேஷனல் சாலை, ஃபோர்ட் சின்பி சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆஹா, என்ன ஒரு அழகான வரிகள். இதை நமக்கு அனுப்பியிருக்காங்க நேயர் தாமரை செல்வன், ரொம்ப நன்றி. இதனுடைய பொருள் என்னவென்றால், உயிரோடு இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி ஏற்படும் போது அது நமக்கு புரியும், நம்மளால அதை உணர முடியும். ஆனா மற்றவங்களுடைய வழியை எப்ப நம்ம உணர்றோமோ, அவங்களுக்காக எப்போ நம்ம வந்து கண்ணீர் சிந்துறோமோ, மன கஷ்டப்படுறோமோ, அப்பதான் நம்ம மனிதனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நம்மளை சார்ந்து மட்டும் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை சார்ந்தும் நம்ம எப்போதுமே சிந்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ரொம்ப நன்றி அதை பகிர்ந்துகிட்டதுக்கு தாமரை செல்வன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்தும், தாயும் முன்னு திரைப்படத்துல இருந்தும் இளையராஜாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபது நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதார் எட்டு கேட்டாலை பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. சுவாரஸ்யமான தகவல் ஏதாச்சும் படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒண்ணுதான் இது. இதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சைனால ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு பாம்பு கடி பட்டதுக்கு அப்புறம் அந்த விஷத்தை தானாவே வெளியே எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கோப்ரா விஷம் இருந்திருக்கு அந்த கடிக்கு அப்புறம். அப்ப இவங்க அந்த கடியில இருந்து அதை உரிய முயற்சி செஞ்சப்போ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த விஷத்துடைய சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போயிருக்குது. முதல்ல தன்னுடைய கணவரை வந்து ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டாங்க, மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் மரத்து போற மாதிரியும் அதுக்கப்புறம் உடம்புல ரொம்ப சோர்வு அதிகமா இருக்கிற மாதிரியும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய உடம்புக்குள்ளேயும் விஷத்தன்மை அதிகமா பரவிருச்சு அப்படின்னு. மருத்துவர்கள் எப்போதுமே இன்னொருத்தவங்க உடம்புல பாம்பு கடி பட்டுச்சுன்னா அதுல இருந்து விஷத்தை உரிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வாய் மூலியமா ரொம்பவே சீக்கிரமா ரொம்ப சுலபமாவே விஷம் நம்மளுடைய ரத்தத்துல கலகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்குதா. அதனால அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு விஷ கட்டி பட்டதோ அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கும் பாதிப்பு அதிகமா ஏற்படும். அதனால நம்ம எப்போதுமே இந்த மாதிரி தவறான விபரீத முடிவுகள்லாம் எடுக்க கூடாது. நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. அந்த தம்பதியினர் தப்பிச்சுட்டாங்க, ஆனா உயிர் ஒன்றும் கார்பந்தாட்டம் இல்ல வச்சு விளையாடுறதுக்கு. அதனால நம்ம எப்போதுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும், விபரீத விளையாட்டோட விளையாடக்கூடாது. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்தும் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்தும் ARM அனுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாசினுக்கு செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். கார்பரேஷன் சாலையை நோக்கி செல்லும் இன்டர்நேஷனல் சாலை ஃபோர்த் சின்பி சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
1: உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே, வைரத்தின் மதிப்பு அதை பற்றி தெரிந்தவர்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கு அது வெறும் கல் தான் அப்படின்னு சொல்றாரு மைமூன். மைமூன் இந்த தன்முனைப்பு வரி அனுப்பி வச்சிருக்காரு, நன்றி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைரம் என்பது விலை அதிகமான ஒன்று, அதை வந்து எல்லாருமே வச்சிருக்க முடியாது. நம்மளுக்கு காசு நிறைய இருந்தாதான் அதை வாங்கவே முடியும். அப்படிப்பட்ட வைரக்கல்லை கூட சில பேர் வெறும் கல்லுன்னு நினைச்சு தூக்கி போடுறாங்க. வைரத்திற்கே அது நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை? அதனால எங்க எங்க நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்குதோ அங்கதான் இருக்கணும். மத்த இடத்துல நமக்கு மதிப்பு இல்லைன்னா அங்கிருந்து போய்கிட்டே இருக்கணும், ஏன்னா அது நமக்கான இடம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள், பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல இருந்தும், குஷி திரைப்படத்துல இருந்தும், தேவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: 8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாசை நோக்கி செல்லும் AYE பெஞ்சூரு சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 4 தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் மவுண்ட் பேட்டன் சாலை, ஓல் ஏர்போர்ட் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு தன்முனைப்பு வரியை தான் எடுத்து வச்சிருக்கேன். முடிசாமி இந்த தன்முனைப்பு வரி அனுப்பியிருக்காரு. வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே தரும் என்று உறுதியில்லை, ஆனால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்துவிட்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதுதான் நம்மளால மாற்ற முடியாதோ, பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வராது, மன கஷ்டம் வராது. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ண போறோம், அதை பத்தி என்ன பண்றது, இதை பத்தி என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டத்திலே வாழ மாட்டோம், வாழ்க்கையை சிறப்பா வாழலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் 3 திரைப்படத்திலிருந்தும் ரெமோ திரைப்படத்திலிருந்தும் அனிருத்துடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மக்கள் செயல் கட்சி தொடர்ந்து நல்லாட்சி செய்ய வேண்டும் என்றால் சேவை செய்ய தயாராக இருக்கும் நல்லவர்கள் தேவை என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். பிஏபி இளையர் பிரிவின் 40th ஆண்டு நிறைவை அனுசரிக்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். நிகழ்ச்சியில் மக்கள் செயல் கட்சி, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவற்றைச் சேர்ந்த 1200 அதிகமான இளையர்கள் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரை முன்னெடுத்துச் செல்ல அடுத்தடுத்த தலைமுறையினர் புதிய சிந்தனைகள், புத்துணர்ச்சி, புதுப்பிக்கப்பட்ட பொறுப்புணர்வு போன்றவற்றை கொண்டிருக்க வேண்டும் என்றார் பிரதமர் வாங். கட்சியின் இளையர்கள் உத்வேகத்துடன் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹமீத் ரசா கூறினார்.
1: சில இளைஞர்கள் நேரடியாகவே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற துணிவு உடையவர்கள். மற்றும் சில இளைஞர்கள் அவர்களுடைய கருத்துகளையும் எண்ணங்களையும் எடுத்து வைக்கக்கூடிய இளைஞர்கள். மூன்றாவது தரப்பினர்கள் அவர்கள் துறைகளிலோ அல்லது அறநிறுவங்கள் மூலமோ மாற்றங்களை உண்டாக்க விரும்புகிறார்கள். மக்கள் செயல் கட்சி அனைத்து இளைஞர்களிடமும் ஈடுபாட்டை அதிகரிக்க விரும்புகிறது.
0: நிகழ்ச்சியில் பிஏபி இளையர் பயிற்சி கழகம் அறிமுகமானது. YP 40 Under 40 ஆக்ஷன் ஃபெலோஷிப் எனும் மானியமும் அறிமுகம் செய்யப்பட்டது. இணைய ஆபத்துகளில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க அதிகாரிகள் இளையர்களை ஈடுபடுத்துகின்றனர். பாதுகாப்பு அம்சங்களை அடையாளம் காண இளையர்களின் கருத்துக்களை அவர்கள் திரட்டுகின்றனர். வெவ்வேறு வயது பிரிவு பிள்ளைகள் இணையத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் தகவல் மின்னலக்க மேம்பாட்டு அமைச்சு கருத்து திரட்டுகிறது. அதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சுமார் 75 இளையர்கள் கலந்து கொண்டு பரிந்துரைகளை முன்வைத்தனர். அவர்கள் 13 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டுக்கு பெற்றோர் மேலும் எவ்வாறு ஆதரவளிக்கலாம் என்பது குறித்து அவர்கள் உரையாடினர். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் தொடரும் என்று அமைச்சு கூறியது. SIA ஸ்கூட் விமானங்கள் நடுவானில் ஆட்டங்கண்ட சம்பவங்களில் சிப்பந்திகள் காயமடைந்ததை தொடர்ந்து வானிலை குறித்து கவனமாக இருக்கும்படி விமானிகளுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை பிரிவு 2 வெவ்வேறு சம்பவங்களை விசாரித்தது. காற்றில் லேசான ஈரப்பதம் இருப்பதாக விமானத்தின் வானிலை ரேடார் கருவி காட்டிய போதும் அது வெளிப்புற வானிலை சூழலை முழுமையாக காட்டவில்லை என்று விசாரணை முடிவுகள் குறிப்பிட்டன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் SIA விமானத்தில் ஒரு சம்பவமும் ஸ்கூட் விமானத்தில் மற்றொரு சம்பவமும் நேர்ந்தன. மொத்தம் 8 சிப்பந்திகள் காயமடைந்தனர். பயணிகளுக்கு எந்த காயமும் இல்லை. அவ்விரு சம்பவங்களும் விபத்துகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியானதும் ஈரான் ஹோர்மோஸ் நீரணியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் என்று சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார். தனது நட்பு நாடுகளுக்கு ஈரான் சலுகைகள் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரணியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் விதிக்கும் ஈரானின் பரிந்துரைகளை அமெரிக்கா இதுவரை நிராகரித்திருக்கிறது. அது அனைத்துலக சட்டத்தை மீறும் செயல் என்று அது கூறுகிறது. இருப்பினும் பாதுகாப்பு, கப்பல் நடமாட்டத்தை கண்காணிப்பது, சுற்றுப்புற பாதுகாப்பு போன்றவற்றுக்காக கட்டணம் தேவை என்று ஈரான் சொல்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வருகை புரியக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பதற்றம் நீடிப்பதாக வெளிவந்துள்ள தகவல்களைத் தொடர்ந்து சந்திப்பு நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் ஈரானுடனான அமைதி பேச்சை குலைப்பதாக திரு டிரம்ப் வெளிப்படையாக இஸ்ரேலிய பிரதமரை சாடியிருக்கிறார். ஆனால் தாங்கள் இருவருக்கும் இடையில் சர்ச்சை ஏதுமில்லை என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார். அமெரிக்கா அதன் 250th ஆண்டு சுதந்திர தினத்தை அனுசரிக்கிறது. அதனை கொண்டாட நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தலைநகரில் அதிபர் டிரம்ப் பெரிய அளவிலான கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றவிருக்கிறார். ஜூலை 4 கொண்டாட்டங்கள் அரசியல் நிகழ்வாக மாறாமல் இருப்பதை அவருக்கு முன்பு பொறுப்பில் இருந்த அதிபர்கள் பெரும்பாலும் பார்த்துக் கொண்டனர். ஆனால் திரு டிரம்ப் அது கொண்டாட்டத்தை பிரச்சார நடவடிக்கையாக அடிக்கடி பயன்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து. காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள முதல் நாடு மொரோக்கோ. கனடாவை சந்தித்த ஆட்டத்தில் மொரோக்கோ 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. போட்டிகளை ஏற்று நடத்தும் 3 நாடுகளில் ஒன்று கனடா. அதுவே அந்த 3 நாடுகளில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்கும் முதல் நாடு. தற்போது நடைபெறும் ஆட்டத்தில் பராகுவே பிரான்ஸ் சந்திக்கின்றன. ஆட்டம் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. அதில் பிரான்ஸ் 1-0 எனும் கோல் கணக்கில் முன்னிலையில் இருக்கிறது. அந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை காலிறுதிச் சுற்றில் மொரோக்கோவுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: நேர்களை 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக ஒரு புதுரங்கம் வச்சிருக்கேன். நான் சமீபத்துல ஒரு தகவல் படிச்சேன், அது கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில இப்ப ஓடுற ஓட்டத்துல என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. சில பேரு சில நேரத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போதே ஜோம்பி மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க. அதை சார்ந்த ஒரு கேள்விதான் உங்களுக்காக தயாரா வச்சிருக்கேன். ஆனா அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். இப்போது உங்களுக்காக பாடல், நண்பன் திரைப்படத்துல இருந்து கிரிஷ் சுஜித் சுரேசன் இணைந்து வழங்கும் ஒரு பாடல். அதன் பிறகு உங்களுக்காக கிறிஸ்தவ பாடல்கள் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்காக கேள்வியோட தயாரா இருக்கேன்.

0: MCE நோக்கச்சலும் AYE கிளெமெண்டி சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கச்சலும் BKE வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம்

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். ஜாம்பி அபோகலிப்ஸ், அதாவது ஜாம்பிகள் நடமாட்டம் வந்தா இல்லனா ஜாம்பிகள் நம்மளுடைய உலகத்தை ஆக்கிரமிச்சா நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்படியாச்சும் தப்பிக்க முயற்சி செய்வோம். ஆனா அதற்கான ஒரு சர்வைவல் பிளான், தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு திட்டம் நீங்க வச்சிருக்கீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு புது சர்வேல என்ன தெரிய வந்திருக்குன்னா, நிறைய மக்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லையா. ஆமா, நாங்க ஜாம்பி வந்தா தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மக்களுடைய விழுக்காடு கம்மியா தான் இருக்குது. ஆனா எத்தனை விழுக்காட்டு மக்கள் ஒரு ஜாம்பி அபோகலிப்ஸ்க்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. வாட்ஸ்அப்பாக 9678889688. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில், ராயன் திரைப்படத்திலிருந்து ARM இசையில் கேட்டு மகிழுங்க.

0: அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: நேர்களை இப்போது உங்களுக்காக பாடல்கள் லப்பர் பந்து திரைப்படத்தில் இருந்தும் மாடர்ன் லவ் சென்னை தொடரில் இருந்தும் ஷான் ரோல்டன் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒரு ஜோம்பி அபோகலிப்ஸ் வந்தா எத்தனை பேர் சர்வைவல் பிளான் வச்சிருக்காங்க, எத்தனை விழுக்காட்டு மக்கள் சர்வைவல் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு யாருமே பதில் சொல்லலை. ஆனா உங்களுடைய பதில்களுக்காக இன்னும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி இப்போது போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். உட்லன்ஸை நோக்கி செல்லும் பிகே உட்லன்ஸ் செக் பாயிண்ட் வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் மான்பேட்டன் சாலை ஓல் ஏர்போர்ட் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
4: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
5: PIE நோக்கிச் செல்லும் BKESLE அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. AYE நோக்கிச் செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 5 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கிச் செல்லும் PIE ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

நேர்களை நான் கேட்டிருந்தேன், ஒரு ஜாம்பி அட்டாக் வந்துச்சுன்னா எத்தனை விழுக்காட்டு மக்கள் தப்பிக்கிறதுக்கு தயாரா வருது, தப்பிக்கிறதுக்கான திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதற்கு யாருமே பதில் சொல்லலை. ஆனா அனிஷார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் ஜாம்பி கும்பலில் சேர்ந்து ஜாம்பி ஆக போறேன் அப்படின்னு. உங்ககிட்ட இருந்தா முதல் தப்பிச்சு விடணும். ஆனா இதனுடைய பதில் என்னவென்றால், 44 விழுக்காட்டு மக்கள் மட்டுமே ஜாம்பி கும்பலிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. மீதி 46 விழுக்காட்டு மக்கள் என்ன செய்வாங்க? ஜாம்பியோட சேர்ந்து ஜாம்பி ஆக போறீங்களா? இதெல்லாம் நடக்க போற ஒன்று கிடையாது. ஆனாலும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது நல்லதுதானே. தொடர்ந்துவங்களுக்காக யாக்கை திரைப்படத்திலிருந்தும் அஞ்சான் திரைப்படத்தில இருந்தும் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள், அதை கேட்டுட்டு வாங்க. 8 மணிக்கு மேல, 8 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்கான பிரதீப் குமார் நுழைவுச் சீட்டுகளை வெல்வதற்கான கேள்வி எங்கத்தோட தயாரா இருக்கேன் நான்.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இந்திய அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பணியாற்றினால் இந்திய இளையர்களுக்கு மேலும் பலவற்றை செய்யலாம் என்று கலாச்சார சமூக இளையர் துறை துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை, சிண்டா, நற்பணி பேரவை இளையர் அணி, கலாச்சார சமூக இளையர் அமைச்சின் இணைக்குழு, தமிழ் முரசு ஆகியவற்றுடன் இணைந்து மாநாட்டை நடத்தியது. அரசாங்கத்தை எப்போதுமே சார்ந்திருக்க தேவையில்லை. இந்திய இளம் தலைவர்கள் தாங்களாகவே முன்வந்து திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தும்போது மற்றவர்களும் ஆதரவு தருவார்கள் என்றார் திரு